0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: தலம் திரு அதிகை வீரட்டானம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை. பண் கொல்லி. இறைவனிடத்தில் தமக்கு உற்ற சூளை நோய் நீங்க வேண்டி விண்ணப்பித்த பதிகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

திருச்சிற்றம்பலம் சைவம்ரா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிந்தனை செய்ய என தொடங்கும் பாடல். பாடியிருப்பவர் நடராஜன் ஓதுவார் அவர்கள், திருச்சி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாயனம். Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கீர்த்தனை நீலகண்ட சிவன் பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேறுவது எப்போ நெஞ்சே. வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பூவனம், பண் தக்கேசி.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவலஞ்சுழி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு எறும்பியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை.

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: தலம் திரு காலத்தியில் இருந்தவாறு வடநாட்டின் கண் உள்ள திரு பருப்பதத்தை நினைவுகூர்ந்து அருளியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு காயசித்தி உபாயம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 3 தந்திரம் காயசித்தி உபாயம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகை ஆற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி நான்காவது கட்டளை, வம்பார் குன்றம் என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம், பகுதி 3. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வந்தாங்க. கல்யாணம் நடக்கிற போற வேளையில ஒரு கிழ வடிவத்துல வந்தான். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுல 5 இடத்திலயோ 6 இடத்திலயோ வருகிறான் சிவன். கிழ வேதியர் வடிவத்துல எல்லாரும் சிவனை தேடி ஓடினான், சிவன் சுந்தரரை தேடி ஓடுகிறான். ஆமா, அவர் பாட்டை கேட்கறதுக்காக வேண்டி ஓடுறான். இங்க வந்தது ஒரு காரணமும் தான், கல்யாணம் நடக்க போகுது. இந்த நம்பியார் உரன் எனக்கு அடிமை, அடிமையை ஆண்டானிட்ட சொல்லாம கல்யாணம் செய்தான், செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு. ஆமா, ஆண்டானிட்ட சொல்லி அவன் பணம் கொடுப்பான், அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருந்த நாடுதான் இது. இன்னைக்கு ஆண்டானும் கிடையாது, அடிமையும் கிடையாது. ஆக இவர் சொன்னார், என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றான், இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. யோ, நீ பித்தனை பைத்தியவாணி அப்படின்னு கேட்டுவிட்டாரு இவர். மாப்பிள வடிவத்துல இருந்த சுந்தரர் கேட்கிற, நீ பித்தனை நீ அப்படின்னாரு. ஏய், நான் பித்தனா இருந்தான் சொல்றான், பேயனான சொல்றாண்ட, அத பத்தி எனக்கு கேள்வி கிடையாது. நீ எனக்கு பணி செய்யணும், நீ எனக்கு ஆள் தெரியுமா, உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓலை என்கிட்ட இருக்கு அப்படின்னு உன்ன காட்டினார். ஏய், கொண்டாங்க அப்படின்னாரு. அவர் கொடுக்கல, புடுங்கி வாங்கி கிழிச்சு போட்டார். வாங்கி படிச்சிருக்கலாம், அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். அத கிழிச்சது தப்பு, கிழிச்சு விட்டாங்க தப்பு அப்படின்னு சத்தம் போட்டான் வந்த கிழவன். பஞ்சாயத்துல உண்டு தீர்ப்பு விடப்பட்டது. தீர்ப்புல இந்த சுந்தரன் இந்த கிழவேதியனுக்கு அடிமை அப்படி தீர்ப்பாயிடுச்சு. சிவாச்சாரியார் குலத்துல பிறந்த ஒரு பையன், அரசனால் வளர்க்கப்பட்டவன், எங்கேயோ கிடந்து ஒரு கிழிச்சல் வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா, இவனை பார்த்தா இவனே பிச்சைக்கார மாதிரி இருக்கான், அவனுக்கு இவர் அடிமைன்னு சொன்னா அவனுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்தாவனா வேட்டியை துவைச்சு கொடுத்தாவனும் தலைவிதியா இது. இந்த கிழவனுக்கு நீ அடிமை என்று தீர்ப்பாயிட்டு. அது ஊர்கள் தோறும் பஞ்சாயத்து என்று ஒன்று இருந்தது, இப்பவும் இருக்கு. சில ஊர்களில் பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டான்னா அதை மாற மாட்டார்கள். இப்பவும் இருக்கு, ஓட்டெல்லாம் இருக்கும் போது கூட இருக்கிறது. ஆமா, தீர்ப்பு ஆயிட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமி அதை ஏற்றுக்காரு. அதான் அதுல ஆச்சரியம், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லல பாருங்க. இத நினைக்கிறார் சுந்தரர். மற்றொரு இடத்துல இத சொல்லும் போது என்ன சொல்றார், ஒரு ஆவணத்தை காட்டித்தானே இவர் எனக்கு அடியன்னு சொல்லிவிட்டார். ஆவணம் இல்லாமல் சொல்லலையே, ஏன் ஊடுன்னு சொன்னா என் வீட்டுக்கு உண்டான பத்திரம் என் கையில இருக்கணும். இருக்கும் போதே வாதாட முடியல. இன்னைக்கு கையில பத்திரம் இருக்கிறது, அடிமைன்னு தீர்ப்பாயிட்டது, ஒத்துக்கிட்டார் சுந்தரர். எப்பவோ ஒரு இடத்துல திருநள்ளாத்துக்கு போகும்போது சொல்றார், இந்த கொடுமைக்கார பரமசிவன் இப்படி ஒரு ஆவணத்தை காட்டி அரச பரம்பரையில வளர்ந்த என்னை ஆண்டியாக்கி விட்டான் அப்படின்னு வையல. அற்புதமான பல ஆவணத்தை காட்டி எனக்கு சிவனுக்கு அடிமை செய்ய வைத்தானே அப்படின்னு சந்தோஷப்படுறார். இது பாட்டு சொல்லுகிறது, அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனா என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து எண்ணினைக்கேனே பாட்டா பாட்டு.

அழகா சொல்றாரு பாருங்க. கற்பகத்தை கழகமால்வரையை ராமகோபனை முதலானே ஓர்மா எத்தனை சொல்றது இருட்டு பய ஒரு ஓலைய காட்டி என்ன எடுத்து போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்ல கிடையாது. வாழ்த்துறாரு வாய் பத்தல அப்படி வாழ்த்துக்கிறார் அவர்.

அத்தியாயத்து செய்யப்பட்ட இடம் வெண்ணெய் நல்லூர், பிறந்தது திருநாவரூர். இந்த தீர்ப்பு சொன்னது திருவெண்ணெய் நல்லூர்ல, அத நினைப்பூட்டுறாரு இவர். எப்போதுமே இந்த கல்யாணத்துல நடந்தது மாத்திரம் ஒருத்தன் மறக்கவே மாட்டான். ஆமா, நிச்சயம் இவருக்கு அந்த நினைப்பு இருக்கு இல்லையா.

அற்புதமான பழ ஆவணத்தை பழ ஆவணம்னு ஏன் சொன்னார்? அவங்க தாத்தா எழுதி கொடுத்தது போல அவங்க அப்பா கூட எழுதி கொடுக்கல. ஆமா,

நான் சின்ன பிள்ளையில வேலாயுத ஓதுவார் சொல்லி கொடுக்கும் போது படித்தேன். பின்னால அதை நான் திருப்பி பார்க்கும் போது இசை என்ன மாதிரி பொதிந்து கிடக்கு தெரியுமா? அதுல கடவுளே கடவுளே, இருக்கிறதுலயே இப்படி இருக்க, தொலைஞ்சு போனதெல்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்?

அழகாக அந்த கிழவேதியர் காட்டிய அந்த பழைய ஆவணத்தை மிகவும் பெருசாக சொல்லுகிறார். என்னை அடியனாக ஆக்கி கொண்டது அந்த ஆவணம் என்று எப்பவோ திருநள்ளாத்துக்கு போனவர் பாடி வைக்கிறார் இப்படி அல்லவா? ஆமா. ஆக இவர் வந்து இந்த கிழவனாருக்கு அடிமை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அங்க இருக்கிறவர்கள்லாம் கேட்கிறாங்க, ஐயா உனக்கு திருவெண்ணை நல்லூர் தானே ஊர் என்று இந்த பத்திரத்துல இருக்கிறது. வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நம்பியாரூரன் அடிமை அப்படின்னு தானே எழுதியிருக்கிறது. இந்த திருவெண்ணை நல்லூர்ல உனக்கு எங்கய்யா வீடு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாயத்துல கேக்குறான். அவனுக்கே தெரியல இந்த வீடு எங்க இருக்குன்னு. இப்ப பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க தெரியும் அல்லவா எந்தெந்த வீடு எங்க இருக்குன்னு, கணக்கில் இருக்கும் அல்லவா. இன்ன தெருவில் இன்ன நம்பர், இத்தனை அடி நீட்டு, இத்தனை அடி அகலம் அப்படின்னு அவன்கிட்ட கணக்கு இருக்கும் அல்லவா. அவன் கேட்கிறான், ஐயா வேதியரே உனக்கு இந்த ஊர்னு சொன்னா உனக்கு வீடு எங்கய்யா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஏன் வீடு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு போனார். பஞ்சாயத்து போர்டெல்லாம் ஒருத்தரும் கூட வரல. அவரை யார் தொடர்ந்து போக முடியும்? யார் தொடர்ந்து போக முடியும்? சுந்தரர் ஒருத்தர் தான் பின்னாலே போனார். ஆமா, அதையும் செட்டியார் தான் சொல்ற. யார் பின்னாலே போக முடியும் சுந்தரன் ஒருவனை தவிர அப்படிங்கிறார். போனார், கோயில்ல போனார், காட்சி கொடுத்தார். அதுதான் வீடுன்னு தெரிஞ்சது இவருக்கு. என்னை பாடு அப்படின்னு சொன்னான் சிவன். பாடவா? பாட்டு தெரியாதே அப்படின்னாரு. என்னடா தெரியாதுன்னு சொல்ற, மித்தா என்று சொன்னாய் அல்லவா, பாடு அப்படின்னு விட்டாரு. அந்த ஒரு வரி எடுத்து கொடுத்தா அவ்வளவுதான், 16,000 பதியம் வந்தது. 160,000 பாடல் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 1,000 சில்லற பாடல் தான் இருக்கு. இருக்கிறதையே நமக்கு பார்க்க முடியல. போனதை பத்தி நம்ம கவலைப்பட்டு என்ன, நாம கவலைப்படல. நம்ம கவலைப்பட்டோமா என்ன? கிடையாது. ராஜராஜ சோழன் ஒருத்தன் தான் கவலைப்பட்டான். ஐயோ கடவுளே, இவ்வளவு எங்க போச்சு நடராஜா அப்படின்னு கத்தனா. நடராஜ பெருமான் சொன்னார், டேய் வருத்தப்படாது, உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். கடவுளே அந்த தீர்ப்பை சொல்லிட்டான், உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓஹோ, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு சேகரித்து கொடுத்தான். யாரு? ராஜராஜ சோழன், மகா வல்லமை படைத்தவன், சண்டையில கட்டிக்காரன், எத்தனையோ நாட்டை தனக்கு அடிமையாக கொண்டவன் அவன். ராஜராஜ சோழன் என்ற பட்டம் பெற்றவன் சிவனடியானாகவும் இருந்தான் அல்லவா? ஆமா, வானோங்கிய கோயிலை கட்டினான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் கிடையாது.

வெண்ணை தென்பால் வெண்ணையாற்றங்கரையில இருக்கிறது அந்த வெண்ணை நல்லூர். ஏன் இத சொல்லணும்? வெண்ணை நல்லூர் எங்க இருந்தா என்ன அப்படின்னு வரும் அல்லவா? சமீப காலத்துல ஒரு தகராறு ஒண்ணு வந்தது தெரியுமா உங்களுக்கு? சுவாமிமலை என்பது இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமிமலை அல்ல. கேரளாவில ஒரு கஷேத்திரம் இருக்கிறது, அதுதான் சுவாமிமலை என்று தமிழ் புலவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். திருப்பூரை எடுத்து போட்டாங்க, போட்ட போது காவிரியின் வடகரையில் இருக்கிற சுவாமிமலை என்று வந்துவிட்டது. அடிபட்டு போச்சு. அப்ப நமது பெரியவர்கள் பாடி வைத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லாட்டி போனா இந்த சாமி மேல தமிழ்நாட்டுக்கு எடுத்துருக்காது, கேரளாவுக்கு போயிருக்கும். அந்த தகராறு வந்தது உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா? தெரியாதா? தெரியாட்டா விட்டுருங்க. அதத்தான் சொல்றார், வெண்ணெய் நல்லை சொன்னார்ல பித்தம். என்னடா வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா? வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா என்று சொன்னது என்னுடைய கருத்து, ஒரு என்ட்ரன்ஸ் கருத்து சொல்றேன். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் பிராமணன் இருந்தார், அவன்கிட்ட அடிமையாக சில பிராமணர்கள் இருப்பார்கள் அல்லவா? இல்லேன்னு சொல்ல முடியாதே. அந்த வேதியனுக்கு 100 வேதியன் இருக்க முடியும் அல்லவா? ஆனால் இந்த சிவவேதியன் அடிமையாக இருக்க மாட்டான். சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு அவன் அடிமையாக இருக்க மாட்டான். அதுதான் குருக்கள் சிவாச்சாரியார், சாம்ப சிவா சிவாச்சாரியார். அன்னூர்ல ஒரு பெரிய படித்த சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார், திருவாவூர்துறையில ஒருத்தர் இருந்தார், சிவபுரத்தில் சுவாமிநாத சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவர்கள் இவருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் அங்கே பொருள் என்று நான் நினைக்கிறேன் அல்லவா? அத்தா உனக்காளில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொன்னார் தெரியுமா? ஒரு தடவை இல்லை என்று சொன்னதற்காக அந்த பாபம் கழிய வேண்டி 10 தடவை சொன்னார். நான் பல நாளும் நினைப்பின் நீ மனத்துன்னை வேயாய் தீந்தேன் பிறராக அருள்தேன் வேயார் வெண்ணை சென்றார் வெண்ணை நல்லூர் அருட்புறையுளாயா உனக்காளாய் நீ அல்லே எனலாமோ என்பதுதான் இலக்கணப்படி எனலாமே.

பத்து இடத்துல சொல்லுகிறார், நான் உனக்கு அடிமைதான், உனக்கு அடிமைதான், உனக்கு அடிமைதான், அடிமை இல்லை என்று ஒரு தடவை சொன்னது போக பத்து தடவை சொல்லுகிறார், உனக்கு அடிமை, உனக்கு அடிமை, உனக்கு அடிமை, உனக்கு அடிமை என்று. இந்த பித்தாப்பரை சூடி பதிகத்திலே அப்படி வருகிறது. இவர் திருவாரூருக்கு போனார், அங்கேதான் திருத்தொண்ட தொகை பாடுகிறார். அத நான் இப்பத்தான் சொல்லியிருக்கணும், என்னுடைய அவசர புத்தி அத சொல்லாமல் விடுபட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் அதை நான் முதல்லயே சொல்லிவிட்டேன். ஏன்? ஆமா, ஆக திருவாரூருக்கு போகிறார். அங்கதான் இந்த இரண்டு பெண்ல ஒருத்தி அங்கே பிறந்திருந்தாள் என்று சொன்னேன் அல்லவா, அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று நான் விட்டுவிடுகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முக்கியமான பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தேன். இப்ப இதுவரையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப முக்கியமான பகுதி என்று நான் நினைப்பது, திருவொத்தியூர்லேருந்து மறுபடியும் அவர் திருவாரூருக்கு போகிறார், இந்த பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தது. திருவொத்தியூருக்கு வருகிறார். மற்றொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்திருந்தாள், அவளுக்கு பேர் சங்கிலி நாச்சியார் என்று பெயர். வேளாளர் குல பெண் அவள். அவள் என்று நான் சொல்லுவது தவறு, ஆனால் சேக்கிழார் பெருமான் அவள் இவள் என்று சொல்லவே மாட்டார். மங்கையர்க்கு அரசி வந்தாள் என்று சொல்ல மாட்டார். மங்கையர்க்கு அரசி யார் என்று தான் சொல்வார். இருவகுதி போட்டு தான் சொல்லுவார். நான் தவறா சொல்றேன், அவ்வளவுதான். ஆக இந்த பெண்ணு ஞாயிறு என்ற ஊர்ல இருந்தாள். அவளுக்கு அவள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவள் அவள். சேக்கிழார் பெருமான் அந்த பெண்ணை சொல்லும் போது தவத்து சங்கிலி கேள் அப்படின்பார். தவசிரேஷ்டனாக இருந்திருக்கிறாள் அந்த பெண். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், தாரும் தவத்து சங்கிலி கேள் என்று சொல்லுகிறார். தவம் சார்ந்து இருக்கிறதும் அந்த பெண்ணுகிட்ட. எப்படி? ஆமா, அவளுக்காக ஒரு மணாளன் பார்த்தார்கள். இந்த மணாளன் இவளை பெண் பார்த்துட்டு வீட்டுக்கு போனா போன உடனே இறந்து போயிட்டான். நல்லா இருக்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலுமே ஆயிரம் ஆயிரம் பொய் சொல்லி திருமணம் செய்யும் அப்படின்னு நாட்டு வழக்கில் இருக்கு. ஆயிரம் பொய் சொல்றதெல்லாம் நிஜத்தை சொன்னாலே நடக்கல, பொய்ய சொல்லி என்ன நடக்க போகுது இல்லையா? ஆமா, இந்த பெண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா அவன் இறந்து போயிட்டான். மறுபடியும் அந்த பெண்ணு இருக்கிற பக்கம் யாராவது திரும்பி பார்ப்பான அப்படி நல்லா இருக்கு திரும்பி பாக்கல. ஆனா இந்த பெண்ணு என்ன சொல்லிவிட்டா, நான் சிவனடியார் ஒருவனுக்குத்தான் உரியவள், அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், நான் வீட்டில இருக்க மாட்டேன், என்னை திருவத்தியூர்ல ஒரு கன்னி மாடம் அமைத்து என்னை அங்கே வைத்து விடுங்கள், அந்த சிவனடியாக வரும்போது நான் அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தாள். சுந்தரர் அந்த ஊருக்கு வருகிறார். இந்த சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். இந்த முன்னைய வினை கூட்டுவிக்கிறது. முன்னைய வினைப்படிதான் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் கல்யாணத்தை தடுத்தான் சிவன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இரண்டாவது ஒரு பெண்ணையும் இப்ப கல்யாணம் பண்ண வைக்க இருக்கிறான் அவன். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புதிதாக ஒரு பாட்டு இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறார், ஒரு மனத்தை சிதைவு செய்து இரு மனத்தை கொண்டருடைய பல்லாடன் என்று சொல்லுவார் அவரை. ஆக அந்த சங்கிலி நாச்சியாரை இவர் சிவனுடைய திருவருளினால் மனம் செய்து கொள்ள இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணுகிட்ட நேர போய் கேட்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல,
அந்த பொண்ணு இவரை பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. சிவன் கிட்ட போய் கேட்டார், இந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சிவன் அந்த பெண்ணை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அந்த திருமணம் எப்படி நடைபெற்றது, அதனால இவருக்கு வந்த இடர்பாடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதெல்லாம் பார்ப்போம் என்று நான் எண்ணுகிறேன். இதுவரையிலும் நேரம் சொன்னதெல்லாம் இந்திய புராணத்தின் அடிப்படையிலே தான் சொல்லியிருப்பேன். சொன்னதுல கொஞ்சம் முன்ன பின்ன தவறாக சொல்லியிருக்கவும் கூடும். உங்களுக்கு சரியான விளக்கம் இதற்கு தேவை என்றால் பெரிய புராணம் தான் கதி. அதனை படித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரிதான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த திருமணம் எப்படி நடக்கப்பட்டது, அதனால் சுந்தரர் என்னென்ன அனுபவித்தார் என்பதை பார்த்துக் கொள்ளுவோம். இவ்வளவும் தேவாரத்துக்கு வருகிற கருத்துக்களைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பெரும்பகுதி நான் அதை விட்டு அந்தாண்ட போக மாட்டேன், போயிருந்தால் அதனை வேண்டப்படாது என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நினைவு

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திரு ஏகபாதம் என்னும் திருப்பதிகம். பண் வியாழக் குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம், திருச்சி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நீங்க ஆடுதுறையில இருந்து திருப்பனந்தாள் போறதுல சூரியனார் கோயில் இப்படி போகணும் கிடக்க, இது திருமங்கலக்குடி போற ரோட்லயே இருக்குது திருமங்கலக்குடி. அந்த திருமங்கலக்குடியை நாம் அடைகிறோம். முருகாமணியும் மயில் சந்தும் செறிவரை வாரி நீர்வரு பொன்னி வட மங்கலக்குடி. நீரில் மாமூனிவன் நெடுங்கையோடு நீர்தானை பூரி தாட்டிய சிக்கை இருந்த புராணனி. திருமங்கலக்குடியில ஒரு கால எல்லையில் முனிவர்கள் எல்லாம் கையில தண்ணீர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தாரலாம். அப்படிப்பட்ட வழிபாடு செய்த இடம் திருமங்கலக்குடி என்று சொல்கிறார். பனங்கொளாடர வல்குல் நல்லால் நல்லார் பயின்றேத்தவே மனங்கொள் மாமையிலாலும் பொழில் மங்களக்கொடி. இணங்கிலாமரை ஓரிமையோர் தோடு தெத்திட அணங்கினோடு இருந்த அகனடியே சரண் ஆகமீ. அதனால அப்படி இருக்கின்ற அந்த முனிவர்கள் எல்லாம் அணங்கி அந்த திருமங்கலக்குடி இருக்கின்ற பெருமானுடைய திருவடியே சரண், நமக்கு புகலிடமாக அடைவோம். கருங்க யானையின் ஈரூரி போர்த்தீடு கல்வனார் மருங்கலாமனமார் போடில் சூழ்மங்கலக்குடி. இரும்பு சேர்மலர் கொண்டையினான் அடி என்போடு அரும்பி விரும்பிய தவல்லார்வினை ஆயின விடமே. அன்போடு கூட திருமங்கலக்குடி பெருமானை வணங்கினால் வினையெல்லாம் முழுமையாக நீங்கும். பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கீடு வார்மங்கலக்குடி. குறைவிலானிறை வேகுணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னெறி காண்பரே. முன்னெறி அது பிழைக்கின்ற வழியை காணலாம். என்ன வணங்கணுமா? குறைவிலா நீரைவே குணமில் குணமே என்று இப்படி வளர்த்தணுமா? குறைவிலா நிறைவே என்று வாழ்த்தணுமா? அது எந்த வாக்கு? குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா பரஞ்சுடற்குண்டே. திருவாசகர் வரி அல்லவா? அப்படிலாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குறைவிலா நிறைவே குணமில் குணமே. குணமில்லாத குணம்னர் அது என்னப்பா? குணமில்லாத குணம் போற போகல ஒரு அப்படி ஒரு தத்துட்டுறாங்க அல்லவா? குணமில்லாத குணம். அருமை அருமை அடாராடா. நமக்கெல்லாம் இருக்கிற குணம் முக்குணம் என்னது? என்னது? சாத்விகம் ராட்சசம் தாமதம். தாமதம்ங்கிறது எது எடுத்தாலும் சாப்பிட வரீங்களா? கடக்கு போறோம் பாத்துக்கலாம். இந்த பேப்பர் தான் கிடக்குது பாருங்களேன், அது பாத்துக்கலாம் கிடக்குது போ. இது வந்து தாமதம் சோம்பல். ராட்சசம் விழுந்து புடுங்கிறது. அங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? அது என்ன இப்பதான் தமிழா இருக்க வைங்கள என்ன இங்க வந்து இங்க இங்க நின்றுட்டு வாழ்றீங்க அப்படின்னு அங்க வைக்கணும் அப்படின்னு. சரி வச்சிடுங்க. இந்த தர்பாரெல்லாம் ராட்சச குணம். சாத்விகம் அதான் நல்ல குணம். அது எப்பாவதுதான் வரும், ரேர். ஏன்? அது வந்தா உருப்பிட்டுருவோமே. அந்த குணம் வந்ததுதான் உருப்பிட்டுருவோம். அது வராது சமயத்துல. அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணானா, பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் கொஞ்சம் மென்மையான உணவாக, பழகுகின்றவர்களெல்லாம் கொஞ்சம் மென்மையானவர்களாக, கொஞ்சம் பக்தி பயபக்தி உடையவர்களாக, அப்படி இருக்கிற அந்த இனத்தோடு அப்படி இருக்கிற உணவு முறைகள்லாம் செய்தா நிச்சயம் பயன்படும். அதுதான் சாத்விக குணம் வேணும். ஆகவே இது குணங்கட்ட குணம். ஆனா இறைவனுக்கு இருக்கிற குணம் என் குணத்தான், என் குணத்தான். நமக்கு இருக்கிற மூன்று குணம் இல்லாத அவனுக்கு இருக்கிற என் குணமுடையவன், அதான் குணமில் குணம். அப்ப குணமில்ங்கிறது நமக்கு இருக்கிற மூன்று குணம் இல்லாத ஆனா அவனுக்கென்றே உரியதாக இருக்கிற எட்டு குணம், அது உயர்ந்த குணம். அப்படிப்பட்ட குறைவீலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னறி காண்பரே. இப்படி எல்லாம் பெருமானை வணங்கினால் நாம் பிழைக்கும்படி அடையலாம். ஆநிலங்களர் ஐந்தும் அவிர்முடி அவிர்முடியாம் அடி அடி அவிர்முடியா அடியோர் மாநிலங்கையினான் மனமார் மங்களக்குடி. ஊனில் வெண்தலை கையுடையான் உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்தவல்லார் வினிநாசமே. ஆகவே பெருமானுடைய திருவடிதான் ஞானத்தை வழங்குவது என்ற ஒரே உறுதிப்பாட்டோடு வணங்கினால் நமக்கு அந்த ஞானம் கிட்டும் என்று சொல்றார். தேனுமாய் அமுதாகி நின்றான் தெளி சிந்தையுள் வானுமாமதி சூட வல்லான் மங்களக்குடி கோணி நாடொரும் ஏத்தி குணங்கொடு கூறுவார் ஊனமானவை போயரும் உய்யும் வகையதே. இது மாதிரி திருமங்கலக்குடி பெருமானை வாங்கினா வணங்கினால் ஊனம் நமக்கு இந்த தீமைகள் எல்லாம் குறைபாடுகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும். என்ன குறைபாடு? இந்த தீய குணங்கள் இருப்பது, தீய செயல்கள் செய்வது, தீயவற்றை எண்ணுவது, தீயாரோடு பழகுவது, தீமையே பேசுவது, இதெல்லாம் இருக்கிற தீமை சிறு சிறிதாக நீங்கி நல்ல குணங்கள் வரும் என்று சொல்கிறார். வேள் படுத்திடு கண்ணினன் மேருவில் ஆகவே வாடரக்கான். இப்ப ஆயில்யம் முப்பூரம் கேட்ட பரணி கார்த்திகை இதெல்லாம் வந்து அவ்வளவு சரியான நாள் அல்லன்னு சொல்லுவாங்க அல்லவா. ஆனால் இந்த இப்படி கிரகத்தினாலேயோ அல்லது நாள்களினாலேயோ நட்சத்திரத்தினாலேயோ வருகிற குற்றம் எல்லாம் நீங்கிவிடும் இந்த திருமங்கலக்குடி வணங்கினால். ஒளியும் ஆழ்வரை புக்கெடுத்தான் புகழ்ந்து. அதனாலதான் சொல்லுவாங்க, பக்கத்துல சூரியனார் கோயில் இருக்கு. இந்த திருமங்கலக்குடிக்கும் சூரியனார் கோயிலுக்கும் இடையில ஒரு ஒன்னு ஒரு மைல் தான் இருக்குது. சூரியனார் கோயில்ல தான் நவகிரகங்களுக்கு தனித்தனி கோயில் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் சூட சூட வச்சிருக்குது. அங்க ஒவ்வொன்றுக்கும் சூரியனுக்கு தனி கோயில், கேதுக்கு தனி கோயில், அப்படி வச்சிருக்காங்க. அந்த சூரியனார் கோயில் வணங்குவதற்கு முன்னோ அல்லது பின்னையோ இந்த திருமங்கலக்குடி வணங்கணுங்கிறாங்க. யாருமே கேட்கறது இல்ல. திருமங்கலக்குடி பக்கா சிவன் கோயில். அது வந்து சூரியனார் கோயில் அந்த நவகிரகங்களுக்கு மட்டுமே இருக்கிற கோயில். அதை வணங்குவதற்கு முன்னோ அல்லது பின்னோ சொல்லுவாங்க, நிச்சயம் இந்த திருமங்கலக்குடியை வணங்கினால்தான் நமக்கு அது நன்மைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதுல மாதிரி கோளும் நாளவை போய் அரும் என்றெல்லாம் ஞானசம்பந்தரும் நமக்கு பாடுகிறார். சூரியனார் கோயில் ஆள் நம்ம நாயன்மார்களால் பாடல் பெற்றதல்ல. ஏன்னா நவகிரகங்களை தனியா வச்சு பாட மாட்டாங்க. நம்முடைய தேவார திருமறைகள் பாடல் இல்லை. ஆனா திருமங்கலக்குடிக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம், நமக்கு பயத்தினால சூரியனார் கோயில வணங்கிக்கிறோம். வணங்கினா திருமங்கலக்குடியும் வணங்கிட்டு வரும். ஒலியும் ஆழ்வரை புக்கெடுத்தான் புகழ் தேத்திர வலியும் வாளுடன் நாள் கொடுத்தான் மங்களக்குடி புலியில் ஆடையினான் அடியத்திரும் புண்ணியர் மலியும் வானுலகம் புக வல்லவர் காண்மினி. திருமங்கலக்குடியை வாழ்த்துகின்ற புண்ணியமுடையவர்கள் நிச்சயம் ஒரு கால எல்லையில் அந்த வானுலகம் பெறுவார்கள் அப்படின்னர். ஞாலமுன் படைத்தான் அலிர்மாமலர் மேலையன் மாறும் காணோனா எரியான் மங்களக்குடி ஏலவார் குடலால் ஒரு பாகம் இடம் கொண்டு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதே. பெருமானுடைய திருப்புகளை கூறுவதுதான் நமக்கு நல்ல குணம் இருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு அருமையான சொல், ஏலவார் குடலால். ஏலவார் குடலிங்கிறது எங்க இருக்குது? அருமை அருமை. அதனால எல்லா வினாக்களுக்குமே நல்ல வாய்மொழி விடை ரொம்ப அருமையா சொல்றாங்க இல்லவா. ஏக்கா மற்றவங்க சொல்லேன்னு அர்த்தம் இல்ல, நினைக்கிறார்கள் அவர்கள் வாயிலாக சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால ஏலவார் குடலிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்மை. அது சிலருக்கு தான் தெரியும், மற்றவங்கெல்லாம் காஞ்சிபுரம்னா காஞ்சி இது காமாட்சி அம்மா தான் தெரியும். ஆனால் நம்முடைய திருமுறையில ஏலவார் குடலி தான் குறிக்கப்படுகிறது. சரி, எனவே அந்த அருமையான பெயர் ஏலவார் குடலின்னு என்ன அர்த்தம்? ஏலம்ங்கிறது நறுமண பொருள், வாசனை உடைய பொருள். அந்த வாசனை உடைய பொருள் எல்லாம் சேர்த்து தேய்ச்சி அந்த அம்மா முழுகி இருக்கிறாங்க. யாரு? நம்ம அம்மா. அதனால கூந்தல் கமகமான்னு இருக்கும். ஏலவாறு குடலி. அதனால அம்மாவுடைய கூந்தல் இயற்கை மனமா செயற்கை மனமா எல்லாம் பிராணம் எடுக்கிறானுல்ல, பிராணில தான் எடுக்கிறானு. அது ஆனா நம்முடைய நாட்டில் அது ரொம்ப வன்மையின் வன்மை. நேற்று கூட தூத்துக்குடியில் சொன்னேன். ஆமாம், இந்த பட்டிமன்றங்கள் அது இறைவனை பற்றியது அடியாரை பற்றி போடவே கூடாது. அது அவ்வளவும் கெடுது. ஏனென்றால் கருத்தரங்கு தான் எடுத்துக்கொண்ட கருத்தை மட்டுமே பேசலாம். பட்டிமன்றம் அல்லது வழக்காறு மன்றம் எதிரியை தாக்கணும், அப்பதான் நீங்க போலாம். அது அதனுடைய அறம், அது அதனுடைய அறம். இது அப்படி தாக்கலாமா? தாக்கலாமா? இறைவனையோ அடியாரையோ தாக்கலாமா? நான் என்னையே தூக்கி போட்ட கூட அப்படிதான் சொல்லுவேன். ஆனா போகப்படாது, போனா அப்படிதான் சொல்லணும். அதான் அறம். அப்புறம் அப்படிலாம் செய்யலாமா? இளையான் தொண்டில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாமா? தொண்டேன்னு உனக்கு என்னன்னு தெரியாது, உனக்கு துண்டு தான் தெரியும். துண்டு தெரிஞ்சப்பைய தொண்டை பத்தி பேசிட்டிய. யோகிதை இருக்கா உனக்கு? முதல்ல யோகிதை இருக்க. இளையான் குடிமாறர் செய்யற தொண்டையோ அல்லது இயற்பயனானார் செய்யற தொண்டையோ கண்ணப்பர் செய்யற தொண்டையோ செய்யறது இந்த பெயர்கள் உனக்கு யோகிதை இருக்குதா? கிடையாது. நீ போய் அது 6000 அதெல்லாம் எவ்வளவு தவறு. அப்ப இயற்பையார பேசுறவன் இயற்பையார மட்டும் பேசல, இளையான் குடிமாற தாக்கணும். அது என்ன ராத்திரில வந்தாரு சோறு போட்டார், எவனும் போடுவான். இப்படி எல்லாம் பேசலாமா? பேசி ஆகணும் பட்டிமன்றம். அதனால்தான் கூடாது, கூடாது. சமய நெறியில பட்டிமன்றம் வைக்கக்கூடாது, இலக்கிய நெறியில கூட வைக்கக்கூடாது. கண்ணகி சிறந்தவளா மாதவி சிறந்தவளானா? மாதவி சிறந்தவன் சொன்னவன கண்ணகியை தாத்தி தானே ஆகணும். ஒரு பெரிய கற்பு கரிசியை தாழ்த்தலாமா? மாதவி கூட சொல்றேன், அவள் அந்த குலத்தில் பிறந்த ஆளை தவிர மாதவியும் மிகச்சிறந்த கற்புடையவளை, அவளை தாழ்த்தலாமா? கற்பு அவங்களும் நல்ல பெரிய சிறந்த பங்கீரல் அல்லவா? நீங்க தாழ்த்தும் போது யாருன்னா, படிச்சவன் கட்ட மாட்டான், படிச்சவங்க மன்றத்துக்கு வரவே மாட்டான், படிச்சவங்க இந்த பட்டிமன்ற படியாரானா படா என்று போடுவான். இந்த படிக்காத பாவம் என்னன்னு, அப்போ மாதவியும் கெட்டவ கனியும் கெட்டவ தான், ரெண்டு ரெண்டாப்ப ரெண்டும் கழுண்டாப்ப அப்படின்ட்டு போனானே, அது இலக்கியம் வளருமா? இலக்கியத்தின் நோக்கம் சிறக்குமா? குட்டிச்சோரா போன நாடா இருக்குது, குட்டிச்சோரா போன நாடா இருக்கு. செய்யலாமா? ரெண்டு பெரியவர்களை குற்றம் சொல்கிற பெருமையில் முருகா முருகா. ஆண்டவன் தான் இதெல்லாம் காக்கணும். ஏலவார் குடலால், அதுக்காக சொல்றேன், இயற்கை மனம் உண்டா செயற்கை மனம் உண்டான்னு சொல்லும் போது அல்லவா, நக்கீரர் செய்ததே கூட தவறுதான் அல்லவா? என்ன செய்திருக்க வேண்டும் ஐயா? இந்த இந்த உலகத்து பெண்மக்களுக்கு இருக்கான்னு சொன்னா அதுவே கூட கீழே இறங்கி இருக்கணும். ஏன் சொல்றேன், இப்ப எனக்கு நான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஏதோ திருப்பனந்தாள் தெரியுது, சிவகாசி சிவகாசி தெரியுதுன்னு என்ன தெரியுது, வந்து நீங்க உங்களை ரெண்டு மணி நேரம் பழகிறேன், அதெல்லாம் சிவகாசியனுடைய இன்னும் டவுட்டு தெரியுமா எனக்கு? எனக்கு என்ன தெரியும், வந்துட்டு தான் போறாள், எனக்கு தமிழகமே தெரியும் அப்படிங்களாமா? அது போல நீங்க ஒரு பெண்ணுக்கு கூந்தல்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெண் கூந்தல்ல நறுமணம் இருக்கா தெரியலன்னு சொல்ல, உலகத்தில் இல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா, நீ யார்? எல்லா உலகமும் ஆனாய் நீயேன்னு யார் பாடுறோம்? ஆண்டவனு பாடுறோம். நீய நானும் எல்லா உலகமும் ஆனாய், நீ போனாயாச்ச, நீ என்ன தெரிஞ்ச சாதாரண கிராம எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ? ஆமா, ஏன் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம். நான் தான் சொல்றேன், சாதாரண சர்க்கஸ் போய்க்கிறவங்க ஒரு சின்ன வளையத்தை வச்சு உள்ள நுழையறான் அல்லவா? நாம ரெண்டு கதவும் திறந்திருக்கும் போது உள்ள போகும்போது இடிச்சுக்கிறோம், மக்குப்பை இடிச்சுக்கிறோம் அல்லவா? ஆனா அவன் ஒரு வளையத்துக்குள்ள நுழையறான். நீங்க வந்து ரெண்டு கதவும் திறந்து வச்சு நினைக்கிறேன், ஒரு வளையத்துக்குள் நுழைய முடியுமோ? மக்குப்பையில நுழையறான்டா. நீ சைக்கிள் எல்லாம் இவ்வளவு அகலமா இருக்கும் போதே அவன் மேல விட்டுற, பொசுக்குன்னு விழுந்துடுற, அவன் ஒரு கயிற்ற கட்டி விடுறான், நம்மில் ஒரு ஆள் தான் விடுறான்ல, உனக்கு விட முடியுதா? அதனால விட முடியாது நடத்துமா? என்னமோ ஆற்றல் தான் ஆற்றல், மற்றவனுக்கு எல்லாம் இல்லைன்னு கிடைய சைக்கிள் வச்சு கட்டுறானே, நம்ம போல இருக்கிற மனிதன். அப்ப நம்போல் இருக்கிற மனிதனுக்கே சில பயிற்சியினால் சில தகுதி கிடைக்கும் போது பெரிய பக்திமான்களுக்கு எவ்வளவோ பெரிய தகுதி கிடைக்கும். நீ யார் உண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு? குட்டிச்சுவரா போன நாடு அல்லவா, பேசலாம் அந்த மாதிரிலாம். என்ன பாவம் செஞ்சமோ இருக்கிறோம், இன்னும் பாவம் செய்யுதான், இன்னும் பாவம் செய்யுதான். இவ்வளவு சங்கிலிக்குள்ள நுழையிறானே ஒருத்தன், நீ நுழைய முடியலையே, அதனால யாரும் நுழைய முடியாது அப்படிங்கிறப்ப, உனக்கு முடியாது மக்கு, உனக்கு முடியாது மக்கு. அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான், செய்யறான். அப்ப உனக்கும் சர்க்கஸ் காரனுக்குமே இருக்கிற இடைவெளி இருக்குமானால், உனக்கு எங்க ஞான சம்பந்தருக்கும், உனக்கு எங்கள் திரு ஏற்பய நாயனாருக்கும் மலையறிய வேற்றுமையில இருந்து நீ என்ன இட போடுறது? போடலாமா? முருகா முருகா. ஆதலால் அதனால நக்கீரர் என்ன பண்ணிருக்கணும், அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் முனைப்பு வந்துட்டு அவருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, ஆம் இந்த உலகத்தில் இருக்கப்படுறோம், அறம்பெயர் கூந்தலோ நீ எங்க தேவலோகத்துக்கு போனியா? அடியனுக்கு தெரியாதுன்னு வேண்டிதான் அல்லவா? ஓம் அது நீ வணங்குகின்ற அம்மையாருடைய கூந்தலோ ஓம்னு அரைஞ்சு உட்கார வைக்க வேண்டியதான். அது எவனா இருந்தான் அல்லவா? ஆமாம், ஆமாம். நமக்கு என்ன புலமை இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நம்முடைய அனுபவம் எங்கேயோ சின்ன அனுபவம், உலகம் எங்கேயோ விரிந்து இருக்கு. அந்த விரிந்து நின்ற உலகத்தின் அனுபவத்தை நம்ம சுருங்கிய அறிவில் அறிய முடியுமா? இது தெரியலையே, இது தெரியல, இதல்லவா அறிவு. முருகா முருகா. அதனால ஏலவார் குடலாள் என்று சொல்வது அம்மாவுக்கு இருக்கிற அந்த அருமையான கூந்தல். ஒரு பாகம் இடம் கொண்டு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதி. மெய்யில் மாசினர் மேனி மேனி வீரி தூபர் அடையர் பொய்யை விட்டிடும் புண்ணியர் சேர்மங்கல குடி செய்ய மேனி செழும் பூனல் கங்கை சேரி சடை ஐயன் சேவடி ஏத்த வல்லார் கடகாகுமே. பெருமானை தெருவடியை வழங்குவதுதான் அழகு. அழகுன்னா இந்த உயிர் பெற வேண்டிய அழகு. இந்த உயிர் எப்போ அழகா இருக்கும்? வீடு வீட்டில் தான் அருமையா இருக்கும். இருமாந்திருப்பன் கோலோ எப்போ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமான் திருப்பன் குரு. அதெல்லாம் அழகு. இங்க எவன் தொட்டதெல்லாம் அச்சமா இருக்குது. இப்படி சொன்னா அவன் கோச்சுக்காங்களோ, அப்படி சொன்ன இவன் கோச்சுக்காங்களோ, இப்படி சொன்ன இவன் கோச்சுக்காங்களோன்னு இருக்கிறியே, அங்க அப்படி இல்லையே. இருமான் திருப்பன் குரோ நாம் யாருக்கும் குடியல்லோம் பாய நமனை அஞ்சோ. அப்படி இருக்கிறது உயிருக்கு அழகா. அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லேன்னு பாரு மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு விடுமே. அப்ப உயிருக்கு அழகியது பெருமான் சேவடி சேர்வதுதான் அழகு என்றெல்லாம் ரொம்ப அருமையா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் இந்த திருப்பதியத்தில் அறிமுகப்படுத்தி நிறைவாக மந்த மாம்பொடி சூழ் மங்கள கொடி மன்னிய எந்த எழிலார் பொழில் காடியர் காவலன் சிந்தை செய்து அடி சேர்த்திடு ஞான சம்பந்தன் சொல் முந்தி ஏத்தவல்லார் இமையோர் முதலாவதே. முந்தி ஏத்தவல்லார்னார். அது என்ன முந்தி ஏத்தவல்லார்னு கேட்டா, அப்படி முன்னே போய் நின்று நான் தான் முன்னே நின்று செய்யணுமா? இல்ல, முந்து தமிழ் மாலை கோடி கோடி எல்லாமும் பெருமானை வந்து வணங்க முற்பட்டுதான் தமிழ் முன்ன போச்சான். சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே. இதெல்லாம் நம்ம மதுரை சோம பாடணும், சோம பாடணும். அவர் இந்த எடுப்பு எடுப்பு போகும்போது கொஞ்சம் நல்ல பக்திமான். ரெண்டாவது அந்த காலத்தில் எல்லா பாடகர்களும் பக்திமான்கள் இல்லைங்களா. திருமறை முற்றுவதில் இணைந்து வருகிறது. இதனை இந்த திங்களிலே ஏற்று போற்றுகின்ற நம்முடைய அன்பிற்கும் பாராட்டுக்கும் உடைய ஐயா அவர்கள், அவருடைய அருமை குடும்பம், அவர்களை சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீர்வழி வாழ எல்லாம் அந்த இறைவனை நெறிஞ்சி இந்த அறநெறி கழகத்தை தோற்றுவித்தும் இதனை மிகச் சிறப்பாக எல்லா அன்பருடைய துணையோடு கூட இயக்கி வருகின்ற டாக்டர் ஐயா உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஓதாமூர்த்திகள் உடல்நலப்பிரிவினால் வர இயலவில்லை. அவருடைய திருமகனார் தான் இவர்கள். அதனால் மிக நன்றாக பாடுவார்கள் இருவருமே. தமிழகம் எல்லாம் இரண்டு பேருமே சேர்ந்து செல்வார்கள், அல்லது இரண்டு பேரில் ஒருவர் போக ஒருவர் அப்படி செல்வதும் உண்டு. வயல்வெளி இருக்கிறார்கள். தம்பியனுடைய பெயர் பாலச்சந்திரன் அல்லவா. நல்ல அருமையாக பாடுகின்றவர்கள், நெறியாக பயின்றவர்கள். ஆதலால் தந்தையாரும் சரி தனையரும் சரி ரெண்டு பேரும் அதே மாதிரி அமைந்தவர்கள். ஆதலால் அவர்கள் வர இயலாமையினாலே இவர் நேற்று வருவதற்கு இவர்களுக்கு முடியாமையினாலே இன்று வருகிறார்கள். நேற்று நாம் இந்த பதிகத்தை என்னுடைய புன் சொற்களால் கேட்டிருக்கோம் அல்லவா. அந்த இசை இசை அல்ல. ஆனால் இப்பொழுது இன்று அந்த பதிகத்தையும் ஒவ்வொரு இரண்டு இரண்டு பதிகங்களை முன்னே பாடி இன்றைக்கு பதிகத்தை பாடுவார்கள். அப்படி பாடிட்டா நேற்று பாடிய பதிகத்தை நீங்க பண்ணோடு கேட்ட நம்ம பையனை பண் சுமந்த பாடலை கேட்ட பயன் பெறுவோம். ஏன்னா ஒரே ஏடிய 15 பதியும் படிப்பதை விட நேற்று படித்த பதியம் 2 இன்றைக்கு சொல்ல போற பதியம் 1 அப்படி படிச்சோம்னா அந்த பதிகத்தை நான் விளக்கம் சொன்ன பிறகு அடுத்தாற் போல் நேற்று படித்த 2 பதியம் இன்றைக்கு படிக்க போற பதியம் அப்படியாக 3 பதியம் சொல்லி எல்லா பதியங்களும் இந்த இந்த முறை வைத்திருக்கிற நாம் 25 பதியங்களையும் பண்ணோடு கேட்கும்படியான புண்ணியத்தையும் நாம் பெற வேண்டும். அது நம்முடைய டாக்டர் ஐயாவுடைய திருவுள்ளம். அதனால் அது மாதிரி இப்பொழுது நாம் எடுத்தோம். நேற்று படித்த 2 பதியங்கள் அதன் பிறகு இன்று படிக்க போற ஒரு பதியம் அப்படியாக.
3: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த வழிமொழி திருவிராகம் பண் சாதாரி 3 திருமுறை.
4: சுரருலகு நரர்கள் பயில் தரணி தலமுற நழிய அரணமதில் முப்புறமெறிய விரவும் வகை சரபிசை கொள்கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன் முறையின் நிறை நிறை கொள்வர் சுருதி சிற உரையினார் பிரமனுயர் அரணெழில்கொள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமே தானு மிகு வாணி செய்கொள்கானுவியற் பேணும் அது காணும் அளவில் கோணு நுதல் நீழ்நயனி கோணில் விடிமாணி மது நானும் வகையே ஏணு சரி பூணழிய வாணியல்குள் மாணி பதிசேண மரர்கோன் வேணு வினயேணி நகர் காணிரவி காண நடு வேணு புறமே பகலொடிசை நகமணியை முகை மலரை நிகழ் சரண அகவ முனிவர்க்கு அகலமலி சகலகலை மிக உரை செய் முகமுடைய பகவனிடமாம் பகை களையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரிலிமையோர் புக உலகு புகழ எழில் நிகழ நிகழர் பெருகு புகழி நகரே அங்கன்மதி கங்கை நதி வெங்கண் அறவங்களில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடையங்கி நிகர் எங்களிரை தங்கும் இடமாம் வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கெறி புறன்கள் களைவோர் வெங் குறுகி குரு விளங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குறுவதே ஆணியல் புகாணவன வானவியல் வேணி எதிர் பாண மழை சேர் தூணியர நாணியர வேணு சிலை வேணியர நாணி விசயம் பாணியமர் பூண அருள் மானும் பிரமாணியிட மேணி முறையில் பாணி உலக மிக வாணின் மலி தோணி நிகர் தோணி புறமே நிராமய பராபர புராதன பராவு சிவராகவனருள் திராவுமெதிராயது பராணினை புராணனம புராணனமராதிபதியாம் அராமிசெய்ராதொழில் தராயர பராயன வராக வராக உருவ தராயனை விராயரி பராய்மிகு தராய்மொழி விராயபதியே அரணை உரு முரணவர் பலர் பரணம் வர விரணமதிலரண அலர மலிபடை கரும் விசிறி விசிறு விரகனமர் கரணமுயர் பரநெறிகொள் கரணதிடமாம் பரவமுது விரவ உடல் உரளமுரு மரபையறி சிரமறியவு சிரமரண சரணமவை பரவவிரு கிரகமர் சிரபுரமதே அறமழிவு பெற உலகு திருபுயவன் விரலழிய நிருவீவிரம் மா மறை நொலி முறை முரல் செய் பிறையிற நுற அருளும் இறைவனிடமாம் குறைவின் மிக நிறைதையுழி மறையமர் நிறையருள முறையோடு வரும் புறவனதிர் நிறை நிலவு உறையனுடல் பெற அருளும் புறவமதிவே விண்பயில மண்பகிரி மண்பகிரி வண்பிரமன் எண்பெரிய பண்படை கொம்மால் கண்பறியும் பொன்பொழிய நுண்பொருள்கள் கண் புகழ்கொள் கண்டனிடமாம் மண்பறியும் ஒன்பொழிய நுண்புசகர் பண் புண்பயில விண்பர விண்படர அச்சண்பை மொழி பண்பமுனி கண்வழி செய் பண்புகளை சண்பை நகரே பாழி உரை வேழ நிகர் பாழமனர் சூழுமுடலாளருணர ஏழினிசை யாழின் மொழி ஏழையவன் வாழும் இறை தாழும் இடமாம் ஈழிசைகள் மேலுலகில் வாழரசு சூழரசு வாழருணர் காழியசில் காழிசைய வேழுலகில் ஊழி வளர் காழி நகரே நச்சரவ கச்சனவ நச்சு சுமதி உச்சியின் நிலைச்சொரு கையான் எச்சிரமனை சுலகி நிச்சமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்சமத நச்சிமத மச்சிறுமியை செய்த அவச்ச விரத கொச்சை முறவச்சர் பணியச்சுரர்கள் பணிய சுரர்கள் நச்சிமிடையே கொச்சை நகரே ஒழுகலறி தழிகளின் உழியுலகு பழிபெருகு வழியை நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கெழுவு சிவனையே தொழுதுடைய தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவுமுறை கழுமல நகர் பழுதிலீரை எழுது மொழி தமிழ் விரகம் வழிமொழிகள் மொழி தகையவே.
5: ஓம் நமசிவாய்.
6: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
5: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம். இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் 3வது திருமுறை 4வது பதிகம். இன்றைக்கி அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். இந்த பதிகத்தை பற்றி நம்ம போன தரம் பேசியிருக்கோம். அவர் சம்பந்தருக்கு தந்தையார் வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்டு சம்பந்தர்கிட்ட பேசுகிறப்போ, சம்பந்தர் திருவாவடுதுறை கோவிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். இந்த பதிகம் பாடி இந்த பதிகம் பாடி முடித்ததும் சிவனருளால் ஒரு புதம் ஒரு உலவாக்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேலே வச்சு, இது சிவனருளால் அவங்க கொடுக்கப்பட்டது, இது எடுக்கெடுக்க குறையாத பொற்கிழி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும். இந்த பதிகத்தை அவர் தந்தையாருக்கு பொருள் வேண்டி வேள்வி செய்கிறதுக்கு பொருள் வேண்டி பாடுறார். ஆனால் பாடி முடிச்சுட்டு கடைசியில் திருக்கடைக்காப்பில் அவர் வந்து இது பாடுறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். அது உங்களுக்கு செல்வம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லலை, அது சொல்கிறது இது மாதிரி நீங்கள் சிவலோகத்துக்கு போய் சேர்வல்னு திருக்கடைக்காப்பில் பலனாக சொல்கிறது. அந்த கடைசி பாட்டு வர்றப்ப அதை பற்றி பார்ப்போம். இந்த பதிகத்தில் அவர் பொதுவாக சொல்கிறது என்னன்னாக்க, தன்னுடைய ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார். அதாவது எனக்கு என்னவா எப்படி நான் என்னுடைய பக்தி எந்த அளவு உறுதியானது அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அதை ஸ்டேட் பண்ணுறார். இது மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட பக்தி உண்டு, அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் நான் ஒன்றை தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட பக்தி உடைய எனக்கு நீ அருள் செய்கிறது இதுதானா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்குறார். அப்புறம் முதல் பாட்டிலேருந்து பார்ப்போம். இடரினும் தளரினும் எனது உரு நோய், தொடரினும் உன கழல் தொழுது எழுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுதுறை அரணே அப்படிங்கிறார். இடரினும் தளரினும் அப்படின்னாக்க, இடர் அப்படின்னா கஷ்டம், தளர் அப்படின்னா தளர்ச்சி, அவன் தளர்ந்து போயிட்டான் அப்படிங்கிறோமே, அதனால் எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், என்ன தளர்ச்சி சோர்வு ஏற்பட்டாலும், எனது உரு நோய் தொடரினும் என்னுடைய இந்த வினைப்பயன்கள்லாம் வருது, அந்த வினைப்பயனால் அவர் இந்த நோய்கள்லாம் இருக்கு, அந்த நோய்கள் என்னை தொடர்ந்து வந்தாலும் நான் உன கழல் தொழுது எழுவேன். உன அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம், கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். நான் உன்னோட திருவடியை இடைவிடாமல் வழிபடுவேன், தொழுது எழுவேன்னா எப்பவும் வழிபடுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, மிடரினில் அடக்கிய வேதியனே. இந்த பார்க்கடல் கடைஞ்ச விஷயத்த சொல்கிறாருங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த கடல்லேருந்து அமிர்தம் வந்தது, ஆனால் அந்த அமிர்தம் வரத்துக்கு முன்னாடி அந்த கடல்லேருந்து விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் தேவர்களை காப்பதற்காக எடுத்து உண்டு கண்டத்தில் வச்சிருக்கார். அதான் இங்கே சொல்கிறார், இந்த பார்க்கடலில் அமிர்தத்தோடு கலந்து வெளிப்பட்ட விஷத்தை உன்னுடைய

0: கண்டத்தில் கழுத்தில் வச்சு அடக்கி வச்சிருக்கிற, அடக்கி இந்த உலகங்களெல்லாம் காப்பாற்றிய பெருமானே, வேதியனே. வேதியனுங்கிற வார்த்தை பல பாடல்களில் வரும். இது வேதத்தினால் பாடப்படுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லத்தை வேதத்தை பாடுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை வேதத்தின் பொருளாக இருப்பவன் எடுத்துக்கலாம், இல்லைனா வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதித்தல்னாக்க பிரித்தல், அப்படி வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் பொதுவாக இது வேதத்தின் பொருளாக இருக்கிறவனே, வேதத்தால் பாடப்படுபவனே, வேதங்களை பாடுபவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துனா சுலபமாக புரியும். மிடரு அப்படிங்கிறது கண்டம், நம்ம த்ரோட் இருக்கே அதுக்கு மிடருன்னு தமிழ் பெயர், கண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத பெயர். அதனால் பார்க்கடலில் அமுதத்தோடு கலந்து வந்த விஷத்தை கண்டத்தில் வச்சு அடக்கி எங்களை எல்லாம் காப்பாற்றின பெருமானே, அப்பேற்பட்ட பேரருளாளன் இல்லையா, இந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டு உலகங்களை காப்பாற்றின பேரருளாளன் நீ, அப்படிப்பட்ட பேரருளாளனான நீ எனக்கு அருள் புரிவது இப்படியா, இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ எனக்கு அருள், இப்படியா நீ எனக்கு அருள் புரியற, இதுவா நீ உன்னுடைய அருள், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வேலி செய்யறது காசு வேணும், பொற்காசு பொண்ணு வேணும், எங்கிட்ட பொண்ணு இல்லை, இப்படி என்னை வைக்கலாமா நீ அப்படின்னு, இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ என்னை ஆட்கொண்ட விதம், உனக்கு நான் அடியவன், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், அப்ப என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறது உன்னுடைய கடமை, அதனால இதுவா உன்னுடைய இதுவா என்னை ஆட்கொண்ட அழகு, எங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, ஈவது ஒன்று எமக்கு இல்லையல், கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கலாமா, அதுவோ உனது இன்னொருள், இதுவா உன்னுடைய அருள், ஆவடுதுறை அரணை திருவாவடுதுறையில் வீட்டிற்கும் சிவருமானே, இதுவா உன்னுடைய அருள், என்னை ஆட்கொண்ட விதம் இதுவா, எங்கள் அப்பாவுக்கு வெள்ளி சேர்த்துக்கு பொருள் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாமா, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு முதல் 4 அடியில் முதல் 2 அடியில் தன்னுடைய பக்தியுடைய உறுதியை சொல்கிறார். தான் எந்த அளவில் இறைவன் மேலே சிவபெருமான பக்தி உடையவன், தன்னுடைய செயல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அடுத்த 2 அடியில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்கிறார். அவன் எப்பேற்பட்ட சிவபெருமான், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை சொல்கிறார். அப்புறமா 2 அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே, நீ எனக்கு இப்படி அருள் புரியாமல் இருக்கலாமா, இதுவா அவனுடைய அருள் நிலை அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்குறார். அது மாதிரி நீ எனக்கு அருள் புரியணும், அப்படி பண்ணலன்னா அது உனக்கு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதுதான் இந்த பாடலோட அமைப்பு. இந்த பாட்டு வந்து 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு குறிப்பு கொடுத்துருப்பேன். 4 அடி மேல் வைப்பு அப்படின்னாக்க இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அடிகள், தேவார பாட்டு எல்லாமே அது நமக்கு தெரியும் பொதுவாக. அந்த 4 அடிகள் ஒரு மீட்டரில் இருக்கும், அதுக்கு அப்புறமா ஒரு 2 அடி ஒவ்வொரு பாட்டிலையும் வரும் ரெஃப்ரைன் மாதிரி. அந்த ரெஃப்ரைன் வந்து 2 அடி, அதனால் இது 4 அடி மேல் வைப்பு, 4 அடி மேல் 2 அடி வைப்புன்னு சொல்லணும், 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லிவிடுவேன். அதுதான் அந்த கடைசி 2 அடி வந்து வேறு மீட்டரில் இருக்கும். அப்போ அது பாடுறப்போ அது ஒரு முதல் 4 அடி ஒரு ஓசையோட சந்தத்தில் போகும், அடுத்து 2 அடி வேறு சந்தத்தில் வரும், அப்படி மாறி மாறி மாறி மாறி வரும். இந்த பதிகம் முழுக்க அந்த வைப்பாக வந்த 2 அடி இருக்கே அது ஒரே 2 அடி தான் வரும் எல்லா பாட்டிலையும், கடைசி பாட்டில் மட்டும் மாறும். இதுதான் இந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ 2ஆம் பாட்டுக்கு போவோம். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன், தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. இதிலே முதல் 2 அடி தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார் அவர். வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். தன்னுடைய எப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறார். வாழினும்னா வாழ்ந்தாலும், சௌக்கியமாக இருந்தாலும், நன்னா வாழ்ந்தாலும், சாவினும் கஷ்டப்பட்டு செத்தாலும், வருந்தினும் துன்பப்பட்டாலும், போய் வீழினும் இந்த மாதிரி வீழுதல்னாக்க நம்ம நிலை குன்றி போகிறது இல்லையா, அதனால் நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த இதை அப்படி எலாபரேட்டாக அவர் சொல்கிறாருங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் கஷ்டப்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நான் இது எந்த நிலையிலையும் உன கழல் விடுவே நல்லேன், உன்னுடைய திருவடியை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் உன் திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், இருக பற்றி கொண்டு வைக்கிறேன், அதனால் எனக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் என்ன நான் அனுபவித்தாலும், நான் சௌக்கியமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, இல்லை செத்தே போனாலும் சரி, எந்த நிலையிலையும் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சுட்டு இருக்கேன், அதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அதான் உனக்கழல் விடுவேன் அல்லேன். இந்த அல்லேன்கிறது நம்ம பார்த்துருக்கோம், விடவேன் அல்லேன்னா விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சுட்டு இருக்கேன், அது என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அதை விடமாட்டேன். அப்படிப்பட்ட பக்தி உடையவன் நான், நீ எப்படிப்பட்டவன்? தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இள மதி வைத்த புண்ணியனே அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய மூணு ஆட்ரிபியூட்ஸ் அதில் சொல்கிறார். அவன் தலையில் கங்கையை தாங்கியிருக்கான், சந்திரனை அணிந்திருக்கிறான், அவன் புண்ணிய சொரூபி அப்படின்னு இந்த மூணு ஆட்ரிபியூட் அதில் சொல்கிறார். தாழ் இளம் தடம் புனல் அப்படின்னாக்க இது கங்கையை குறிக்கிற ஃப்ரேஸ். இது புனல் அப்படின்னா ஜலம், நீர். தடம் புனல்னாக்க பெரிய நீர், அக விசாலமான நீர், பெரிய நீர். இது கங்கையோடைய பெரிய அளவை குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட கங்கை? தாழ் தடம் புனல். அங்கே மேலேந்து தாழ்தல்னாக்க கீழே விழறதுன்னு அர்த்தம். மேலேருந்து கீழே விழறது, கீழே பாயிறது, அதெல்லாம் தாழ்தல்னு பேர். நமக்கு தெரியும் தாழ்தல்லாம் மேலேருந்து கீழே வர்றது தாழ்தல். அதனால் அந்த கங்கையானது ஆகாச கங்கை, அங்கேருந்து பூமிக்கு பாய்ந்தது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். பகீரதனுடைய மூதாதையர்கள் ஒரு சாபத்தால் எரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதுக்காக பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமி கொண்டு வந்தார். அப்படி பகீரதன் தவம் செய்து கங்கை சொன்னால் இது மாதிரி நான் வந்தால் பூமியால் தாங்க முடியாதுன்னு உடனே சிவருமான்கிட்ட தவம் பண்ணி சிவருமான் அதை தாங்கிக்க சொன்னார். அப்படியாக சிவருமான் சடையை விரித்து அதில் கங்கையை தாங்கி அப்புறம் பகீரதனுக்காக கொஞ்சமாக கிழ விட்டார். அந்த பேரருளாளன் அவர் கங்கையை சடையில் வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அது கங்கையை தாங்கின வரலாறு பகீரதனுக்கு அருள் புரியறதுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட தாழ் தடம் புனல்னா கீழே விழுந்த கங்கை, அது தயங்கு சென்னி, அது அவருடைய தலையில் விளங்குகின்றது, சடையில் தங்கியிருக்கு. அந்த இளம் தடம் புனல் அப்படிங்கிறார். அந்த இளம் அப்படின்னாக்க சிவபெருமானோட சேர்ற எல்லாத்துக்குமே இளமே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க சிவபெருமானுக்கு மூப்பு கிடையாது, அவர் என்றுமே இளமையோடு இருக்கிறவர். அதனால் அவர் உடலில் தாங்கியிருக்கிற, திருமேனியில் தாங்கியிருக்கிற எல்லாமே இளமையோடு இருக்கக்கூடியவை. அதனால் பாம்பை பற்றி வர்றப்ப இளம் நாகம், இளநாகம், இளம் பாம்பு அப்படின்லாம் வரும் பாட்டில். அதேமாரி அவர் தலையில் இருக்கிற சந்திரன் இருக்கேன், அது இன்றைக்கும் அப்படியே பிறையாகவே இருக்கும் இளமையோடு. அதனால் அது இளம் பிறை. அதனால் இந்த கங்கையும் இளமையோடு இருக்கிறதுனால அது இளம் தடம் புனல் அப்படின்னு. அந்த இளம்ங்கிற வார்த்தைக்கு என்ன காரணம்னு யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது அதனால் மேலேருந்து பாய்ந்த தடம் புனலான கங்கையை தாங்கிய சென்னியது அந்த தலை. அந்த தலையின் மீது என்ன வச்சுருக்கான் சிவருமான்? போல் இளமதி வைத்த புண்ணியனவர். போல் அப்படின்னாக்க துண்டம், பிளத்தல்னு அர்த்தம். இந்த சந்திரன் இருக்கே அது வந்து ஒரு நிலா துண்டம் அப்படிம்ப பாட்டிலெல்லாம். ஏன் நிலா துண்டம்? அது வந்து ஒரு சந்திரனை உடச்சி ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கும் அங்கே சந்திரன். அந்த பிறை சந்திரன் இருக்கே அது முழு சந்திரன்னா வட்டமாக இருக்கும், இது ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு சந்திரனோடது. அதனால் அது வந்து நிலா துண்டம் அப்படிம்ப. அது மாதிரி இந்த போழுதல் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்கு தமிழில், அப்படின்னா அப்படி உடைக்கிறது, பிளக்கிறது அப்படின்னு. அதனால் போல் மதி அப்படின்னாக்க ஒரு நிலாவுடைய சின்ன துண்டுன்னு அர்த்தம். அது இளமதி, அதுவும் இளம்பறை சந்திரன். அதனால் போல் இளமதி வைத்தார். எங்கே வச்சிருக்கார்? அந்த சென்னி மேலே வச்சிருக்கார், தலை மேலே அந்த சந்திரனை வச்சிருக்கார். ரெண்டு சொன்னாச்சு. மூணாவது புண்ணியனே, அதெல்லாம் தாங்கியிருக்கிற புண்ணிய சொரூபியே, எல்லா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன் சிவருமான். ரொம்ப புண்ணியம் பாவம் நமக்கு தெரியும், புண்ணியங்களின் உருவன்னு அர்த்தம். அவன் ரொம்ப நன்மையே செய்யக்கூடியவன், நன்மையின் உருவாக இருக்கான் அவன், அப்படிப்பட்ட சிவருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பாட்டில் சொல்கிற அதே ரெண்டு அடியே எல்லா பாட்டிலையும் சொல்லப்படுற. இதுவோ எம்மை ஆளுமாறு, எங்கள் அப்பாவுக்கு நான் பணம் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், ஆனால் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுவா நீ எனக்கு அருள் பெரிய நிலை அப்படின்னு வேண்டுற. இப்போ மூணாம் பாட்டு, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான், புனல்விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே, இதுவோ இமை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அதே அமைப்பு, முதல் ரெண்டு அடி தன்னோட சம்பந்தர் தம் அவருடைய பக்தியை சொல்கிறார், அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்கிறார், அடுத்த ரெண்டு அடியில் நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்குறார். நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். நம்பா அப்படின்னா நம்பனேன்னு அர்த்தம். நம்பன் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய ஒரு திருப்பெயர். இது பல பாடல்கள் அங்கங்க வரும். நம்பன், நம்பான், நம்பனே அப்படின்லாம் வரும். இந்த இடத்துல நம்பா அப்படின்னு வந்திருக்கு. நம்பன் அப்படின்னாக்க நம்புதல் அப்படின்னாக்க இன்னைக்கு நமக்கு பிரயோகத்தில் இருக்கிற ஒரே அர்த்தம் நம்பிக்கை வைக்கிறது, டு ஹாவ் ஃபெய்த் அப்படின்னு இல்லையா, டு ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிறது தான் நம்புதல். நம்புதல்னா இருக்கு, உன்னை நம்பினேன் அப்படின்னா ஐ ட்ரஸ்டட் யூ, ஐ ஹேட் ஃபெய்த் இன் யூ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்புதல் அப்படின்னு தேவாரத்தில் வர்றப்போ பொதுவாக அது விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போது இந்த நம்பன் அப்படிங்கிற வார்த்தை சிவபெருமானுக்குரிய பெயர், அது விரும்பத்தக்கவன், விரும்பப்படுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால் விரும்பத்தக்கவன், எல்லாராலையும் விரும்பப்படுபவனாக இருப்பவன் சிவபெருமான். அப்படி விரும்பத்தக்கவன் அவன், அவனை பார்த்து சொல்ல, நம்பா உன்னை நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். அப்படின்னா என்ன அர்த்தம், நனவினும் கனவினும் அப்படின்னா நனவு அப்படின்னா கனவுனா நமக்கு தெரியும், தூங்குறப்ப ஒரு ஒரு ட்ரீம் அது கனவு. நனவு அப்படின்னாக்க நினைவுங்கிறது வேற, நனவுங்கிறது வேற. நினைவுனா மெமரி, நனவு அப்படின்னாக்க வேக்ஃபுல் ஸ்டேட் இல்லையா, நம்ம தூங்க உறக்கம் அப்படிங்கிற மாதிரி விழித்திருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் நனவு. இது கனவா நனவா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கனவு கண்டு இருக்கேனா இல்லை முழிச்சுட்டு இருக்கேனா, இஸ் இட் ஃபார் இஸ் இட் அ ட்ரீம் ஆர் இஸ் இட் ரியல் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நனவுனாக்க நம்ம விழித்து கொண்டிருக்கிற நிலை, ஜாகிரத்தை அப்படின்பா சம்ஸ்கிருதத்தில், ஜாகிரதம் அப்படின்பா. அந்த விழிச்சுட்டு இருக்கிற நிலைக்கு நனவுன்னு பேர். கனவுனா நமக்கு தெரியும் தூக்கத்தில் வர்றது. அப்பெல்லாம் கூட நான் விழித்து கொண்டிருக்கும் போதும் உறங்கி கனவு காணும் போதும் உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மா, உன்னை மனசால வழிபடுவதற்கு மறக்க மாட்டேன், மறந்தது இல்லை அப்படின்னு சிவபெருமானை பார்த்து சம்பந்தர் சொல்றார். சிவபெருமானே, நான் முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, கனவு கண்டு இருந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் என் மனசுல உன்னை வழிபடுவதை மறக்காமல் வழிபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். வழிபடல் மறவேன் அம்மான், வழிபடல் மறவேன்னா வழிபடுவதற்கு மறந்ததில்லை, மறக்க மாட்டேன். அம்மான், அம்மான்னா அம்மானே, சுவாமி மான்னா சுவாமின்னு அர்த்தம், அம்மான் எம்மான் அப்படின்லாம் வரும், பெம்மான் அப்படின்லாம், அதெல்லாம் சுவாமின்னு அர்த்தம், அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அதனால் நம்பனே, நம்பன் என்ற பெயருடைய சிவருமானே, அம்மான், சுவாமி, ஒன்ன நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவேன் அப்படின்னு தன்னுடைய பக்தி நிலையை சொல்றாருங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்றார், அவனுடைய வர்ணனையை சொல்றார். இந்த இடத்துல புனல் விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே. இதில் மூணு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, அவனுடைய சடையில் கங்கை இருக்கு, அவன் சடைக்கு மேலே கொன்றைப்பூ அணிந்திருக்கிறான், அவன் கையில் நெருப்பை தாங்கின்னு இருக்கான். இது மூணையும் சொல்கிறார் இதில், இந்த ரெண்டு அடியில். புனல், இந்த முன்னாடி பாட்டிலே பார்த்தோம், புனல்னாக்க நீர், ஜலம்னு அர்த்தம். இந்த இடத்துல கங்கை, சிவருமானவர் இருக்கிறப்ப புனல்னு சிவருமானுடைய வர்ணனையில் வந்தால் அது கங்கையை குறிக்கும். கங்கையையும் விரி நறுங் கொன்றை போது, கொன்றைனா கொன்றை மலர், போதுனா பூன்னு அர்த்தம். கொன்றை போதுனா கொன்றை மலர், அது எப்படிப்பட்ட கொன்றை மலர், நறுங் கொன்றை மலர். நறும் அப்படின்னா வாசனை கமழ்கின்ற, வாசனை மிகுந்த கொன்றை மலர். அது எப்படிப்பட்ட கொன்றை மலர், விரி கொன்றை மலர். அது விரிதல்னாக்க மலர்றது. நம்ம பூவை எப்போ பறிக்கணும்னு நம்ம முன்னாடி வேற பாட்டில் பார்த்துருக்கோம். அது மலர்ந்து மலராத பருவத்தில் போய் பறிச்சுன்னு வந்துடும் காலங்கத்தால். அது மாதிரி அப்படி மலர்கின்ற கொன்றை மலருது. அப்படி விரிதல் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். அப்படி விரிகின்ற வாசனை உடைய கொன்றை பூவை அணிந்த அப்படின்னா அவன் தலையில் அணிந்திருக்கான் சிவருமான். எது புனல், அது ஒன்று. ரெண்டாவது விரி நறும் கொன்றை போது, இது ரெண்டையும் அவன் அணிஞ்சிருக்கிறான் தலையில. அப்புறம் அவன் கையில் என்ன இருக்கு, கனல் எரி அனல் அப்படின்னா கனன்று எரிகின்ற அனல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் உள்ள வார்த்தைகள். கனல், அனல், எரி எல்லாமே நெருப்பு, தீ அப்படிங்கிற அர்த்தம். ஆனா அதுல நவுனாவும் இருக்கும் விருபாவும் இருக்கும். கனல் தல் அப்படின்னா கனன்று எரிகின்றது அப்படிங்கிறோம். அது மாதிரி ஜுவாலை விட்டோம் எரிக்கிறது, அது மாதிரி கனல்னா ஜுவாலை இருக்கு. எரிதல், எரினா நெருப்பு, ஆனால் எரிதல்னா டு பர்ன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதனால அப்படி கனன்று எரிகின்ற தீயை புல்கு கையவனே, கையில் உடையவனே, புல்குதெல்லாம் பொருந்துதல், அப்படி கையில் கனன்று எரிகின்ற நெருப்பை வச்சுட்டுருக்கிற சிவருமானே. அதனால இந்த ரெண்டு அடியில் அவன் கங்கையை தாங்கி இருக்கிறதையும் கொன்றை மலரை அணிந்திருக்கிறதையும் கையில் நெருப்பு எய்ந்திருக்கிறதையும் சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அப்படின்னு அந்த பாட்டு முடிக்கிறார். நாலாம் பாட்டுக்கு போவோம். தும்மலோடு அருந்துய தோன்றிடனும் அம்மலரடியலால் அறற்றாது என்னா, கை மல்கு வரிசலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இதுலையும் அவர் முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்றார், அடுத்த ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய பெருமைகளையும் வர்ணனையும் சொல்றார், அடுத்த ரெண்டு அடியில் எனக்கு அருள் புரிய வேண்டாமான்னு கேட்கிறார். தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும் அம் மலரடி அல்லால் அறற்றாது என்னா, தன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது? தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும், தும்மல்னா அது ஒரு வியாதியில் ஒரு வகை இல்லையா. சில பேருக்கு நமக்கு தும்மல் வரும், ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்துடுத்துனாக்க அது நம்ம பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா. ஆனால் சில பேருக்கு இந்த தும்மலே ஒரு வியாதி ஆகிடும், ஓயாமல் தும்மிண்டே இருக்கிற ஒரு வியாதி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது. தும்மலோடு அரும் துயர், தும்மல் முதலான பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பெரிய வியாதிகள் இல்லையா. அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வித கஷ்டங்கள் வர்றது, அப்படி இதில் தும்மல்ங்கிறது அதில் ஒரு வியாதியோடைய ஒரு வகை வியாதி. அப்படி தும்மல் மாதிரி இடைவிடாமல் தும்மிண்டே இருக்கிற தும்மல் மாதிரி மற்ற பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும், உபாதைகள்லாம் வந்தாலும், என்னுடைய நாக்கு என்ன பண்ணும்? அம் மலரடியலால் அறற்றாது. என்னுடைய நாக்கானது அந்த மலர் திருவடியா, உன்னுடைய மலர் திருவடியை தவிர வேற ஒன்றையும் சொல்லாது இல்லையா. நம்ம உதாரணத்துக்கு பலரும் பேச கேட்கலாம், நிச்சயமாக இந்த சினிமாலையும் டிவி சீரியல்லையும் கேட்கலாம், கடவுளுக்கு கண் இல்லை, இப்படி என்னை கஷ்டப்படுத்தலாமா கடவுள் அப்படிலாம் கேட்பாள் சில பேர். ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னா இந்த மாதிரிலாம் கேட்பேன், நான் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன், மாதம் மாதம் நான் சதுர தேங்காய் போடுறேன் அப்படிலாம், அதாவது இந்த சிதர் தேங்காய் போடுறேன் அப்படிலாம் ஒவ்வொரு தங்களுடைய இதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் இறைவன் அப்படின்னு கேட்பேன். நான் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய திருவடியே புகழ் பாடுறது தான் என்னுடைய நாக்கோட வேலை அப்படிங்கிறார். அறற்றுதல்னாக்க ஓயாமல் சொல்கிறது இல்லையா, அந்த உன்னுடைய திருவடி புகழை ஓயாமல் பாடின்றிருக்கேன் என்னோட நாக்கு அப்படிங்கிறார். அப்படிப்பட்டது என்னுடைய பக்தி. நீ எப்படிப்பட்டவன்? கை மல்கு வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே. கை மல்கு வரிசிலை, சிலைனாக்க வில்லு. இதை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம், சிலைனா வில்லுன்னு ஒரு அர்த்தம் பல பாடல்களில் வரும், சிலைனா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது வேற பாடல்களில் வரும். கை மல்கு வரிசிலை, வரிசிலைனாக்க வரிதல் அப்படின்னா கட்டுறது இல்லையா. இது கூட சொல்லுவோமே, இந்த சண்டைக்கு, அதாவது ரெண்டு பேரும் சண்டைக்கு கிளம்பிட்டான்னாக்க ஆமாம் வரிஞ்சுக்கிட்டுன்னு சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்பா. அப்படி அந்த காலத்தில் சண்டைக்கு போனோம்னாக்கா நம்மளுடைய வேஷ்டி கிஷ்டியெல்லாம் எடுத்து இறுக்கி கட்டிக்குவா சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதான் வரிஞ்சு கட்டுறது அப்படின்பா. இறுக்கி கட்டுறது வரிதல்னா கட்டுதல். அதனால் சிலை வரி சிலைனாக்க கட்டப்பட்ட வில். அது என்ன கட்டப்பட்ட வில்? வில் இருக்கும், வில்லில் அந்த நாணை கட்டுவா, அதான் வரிசிலை. கட்டப்பட்ட நான் கட்டப்பட்ட வில்லுது. கை மல்கு வரிசிலை, அதான் கையில் ஏஞ்சிருக்கிற மல்குதல்னா நிறைஞ்சு இருக்கிறது, கை நிறைய ஒரு வில்லை ஏஞ்சினார் சிவருமான். அது மேருமலையாகிய வில்லுது, மேருமலையை வில்லா வளைச்சி அதை கையில் ஏஞ்சினார் சிவருமான். அதான் கை மல்கு வரிசிலை. அதில் கணை ஒன்றினால், அதில் ஒரே ஒரு அஸ்திரம், அதை தொடுத்தர் எடுத்து மும்மதில் எரியழ முனிந்தவனே. அந்த மூன்று கோட்டைகளும் முப்புறங்களும், அவற்றில் முப்புறங்களிலும் தீ எழும்படியாக, முப்புறங்களும் தீப்பத்தி அழியும்படியாக முனிந்தவனே. முனிதெல்லாம் கோபிச்சுக்கிறது. அதனால் கையில் மேருமலையாக ஒரு வில்லாக ஏந்தி ஒரு அஸ்தரத்தினால ஒரே ஒரு அம்பினால் அந்த முப்புறங்களும் எரிஞ்சு போகும்படியாக கோபித்தவனே அப்படின்னு அந்த அந்த மூணாவது நாலாவது அடிக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, அது எப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு தெரியும். அந்த மூன்று புறங்களும் திரிஞ்சுட்டு இருக்கும், அது இப்போ ஒரு தரம் தான் ஒன்னா சேரும். அப்படி மூணு ஒன்னா சேர்றப்போ ஒரே ஒரு கணையினால அவை அழியலாம். தனித்தனியா மூணு கணை போட்டு மூணு அழியக்கூடாது, ஒரே கணையில மூணு அழியணுங்கிறது அவளுடைய அவள் பெற்ற வரம் அது. அப்படிப்பட்ட மூன்று கோட்டைகளை அரிக்கிறதுக்கு மேருமலைங்கிற ஒரு பெரிய மலையே வில்லா வளைச்சு அதுல வாசுகிய நானா பூட்டி திருமால் அக்னி வாயுவா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பானமா வருவா. அந்த பானத்தோட முனையில அக்னி இருப்பார், பானத்தோட தண்டு இருக்கு இல்லையா இந்த ஸ்டெம், அதுவா விஷ்ணு இருப்பார். பின்னாடி ஈர்க்கு அப்படிம்பா அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும் டெய்லில், அந்த ஈர்க்குகளா வாயு. இப்படி இந்த மூணு தேவர்களும் சேர்ந்த ஒரு கணையை வெடிச்சு முப்பரங்களை எரிக்கிறதுக்கு சிவருமான் தயாரானார். ஆனால் கால் வச்சதும் அந்த தேர் அச்சு எரிஞ்சு ஒழிஞ்சுடுறது. அப்போ ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அவர் கையில் வில்லு எடுத்தார், கணையை எடுத்தார், ஆனால் அதை விடலை, அந்த கணையை தொடுக்கலை அந்த கணையை. சிரிப்பிலேயே அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அந்த கதை நமக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, நீ எனக்கு இப்படி உன்னுடைய எனக்கு நீ பண்ற அருள் இவ்வளவுதானா, இதுதானா உன் அருள் அப்படின்னு கேட்கிறார். அடுத்த அஞ்சாம் பாட்டில் கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறை அரணே. முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தியை சொல்கிறார். கையது வீழினும் கழிவுறினும் செய்கடல் அடி அல்லால் சிந்தை செய்யேன். கையது வீழினும்னா கை விழுந்து விட்டாலும், கை விழுறது அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு வந்து அவன் கை ஓங்கி இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்றைக்கி பேசுகிற பேச்சில் இருக்கு இல்லையா, அவன் கை ஓங்கி இருக்கு அப்படின்னா அவனுக்கு செல்வாக்கு இருக்கு. இஸ் இன் பவர், இஸ் காட் ஆல் த இது. கையது வீழினும்னாக்க என் கை விழுந்துட்டாலும் அப்படின்னாக்க என்னுடைய வளம் குன்றி விட்டாலும், இல்லை என்னுடைய செல்வாக்கெல்லாம் போய் எனக்கு இல்லை அப்படியெல்லாம் இது இல்லாவிட்டாலும், கழிவுறினும் அழிந்து விட்டாலும் செய்கழல் அடி அல்லால் சிந்தை செய்ய. செய்கழல் இந்த செய் அப்படிங்கிற வார்த்தை சேப்புன்னு அர்த்தம். செய் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக இன்றைக்கி பேச்சில் அதை செய் இதை செய் அப்படின்னு அந்த டு டூ அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு செய் அப்படின்னா தெரியும் இன்னைக்கு பிரயோகத்தில் பேச்சில். ஆனால் தேவாரத்தில் வர்றப்போ செய் அப்படிங்கிறதுக்கு கூட ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. பல பாடல்களில் வரும் செய் அப்படின்னாக்க சேப்பு சிவப்பு செம்மைன்னு ஒரு அர்த்தம், செய் அப்படின்னா வயல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நன்செய் புன்செய்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நஞ்சை புஞ்செய்யும்போ நன்செய் புன்செய், செய்னா வயல், அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல செய் கழல் அப்படின்னு வர்றதுனால இது சிவந்த திருவடி, இறைவனுடைய திருவடி தாமரை பூ போல செக்கச்செவேல்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். அதனால் சேவடி அப்படின்னாலும் சிவந்த அடின்னு தான் அர்த்தம். சே செய் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால் சேவடின்னு சொல்கிறது தான் இங்கே செய் கழல் அப்படின்னு சொல்கிறார். சிவந்த திருவடி, அந்த சிவந்த திருவடி கழல் அடிங்கிறதுனால கழலை அணிந்த அடி. கழல் அப்படின்னாக்க காலில் அணிகிற ஒரு, ஆண்கள் அணிகிற ஒரு ஆபரணம், அது வீரத்தின் அடையாளம் அணிகிற சின்னம் அது கழல். அதனால் கழலுங்கிறது பல பாடல்களில் சிவனுடைய திருவடிக்கே ஆகி வரும். கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல கழல் அடி அப்படின்னு வர்றதுனால கழலை அணிந்த திருவடி அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கழல் அணிந்த சிவந்த திருவடியை தவிர வேறு எதுவும் சிந்தை செய்யேன். என்னோட கையில் கையது வீழணுங்கிறதுக்கு அவள் வேறு பொருள்னு சொல்கிறாள். கையில் இருக்கிற பொருள் கழிந்து போயிட்டாலும் அப்படிங்கிற, எல்லா கை என்னோடய கையில் இருக்கிற பொருள்லாம் போனாலும் அப்படின்னு அர்த்தங்கிற. அதனால் எனக்கு நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாழ்ச்சி அடைந்தாலும் உன்னுடைய கழலணிந்த சிவந்த திருவடி அல்லால் சிந்தை செய்யேன். அதை தவிர வேறு எதையும் நான் என் மனசில் எண்ண மாட்டேன். சிந்தைனா மனம், சிந்தை செய்தல்னா எண்றது. அதனால் உன்னுடைய சிவந்த திருவடியை தவிர வேற எதையும் நான் எண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய பக்தியை சொல்கிறார். அப்புறம் இறைவன் எப்படிப்பட்டவன், கொய் அணி நறு மலர் குலாய சென்னி மை அணி மிடறு உடை மறையவனே. இதில் ரெண்டு விஷயம் சொல்கிறார். இறைவன் தன்னுடைய தலை மேலே பூக்கள்லாம் அணிஞ்சிருக்கிறார், அவருடைய கண்டம் நீளமாக இருக்குது, அதான் சொல்கிறார். கொய் அணி நறு மலர் அப்படின்னா, நறு மலர்னா வாசனை உள்ள பூக்கள், அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், கொய் அப்படின்னா கொய்தல் பறிக்கிறது. அப்படின்னா கொய் அணி நறுமலர்னா புதிதாக பறித்த அழகிய வாசனை மிக்க பூக்கள், அவை குலாய சென்னி, அவையெல்லாம் விளங்குகின்ற தலையை உடையவன். மை அணி மிடறு உடை, மையை அணிகிற மிடறு, கருமையை அணிகின்ற கண்டத்தை உடையவன், கரிய கண்டன் நீலகண்டன். அதனால் சிவருமான் தலையில் அழகிய வாச மலர்கள் அணிந்திருக்கிறான், அவனுடைய கண்டத்தில் கருமையை திகழ்கிறது விஷம் குடித்ததுனால. மறையவனே, இந்த முன்னாடி பாட்டில் வேதியனேன்னு வந்து ஞாபகம் இருக்கா, மிடரில் அடக்கிய வேதியனேன்னு முதல் பாட்டில், கடல்தனில் அமுதோடு கலந்தனஞ்சு மிடரில் அடக்கிய வேதியனே, அதே சம்மரி தான் இங்கே வருது. மையணி மிடருடை மறையவனே, கண்டத்தில் கருமையை உடைய மறையவனே. மறையவன்னா மறைனா தமிழ் வார்த்தை, வேதியன்கிறது வேதம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, மறைங்கிறது தமிழ் வார்த்தை. அங்கே வேதியன்னார், இங்கே மறையவன் அப்படிங்கிறார், அதே அர்த்தம் தான். அதனால் நீ அப்பேற்பட்ட அருளாளன், நீ விஷத்தை உண்டவன், நீ தலையில் பல வாசமலர்கள் அணிந்திருக்கிறவன், அப்படிப்பட்ட சிவருமானே மறையின் பொருளாக இருக்கிறவன், மறையை ஓதியவன், அப்படிப்பட்ட சிவருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவது ஒன்று எமக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் திரு அண்ட

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஓ

们

என் தெய்வாதம் இதவே என்பது இந்த திருப்பாட்டு. இதுல என்ன மாணிக்க வாசகர் காட்டுகிறார் என்றால், திருவடியை காண்பதுதான் ஞானிகளுக்கு மிக முக்கியமான கருத்து. உலகப் பொருளை அனுபவிப்பவர்கள் ஞானம் விஞ்ஞானம் இல்லாதவர்கள், கடவுளை அனுபவிப்பது கடவுளோடு அடைவதற்காக எண்ணுகின்றவர்கள் விஞ்ஞானிகள். அப்படி அந்த கடவுளாகிய பொருளை அடைவது என்பது சாதாரணமானதாக இல்லை. அது உலகம் கடந்தது, புலன்களை கடந்தது, காரணகாரியம் இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த கடவுளை அடைவது என்பது சாமானியர்களால இயலாது.

0: காரியம். அது வந்து ஒவ்வொரு பொருளையும் அடைவதற்கு மனம் வாக்கு காயம் துணையாக இருப்பது, மனசு வாக்கு உடம்பு இவைகளாலதான் உலக பொருளை நம்ம காணுகிறோம், அனுபவிக்கிறோம், அடைகிறோம். ஆனா இந்த மனம் வாக்கு காயங்கள் கடவுளை அடைவதற்கு இவைகளால இயலாது. மனசு நினைக்கும், ஒரு எட்டிய வரையிலிருந்தா நினைக்கும், தெரிஞ்ச வரையிலிருந்தா நினைக்கும், தெரியாததை அது நினைக்க முடியாது. மிக தூரத்தில் இருப்பதை, தெரியாததை, பார்க்காததை நினைக்க முடியாது. பார்க்கிறதையே மறந்து விடுகிறது, பார்த்ததையே மறந்து விடுகிறது. தூரத்தில் இருக்கிற பொருளையோ பார்க்காத பொருளையோ நினைக்க முடியாது. ஐயன் மலையை நினைக்கணும்னா நினைக்கலாம், பல தடவை பார்க்கறோம். அதனால பார்க்க முடியாத பொருளை மனசுக்கு வராது. அப்ப அப்படி பார்க்க முடியாத பொருள் உலக பொருளையே முடியவில்லை என்றால் கடவுளை பார்த்ததில்லை இதுவரையில். இதுவரையிலும் கடவுளை பார்த்ததில்லை. பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம், எண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த எண்ணம் என்பது அதான் முதலிலே குறிப்பிட்டது போல ஒரு எல்லைக்கு தாம்பு. கடவுள் எல்லையை கடந்திருப்போம், கடவுள் எல்லையே கடந்திருப்போம். எண்ணிறந்து எல்லையில்லாதானே என்பது சிவபுராணம். எல்லையில்லாத பொருளை ஒரு எல்லைக்கு உட்பட்ட மனத்தாலே அதை அடைய முடியாது. கைக்கு எட்டுறதுதான் எட்டுமே தவிர எட்டாததை கையினாலே பிடிக்க முடியாது. மனசுக்கு எட்டுவதுதான் அது மனசு பிடிக்குமே தவிர எட்ட முடியாத மனம் பிடிக்கும். மிக உயரமாக இருக்கிற ஒரு பொருள் எதுவும்னா கடவுள் தான். மிக உயரம், மிக உயரம். ஓங்கி இருப்பது அதுதான், விரிந்து இருப்பதும் அதுதான், ஆழ்ந்து இருப்பதும் அதுதான். ஓங்கி இருப்பதும் கடவுள், மிக அகன்று இருப்பது கடவுள், மிக ஆழ்ந்து இருப்பது கடவுள், மிக நுட்பமாக இருப்பது கடவுள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியது. அதனாலே அந்த பொருளை மனத்துக்கு எட்டாததாக, சிந்தைக்கு எட்டாது. அதனால அப்பர் சுவாமிகள் சிந்திப்பரியன அப்படின்னார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் தனைத்தனையும் ஆவதில்லை. அப்படி மனத்தாலே எட்ட முடியாது, மனத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பது என்று சொன்னால் வாக்கினாலே அதை பற்றி பேசலாமோ என்றால் வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை. வாக்கினாலே அந்த கடவுளை கண்டுவிடலாம், பேசிவிடலாம் என்றால் அதுவும் அந்த வாக்கினாலே இயலாத காரியம். வாக்கு மனாதீத கோஷரமாய் நின்ற பொருள் என்று சிவஞான புதத்திலே சிவஞான முனிவர் எழுதுவார். வாக்கு மனாதீத கோசரம்னா வாக்கை கடந்தது, மனத்தை கடந்தது. மாற்றம் மனங்களே நின்ற மறையோனை என்பதும் அந்த வாக்கியம்தான். அதனால ஆன்மாக்களாகிய நம்முடைய மன வாக்குக்கு எட்டாமல் தட்டாமல் இருக்கும். அப்படி தட்டாமல் இருக்கிற, எட்டாமல் இருக்கிற பொருளை மனத்தாலே எட்ட முடியாது என்றால் வாக்கினாலே வசனிக்க முடியாது. வாக்கினாலே வசனிக்க முடியும். அது வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாதது, வாய்விட்டு பேசோனாதது, நெஞ்சினாலே மாசிற்கு தோணோனாதது என்பது திருப்புகளிலே அதை விளக்குகிறாரு அருணகிரிநாதர். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை. சொல்லலாவ கேட்பவே அந்த மனம் வாக்கினாலே ஒரு தினையளவு கூட அவரை பற்றி சிந்திக்கவோ சொல்லவோ முடியாது. தினைத்தனையும் ஆவது சொல்லலாவ கேட்பவே, சொல்லல் ஆவ கேட்பவே. அதனால மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் முன்னே கேட்ட வாக்கியங்களே, உலகத்துல கேட்ட வாக்கியங்களைத்தான் அவர்கள் மற்றவர்களும் சொல்லுகிறார் கேட்பவே. இப்படி மனம் வாக்கு காயம் ஆகியவற்றினாலே அதை அறிய முடியாததாக இருப்பது உன்னுடைய திருவடி. அப்படி அறிய முடியாமல் இருக்கின்ற உன்னுடைய திருவடியே ஐம்புலன்கள் காண்கலாம். ஐம்புலன்களாகிய மெய்வாய்கள் மூக்குச் செவியாகிய இந்த புலன்களாலே கடவுளை அறிய இயலாது, காண இயலாது, அறிய இயலாது, பேச இயலாது. அதனாலே நீயே எனக்கு அதை சொல்லி அருள வேணும் என்று கேட்கிறார். எனைத்தனைத்தது எப்புறத்தது எந்த வாதம், எனைத்து எனைத்தது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது எந்த இடத்துல இருப்பது, அதை நான் எப்படி அடைவது. கடவுளை அடைவதற்கு மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. கடவுளே நான் இன்ன இடத்துல இருக்கிறேன்னு சொன்னாத்தான் சாதாரண திருடனையே முடிக்க முடியல. திருடனுக்கெல்லாம் பெரிய திருடனாக இருக்கிற கடவுளை அவனே சொன்னாலே உரிய யாராலும் காண முடியாது. அதனாலே பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு கடவுள் வந்து காட்டி விடுகிறான். ஞானிகள் வந்து காட்டி விடுகிறான். நிலந்தன் மேல் வந்தருளி நீடுகளில் காட்டின்னு சொல்றாரு அல்லவா. மாணிக்க வாசகருக்கு அவர் வந்துதானே காட்டினார், வந்து காட்டினார். அதனாலே ஞானம் இல்லாதவர்களாலே அடைய முடியாது. அந்த ஞானமும் அவனாலேதான் அந்த ஞானம் வர வேணும், அவனே சொல்லி உருள வேணும் என்று இந்த பாட்டில் சொல்றார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தனித்தனையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என தனைத்தது எப்புறத்தது என்னை பாதம் இல்லை. எப்படிப்பட்டது எப்படிப்பட்டது அந்த திருவடியை எங்க காணலாம் அதுக்கு நீயே சொல்லி விடணும் என்று இந்த பாட்டில மாணிக்கவார். எய்தாலாவது என்று நின்னை எய்தாலாவது என்று உன்னை அடைவது எப்போ, எய்தல் எய்தல் என்றால் உன்னை வந்து சேருவது எப்போ. ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா கடவுளை எப்பொழுது அடையலாம் எப்பொழுது அடையலாம் எப்பொழுது அடையலாம் என்றுதான் என்ன உலக பொருளிலே விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த பொருளை எப்பொழுது அடையலாம் எப்பொழுது அடையலாம் என்று உலக பொருளிலே விருப்பம் உள்ளவர்களுக்கு அதிலேயே என்ன இருக்கு இறங்கும் பவல். எந்த பொருளிலே விருப்பம் இருக்கிறோமோ அந்த பொருளை அடையலாம் என்று மனிதர்களுக்கு என்ன இருக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எந்த பொருளிலே அதிக விருப்பமாக இருக்கிறதோ அந்த பொருளை எப்பொழுது அடைவது எப்பொழுது அடைவது என்று எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணமானது வீண் போகாத காலம். இந்த பிறப்புல அடைந்து விடுவார்கள், அப்படி அடையலன்னா அடுத்த பிறப்புலையாவது அடைஞ்சிடும். அதனால அது வந்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியத்து நீயராக பெறின் என்பது திருக்குறள். அதனால அதுல சிந்தையை வச்சுக்கிட்டே இருக்கிறது. கடவுளை அடையவணும் அடையவணும் அடையவணும் என்று சிந்தையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிறப்புல அடைஞ்சிடலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த பிறப்புல அடைஞ்சிடலாம். இந்த எண்ணத்தை அவர் பதிவு பண்ணிக்குவார். இவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பேட்டில் எழுதிக்குவார். டைரியில் அவர் டைரியில் எழுதி அப்படி எழுதி கொண்டா என்ன பண்ணுவார்னா அதுக்கு தக்க பக்குவப்பு இருந்தா காட்டி விடுவாரு, இல்லைன்னா அடுத்தவர்களை காட்டிவிடுவார். மாணிக்க வாசகருக்கு தாங்க முடியல இருக்க முடியல. எய்தாராவது என்று நின்னை உன்னை அடைவது எப்போ. எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு எமக்கு தலைவனாகிய இருக்கின்ற நீர் வஞ்சனேற்கு வஞ்சனாகிய எனக்கு உய்தலாவது நந்தி மற்றொரு உண்மை இல்லை. வஞ்சகனாகிய எனக்கு உய்தல் ஆகிய பிழைத்துக் கொள்ளுவது பிழைத்துக் கொள்வது என்று சொன்னா மறுபடியும் இருக்காமல் மறுபடியும் யமன் கைக்கு போகாம் இப்ப நம்ம போயிட்டு போச்சுல வந்துகிட்டு இருக்கிறோம். போக வர பிரமாவுக்கு கிட்ட போறது அப்புறம் யமனு கிட்ட போறது இப்படியாதான நம்ம கதை நடந்துகிட்டு பிரமா கிட்ட போறது அவன் படைச்சு விட்டுறான்னு அப்புறம் யமனு கிட்ட போறது ஏமா வந்து குடிச்சிட்டு போறது அப்புறம் பரமா கிட்ட போறது. பரமாவுக்கும் யமனுக்கும் நமக்குமா வேலை. இந்த சிவனுக்கும் நமக்கும் தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா பரமாவுக்கும் யமனுக்கும் வேலை இல்லாம அதை கற்றுக்கொள்வன வாயுளனாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருல கற்றை செஞ்சடையானுடும் நாமுடும் என்றுக்கோ நமனார் முடிவுன்பதே என்பது அப்பர் தேவார். அதனாலே தொடர்பு எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த தொடர்பு வலுத்துக்குச்சுன்னா அங்கேயே போய் சென்று தொடர்பு எங்கே வைத்திருக்கிறோமோ அந்த தொடர்பு ஆக நன்றாக உறுதியாக அந்த தொடர்பு வலுத்து விட்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதனாலே இப்பொழுது இப்படிப்பட்ட வஞ்சகனாகி எனக்கு உய்தல் ஆவது உய்தல் என்று சொன்னால் இனிமேல் பரவாமல் இறப்பா இறவாமல் இருக்கின்ற ஒரு பெருநிலையை உன்னை தவிர வேறு எங்கும் இல்லாமையினாலே உய்தல் ஆவது உங்கண் நன்றி உயிரலாவது உங்கண் நன்றி என்றால் உன்னை தவிர வேறு யாராலையும் உய வைக்க முடியாது. உயிர்களை உயிர்களை பிறக்காமல் இறக்காமலும் தடுத்து காப்பாற்றுகின்ற திறமை உனக்குத்தான் இருக்குது, தவிர வேற யாருக்கும் இல்லை. உயிர்களை பிறக்காமலும் இறக்காமலும் பேரின்பத்திலே திளைக்க வைக்கின்ற அந்த மாதிரியான திறமை ஆற்றல் உனக்குத்தான் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? சிவனுக்கு. வேற எவனுக்கு அதை எப்படி சொல்றாரு? உய்தாலாவது உங்க நன்றி மற்றொரு உண்மை இனி வேறு எங்கையும் இந்த மாதிரியான திறமை வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது என்பதே உய்தாலாவது உங்க நன்றி மற்றொரு உண்மை இனி. பைதலாவது என்று பாதுகாத்து. பைதல் என்று சொன்னால் பாவம் என்று இறங்கி, பைதலாவது என்று பாதுகாத்து பாவம். இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நீ இறங்கி என்ன காப்பாற்ற. பைதல் என்று சொன்னால் பாவம் என்று இறங்கி இவனை பாதுகாத்து. என்ன பாதுகாத்து ஏனென்று கேட்டால், நமக்கு இருக்கின்ற சத்துருக்கள் ஏராளம். அது என்ன சத்துருக்கள் என்று கேட்டால் தத்துவங்களாகிய சத்துருக்கள். அதற்கு மேலே வந்து யமபயம் பிறப்பு, அதற்கு மேலே மற்ற உடம்பால இருக்கின்ற தொந்தரவுகள், இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ வகையான துன்பங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு இருக்கின்றபடியினாலே நீ பாதுகாத்து. என்ன நீ பாதுகாத்து கொண்டாயானால் அந்த துன்பங்கள் எல்லாம் வராமல் போயிடும். அதனால நீ இறங்கி என்னை பாதுகாக்கவும், பைதாலாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவிய. இறங்கி பாதுகாத்து பாவிய. நான் வந்து ரொம்ப நல்லவன்னு நான் சொல்லிக்கல, நான் வந்து உண்மையிலேயே பாவி வஞ்சகன். தாயினா என்ன நீ காப்பாற்று, பாவியேற்கு இறங்கி பாதுகாத்து. புண்ணியவானுக்கு அருள் செய்வது ஒரு அளவான கருணை என்று சொல்லப்படும், பாவிக்கு செய்வது அளவில்லாத கருணை. புண்ணியவானுக்கு செய்வது அவன் புண்ணியத்தை வச்சு செய்யற, அதுல ஒண்ணும் அது பெருசு அல்ல. புண்ணியம் இல்லாதவனுக்கு செய்யறவாறு அதுதான் பெருசு, அளவில்லாத கருணையை குறிப்பது. மாபாதகம் தீர்த்த படலம்னு ஒரு திருவிளையாட புராணத்தில், மாபாதகம் தீர்த்த படலம் துரும்பாவத்தை செய்தவன் அவனுக்கு இறங்கி அருள் பண்ணினான் என்று ஒரு திருவிளையாட புராணத்தில். அதனால தகுதி உள்ளவனுக்கு ஒரு நன்மையை செய்வது பெருசல்ல, தகுதி இல்லாதவனுக்கு நன்மை செய்யறதான். ஆதாளியை ஒன்று அரியனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ என்பது கந்தரகம். ஆதாளிய ஒன்று அரியனை அறத்தீதாளிய ஆண்டது செப்பு வனுக்கு நன்மை செய்வோம். வைதாரையும் அங்கு வாழ வைப்போம், வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் என்றார் போல பாவியர்க்கு இறங்கி பாதுகாத்து அருள் செய்வார். வைதாலாவது என்று பாதுகாத்து இறங்கி, பாதுகாத்து இறங்கு பாவியர்க்கு. ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசன். இது அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசன். இது அல்லாமல் எந்த விதமான மற்ற செயல்களும் எதுவும் இல்லை ஈசன். ஈசன் என்று சொன்னால் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளுவன். ஈசன் என்றால் எல்லாரையும் எல்லாவற்றையும், உலகம் எல்லாவற்றையும், ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ஆளுபவன், அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் ஐஸ்வர்யமுடையவன் ஒரு பொருள். ஈஸ்வரன் என்றால் ஆள்பவன், ஆளுபவன். ஆளுபவன் என்றால் உலகத்தை அடிமையாக, உயிர்களை அடிமையாக, உலகத்தை உடைமையாக, உயிர்களை அடிமையாக, உலகத்தை உடைமையாக வைத்து ஆள்பவன் ஈஸ்வரன். ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசன். ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும், ஈசனே எல்லாவற்றையும் ஆள்பவனே நீ அல்லாமல் இங்கும் அங்கும் எதுவும் கிடையாது. இங்கும் என்பது இவ்வுலகமும் சரி மற்றைய உலகமும் சரி, இம்மையும் அருமை, இம்மையிலும் அருமையிலும், இந்த லோகத்திலையும் மற்றைய உலகங்களிலும் உன்னை அல்லாமல் வேறு எந்த செயலும் கிடையாது. ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்று, இப்பிறவியிலையும் சரி மறுபிறவியிலையும் சரி, அதன் மேல இவ்வுலகமும் சரி மற்றைய உலகங்களிலும் சரி, உன்னை அல்லாமல் ஒரு செயலும் கிடையாது. உன்னை இல்லாமல் ஒரு செயலும் நிகழ்வதில்லை. ஈசனேனி அல்லதில்லை இங்கு அங்கும் என்பதும் பேசினேன் இன்மை. அதனால இப்பொழுது நான் உன்னை வாக்கினாலே பேசினேன், ஓர் பேதம் இன்மை பேதையேன். அதனாலே எந்த விதமான பேதம் மாறுபாடு வேறுபாடு இல்லாமல் இருக்கின்ற உன்னை பேசினேன். பேதம் என்றால் மாறுபடுதல், பேதம் என்றால் மாறுபடுதல். ஓர் பேதம் இன்மை பேசினேன், ஓர் வேதம் இன்மை. பேதம் இன்மை என்றால் எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருக்கின்ற அந்த பொருளுக்கு அதால மாறுபாடு கிடையாது. மாறுபாடு என்று சொன்னால் அதாலே அதனுடைய பவர் குறைவதோ அல்லது கெடுதல் வருவதோ அல்லது வேறு எந்த வகையான ஒரு குற்றம் குறைபாடுகள் உண்டாவதோ இல்லாமல் இருப்பதற்கு பேதம் இல்லாது உயிர்களோடு கலந்து அதான் பேதம் இல்லாதது. பேசினேன் ஊர் பேதமின்மை பேதையேன் என் எம்பிட அறிவில்லாதவனாகிய நான் பேசினேன். பேதம் என்ன? பேதையேன் என்றால் அறிவில்லாதவன். அறிவில்லாதவன் ஆகிய உன்னை நான் பேசினேன். பேதம் பேதையேன் என் எம்பிடார். நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மாலா. நீசன் என்று சொன்னால் தகுதியிலே குறைவானவன், தீய தொழிலை செய்வன், தீய தொழிலை செய்வனாகிய அடியேன் நின்மாலா ஆண்டு கொண்ட, இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்ட நின்மாலா, இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்டவனாகிய குற்றமில்லாதவனே. நின்மலன் என்றால் குற்றமில்லாதவன் என்பது ஓர் நின்மாலா. ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவனு சிந்தியாது சிந்தையே. நின்னலால் நின்மாலா ஓர் நின்னாலால் உன்னை தவிர தேசரே ஒளிப்பொருளே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. ஏனாலே உன்னை தவிர வேறு தெய்வங்களை மனம் சிந்தியாது, மனசு சிந்தியாது. ஏல பல தெய்வங்களை நினைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கங்க அங்கங்க இந்த அன்பு சதுரி போயிடும். நம்ம இடத்துல இருக்கிற அன்பு 100 பங்குன்னா ஒரு 10 சாமி கிட்ட அந்த அன்பை பங்கு போட்டோம்னா ஆளுக்கு 10 போயிடும். இப்ப 10 இட்லி ஒருத்தன் சாப்பிடுறான்னு வச்சுக்க, அத 4 பேத்துக்கு பங்கு போட்டா, 5 பேத்துக்கு போட்டா ஆளுக்கு 2 போயிடும். ஒருத்தனு கூட வயிறு நிரம்ப 10 இட்லி ஒருத்தன் சாப்பிடுறமா, அந்த இட்லிய 5 பேத்துக்கு பங்கு போட்டா என்ன ஆவ, வயிறு நிரம்ப. அது போல பல தெய்வங்கள் இடத்துல பத்தி பண்ணணும்னா அமகிட்ட இருக்கிறது கொஞ்சம் இந்த அன்பை அந்த சாமி கிட்ட கொஞ்சம், அந்த சாமி கிட்ட கொஞ்சம், அந்த சாமி கிட்ட அந்த சாமி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வச்சோம்னு வச்சுக்கோ, இந்த அன்பு செதறி வீணா ஒண்ணுல கூட உருப்படியா. தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ள வேணும்னா ஒரே இடத்துல ஊத்து போடணும். இங்கே ஒரு கையை தோன்றது, அங்க ஒரு கை தோன்றது, அங்க ஒரு கை தோன்றதுகிட்டே போனா தண்ணி கிடைக்காது. ஒரே இடத்துல கொஞ்சம் கூடுதலா தோண்ட வேணும். இங்கே ஒரு கை தோன்றது காவேரி இல்லை, தண்ணி வரலன்னு வச்சுக்க, சரி இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் தோன்றது, அதுல வரலன்னு வச்சுக்க, இன்னொரு அப்படி தோன்றினா என்ன ஆகும், தண்ணியே கிடைக்காது. ஒரே இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தோணும். அது போல ஒரே தெய்வத்தை நன்றாக சிந்திப்பு, நன்றாக சிந்திப்பு. அது வந்து ஒரு பொருளை பற்றி அந்த தெய்வத்திடத்திலேயே அன்பு செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல அந்த தெய்வம் என்ன பண்ணும்னா, ஓய்வே இல்லாம நம்மவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, நம்மவே நம்மளையே கூப்பிடுறான். இது என்ன ஒரு பெரிய ஒரு அரிப்பா இருக்குது. ஒரு நாளைக்கு போயிட்டான் அவனுக்கு அருள் பண்ணிடலாமான்னு ஒரு நாளைக்கு வந்துடுவான். விளக்குத ஓயா, அத ஓயாதே உள்வார் உள்ளிருக்கும் உள்ளானேனாரு. அதற்கு மேலே பவனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணால் அழைத்தார் இவன் என அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்புடன். இவன் வந்து ஓய்யா ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்கிறானேன்னு ஒரு நாளைக்கு வந்து. அதனால இந்த அன்பை வந்து செலவு பண்ணக்கூடாது, அன்பை செலவு பண்ணக்கூடாது. தண்ணி கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா அதனால இந்த தண்ணி வந்து அதனால 1 தான் பாயும்னா அதற்கு தகுந்த அப்புறம் 1 தான் வெள்ளாமடணும். ஒரு 10 வெள்ளாமட்டுக்கிட்டு இந்த 1 தண்ணியை காய்ச்சினீன்னா 10 காய்ச்சி 1 மாத்திரம் ஒழுங்க அரைச்சினா அது குழஞ்சு பலன் தரும். 1 பாயறது நீ 10 விட்டான்னு வச்சுக்க, ஒண்ணும் இல்லாம போயிடும். 10 ஒண்ணும் இல்லாம போயிடும். அது போல ஒரே தெய்வத்தை நன்றாக, இது தெய்வம் என்று சொன்னால், இது கடவுள் என்று சொன்னால் சிவம் தான். அதனாலே அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு தெய்வங்களை சிந்தியாது சிந்தை. வேறு உண்மை பொருள் இல்லாமையினாலே உன்னை தவிர வேறு தெய்வங்களே சிந்தை சிந்தியாது. சிந்தை சிந்தியாது என்று சொன்னால் வாக்கு பேசாது. வாக்கு பேசாது என்று சொன்னால் கை தோளாது. இதெல்லாம் வழங்குத. இப்படியே வேறு தெய்வங்களை மனசு நினைக்காது என்று சொன்னால், அதே போல மனம் வாக்கு வேறு தெய்வங்களை பேசாது, தோத்திரம் பண்ணாது, கை கும்பிடாது. அதே தாயுமான சுவாமி, ஐயனே உனை அன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதியேன்னு கண்டாய். பொய்யானாயிலும் பொய்யுரையின் சுத்த மெய்யானா உனக்கே வெளியாகுமே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே வேறு தெய்வங்களை என்னுடைய சிந்தை சிந்தியாது.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

இறைவனன் அருள் வேண்டுவோர் தர்க்கவாதத்தை விடுத்து ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தின் சிறப்பினையும் நீதியையும் ஓதி உணர்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1052.

பிரம்ம பொருள் விளங்க சிவபெருமான் வேதத்தை உரைத்தார். அந்த உண்மை பொருளை உணராது வேதத்தை ஓதுகின்றோர் வேதியர் அல்லர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 55.

தெய்வீக நெறியானது சைவ நெறி. அறிவும் அறியாமையற்ற வீடு பேருமாயுள்ள இறைவனை எண்ணி குருவால் உணர்த்தப்படும் நெறியாய் சிவத்தை பொறுத்தும் ஓர் ஒப்பற்ற நெறியாகும். இந்நெறியினையே சிறப்பாக வேத முடிவான உபநிடதங்கள் கூறுகின்றன. அதுவே சிவ நெறி, அதுவே தூய நெறி. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 55.

தம்முள் ஒரு இயல்பிறனாக உள்ள சிவனை உணராது வேறாக எண்ணி தம் இஷ்டம்போல் நடப்பவர் வினைகளை பெருக்கி வீணே மடிகின்றனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 59.

அறிஞர் என்பவர் 18 மொழிகளும் தெரிந்தவராக இருத்தல் வேண்டும். அத்தகையோரே வேத ஆகமம் கூறும் உண்மையை நன்றாக அறிய முடியும். அந்த 18 மொழிகளும் அண்டங்களுக்கு முதல்வனாகிய சிவன் வெளிப்படுத்திய அறத்தை சொல்லும் நோக்கமுடையதே. எனவே மொழி வெறி கொள்ளாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 65.

சிவபெருமான் சிருஷ்டி காலத்திற்கு முன்னே பூமியில் பனியே நிறைந்திருந்த அந்த காலத்திலே ஒரே சமயத்தில் பராசக்திக்கு வேத ஆகமத்தை தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் உபதேசித்து அருள் புரிந்தார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 66

ஆன்மா தனது ஆணவ மலத்தால் அறியாமை உண்டாகி வினையால் வஞ்சிக்கப்படுகிறது. அதை மீட்டு சிவன் அருளால் மீண்டும் பிறவி பெறாத வகையை தமிழ், வடமொழி ஆகிய இரண்டினும் உள்ள ஆகமங்களால் அறிவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் என்பது

இறைத்தூதர் திருமூலர் சுயப்பிரகாச வெளியில் எண்ணற்ற காலம் தனது குருநாதராகிய நந்தி தேவரின் திருவடியின் கீழ் இருந்து அனைத்து சாத்திரங்களையும் பெற்றதாக கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிராம் மந்திரம் 81

தேவாதி தேவரின் இறைத்தூதர் திருமூலர் தான் செய்த பெருந்தவத்தால் ஈசன் தமிழில் திருமந்திரம் எனும் வேத ஆகம சாத்திர தோத்திர நூலை படைக்குமாறு தனக்கு அருளியதாக கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1084

0: மிகச்சிறந்த புனிதமான வேதத்தையும் அதன் உட்பொருளையும் இறைவன் கருணையினால் தனக்கு அருளியதாக இறைத்தூத திருமூலர் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். திருமந்திரமே சிதம்பரந்தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே. ஆத்ம பந்துக்களே, தொடர்ச்சியாக திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இறைவணக்க பாடல்கள் அப்படிங்கிறதாக பார்க்க ஆரம்பித்தோம். இந்த இறைவணக்க பாடல்களே கிட்டத்தட்ட 47 பாடலுக்கு மேல இருக்கிறது. அப்புறமா வரலாறு சொல்ல போறார், வரலாறுக்கு அப்புறம் அவையடக்கம். இப்படி மிகவும் விஸ்தாரமான கிரந்தம் இந்த கிரந்தம், பெருசா போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று இறையருளையும் குருவருளையும் இறைஞ்சுகின்றோம். நேற்றைக்கு முக்கியமான ஒரு ரகசியம் சொன்னார். இன்று இந்த ஆன்மீக வழியிலே வருபவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடியது எது, எதெல்லாம் தடையாக இருக்க முடியும், அதெல்லாம் எப்படி இறைவனே நீக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்போகிறார். அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவ நோக்கி அது பதி ஆதரித்து ஆக்கம் அது ஆக்கின் இது பதி கொள் என்ற எம்பெருமானே. அதிபதி செய்து அழகை வேந்தனை அழகாபுரி குபேரப்பட்டினம், இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கான்னு சொல்றோம். இன்னைக்கு அவாதான் எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கா பாவம். சத்சங்கம் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் ஆஃப்டர் எஃபெக்ட் உண்டாகுங்கிறத இதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்துல குபேரனுக்கு சொந்தமாக இருந்த இடம் லங்காபுரி. ராமாயணத்திலையுமே ராமரே சொல்லுகிறார், அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோசத்தே ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி. அபி ஸ்வர்ணமயி லங்கா, ஸ்வர்ணமயமா இருக்கான் ராமரே தன் வச்சனத்தால் சொல்கிறார். ஸ்வர்ணமயமாக இருக்கிறது, ஏன்னா அழகாபுரி குபேர பட்டணம், குபேரன் கிட்ட இருந்து ராவணன் வாங்கிண்டான் லங்கைய. அதி பதி செய்து அழகை வேந்தனை நிதி பதி செய்த நிறை தவ நோக்கி அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின். அந்த அழகாபுரிக்கு குபேரன் அரசனானது எவ்வாறு அப்படின்னா, இவர் தான் நியமிக்கிறார். சர்வ நியாமகராக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் அழகாபுரிக்கு வேந்தனாக குபேரனை நியமிக்கிறார். ஆன்மீகம், தியானம், யோகம் இப்படிலாம் வந்துட்டா எல்லாரும் கேட்கிற கேள்வி, சாப்பிட வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, ஏதாவது சம்பாதிச்சாதானே வாழ்க்கையை நடத்த முடியும், இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. லௌகீகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆன்மீகத்திலேயே வந்துடணுமா, அப்படி வர முடியாது, என்னால வர வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்து கொண்டே செய்வதுதான் ஆன்மீகம். உன்னை விட்டு இன்னொன்றை பிரிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை, நாமே அதுவாக இருக்கிறோம். அப்போ உன்னை விடுறதுக்கு உண்டான பேச்சே அங்க கிடையாது. செய்யக்கூடிய செயலிலேயே தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பொதுன்னு சொல்ல முடியும். அப்பதான் அது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்ல முடியும். எதற்காக இந்த பாடலை சொல்லுகிறார்னா, பெருசா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகி அங்குன்னு வள்ளுவரின் கூற்றை ஒத்து, பொருள் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற கவலையை விட்டு தள்ளு. ஏன்னா அந்த பொருளுக்கே அது அதிபதியாக இருக்கக்கூடியது அந்த குபேரன், அந்த குபேரனை நியமித்தது சிவபெருமான். இவரை ஆசிரியத்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், அதாவது ஐஸ்வர்யம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையே ஈஸ்வரஹா அப்படிங்கறதனுடைய அப்ஜெக்டிவ் தான் ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடையது என்று பொருள் ஐஸ்வர்யம். அப்ப இந்த ஈஸ்வரனுடையதாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உனக்கு வந்து சேரும், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை, இவன் ஒருவனை நீ நாடினாலே போதுமானது, எல்லாமே உன் காலடி வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பதியாதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. இதுதான் இனிமே உனக்கு வேலை அப்படின்னு குபேரனை நியமிச்சாராம். இனிமே நீ நிதிக்கு அதிபதி, நிதிபதி செய்த நிறைதவ நோக்கி. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உனக்காக எதையும் செய்வார், எதையும் சாதிப்பார், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு மனசுக்கு ஒரு திடம் சொல்லுகிறார். நீ தைரியமா 3000 கேளு, மற்ற எதையும் பற்றி யோசிக்காதே. அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி நாம் பார்க்க போகிறோம், அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் இன்னார் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா, இன்னாருங்கிறதுக்காக இந்த பாடலை இங்கே சொல்கிறார். இது பதியேலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவன் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே. இப்பேற்பட்ட பலம் கொண்டவர், இப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்டவர், இப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களை உடையவர் எங்க கடைசியில உட்கார்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா பக்தனுடைய ஹிருதயத்தில்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும், ஏலம்ங்கிறது வாசனை. நேற்றுக்கே வாசனைகளை பற்றி பேசினோம். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த தேகம் வாசனாமயமான சரீரம், வாசனாமயம் இதம் சரீரம். இந்த வாசனாமயமான சரீரத்திலே ஏழு உலகங்கள் தனியாக நமக்கு தெரிகின்றது. பூஹு புவகா சுவகா அன்னைக்கே பார்த்துட்டோம், ஏழு உம்பர் சென்றனன்னு முதல் பாட்டிலே சொல்லிட்டார். அதை முதுபதி செய்தவன், முதுபதிங்கிறது இங்கே இடுகாடு சுடுகாடு எப்படி வேணா வச்சுக்கலாம். முதுபதி வயசானப்புறம் எல்லாரும் போகக்கூடிய பதி முதுபதி. முதுபதி செய்தவன் மூதறிவாளன், இந்த ஏழு உலகங்களும் சிருஷ்டியும் பார்த்திருக்கார், ஸ்திதியும் பார்த்திருக்கார், சம்ஹாரமும் பார்த்திருக்கார். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு விஷயம் தெரிஞ்சிடுத்துன்னா அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். தெரியாத விஷயத்தை செய்யும் பொழுதுதான் ஒரு இன்செக்யூரிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத தன்மை இதெல்லாம் உண்டாகும். அப்போ இவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கார், சிருஷ்டி பண்ணி ஸ்திதி பண்ணி சம்ஹாரம் பண்ணி எல்லாத்துக்கும் இவர் சாட்சி பாவமா சாட்சி மாத்திரமா இருக்கிறதுனால மூதறிவாளன், முதுபதி செய்தவன் மூதறிவாளன். இந்த ஏழு பதியையும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன், விதுபதி செய்தவன் மெய்த்தவன் நோக்கி. விதுபதினா சந்திரன், சந்திரன் சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூரியோ அஜாயத, புருஷ சூக்தத்துல வருது இல்லையா. சந்திரமா மனசோ ஜாதகா, மனசுங்கிறது சந்திரனிடமிருந்து வருகிறது, அதனால்தான் அலையும் தன்மையை அலைபாயும் தன்மையை கொண்டதாக உள்ளது. விதுபதினா இங்க சந்திரனை கூறுகிறது. விது விடம்பன விஜயே வருது இல்லையா, தீட்சிதர் கிருத்தியில வருது இல்லையா. விது அப்படின்னா சந்திரன், விதுபதி சந்திரன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. அந்த மனதிலே ஹிருதயம், அந்த பக்தனுடைய ஹிருதயத்திலே யார் இவனை வணங்குகின்றார்களோ அவருடைய ஹிருதயத்திலே என் மனத்துதித்தவனே பாட்டு இருக்கு இல்லையா நாமசங்கீர்த்தனத்துல. அந்த மனத்திலே உள்ளவராக, பக்தர்களுடைய மனசுல இருக்கிறவர்களாக இருக்கக்கூடியது. நிவசத்து ஹிருதி பாலா நித்ய கல்யாண ஷீலா, அந்த ஹிருதய தாமரைய தாமரையிலே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அதுபதியாக அமருகின்றானே. எவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொண்டவராகவும் இருந்தாலும் எங்கே அமருகிறார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா, பக்தனுடைய இதயத்திலே அமருகிறார். பக்தனுடைய இதயத்திலே, அந்த இதய தாமரையிலே அமருகிறார். சத்குருனே மாஜே ஹிருதயம் பைசவிலான்னு ஒரு பாட்டு உண்டு, அபங்கம் உண்டு. அந்த ஹிருதயத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இறைவன். தொடர்ந்து அனுபவிப்போம் இந்த ஹிருதயத்தில் அப்படிங்கிறதுனால. நேற்றைக்கு எப்படி சொன்னோமோ, சுவாதிஷ்டானத்தை நினைவு கூற வேண்டும் ஆக்ஞையில் வைத்து அப்படின்னு இன்று அநாகதத்தை பற்றி பேசுகிறார். இறைவன் அமருமிடம் இருதயமாக இருக்கிறது. ரமண பகவானும் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இதயம் வலது பக்கமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பொருளாக தியரிட்டிக்கலா புரிஞ்சுண்டாலும் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு அபியாசம் தேவையாக இருக்கிறது. அபியாசம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறவாளுக்கு பக்தி எளிமையான மார்க்கமாக இருக்கிறது. இது என் கடவுள், இது என் வழி அப்படின்னு முடிவானப்புறம் அதை கண்ண முடிந்து அதுலயே குதிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனே நம்மை அங்கே இட்டு செல்வார். இதுவரை இம்மட்டிலும் உயர்த்திய தேவன் இதற்கு மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவோம். இறைவனை அமரச் செய்து ஒரு இடத்திலே தங்களுக்கு பாவனை உண்டாக வேண்டுமென்றால் அநாகத சக்கரத்திலே, அந்த ஹிருதய சக்கரத்தும் அநாகத சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, ஹார்ட் சக்கரா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான் இல்லையா, அந்த அநாகத சக்கரத்திலே இறைவனை அமர்வித்து அங்கே அவர்களுக்கு அவருக்கு உண்டான பூஜை முறைகளை செய்து வந்தால் மானசீகமா தான், மானசீகமா அவங்க பூஜைகளை செய்து வந்தால் அதனாலதான் பாலாவுடைய தியான ஸ்லோகத்தையும் வருது, நிவசத்து ஹிருதி பாலா நித்திய கல்யாண ஷீலா. இறைவனினுடைய தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு அனுபவிப்போம். என் தாயோடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதியாவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேரெழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: பெருவரை சூழ் வையகத்தார் பேர் நந்தி சிவமூர்த்தி பேரானே பிறைசூடி பிணிதீர்க்கும் பெருமானே என்று பொன்னி புனித நீர்மூழ்கி புகழ்ந்து ஏத்தி நிற்கின்றார். அம்பவள ஐயாரா ஆளாயினார் உய்ந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலட்சேவடிகான என்ற கருத்து அமைந்த திருப்பதிகம் பாடி பரவியுள்ளார் அப்பர் பெருமான். சிவனடிக்கு ஆளாகி உயிர் பெற ஓதி மகிழ வேண்டிய திருப்பதிகம் விடகிலேன் அடிநாயேன் பண் பழந்தக்கராகும்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நிறைவாக 9 ஆசிரியர் வந்து சேதிராயர். சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். சேதியர்னா அது ஒரு வகை மரபு. சேதியர் ஆண்ட நாடு சேதி நாடுன்னு சொல்லப்படுது. இது தென்னார்காடு மாவட்டத்தோட வடமேற்குல இருக்கக்கூடிய நடுநாட்டுல ஒரு சிறு பகுதியாக இருக்கு. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. நடுநாடுன்னு சொல்லப்படுது. சேதி நாடு மலையமன் நாடு அப்படின்னு வழங்கப்படுகிறது. அந்த சேதி நாட்டு குறுநில மன்னர் சேதிராயன் வந்து மலையகுலராசன்கிற பட்டங்களை உடையவர்கள். சேதி நாட்டோட தலைநகரம் வந்து திருக்கோவலூர், கிளியூர். அதெல்லாம் கிளியூரை தலைநகரா கொண்டு அரசாண்டவர் தான் இந்த சேதிராயர். இவர் தன்னை பத்தி சொல்லும் போது ஏயுமாறு எழில் சேதியர்கோன் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தந்தையாரிடமிருந்து கேட்டு பெற்று அபிமான புதல்வராக வளர்த்த நரசிங்க முனையரையர் வழியில வந்தவரு இந்த சேதிராயர். அடைய நாட்டிலிருந்து அவரை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தார் இல்லையா, நரசிங்க முனையரையர் அவருடைய வழியில வந்தவர். இவரும் எல்லாரையும் போல சிவபக்தி அடியார் பக்தியில சிறந்து விளங்கினார். பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். இவர் ஒரே ஒரு பதிகம் தான் இவர் பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து இவருடைய காலம் வந்து முதற் குலோத்துங்கன், அதாவது கிபி 1070-1120 காலத்தவராக அல்லது அதுக்கு பிற்பட்ட காலத்தவராக இருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இவரும் என்ன சொல்றாரு? சேலுலாம் அப்படின்னு தோங்கக்கூடிய அதுல பதிகம், தில்லை உள்ளிர் தில்லையில இருக்கக்கூடியவரே உமை சாலனால் அயர் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டு உகந்தீர் என்று மாலதாகுமென் வானுதலே அப்படின்னு சொல்றாரு. இதுவும் பிரதோஷத்தை அன்னைக்கு படிக்க வேண்டிய பாட்டல் தான். கடல்ல தோன்றுன நஞ்சை உண்டு தேவர்களை காத்து மகிழ்ச்சியை உடையவரேன்னு சொல்லி உங்க மேல அவ வந்து ஒரு விருப்பத்தோட இருக்கிறாள் அப்படின்னு அந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, வானுதல் கொடி மாலதுவாய் மிக நாணமற்றங்கள் நான் அறியேன். இனி சேர்ந்ததற் பொலி தில்லையுளிர் உமை காணில் எய்ப்பிழல் காரிகியன். கண்டிப்பா நீங்க அவளுக்கு காட்சி வழங்கணும்னா அந்த ஆன்மா இறைவனை அடைவதற்கு முனைந்து கொண்டு இருக்கிறது என்பது பொருள். காரிகை கருளீர் கருமால் கரி ஈருரித்து எழு போர்வையினீர் மிகு சீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறினர் குழலால் இவள் விம்மே அப்படின்னு சொல்ற. பெரிய யானையோட தோலை கிழிச்சு போத்தியிருக்கீரு, தில்லையில இருக்கிறீரு. இவ நா குளறி உங்களையே நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். இந்த பெண்ணுக்கு நீங்கள் அருள் செய்யணும்னு தன்னோட உயிருக்காகத்தான் வேண்டார். விம்மி விம்மியே வெய்துயர்த்தாள் ஏன்னா உண்மையே நினைந்து ஏத்தும் ஒன்றாகிழள். சுவாமிய நினைச்சு ஏத்து ஏத்துதெல்லாம் பாடுறதுதான். அதை தவிர நமக்கு இந்த பிறவியில வேற ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. செம்மலோர் பயில் தில்லையுளிர் எங்கள் அம்மல் ஓதி அயர் உருமே அப்படின்னு சொல்றார். இவ தேம்பி தேம்பி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறா, உன்னையே நினைச்சு பொழுந்து பாடிக்கிட்டே இருக்கா, யாராலையும் இவளை ஆற்றுவிக்க முடியாத மாதிரி இவ இருக்கிறா, அவளை நீங்கள் காக்க வேண்டும் அப்படிங்கிற பாணியில இந்த பாடல் முடியுது. அயர்வுற்று அஞ்சலி கூப்பி அந்தோ என்னை உய உன் கொன்றையந்தார் அருளாய் அப்படின்னு சொல்லி கேக்குது. என் மகள் வந்து ரொம்ப சோர்ந்து கைகளை கூப்பி ஐயோ என்ன வாழ வைக்கணும்னா நீ உன்னோட கொன்றை பூமாலே தரணும்னு உண்ட வேண்டுதா. நல்ல மதில்கள் எல்லாம் உள்ள தில்லையில இருக்கக்கூடிய எம்பெருமானே இந்த பெண்ணுக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு செவிலித்தாய் சொல்வது போல. அடுத்து, மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பனன் தோல் என்று ஓதில் உய்வன் ஒன் பைங்கிழியே எனும் செய்தித்தீர் சிரம் நான் முகனை தில்லை வாதித்தீர் என் மட கொடியையே அப்படின்னு சொல்ற. என்ன சொல்லி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான பைங்கிழி, ஒளி பொறிந்த பச்சை கிளி, பார்வதி பாகன், கொன்றை பூவை அணிந்த மார்பினன் அப்படின்லாம் கூறுனா நான் பிழைப்பேன் என்னோட அப்படின்னு என் மகா சொல்றா. பிரம்மனோட தலையை போக்கினவரே இப்ப இந்த பொண்ணை நீங்க வருந்த பண்ணலாமா, இது உங்களுக்கு தகுமா அப்படின்னு அந்த தாய் கேட்பது போல. கொடியை கோமள சாதியை கொம்பிளம் பிடியை என் செய்திட்டீர், பகைத்தார் புறம் இடிய செஞ்சிலை கால் வளைத்தீர் என்று முடியும், என்று முடியும் நீர் செய்த மூச்சரவே அப்படின். அதாவது பகைவர்களுடைய மும்மதிலும் அழியும்படி மேருமலைய ரெண்டு கால்களாலையும் வளைத்து நின்றீர் அப்படின்னு சொல்லி பூங்கொடியாக என் மகள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா, வருந்திக்கிட்டே இருக்கா. இவ இப்படியே இவ மூச்சே அருந்திரும் போலுக்கு உங்களை நினைச்சு நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க, இவளை எப்படி காக்க போறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. அரவனே அன்று பன்றிப்பின் ஏகிய மரவனே, என்னை வாது செய்யேல் எனும் சிறைவண்டார் பொழில் தில்லையுளிர் எனும் பெருகுல்லாம் முதற்பை விளையே அப்படின்னு. அற வடிவினன், இறைவன் வந்து தர்மத்தின் வடிவமாக இருப்பவர். பன்றியின் பின்னே வேட்டையாட சென்ற வேடன், என்ன துன்புறுத்தாதீங்க என் பொண்ணு சொல்லுதா, அதனால நீங்க அவளை துன்புறுத்தாமல் காக்க வேண்டும் என்று அதிலே அந்த விண்ணப்பமாக சொல்லி, அன்று அருக்கனை பல் இருத்தாய் இருத்தான் இருத்தானாயை கொன்று காலனை கோல் இழைத்தீர் எனும் தென்றலார் பொல் தில்லையுளிர் இவள் ஒன்றுமாகிலள் உம் பொருட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அருக்கன்னா சூரியன், சூரியன் வந்து 12 பேர், அதுல ஒரு சூரியனோட பல்லு போச்சு இந்த தக்க யாகத்துல கலந்துகிட்டதுனால. அதனால அதை சொல்லி பல்லை இருத்தா இல்லையே அந்த பல்ல எடுத்து விட்டார் அப்படிங்கறத சொல்றார். இவ வந்து உங்களையே நினைத்து கொண்டு ஒன்றும் ஆகாமல் இருக்கின்றாள் உங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சூரியனோட பல்லை இருத்தாச்சு, ஆணையை கொன்று காலனை கோல் இழைத்தீர், யானையோட தோல் உரிச்சதும் அப்புறம் காலன், அது நமக்கு தெரியும் மார்க்கண்டனுக்காக இந்த வரலாறுகள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு. ஏயுமாறு எழில் சேதிபர் கோன் தில்லை நாயனாரை நயந்து உரை செய்தன தூயவாறு உரைப்பார் துறக்கத்திடை ஆய இன்பம் எய்தி இருப்பாரு அப்படின்னு சொல்றார். பொருந்தும் வகையில தில்லை நாயகராகிய சிவபெருமான சேதி நாட்டு மன்னன் விரும்பி உரைத்த அந்த பாடல எழுத்துப்பிழையும் சொற்பிழை

நம் பொருட்டு செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டே வரலாம். அவர் பதியாக இருக்கின்றார். பதியோட சிறப்புகள் எல்லாம் பல பதிகத்துல பார்த்தாச்சு. அப்புறம் பசுக்களாகிய நம்மை காப்பதற்காக அவர் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார். மூவகை திருமேனிகள், அருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி, உருவத்திருமேனிட்டு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அருவத்திருமேனிக்கு நிஷ்கல திருமேனின்னு பேரு, லய திருமேனின்னு பேரு. அரு உருவம் அதான் அந்த சிவலிங்க திருமேனி, அதுக்கு சகல நிஷ்கல திருமேனி அல்லது போக திருமேனின்னு பேரு. உருவத்திருமேனிக்கு எப்படிலாம் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக வடிவத்திலையும் யோக வடிவத்திலையும் வேக வடிவத்திலையும் வரும். அதுக்கு சகல திருமேனி, அதிகார திருமேனி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாம் மிகுதியாக ஒன்பதாம் திருமுறையில தில்லை பாடப்பட்டு இருக்கிறது. பெருமாள் ஆடக்கூடிய அந்த நடனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நடனம் என்னது அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா, ஐந்தொழிலுக்கு தான் அவர் நடனம் ஆடுகின்றது. நம்ம அதை உண்மை விளக்கம் பாடல்லாம் பார்த்தோம். இப்ப ஐந்தொழில்னா என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்ப படைத்தல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உயிர்கள் என்றும் உள்ள பொருள் அழியாது. அப்ப இவர் எதை படைக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்களுக்காக உடம்பும் கருவியும் உலகத்தையும் அனுபவத்தையும், அதான் தனு கரண புவன போகத்தை படைக்கின்றார். இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே முடியாது. இப்ப களிமண்ணு ஒண்ணு இருந்தா தான் அதுல இருந்து ஒரு பானையை செய்ய முடியும், ஒரு செங்கலை செய்ய முடியும். அது மாதிரி இது எல்லாமே காரண நிலையில இருந்ததை இவர் காரிய நிலைக்கு கொண்டு வர்றத தோற்றுவித்தல், படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அப்படி அவர் கொடுத்தத, இந்த உடம்பெல்லாம் கொடுத்திருக்காரு இல்லையா, இது வந்து எவ்வளவு காலம் நிலைநிறுத்தணுமோ, அதாவது இந்த பிறவியில நம்ம எவ்வளவு வினைய நுகரணுமோ அது வரைக்கும் இந்த உடம்ப காக்குறதுக்கு பேரு காத்தல். இந்த இது அனுபவிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அழித்தல், அழித்தல்னா இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆன்மா வந்து தூள நிலையில இருந்து சூட்சமமான நிலைக்கு போகுது. ஒடுக்குதல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் இத சொல்லுது. அப்போ அவர் நமக்காக இந்த உடம்ப கொடுத்தாரு, ஆனா இந்த எதுக்காக கொடுத்தாரோ அதை மறந்து இந்த உயிரானது நம்ம அவரை அடையறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. பிறவி நீங்கிறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த உயிர் இந்த உடம்பு மேலையும் உலக பொருட்கள் மேலையும் ரொம்ப ஆசை வைக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறப்பு இறப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கா ஆசை அற வரைக்கும் நீங்க அதுலயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காட்டாம மறைச்சிருந்தாரு. அந்த உலக பொருட்கள்லயே நம்மளை உளல வைக்கின்றார். அப்படியே உழன்று உழன்று கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆன உடனே மெதுமெதுவா ஆணவ மலம் தேயும். அதனால அறிவு வளரும். இது அறிவு வளர வளர மறைத்தலும் விலகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, அறிவு முதிர்ந்து பக்குவமான உயிர்கள் ஆசை இல்லாம தன்முனைப்பை விட்டுட்டு இறைய பற்றி நிற்கும். அப்ப இறைவன் இதுகாரம் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார் அல்லவா, இப்போது தன்னை காட்டுவார். தன்னை அனுபவிக்கும்படியாக ஆணவ மலப்பிடியிலிருந்து அந்த ஆன்மாவை மீட்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதத்தான் ஐந்தொழில் சொல்றோம். இதை நம்மை போல அவர் கஷ்டப்பட்டெல்லாம் செய்யறது கிடையாது. எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோம், அவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் விளையாட்டா தான் செய்யறாரு. திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம சிவபிரகாசத்துல, ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள், அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர், ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல், மற்ற தோற்றம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாய நிறுத்தலாகும் போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒளிய புகழ் ஒணாதேன்றார். இந்த தொழில்கள் எல்லாம் எதுக்காக சுவாமி பண்றாரு அப்படின்னா, இது ஏதோ விளையாட்டுன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில உயிர்களை துன்பக்கடல்ல இருந்து மீட்கணும், பிறவிக்கடல்ல இருந்து மீட்கணும், நிலைவேறு உடைய மாதிரி அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் செய்யறாரு. இப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த களைப்பு நீங்கிறதுக்கு அழித்தல் தொழிலும், அப்புறம் அறிவையும் செயலையும் மறைத்து நிற்கக்கூடிய ஆணவ மலம் பரிபக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, மல நீக்கம் பெறணுங்கிறதுக்காக படைத்தல் தொழில் நடைபெறுகிறது. அந்த வினைகளை தொலைப்பதற்காக, உயிருக்குள்ள வினையை தொலைக்கிறதுக்கு வினைப்பயனை ஊட்டுவதற்காக காத்தல் தொழிலும், அத அனுபவிக்கும் போது அந்த போகங்கள்ல உயிருக்கு சுவை ஏற்படும்படி செய்வது மறைத்தல் தொழில். எல்லாராலையும் புரிந்து போற்றுவதற்கு அரிய திருவருள் தான் அருளல் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சுமே அருள் தான்.

0: அப்படிங்கறத சொல்லி, இது ஏதோ விளையாட்டுன்னு சொன்னோட சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்களா அந்த மாதிரி விளையாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. பயன் இல்லாத செயல சுவாமி செய்யவே மாட்டார். அதனால இது எல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால் நம் பொருட்டுத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம். கடவுளை வழிபடணும்னு சொல்லி ஞான நூல்கள்லாம் சொல்லுது, நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அது எதுக்காக கடவுளை வழிபடணும்னா, உண்மை பொருளாகிய கடவுளுடைய திருவடிய அடையிறதுக்காக மட்டும்தான் வழிபாடு பண்ணணும். ஆனா மனசு கடவுளை பற்றாம உலக பொருட்களை தான் பற்றி கொண்டே இருக்குது. உணவு மேல, உடை மேல, புகழ் மேல, மற்ற பொருட்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே பண்ணது எல்லாமே சித்தின்பம். இதுலயே மயங்கி இதுக்காகவே தன்னுடைய காலத்தையும் கருத்தையும் உயிர்கள் வந்து கவனமே இல்லாம இந்த மனித பிறப்பை வீணடிக்குது. வைத்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின்னு சொல்றாரு இல்லையா அப்பர் சுவாமி, இந்த பிறவியை மதிக்க கத்துக்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குன்னு பார்த்தா, இது எல்லாமே ஆணவத்தோட முனைப்பாலதான், அஞ்ஞானம் அறியாமை. இப்ப நாம பார்த்த உணவு, உடை, புகழ், சொத்து, சுகம் எல்லாம் நிலையற்றது, பொய்யானது. கடவுள் ஒருத்தர் தான் நிலைத்த பொருள், மெய்ப்பொருள். அப்ப நிலையான அவருடைய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, நிலையான பொருளாகிய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, பொய்ப்பொருள் மேல இருக்க பற்ற விட்டுட்டு மெய்ப்பொருள் மேல நம்ம பற்று வைக்கணும். அப்பந்தான் நமக்கு பேரின்பமாகிய வீடு பேறு கிடைக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அறியாமையால உயிரானது உலகத்துல வந்து உலக இன்பங்களை வேண்டி வேண்டியே வழிபாடு பண்ணுது. இதுக்கு நம்ம பிறக்கலைங்கிறத நம்ம முதல்ல மனசுல இருத்தி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பற்ற போக்கணும், அதுக்காகத்தான் நாம பிறந்திருக்கோம். சாமி முன்னால கோயில போய் நின்றுக்கிட்டு, நான் நிறைய மார்க் வாங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நிறைய அந்த சம்பள உயர்வு கிடைக்கணும், எனக்கு பூமி வேணும், என்னை நீ பெரிய பணக்காரனா ஆக்கணும், இப்படி எல்லாம் வழிபட்டோம்னா இந்த பிறவியை எடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த உலக இன்பங்களை தரக்கூடிய இந்த செல்வம் பூரம் இந்த ஆன்மாவுடைய வியாதியாகிய ஆணவம், அதுக்கு அதெல்லாம் ரொம்ப துணையா இருக்கும். வியாதி நீங்கணும்னா இதெல்லாம் நமக்கு பிடிப்பே இருக்கக்கூடிய பத்தியம் மாதிரி இதெல்லாம் விட்டுறணும். பத்தியம் வந்து மாயையை விடுறதுன்னு பார்த்தோம். அந்த அப்ப இந்த பற்றையெல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு கடவுள் மேல பற்று வச்சாதான் நம்ம உய்ய முடியும். அதுதான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்கணும். இப்ப நம்மளோட சரீரத்தை காப்பாத்துற அளவுக்கு நம்ம உண்டா போதும். அதுக்கு சுவாமியே நமக்கு இந்த பிறவிக்கு இந்த இங்க அனுப்பும் போதே எப்படி நமக்கு அவர் படி அளக்கணுமோ அளந்துருவார். அதனால போஜனத்துக்காக இறைவனை வேண்ட வேண்டியது அவசியமே கிடையாது. எந்த ஒரு தேவைக்காகவும் இறைவன்ட்ட போய் நம்ம நிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது தீர்மானிச்சுதான் கருவுக்கே அனுப்புறாரு. அவர் அப்படி தீர்மானிச்சு அனுப்புனவரும் இன்னைக்கு ஏன் இதுக்கு முந்தின நிமிஷம் என்ன கொடுக்கணும், இதுக்கு அடுத்த நிமிஷம் என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால அவர்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும். இன்னும் சிலர் வந்து நோய் நீக்கத்துக்கும் வழிபடுறாங்க. இன்னைக்கும் அதான் சூழலே அப்படித்தான் இருக்கு. வழிபடலாம், தவறில்லை. அங்க என்ன சிக்கல் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு வினை பயன நுகர்ந்து முடிஞ்சாச்சுன்னா அது போயிடும். அப்ப இவங்க சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, நான் கும்பிட்டேன் ஆனா தங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும். அப்படி வரக்கூடாது. நாம வந்து என்ன நிலையில இருக்கோம்னு முதல்ல சிந்திச்சு பாக்கணும். ஆன்மாவாகிய நாம வந்து ஆணவம் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியில பீடிக்கப்பட்டு அளவில்லாத துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எத்தனை பிறவிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு பிறவில ஒரு நோய் வந்தோடனே நம்ம இவ்வளவு ஒத்தப்படுறோமே, பல பிறவிகள்ல இந்த ஆன்மா வந்து ஆணவத்தால எவ்வளவு துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கு. அந்த வியாதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு வியாதினே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சரீரம் எப்படினாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போகும். அழியக்கூடிய உடம்ப அழிக்கிறதுக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு பெரிய வியாதியா நம்ம நினைக்க வேண்டாம். அழியாத உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வியாதி, கொடிய வியாதி இருக்கு. அந்த வியாதி நம்மளை காலகாலமா வருத்திக்கிட்டே வருது. அதை நீக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அதைத்தான் நம்ம ஞானிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இருள் நீங்கணும், அறியாம நீங்கணும், அஞ்ஞானம் நீங்கணும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. நம்ம வந்து இப்ப சுவாமிகிட்ட போய் ஒரு 1000 தடவை, சுவாமி என் உயிருக்கு நோய் இருக்குல்ல, இந்த நோய் நீங்கணும்னு கேட்டா, 1000 தடவை உயிருக்காக வேண்டணும்னா அதுக்கப்புறம் 1 தடவை உடம்புக்காக வேண்டணும். ஏன்னா அழியாத உயிரை விட்டு விட்டு அழியக்கூடிய உடம்புக்கு நம்ம மிகுதியாக இறைவனிடம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கோம். அது மிக மிக அறியாமை. அதனால அதை விட்டுட்டு நாம அவரை வணங்க வேண்டும் என்பது, எப்படி வணங்கணும், எப்படி என்ன கேட்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த சரீர வியாதியை விட கோடி மடங்கு ஆன்ம வியாதிக்காக நம்ம கவலைப்பட்டு இறைவன்கிட்ட வேண்டணும். அப்படி வேண்டிக் கொண்டே இருந்தால்தான் அதான் பால்த்த பிற பறுத்திடுவான் ஞானும் உன்னை பரவிடுதனேன் வரிச வரிசு என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றின்னு சொல்றார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனின்னு சொல்றார். நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமேன்னு சொல்றார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராக நின்ற பெருங்கருணை பேராறின்னு சொல்றார். அப்ப ஆணவமாகிய வியாதியை மாற்றத தன்னோட தொழிலாக உடையவர் இறைவன். அந்த வியாதியை மாற்றும்படி அவரை வேண்டுதல் செய்தால் அது விரைவாக நம்மை விட்டு நீங்கி விடும், அதாவது பிறவி நீங்கும். தீராத நோயை தீர்த்தவரும் வைத்தியரா இருக்கிறதுனால்தான் அவருக்கு வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன் பேர் இருக்கு. அதனால அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்காம வழிபடுறது நிஷ்காமிய பக்தி நல்லது. ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் இந்த வரத்தைய கேட்கலாம், என் உயிருக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கணும், அதை கேட்டோம்னா நமக்கு நிச்சயமா அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த உலக விஷயத்த பற்றி கேட்க வேண்டாம். அதுக்கு கேட்கறதுக்கு தகுதியே முதல்ல நமக்கு கிடையாது. ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சில சமயம் சில பேருக்கு சாமி மேல காழ்ப்புணர்ச்சி வருது. வினைக்கீடா என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆக அந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த ஒன்பதாம் திருமுறை நமக்கு பல வகையிலும் அந்த முதல் இதுலயே பணியுமா பணியே விளம்புமா விளம்பே உரைக்குமா உரையே இயம்புமா இயம்புன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தேன்னா அதுல உயிரோட இயல்பு நமக்கு, அதாவது அறிவித்தால்தான் உயிர் அறியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவாக அது எடுத்து சொல்லி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இதுல நேத்து நம்ம அச்சுமாறுதல் கதை சிலந்தி கதையை பார்த்தோம். எப்படி ஒரு சிவகணங்கள்ல ஒன்றாக இருந்து சாபத்தால பாருங்க அச்சு மாதிரி சிலந்தியா பிறந்தாச்சு. இப்ப நம்மளும் ஆறாவது அறிவுக்கு வந்தாச்சு. வழிபாட ஒழுங்கா செய்யலன்னா இந்த பிறவி உண்டு உண்டு உறங்குறதுக்கு எதுக்கு இந்த மனுஷ பிறவி வேண்டாம், வழிபாடு செய்யாததுக்கு இது விலங்காவோ பறவையாவோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அச்சு மாதிரி சுவாமி பறக்க வச்சுவார். ஏன் ஒரு பூச்சியா கூட சிலந்தியா கூட பறக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. யார் வீட்லயோ ஒற்றை கம்பளை அடி வாங்கி வெளியில போய் உழணும். அதனால நாம் கவனமாக இறைவனை சிக்கனை பிடித்து உய்ய வேண்டும் என்பது நமக்கு இந்த ஒன்பதாம் திருமுறை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். எல்லா ஒன்பது அருளாளர்களுமே நமக்கு நிறைய விஷயங்களை வாரி வாரி வழங்கி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல உள்ளம் ஒன்றி உணர தலைப்பட்ட அடியார்களோட உள்ளத்துல நிறைந்திருக்கக்கூடிய ஆனந்த கனியாக சித்தத்துள் தித்திக்க தேனாகவும் இறைவன் திகழ்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. கற்றவர்கள் விழுங்கும் கனியாகவும் மற்றவர்கள் அறியாத மாணிக்க மலையாகவும் இருக்கிறார் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் யாரை கண்டு இறங்குவார் அப்படின்னு பார்த்தா பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இறை பணியை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும். கருணை கடலாகிய பெருமான் வந்து என்ன செய்யறாரு, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதா பார் கடலையே கொடுத்தாரு. ஆகையால் அவர் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், அவர் பல்லாண்டுங்கிற பதம் கடந்தவர். அப்படிப்பட்டவரை நாம் வழிபட்டால் நமக்கு நிச்சயம் நல்ல கதிதான் கிடைக்கும் என்பதை இந்த ஒன்பதாம் திருமுறை நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த ஒன்பதாம் திருமுறை மிகவும் சிந்திக்க இனியது, வந்திக்க நல்ல வழிகாட்டுவது. எனவே இதை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை இதை சொல்றேன், ஒன்பதாம் திருமுறை சிந்திக்க இனியது, வந்திக்க நல்வழி காட்டுவது. எனவே இதனை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கிடணும். இப்போ ஒரு விஷயத்த மனசுல வைக்கிறதுக்கும் சுவாமியோட அனுகிரகம் வேணும். இவர் எல்லாம் நீதாம்பா செய்யணும் நீதாம்பா செய்யணும்னு விண்ணப்பம் வச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, உன்னோட திருவடிகளை என் மனசுக்குள்ள நீதாம்பா வைக்கணும் அப்படின்னு. திருவடி பேரையும் அவர் தானே நமக்கு தரணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாதாதி கேசமாக வர்ணனைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மூலம் நம்ம அவரை மனதுல தியானமாக பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவர அந்த என் செய்வார் ஏழை அந்த பேய்கள் நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன்னு இளங்கிலா ஈசங்கிற பதிகத்துல திருமாளிகை தேவர் நமக்கு சுட்டி காட்டியிருந்தாரு. சிவபெருமான் ஒப்பில்லாதவர், அவருடைய அடியார்களும் ஒப்பில்லாதவர்கள். இவங்க இந்த மாதிரி இந்த ஈசன் மேலையும் ஈசன் அடியார் மேலையும் யாரு அன்பில்லாம இருக்காங்களோ அந்த நடைபெணங்களை அது அவங்களதான் பேயின்னு சொல்லி அவங்களை என்னுடைய கண் காணாது, என்னோட வாய் அவர்களோடு பேசாது அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்களோடு இணக்கம் இருந்தால் பதிஞானம் கிட்டாது. பதிஞானம் வேணும்னா இவங்களை போன்ற ஆட்களோட சகவாசம் தேவையில்லை என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமா நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரியாக, சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த வந்ததான் திருமுறையில நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். கங்காளன் பூசக்கூடிய கவச திருநீர மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரின் நம்ம அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி, அந்த பெரும்பற்ற புலியூரானை நாம பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எட்டு நாட்களுமே நமக்கு பெரும்பற்ற புலியூர் எப்படியும் பேசப்பட்டிருக்கு. எல்லாருமே தில்லைக்கு பாடியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது நம்முடைய கூழமை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, பதி பதிதான் ஒன்றுன்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி, ஒன்றென்றது ஒன்றே காண்பதின்னு ஏகநாயகனைங்கிறதுல சேந்தனார் பெருமானும் நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஐந்தெழுத்து வந்து நமக்கு மருந்து மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லி, உலகியல் மருந்துக்கே பத்தியம்லாம் இருக்கு, ஆனா அதுல போலி மருந்து இருக்கும், பக்க விளைவு இருக்கும், காலாவதி ஆகும், டூப்ளிகேட் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு, எக்ஸ்பைரி எல்லாம் இருக்கு. ஆனா இறைவன் அருமருந்து பெருமருந்து ஒரு மருந்து, அத அவருடைய நாமம் மருந்து, அவரே மருந்து, அவர் திருவடி மருந்து, அவருடைய கோலம் மருந்துன்னு எல்லா இடத்துலயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த மருந்து உண்றதுக்கு பத்தியம் வந்து உலக மாயையை விட்டு நம்ம நீங்கிறது தான் அப்படிங்கறத சொல்லி, இப்ப நமக்கு வந்து ஒரு மாஸ்கும் சானிடைசரும் மாறி அஞ்செழுத்தும் விபூதியும் ருத்ராட்சமும் இருக்கு அப்படிங்கிறத நாம மனதில் எடுத்துக்கொண்டு, அவரை சிக்கனை பிடித்தோம் என்றால் நமக்கு எந்தவித அல்லலும் இருக்காது. நம்முடைய இதய தானத்தை பூச தானமா வச்சு, புருவ நடுவ தியான தானமா வச்சு, தொப்புல வந்து ஓம தானமா வச்சு அவருடைய திருவடிகளுக்கு நாம தொண்டு செய்தால் நிச்சயமாக அந்த அக வழிபாடும் புற வழிபாடும் நாம செய்தால் அவரை அடைவதில் நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது என்று சொல்லி, அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகள் இந்த சிந்தனைகள் நிகழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து பாடலை பாடலாம். ஓதும் ஐந்தெழுத்தும் வாழி, உலகம் வாழி, உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி, போதம் வாழி, பொழியும் வான் சோதியுற்று அருக்கர் வாழி, சுரபம் வாழி, சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி, பக்தர் உள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை பாடி மீண்டும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த நிகழ்வுக்காக நன்றியை சொல்லிக்கொண்டு, அயராது அரும்பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் இன்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் திறம்பட ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை பார்க்கின்றீர்கள், அதிலேயும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்கின்றீர்கள், சிலர் தொலைபேசியிலும் தெரிவிக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நினைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, சிசபேசா சிவ சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் அந்தாளி குறிஞ்சி,

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு ஆபு பறவையுடன் அண்டாடி பதிவு 96 பண் பஞ்சம் செய்வார்.

I'm gonna

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
3: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், கண்ணப்ப நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள்.

அந்த அருவினையே உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரும் திருயேற்றிலே.

0: தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். ஏன் இறைஞ்ச மாட்டேங்கிறேன்? அந்த மாதிரி சிவபூஜை செய்வதற்கு தவம் செய்திருக்கிறது. தவம் செய்தாதான் இந்த பணி கிட்டும். திருப்பரத்துறையிலே தீட்சை பெற வேண்டும் என்றால் அதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த பேரு கிட்டும். தவமே புரிந்திறன். பெரியபுராணத்துக்கு ஒரு வாக்கு உண்டு. அப்பர் பெருமான் பிள்ளை வரும் பொழுது தவமும் புரிதலில் ஒரு தொண்டனும் ஒரு தவமும் புரிதலில் ஒரு தொண்டனும் நிலை தலை நின்று உயர். தமிழ் இறையோராவன் அப்பசாமி சொல்வார். திருத்துட்டு செய்யறோம். நம்மளா செய்யறது திருப்பணி இல்லையா? பெரியபுராணம் சிந்தித்தல், திருவாசன சிந்தனை செய்தல், சித்தாந்த ஞான கல்வி பயில்தல், திருக்கோயிலுக்கு செல்லுதல், திருவிளக்குதல், திருவிளக்குதல், திருவழுது, பூமாலை புனைந்து, இந்த மாதிரி திருப்பணி, இந்த திருப்பணிக்கெல்லாம் நாம வந்து தவம் செய்திருக்க வேண்டும். தவம் முதல்ல செய்யணும். செய்தாதான் அடுத்து தொண்டு சாமி கொடுப்பான், தொண்டு செய்யறது கொடுப்பான். அப்ப சாமி புராணத்து மூலம் உணரும். அப்ப தவமே புரிந்திலஞ்சி. பெரியவங்க என்ன செய்வாங்க? ஒரு சிறு பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த சிறு பிள்ளையை திருத்தும் வண்ணம் அந்த குழந்தையை நேரடியாக சுட்டி காட்டாம அந்த தவறனை தன்மேல் வைத்து சொல்லுவாங்க. இது பாருமா, ஒரே மாதிரிதான் நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நீ இப்படி தப்பு பண்ணாதம்மா, கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அதுதான் சுவாமி மனித சுவாமி சொல்றாரு. அவர் தவம் புரியாம ஆத்மநாதர் வந்தார். தவமே புரிந்துலன்னா சுவாமிகளுக்கு இல்லது, நமக்கு தவமே புரிந்திலன். செய்ததே கிடையாது. அடியாரில் வணங்கிறது கிடையாது. திருக்கோயில் திருவழுகிட்டதில்லை, திரு அழகிட்டதில்லை, உழவாரப்பணி செய்ததில்லை, திருவிளக்கிட்டதில்லை, பதியங்கள் பாடியது இல்லை, கஷ்டப்பட்ட ஓதுவார்களுக்கு சிவாச்சாரியாருக்கு மனமோந்து பணம் கொடுத்ததில்லை, சிவனடியாருடைய திருக்குறிப்பினை அறிந்து அவருக்கு ஏதாவது உதவி செய்ததில்லை. தவமே செய்யலை. இதெல்லாம் தான் தவம் சொல்றேன் அல்ல சார். இப்படி செய்யாதனால எனக்கு சிவபூஜை செய்ய முடியவில்லை. தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். குளிர்ந்த மலர் கொண்டு முட்டாது இடையராது இறைஞ்சேன். சிவபூஜையும் இடையதாக நான் செய்வதில்லை. மாணிக்க சுவாமிகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஞானத்தின் ஞானத்தில் இருக்கிறாங்க. சரியை தாண்டி கிரியை தாண்டி யோகத்துக்கும் அப்பால் சென்று ஞான நெறியில் இருக்கிறான். ஆனா நாம இந்த தவம் செய்து சரியாகிய தவத்தை செய்து அடுத்து கிரியாகிய சூபூஜையை செய்து யோக நெறியை பயின்று ஞானத்தை அடையணும். தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்படி எல்லாம் செய்யலன்னா அப்புறம் எதுக்கு நான் பிறந்தேன்? அவமே பிறந்த அறிவினையேன். அவன் தான் பால் மீன். ஒரு காசுக்கும் புரோஜன தெரியும். அறமே பிறந்த அறிவினையன். என் வினை யாருக்கும் கிடையாதுப்பான். அருமறை சொல்லுவோம்ல, அரிய மறை, பிறக்கரிய பெருமறை. அது மாதிரி அறிவினையே என்ன மாதிரி வினை யாருக்குமே கிடையாது. வினை என் போல் உடையார் பிறரா அப்படின்னு இந்த மாதிரி வினை இந்த உலகத்துல யாருக்கே உண்டு? காப்போம். நான் உன்னை விட பெரிய வினை வந்திருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டு சொல்றான். அறிவினையே அவமே பிறந்த நீனா பிறந்தான். தவம் செய்யல, சிவபூஜை பண்ணப்பது. இது பிறந்த மானப்பிரவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம் மானிடத்து ஐந்தும் வாடும் அரண்பணிக்கு ஆகின்றோம். சிவபூஜை செய்வதற்குத்தான் அந்த பிறவியை கொடுக்கப்பட்டது இல்லையா? சண்டேசி நாயனார் சிவபூஜை செய்தார். அம்மை கரந்தது பயன் இது என என்று சொன்னார். இல்ல திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் வரும். காமாட்சி அம்மை அருமையான ஒரு பிரிவான வாசகம் உண்டு. கரம் தரு பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்பால் நிறந்த காதல் செய் உள்ளத்தளாகி நீடு நன்மைகள் யாவும் பெருக மறந்தரும் பொருளா மலைவல்லி மயிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தழு பூசை நாள்வரும் திருவுளங்குல பெரிய நன்றே. சிவபெருமானுடைய திருவுள்ளம் பற்று முளைப்பு அமைவன் விஜயிக்குவான். அந்த கரம் கொடுத்தது மலரை எடுத்து சுவாமி திருடியில போடுறதுக்காகத்தான் இந்த கரத்தை கொடுத்துருக்க சுவாமி. கரம் தரும் பயன், இந்த கரத்தால் செய்யத்தக்க பயன் சிவபூஜை செய்வது, அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. சிவபூஜை, அந்த பூஜை, குரு பூஜை, இந்த பூஜை செஞ்சு அடுத்து அந்த கரம் கொடுக்கப்பட்டு இது கரெக்டாக நம்ம வேற என்னெல்லாம் செய்யணும், இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருத்தை கண்டிலேன். யானைக்கு உருகை, எனக்கு ரெண்டு கை, ரெண்டு கையை வச்சுக்கிட்டு இருந்த யானை என்ன செய்ய, தன் ஒரு துதிக்கியால தனக்கு தேவையானதெல்லாம் அந்த யானை எடுத்துக்கு. இந்த யானைக்கு ரெண்டு கையை கொடுத்தோம், எது தேவையோ அதை கண்டுக்கல, மற்ற எல்லாத்தையும் ரெண்டு கையால செஞ்சுக்கிட்டு திருமாளிகை தேவர் இன்னும் கொஞ்சம் இப்படி மேல போவார். 27 ஆசிரியர்கள சுவாமிகளுக்கு மட்டும்தான் 4 கரங்கள். யார் திருமாளிகை தேவர் சுவாமி? திருவதிப்பா பாடியிருக்காங்க இல்லையா, அவங்கதான் திரு ஆவடுதுறையில பெருமான் கொமுத்தி சிறு பெருமானை முப்பது திருமணி தேண்டி பூஜை செய்த ஆட்சி செய்த பரம்பரையில வந்தவர். சுவாமி, எனக்கு கொடுத்த ரெண்டு கரங்களால நான் எனக்கும் பயன்படுத்திக்கிறேன். சாமிக்கு நாம பயன்படுத்தின பொருளை எவருக்கும் பயன்படுத்தக்கூடாது. நாம கட்டின வஸ்திரத்தை சாமி கட்டலாம், நாம சாப்பிட்ற தட்டில் சாமி எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது சொல்றாரு. இந்த கையை நான் எனக்கு பயன்படுத்துறேன், இந்த கையால அபிசாமி, இந்த கையை என்னுடைய பாதலங்களுக்கு இதால எப்படி நான் பூஜை பண்ணேன், உன்னை பூஜை செய்வதற்குன்னே எனக்கு தனியா ரெண்டு கரம், அதை நான் பூஜை போட்டு பயன்படுத்துறேன். உடனே ரெண்டு கரம் சார் விட்டுறேன். திருமாளிகை தேவர் வருவான், அந்த கரத்தால பூஜை செய்வான். சிவாலயத்துக்கு வந்துகிட்டு இருப்பார், அந்த பிணம் தூக்கிட்டு வருவாங்க, பாப்பா பிணம் அப்படியே ஓடி சுபாஷ் படுத்துது. கோயிலுக்கு பூஜை பண்ண அது ஆசுவாசமாயிட்டோம், தூரத்துலயே பார்ப்பாரு, பிணத்தை தூக்கி ஆகாயத்தை நிறுத்திவார். சாமி போய் கோயில் போறவழி வரக்கூடாது, சுத்தமாயிரும் ஆசுவாசம் தீட்டாயிரம். பார்வையிலே ஆகாயத்துல பிணத்தை நிறுத்துவார், உள்ள போய் பெருமானம் வழிபடுவார், பிணம் தானே போய் போறது இடையாட்டு கட்டில போட்டு அவங்களும் ஆற்றல் உடைய திருமாளிகள் தான். அவன் சிவபூஜைக்காக ரெண்டு கரங்களை கேட்டான். யாத்திரை பாருங்க, புலிக்கால் முனிவர், உபமணி முனிவருடைய தந்தையார் அவருன்னு கேட்ட சாமி, என்னக்கு உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு புலிதாக நம்ம சாமி கேட்கறதெல்லாம் எப்படி கேட்கறாங்க, எதுக்கு அப்பதான் நான் மரத்துல ஏறி உனக்கு நிறைய மலர் பிரிக்கிட்டு புலிக்கால் புலிக்கால் வச்சு மரத்துல ஏறி மலர் பிரிக்கணும்னா எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு எவ்வளவு முக்கியமான விஷயத்தை அவங்க நினைக்காங்க. அதிகாலையில நம்ம கீழே இருந்தே பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, முடியலல்ல நம்மால வெளியே எங்க போனாலும் எல்லா மலரும் நம்ம பறிச்சிருக்கோம். இப்படி கேட்டு வர வந்திருக்கேன், ஏன் சிவபூஜை செய்வதற்காக, சிவபூஜை செய்யற ஒரே காலத்தில் கண்மலரிட்டு முட்டாது நஞ்சி சண்டேசனாயினார் தினந்தோறும் சிவபூஜை கிடையாது செய்யலாம். இந்த சிவபூஜை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு உயர்வாங்க, பிறந்ததே இந்த பூஜை செய்வதற்காக தான். இதையெல்லாம் செய்யாதப்போ வீணா பிறந்தேன் அருவினையே. இப்ப இப்படியெல்லாம் இருந்தா நான் என்ன, உனக்கு அன்பர் உள்ளான் சிவமே பெருந்துரி, நான் தவம் செய்யணும், தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சிடும். அப்படியெல்லாம் இறைஞ்சினால்தான் உன் அடியார்கள் பெற்ற அந்த சிவமான் தன்மைய, அந்த மங்கள பொருளை நானும் தர முடியும், வீடு பேரு அடைய முடியும், ஞானத்தை பெற முடியும். ஆனா அதெல்லாம் செய்யாததுனால உன் அடியவர்கள் பெற்ற அந்த சிவத்தை என்னால் தர முடியவில்லை. எய்த பெற்றிலே என்னுடைய இயலாமை, அதை நினைத்தாலும் எய்த முடியாது, அதை எழுதுவதற்கான கருவிகள் என்னிடத்தில் இல்லை. உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெறும், உனக்கு அடியார்களா இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்கள் ஒவ்வொரு மனதிலே இருக்கு இல்லையா, சிவம் ஞானம் அந்த இன்பம் இந்த மாதிரி இன்பம் தோனியப்பெரும் பெரிய பெருமாட்டி வந்து என்னையே சிவஞான இன்னமுதன் குழைத்தருளி கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்பம் திருநாகரசு பெருமானுக்கு இடமும் சுரமும் சுடக்குழந்தீசர் திரு விநாயகத்தை அருள் செய்தார், அந்த இன்பம் திரு நல்லூர்ல நனைந்தனைய திருவுடி வைத்தார், அந்த இன்பம் ஆறுடைய நம்பிகளுக்கு திரு தோழமை கொடுத்தாரு, அது போன்ற இன்பம் இதெல்லாம் அடியார்கள் பெற்ற பேருந்த பெருவாழ்வு திரு இந்த சிவபோக வாழ்வு, அந்த சிவபோக வாழ்வினை பெறக்கூடிய ஞானம் திருட ஞானம், இந்த ஞானம் என்கிட்ட இல்லை, அதை எதுவும் முடிய. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த பிறவியை ஒழுங்க பயன்படுத்த, சுபத்திக்காகவே இந்த பிறவியை நான் அர்ப்பணிக்கணும். நின் திருவடிக்காம் பவமே அருள் தந்தாய் சாமி, பெருமானே இந்த பிறவியை கொடுத்தீங்க, அது உன் திருவடிக்காகவே நான் செலவழிக்கிறேன். பவம் தான் உலக வாழ்க்கை, பந்தம் இந்த வாழ்க்கையை வந்து உனக்காகவே செய்யணும். நின் திருவடிக்காம் பவமே அருள்கின்றார். மணிக்க பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் ஆர் அபிஷேகம் பார்க்கலாம். திருத்துறைக்கு நெத்த நிறமெல்லாம் செல்லலாம், அது போலாம், எல்லா தலங்களுக்கும் செல்லலாம், திரீபுராணம் கேட்கலாம், திருவாசகம் பாடலாம், சித்தாந்தம் பெறலாம். அப்படின்னா இந்த பிறவி கொடுக்கலாம். பவமே அருள்கின்றாய் அடியேற்கு பரம்பரனே. சுந்தர பெருமான கைலாயத்திலேருந்து அனுப்பும்போது சாமி சொல்றார் நம்பிகள், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே திருத்தாண்டு அட திரட்சி மயக்க மயக்கத்தை தரக்கூடிய சுவாமி நீதான் திருத்தாசு. செய்ய செய்யபடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனை திருத்தாண்டு. தில்லையில சுவாமி தரிசனம் பண்றார், தென்னிலா வந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்றால் மண்ணிலே வந்த பிறவிதான் எனக்கு வாழிதான் இன்பமா. இவருடைய திருக்கூத்து தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கினா இந்த பிறவி எனக்கு இன்பமானது தெரியல. அவ்வளவு சிறப்பு. பிறவி கிடைத்தாலும் சாமி வழிபடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தா தெரிந்து இறைவருக்கு தொண்டு செய்யும். அதான் என் திருவடிக்கா பவமே அருளுகண்டாய், அருளுகண்டாய். இந்த கண்டாய்னா ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்கும் சொல்ல மாட்டியா? பா சின்ன பிள்ளை சொல்லுவோம்ல, கண்ணா என்னப்பா நான் சொல்ற கேள் அப்படின்னு அருளுகண்டாய் அடியேற்கு என்று அடியனுக்கு எம் பரம்பரனே என்பதுமானே இதான் எல்லாத்துக்கும் மேலான. அவ இந்த பாடல்ல சுவாமி என்ன உணர்த்தார், தவம் செய்ய வேண்டும். இந்த பிறவி கொடுத்தது சிவபக்தி செய்ததற்காக. இப்பூமி சிவனிய கொள்கின்றவாறு வாய்த்து அந்த மத்திய தோர்களை மதித்திருமின் தவம் செய்ய வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பிறந்திரு எய்த வேண்டும், அதற்கான பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். இந்த பாடலுடைய
1: தவம் அருள் செய்தாய், தவம் செய்த திருவாசத்துல தவம் செய்தேன் அருள் செய்தாய், அருள் செய்தாய் தவம்
0: செய்தேன். இந்த மாதிரி இடையில பேசணும்னா என்ன சொல்ல வந்தது போயிடும். அடுத்த பாடல்,
1: பறந்து பள்ளாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின் தன்வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே.
0: இந்த மாதிரி ஞான வேள்வி நடக்கும்போது மரியாதைகள் வந்து கேட்டல் அப்படிங்கிற அந்த வேள்வி மட்டுமே நம்ம செய்துட்டு இருக்கோம். நம்ம இடையில பேசிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறவருடைய அந்த நிலை அந்த கவனம் வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கலாம். சுவாமி அப்படியே அருள் செய்து அப்படியே இருந்துட்டு மேலே போயிட்டே இருக்கிறார். நம்ம கவனம் சிதறிச்சு அப்படின்னா அப்படி கீழே இறங்கிக்கணும். அதான் அந்த அந்த கிராமம் அது ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கம் எல்லாருக்கையும் உள்ள நம்ம எந்த ஒரு ஒழுக்கா இருந்தாலுமே பெறக்கூடிய இன்பத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டே தான் கேட்டல் அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்து வந்து சிந்தித்தல் அதுதான் சிந்தனைக்கு உள்ள நிலம். அதுக்கப்புறம் அடியோட சேர்ந்து சிந்தனை செய்யணும். அதுக்கப்புறம் தெளிந்து அப்படின்னு பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் இன்னும் அந்த உள்ளம் கறந்ததெல்லாம் கழுதனை. சென்ற பாடல்ல சிவபூஜை பற்றி சொன்னார். இந்த பாடல் சிவபூஜை எப்படி செய்யணும் சொல்றார். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி எங்க ஊர்ல ஒரு அடியா இருக்கும் சுவாமி திருப்பி எப்படி இறைச்சிட்டார். அவர் புஷ்பம் போடும்போது சாமி எடுக்கும்போது எடுத்தாருன்னா நாலு புஷ்பம் வேணும் எடுத்தாருன்னு நல்ல ஒரு புஷ்பம் வேணும். பிறவி அந்த அளவுக்கு கிடைக்கும் இதே விலைக்கு வாங்கணும் பூ இவ்வளவு வேணா சொல்லுவாரு இவ்வளவு பெரிய குடையில புஷ்பம். எடுத்தாருன்னா அஞ்சு புஷ்பம் ஒன்னாகும். அள்ளி அள்ளி துர்வாசம். அட்டை புஷ்பம் போட்டா அட்டை புஷ்பத்திலையும் எட்டு எட்டு போதும், ஏழு எட்டு மலர் இருக்கும். புரியுதா? எட்டு முறை போட்டா அட்டை புஷ்பம் சாமிக்கு. அந்த எட்டு புஷ்பம் ஒவ்வொரு புஷ்பம் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு முறையை போடும்போது அஞ்சு அஞ்சு பூ போடுவது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அது புண்ணியம் செய்யறவங்களுக்கா அது கிடைக்கலன்னா அந்த புண்ணியத்தை பெறல அப்படின்னு அர்த்தம். அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் திருமூல தேவநாயனார். புண்ணியம் செய்தோம்னா நம்ம செய்த சிவபூஜையை கண்டு பெருமான் அருள் செய்து கொண்டே இருப்பான். சிவபூஜை செய்யவே அருள் எண்ணிலே பாவிகள் எம்பிரை இசை நன்னறியாது அழுகின்றார். சாமிய எண்ணற்ற பாவிகள் அவங்களுக்கான இறக்கப்பட்டு முடியா, ஒரு பாவியா ரெண்டு பாவியா? திருமலையே சொல்லிட்டாரு, எண்ண முடியாத கோடான கூடிய ஆன்மாக்கள் சிவபூஜை செய்யாது இந்த திரைவியை வீணாக்கி நரகத்தில் சென்று விழுகின்றார். நன்னறியாது சிவருமான எண்ணக்கூடிய வழியினை அறியாது நரகத்தில் சென்று விழுகின்றார் அழுகின்றார்கள். சிவபூஜை செய்ய முடியும், நிரம்ப செய்யணும், பறந்து பல்லாய் மலர்ட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறைகனாது மலருக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது. தினந்தோறும் சாமி சிரத்துல கொன்றையை வைக்கணும், கொன்றை இல்லாமல் சிவபூஜை செய்யணும், வில்வம் இல்லாமல் சிவபூஜை செய்யணும். அப்படி ஒரு பேர் அமைதிய அடியங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சிறப்பு. அதுக்கு தவம் செய்யணும், அதுக்கு தவம் தான் செய்யணும். அப்போ தவம் இல்லைன்னா பறந்து பல்லாய் உள்ளபடிய கூட நிறைய வில்வம், இன்னொரு கூட நிறைய குன்றை மயில்குன்றை, இன்னொரு கூட நிறைய சரக்குன்றை, இன்னொரு கூட நிறைய புலிக்குன்றை, இன்னொரு கூட நிறைய நத்தியா, இன்னொரு கூட நிறைய தங்கரல், இன்னொரு கூட நிறைய நாகலிங்கப்பு, நிறைய வச்சுட்டு இன்னொரு கூட நிறைய மகாவிஷம், ஐநூறு ஆயிரம் தாமரப்பு அள்ளி அள்ளி போடலாம் சாமி. ஓம் சிவாய நம ஒரு தாமரை, ஓம் மகேஸ்வராய நம ஒரு குன்றை, ஓம் சம்பவேனம் ஒரு வில்வம், ஓம் விநாயகனம் அடுத்த மகாவில்வம். அப்படி விதவிதமா பறந்து பறந்து பல்லாய் மலரிட்டு பலவிதமான மலர் இட்டு முட்டாது இறையறா. ஒரு நாள் தெரியாச்சுப்பா, அடுத்த நாள் நந்தியாவட்டம் மட்டும் போதுங்கதான். நமக்கு மனசு ரொம்ப திருப்தி அடைஞ்சு, ஒரு இலையை வச்சே திருப்தி அடைஞ்சு மனசு, அவ்வளவு சின்ன மனசு, அது திருப்திப்படுத்துறது ரொம்ப எளிது. ஒரு இலை ஒரு பூ திருப்திப்படுத்த அஞ்சில இருக்க பூஜையை முடிச்சிடலாம் கூட. அந்த அன்பு எப்படி விரும்புவோம் அப்படி சொல்ற, அப்படிதான் சிவ பூஜை நம்ம செய்வோம் சாப்பிச்சுட்டோம். பறந்து பல்லாய் முட்டாவது அடியே இருந்துச்சு சேரமானார் புராணத்துல வரும். அவர் சிவ பூஜை செய்வார் அரசர் பெருமாள் மனம் தங்கிட வைத்தார்னு சொல்லுவார். அந்த சண்டே சேர புராணம் சேரத்தை வந்து நிலவத்தில் நந்தவனத்தின் ஈடும் பணிகள் பல செய்து மலருமுகையும் குணர்ந்து திருமாலை சத்தம் மகிழ்ந்தமைத்து சண்டேஸ்வர புராணத்தை தான் அந்த நறுமணம் போயிடாம சாமிக்கு சுட்டணுமா. அந்த வாசம் இருந்துப்பாரு, ஏன் முருகனாயனார் மூக்க குத்திட்டு புஷ்பத்தை பறித்தார் சாமிக்கா? நம்ம நவந்த கூட சாமிப்போம். மலர் தேனுடைய மலரா இருக்கும், வண்டுலா மலர் உண்டு, வண்டுலா மலர் உண்டு வளசடைக்கு இன்றை வாழை குணைந்து இருக்கிறார். தொண்டராகி பிறந்து அண்டமாலம் இப்போ ஆளுகிறே வண்டுலாத வண்டு போகிறதுக்கு முன்னாடி வண்டு போய் எச்சி பண்ணதுக்கு முன்னாடி நாம் எடுத்து நாம் எடுத்துட்டு வாயிச்சுட்டு பூ போடலாம். அது மாதிரி இன்னொரு உயிர் வாய வச்சுட்டு என்ன நம்ம வாயை விட அது கொஞ்சம் நல்ல வாய், அதனால அது பெரிய நம்ம வாயை வச்சா பூ கருகியது. வண்டு வாயை வச்சாருன்னா கருகாம இன்னும் அது வைக்கக்கூடிய நிலையில சிரிக்கும். ஆனால் அந்த வண்டுலாத மலதான் சாமித்தான வச்சிருக்கு தேனோட அவன் திருட்டி ஒப்படைக்கணும். அப்ப நம்ம அதிகாலையில இருந்தா பார்த்துதான் பிரச்சா இங்கெல்லாம் ஒசூர்ல பூ கொடுத்துட்டு போனா பூ மேலேயே மெத்த மாதிரி வந்துட்டான். என்ன வேணும் அறலையா இருந்தாங்க அப்படின்னு காலத்துலயும் தீக்கிடுவாங்க. கையை பார்த்தா அவள் அதுக்கா சம்மங்கியா அப்படின்னு பூ காலையே குத்தி குழஞ்சி அது வேணாயா இங்கிருக்கு மிளிச்சுக்கல என் கண்ணால நான் பார்க்கலாது, கண்ணால பார்த்து நான் எடுத்துக்கிட்டே நம்ம திருநெல்வேலி பக்கம் அல்ல திருநெல்வேலி திருச்சாப்பள்ளி பக்கம்லாம் பூவே சாமி மாதிரி வச்சுப்பான். துணிஞ்சு நீங்கள் கடை கூட போகலாம், அவ்வளவு பக்குவமாக வச்சுருப்பான். நின்றுக்கிட்டே ஒரு இடத்துல வச்சு கால் படாத இடத்துல எல்லா பூவையும் வச்சுப்பான். நம்ம இந்த பக்கத்தில் உள்ள பூக்கூட மாதிரி உலகத்துல இங்கே பார்க்கணும், அவ்வளோ மோசமாக இருக்கு. பூவோட பெருமையை தெரியும், பூவெல்லாம் சாமிக்காக வச்சு போகுதுன்னு என்ன அவங்களுக்கு இல்லை. அவ்வளவு சிறப்பாக முடிச்சிருக்கும். ஆனால் ஒரு பறந்து விரிந்து நிறைய மலர்ந்து பெருமானுக்கு பூஜை பண்ணா அது எவ்வளவு ஒரு சிறப்பாக அற்புதமா இருக்கும். அவருக்கு அப்படித்தான் நம்ம செஞ்சாகும். சண்டே சொல்றாங்க, ஆத்தி வளரும் சிழுந்தளிரும் முதலா அருகு வளர் பிறவி பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளித்தாமம் பலவும்தான் பொய்து. புனிதர் சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளித்தான், சிவபெருமானோட திருமுடியுமே இதெல்லாம் சாத்தலான இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த அந்த மலர்களை எல்லாம் பலவும் தான் கொய்து, பல மலர்கள் பறந்து பல்லாய் மலர்ட்டு அந்த வாசி தண்டின்னு நினைச்சுப்பாங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன், பலவும் தான் கொய்து கோத்த இலை பூங்குடை நீர் இலை கூடை விஷயம் நம்ம பால்த்தின் கன்று அதுல ஒரு பால்த்தின் கன்று அது பலகை உள்ளபடி அழுக்கா அதுதான் போட்டுச்சிருக்கும். குடையில் கொண்டு மனம் தங்கிட வைத்தார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மனம் அதை விட்டு போயிடாம வச்சிருப்பான் சண்டேஷன். சிவபூஜை முன்னாடி கொண்டு திறந்தோம்னா அந்த மனம் அப்படியே சமைப்போம். தர்ப்பணம் தான் சிவாஸ்தம். நம்ம பூவை பார்த்தாலே அப்படியே கண்ணு உருத்தும். சிலருக்கு சிலர் எடுத்து கையில் தலையில வச்சுப்பான், பூவை பார்த்தா எடுத்து தலையில சுடிக்கணும்னு தான் ஆசை இருப்பாங்க. எடுத்து நம்ம தலையில வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே சாமிக்கு கொடுக்கணும். எதை பார்த்தாலும் பீமன் அப்படிதான் செய்வான். அர்ஜுனுக்கு பாசுதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் அழைச்சிட்டு போவார். அர்ஜுனன் தவசேகரனுடைய காணகத்தை காட்டணும் கொடுக்கும் போது கைலாயத்தை நோக்கி அப்படியே புஷ்பமா போயிட்டு என்னன்னு பார்த்தா எல்லாம் அண்ணன் பண்றதுதான். எங்கெல்லாம் புஷ்பம் இருக்கோ அங்கெல்லாம் அமர்ந்து இந்த புஷ்பங்கள் எல்லாம் கைலை திருமானத்தை அப்படி தான் வந்தவன் செய்ய ஆரம்பிச்சு. உங்க அண்ணன் நீ சாப்பிட்றான்னு மட்டும்தான் நீ வச்சுட்டு இருக்கிற அவன் உள்ள அவன் அகபூஜையில ரொம்ப வரல. பீமனுக்கு வந்து மகாபாரத்துல எல்லாம் ஆண்டு பிரச்சனைகளுக்கு தெரியும். அவருக்கு வந்து அகபூஜையில ரொம்ப உயர்வானவர், நிறைய அகபூஜை செய்வார். அதெல்லாம் அவன் அகத்தில் நினைச்சு சிவாத்திரம்னா சாமி போயிருமா கையில தூக்கி பூவா எல்லாம் நிர்மாலயமா வந்துட்டு இருப்பான். அவ்வளவு சிறப்பு பெருமானுக்கு வந்து அப்படி பறந்து பல்லாயம் கட்டு முட்டாது அடியே இறைஞ்சி சரிம்மா அப்படித்தான் செய்ய வேண்டாம். கிடைச்சத வச்சா எங்க செய்யாம இருக்கலாமா, எங்களுக்கு நந்தவனும் இல்லைங்க அதனால நாங்க சிவபூஜை எடுத்துக்கிட்டே சொல்லாமா, இருக்கிறத வச்சாது செய்தாங்க. இப்ப இந்த மாதிரி பறந்து பல்லாயம் வளர்த்து பூஜை பண்ண முடியாட்டாலும் திருமலை சொல்லிக்காருங்க, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. எப்ப அவனுக்கு ஏதாவது உறுப்பு கிடைக்க முடியாது, நீர் இருக்குல்ல எங்க பார்த்தா அதை வச்சு செய்யலாங்க. இல்லையா அதுதான் பிரச்சனை இல்லை, பூவும் கிடையாது நீர் அப்படின்னு யாராச்சும் சொல்லலாம். பட்டினம் தெரியல சார் பதினாறு ஆசிரியர் வந்துட்டார் அப்படின்ட்டு போதும் பெறா அப்படின்னு. ஆமா மலர் இல்ல பச்சிலை உண்டு எங்கும் இலை இருக்கா இல்லையா, புனல் உண்டு எங்கும் முனலையும் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. பச்சிலையும் இருக்க அதுவும் இல்லைங்கிற இடத்துல அப்படின்னா நெஞ்சு உண்டு ஏதும் பெறாவிடி ஒண்ணுமே இல்லையா நெஞ்சு இருக்க போடலாம். நெஞ்சு 500 ஏக்கர்ல நந்தவனத்தை 500 ஏக்கர் நந்தவனம் செஞ்சு பறந்து பல்லாயம் மலருக்கு நேரில் தான் தூளமாக செய்ய முடியலையா, அறத்திலே செஞ்சு போடு சாமிக்கு, அதுக்கு என்ன குறை. நான் ஒரு முக்கியமான பறந்து பல்லாய் மலருக்கு முட்டாது அடியே இறைஞ்சி முட்டாது அடியே முட்டாதுங்க வார்த்தை ரெண்டு இடத்துல சொல்றவர் கேட்கும். அப்போ அந்த வழிபாடு வந்து முட்டாம செய்யும். நம்ம சமயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுவது இந்த நியமம், கடைசி நாள் வர இதை செய்தே ஆக வேண்டும், விட்டு கொடுக்கவே முடியாது. தீட்சை பெற்று 108 முறை அனுஷ்டான மந்திரம் சொல்லணும்னா சொல்லி ஆகணும். எந்த ஒரு காலத்திலையும் நாம அதை விட்டு கொடுக்க முடியாது. முட்டாம செஞ்சு அது முட்டிடுச்சுன்னா நமக்கு மீறி போயிட்டு தாங்காது மனசு. சிவபூஜையும் அப்படித்தான். இந்த இது போன்ற வழிபாடு முட்டாம ஞான கல்வி பயில்றோம்னா முட்டாம வந்து முடியாது. முட்டுதெல்லாம் வெப்பட்டு விட்டு ஊர்ல இருந்து எங்க மாமா வந்தாரு அதற்காக ஞான கல்வி தியானம் பண்ணுறேன். எங்கள் தாத்தா வந்தார், தாத்தா பெருசா இது பெருசா நம்ம இனிமேல் சொல்ல சராசை வச்சு பார்ப்போம். திருவாசகத்துக்கு இணைய இந்த உலகத்தில் எது வரும், பெரிய புராணத்துக்கு இணைய இந்த உலகத்தில் யார் வருவா, அதுக்கு இணைய வரணும்னா சாமி தான் இருந்தாங்க. இன்னொரு காரியம் சிவகாரியம் அப்படின்னா அது ஏற்றுக்கணும். இதற்கு இணையான இன்னொரு காரியம் எதா இருக்க முடியும், சாமியோட பெருமையை திருத்துண்டா தான் இருக்கும். இன்னொரு திருத்தொண்டு தான் ஏற்றுக்கணும். உலகியல் மூழ்கி திளைக்கிற இன்னொரு காரியம்னா நம்ம சாமியை விட்டுட்டோம். இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கழுவன் வேண்டக்கூடிய எல்லாத்தையும் இப்படி பூஜை செய்து என்ன கேட்டாலும் சாமி கொடுத்தார். இறந்த எல்லாம் எனக்கே பெறலாம், கண்டிப்பா இறைவர் கொடுப்பார். என்னும் என்ற எண்ணத்தோடு உள்ள அன்பர் உள்ளம் என்ன கேட்பாங்க அடியார்கள்? வேண்டும் வேண்டும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே, கறந்து நில்லா மறைஞ்சு மறைந்து நிற்காத கல்வனே. கல்வனுடைய செயல் மறைந்திருப்பது, ஆனா இந்த கல்வன் இந்த உள்ளம் கவர் கல்வன் அடியார்களுக்கு வெளிப்பட்டு நிற்கின்றான். கறந்து நில்லா கல்வனே. அப்ப என்ன கேட்கணும்னு சொல்றார் அடியார்கள் சூபூஜை பண்றாங்க. நிந்தன் வார்களுக்கு அன்பு, நீண்டவருடைய அந்த திருடிகளுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாயருளாய், பர்மனண்டா அன்பு நிரந்தரமா. அப்பப்ப பிச்சு பிச்சு சரி அன்பு எனக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வகுப்பு வரப்ப மட்டும் அன்பு வருது, திருக்கூர் தலையாத்திரை போனா மட்டும் அன்பு வருது, மத்த நேரமெல்லாம் அன்பே இல்லை. அப்படி இல்லாம நிரந்தரமாய் எனக்கு அன்புடையவர்கள் எனக்கு நிரந்தரமாய் அருளாய் இருக்கு. அன்பு சுவாமி ராஜன் கொடுக்கிறார், யாரு கொடுக்கல அன்பு? அன்பு யாருக்கு கொடுக்காம இருந்ததே இல்லை. நின்னை ஏத்த முழுவதுமே முழுமையா உன்னை அனுபவிப்பது, உன்னை ஏற்றி கொண்டே இருக்கு அன்பு எனக்கு கொடு, முழுமையா உன்னை ஏற்றுவதற்கு. இங்க வந்து சாமி சிறப்ப சொல்றான், உனக்கும் அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ யாரை ஏற்றி எதை ஏற்றி கொண்டு இருக்கின்றாய்? மற்ற பொருட்களை தான் அந்த அன்பு நம்ம நம்ம அப்படி பிச்சு பிச்சு வச்சிருக்கோம். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். முழுவதுமாக உன்னையே ஏற்ற வேண்டும். அவரது திருவாசகம் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியவர். அவ இது நம்ம படிக்கும் போதே நமக்கு அச்சமா பயமா இல்லை. இந்த பாடலாம் பாட நமக்கு என்னையா தெரியுது, இது உபதேசவாறு என்னையா தெரியுது, இந்த பாடலை தொடவே நமக்கு தெரியலையே. பார்க்கும் போதே உள்ளங்கை நெல்லிக்கணியாக நம்முடைய குற்றங்களை ஒவ்வொரு பாடல வார்த்தையும் அப்படியே உருவிட்டு இருக்குது, உள்ளே இருந்து அப்படியே வெளியில போட்டுட்டு நமக்கு தான் தகுதி இருக்கு இந்த பாடல சின்ன செய்யறதுக்கு. அச்சமா அவ்வளவு உயர்ந்த செய்திகளையுடையதான் திருவாசன் இருக்கு. நிரந்தரமாய் இருளால் நின்னை ஏத்த முழுவதுமே, அந்த நிரந்தரம் ரொம்ப முக்கியம். பல அடியாரில் தான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப வேகமா வழிபாட்டு வருவோம், வந்த வேகத்துல எகூட்டடாயி எழுதிதான் முழுக்க முழுக்க உலகில கோயிலுக்கு பேன்சேட் போட்டு வரான்னு வழிபாட்டையும் விட்டுருவோம். சிவபூஜையை விட்டவங்களையும் பார்த்துருக்கோம், அனுஷ்டானத்தை விட்டவங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா வகையிலையும் வழிபாட்டு விட்டவங்க பழகவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முறையான வழிகாட்டுதல் இல்லாதது, முறையான சமய பயிற்சி இல்லாதது, செவ்வாருடைய பெருமையை முழுமையா உணராதது. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு போறான்னு என்ன அவர்த்த சரிப்பு வந்து விட்டு போறான். திருமணமானதுல மனைவி மேல அதிக அன்பு, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா சரிப்பு வந்து, ஒரு பொருள் மேல சரிப்பு வரும்போது அவங்களும் கண்டிப்பாக வெறுத்து ஒதுக்குது. சாமி விட்டு போறான்னா வழி ஒரு ஏதோ அடியாரோட வழிபாடு பண்ண நேரத்துல அதிக ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம், ஒரு வேகம், அந்த வேகம் ரொம்ப நாள் விட்டு போயிட்டான். வழிபாட்டுல சரிப்பு வருது அப்படின்னா குற்ற யாட்டம் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. என்ன தினையின்பாகவும் பிரிவது திருக்குறிப்பன் ஒரு நொடிப்பொழுது கூட நம்மளை விட்டு பிரியும் சாமி நினைப்பதெல்லாம் நம்ம நிரந்தரமா அவரை வழிபாடு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். சிரமம் செய்து சிவனுக்கு பக்தரா ஆகணுமார் அப்பசாமி. சாதாரண சிவபக்தி செய்வது வந்து சாதாரண விஷயம், இத்தனை பேர் இருக்கிற மருத்துவத்தை நிறைய இருக்கீங்க. ஓ சொல்லு நீங்க தான் இந்த ஊருக்கு கட்டிட்டு இருக்கீங்க, தண்ணீர் பூசியை கொண்டு நெறிமுறையோடு கூடிய இந்த குழு. அடியன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு அழைச்சிருந்தார், அங்க போயிருந்தேன். அங்க ஒரு ஆசிரியர் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். ஒரே கேள்வியும் கிண்டலுமா இருக்கு மாணவர்களும் ஆசிரியருக்கும் கிடையாது. நான் போய் எப்படி இந்த ஓரமா உட்காந்துருந்தேன், அவர் என்னையும் மாணவர்கள் நிறுத்தி கொடுத்தார். ஏன்னா அடுத்து என்ன என்ன பேச வச்சுக்கலாம், இவர் மாணவர் கிண்டல் பண்ணுவோம், மாணவர் இவங்களை கிண்டல் பண்ணுவோம். இது ஆசிரியர் சீடர் உறவு மாதிரி இது இல்லை. காலேஜில் பசங்க ஜாலியாக உட்காந்து இந்த வெளியில மரத்தில் வந்து கடை பேசுறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திரியார் சம்பந்த தேவாஸ்தான் அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடியார்களுக்கு இடையில சிந்திச்சாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. சிவத்தை வேடத்தை வணங்குவோம், தன்னை விட வயதுல குறைந்த அடியாரா இருந்தாலும் அவளை எளிதில நம்ம எடுத்து பேசணும், சிவமா நினைச்சு நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் அடியன் போனதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை பெருமை சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கூட்டம் அப்படியே அமைதியா அடங்க ஆரம்பித்தது. அமைதியா அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்றாங்க, அப்புறம் அவங்க கூப்பிட்டு தடிப்பட்ட பேசும்போது அடியார்கள் இப்படி இருக்கு வீரம் இருக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். இந்த இந்த மாதிரி ஒரு நெறி இல்லாம இருக்கிற காரணம் தான் அந்த நிரந்தரமா இல்லாம போகுது. உண்மையை உணரணும். நாங்க ஒரு விஷயம் சொல்ல வரணும், அன்னைக்கு செய்த விஷயம் என்ன, இன்னைக்கு சிந்தித்தது என்ன, ஒரு ஒரு வழியில் சொற்பொழிவுடைய வெற்றியே என்ன என்றால், ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு போறது போல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு கை தட்டி சிரிக்கிறது, ஒன்றை கலகலகலகன்னு சிரிச்சுட்டு அப்படியே சினிமா பார்த்து வெளியே வந்தால் ஞாபகத்துக்கிட்டா இருப்பான். ஜாலியாக அந்த நேரம் ஒரு டைம் பாஸ், ரொம்ப டென்ஷனில் இருக்கிறான், ஒரு சினிமா பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சுட்டு வெளியே வந்து மறந்துட்டு போயிட்டே இருப்பான், அந்த சினிமா நினச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஞான கல்வி இந்த மாதிரி சமய பேச்சு வகுப்பு கேட்கும்பொழுது கைத்தட்டி சிரிக்கிறது அதெல்லாம் வேற பட்சம், சிந்தனைக்குரியதாக இருக்கும். சொல்லப்பட்ட கருத்து ஆழ ஊடுருவி சென்று அப்படியே தைக்கணும், மனதை ஆழமா உள்ள சென்று தைக்கணும். அதை அப்படியே சிந்தனைக்கு அப்புறம் ஏற்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமா அது பக்குவப்படும். இந்த தயிரில் பாலில் தயிர் விட்ட மாதிரி அப்படியே அது உரைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது உரைய ஆரம்பிக்கும், சிந்தனை இருக்கணும். அதான் சொற்பொழிவு. இதுதான் நிரந்தரமான அன்பை அனுபவிச்சிக்கும். எந்த வகுப்பு கேட்டாலும் நம்ம அப்படிதான் கேட்கும், எந்த விஷயம் கேட்கும், காரில் போகும்போது எதையாவது போட்டுக்கிட்டு கேட்டு போனாலும் கவனம் அதில் ஆழ்ந்து இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தோமே ஆனால் நிரந்தரமான அருள், நிரந்தரமான அன்பு நமக்கு கிடைக்கும். அது சுவாமி நமக்கு அருள் செய்வார். அந்த அன்பினை சாமிக்கு மட்டுமே தான் நம்ம ஏற்ற பயன்படுத்தணும். சாமி கொடுத்த அன்பை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட முடியாது. நம்ம போய் சாமிட்டு சொல்வோம், மணிப்பா சாமி கிட்ட நம்ம கேட்டோம்னா பெருமானே அவர் சொல்வாரி எல்லாமே மாணிக்காத பெருமான் தான் திருத்துறையினர், குருநாதரை மீறி யாரும் ஆத்மநாதர் தரிசனம் பண்ண முடியாது. உரிமையா சொன்னார் சிவாச்சாரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். குருநாதர் எவரையும் உள்ள விட மாட்டார், பொய்யர்களெல்லாம் உள்ள விடவே மாட்டார் அப்படின்னு. குருநாதரை மீறி யாரும் உள்ள போக முடியாது, எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவார் பெருமான் அப்படின்னா. 200% உண்மையான அனுபவிச்சு அவர் சொல்றான், உண்மையா இருந்தாதான் பெருமான் திருவடி நாம அடையணும். நாம போய் சாமி கிட்ட சாமி எனக்கு நீ அன்பே தரல உண்மையில அப்படின்னு சொல்ல முடியுமா? சில சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கே வந்து அப்பப்போ சமயாச்சாரியர்களுக்குலாம் அருள் பண்ணனால அவங்களுக்கு அன்பு இருக்குது. நமக்கு அப்பப்போ அப்படி காட்டாதானே நமக்கு அறிவு வரும். காட்டாதான் காட்டிட்டாரே, புராணங்கள்ல காட்டிட்டாரே, அதை உன்னால உணர முடியாத. நீ உலகத்தான மாதிரி காண்டல் அளவை மட்டும் கருத்துல வச்சிருந்தானா உனக்கு எப்படி அறிவு? காண்டல் அளவை மட்டுமே கண்ணால பாக்கிறதுனா நம்புறோம், கடவுளை கண்ணால காட்டு தான் நம்புறோம், காட்ட முடியுமா? அந்த மாதிரி அவர் காட்ட தயாரா இருக்கா, நமக்கு தவறு இருக்கா? இப்ப அதே மாதிரி நான் போய் சாமி கிட்ட அன்பிருக்கேன்னு கேட்டா சாமி வந்து தான் சொல்லுவார், ஒவ்வொரு முதலிகளுக்கு மணிக்கவர சுவாமிகளுக்கு நாயன்மார்களுக்கு கொடுத்த அதே ஐம்புரி அதே பத்தார் தத்துவத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, ஏதாவது உனக்கு நான் குறைச்சி கொடுத்தேன்னு நீ கிட்ட சொல்லி, ஏதாவது உனக்கு நான் குறைச்சிருக்கேன், தத்துவத்தை ஒரு தத்துவத்தை எடுத்திருக்கேன் உன்ட்ட எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாரு, உனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க எனக்கு கொடுத்த நீ எனக்கு கொடுக்கியா? நம்ம எங்க போய் கோயிலுவோம்? மாணிக்கா சுவாமிகள் கொடுத்த நீ எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அதே உடல் அதே தனித்தன்மை போன போக அதே உலகம் தான் உனக்கு நான் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா மாணிக்கவாச சுவாமிகள் கூட திருவாசகம் அவர் பாடினார், அவர் பாடின திருவாசகத்தை உனக்கு நான் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் படிச்சு நான் அப்படியே மாணிக்கவாசர் வளர்த்தேன், அவர் பாடின நூலையும் கொடுத்து, இன்னும் 27 ஆசிரியர்கள் பாடின நூலையும் கொடுத்து, என்னுடைய 18 புராணங்களையும் உனக்கு எடுத்துக்காட்டி, நான் சொன்ன வேத சிவாகமத்தையும் 4 வேத 28 ஆகமும் இன்னும் பலதரப்பட்ட இந்த பிறவியிலையும் பல ஞானிகளும் உனக்கு அங்கிருந்து காட்டி இவ்வளவு விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் இன்னும் உனக்கு என்பால் அன்பு செய்ய மனம் வரலன்னா என்ன செய்வோம்? இப்பெல்லாம் என்ன செய்ய முடியும்? சாமி அப்படிதான் கேட்பார், நான் கொடுத்த அன்பு எல்லாமே நீ வேற பக்கம் வச்சுருக்க, நீ உன்னை சார்ந்தவங்க மேலையும் அறிவற்ற பொருட்கள் சடப்பொருள் மேலையும் நிலை இல்லாத இந்த செல்வம் பொருள் போகம் மேல வச்சிருக்கேன். அந்த பொய் தவிர்ந்து, அப்ப அந்த பொய் தவிர்ந்தவங்களுக்கு எல்லாம் புரியும். மதனே சொல்லிட்டார், பொய் தான் தவிர்ந்து உனை போற்றி நிரந்தரமாய் இருந்தாய் நின்னை ஏத்த முழுவதுமே. அந்த முழுவதுமே இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றம், அவ்வளவு பொருள், முழுவதும் சொல்ல நமக்கு தகுதியே இல்லையே, வெக்கமா இருக்குல்ல. தன்பை நான் முழுமைய சாமிக்கு பயன்படுத்துறனா? பயன்படுத்தலையே, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமா எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான். ஓம் நம சிவாயா.
2: You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பன்னீர் தமிழிசை. பாடல்: அன்னவாய் விசும்பு. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி அருளிக்கு தக்கேசி பண்ணிலே அமைந்த 11 திருப்பதியும் திருத்தினகர் திருத்தலத்திற்குரியது. பன்வரிசைப்படி 64 திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய.
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

தில்லை சிதம்பரத்தில் அருளிய போற்றித் திராகவல் சகத்தின் உற்பத்தியை சொல்லுகிற திருப்பதிகம். இப்பதிகம் உயிர்கள் உறும் அல்லல்கள் அனைத்தையும் நீக்குபவன் சிவபெருமானே என அவனை போற்றுதல் இப்பதிகத்திற்கு உரிய சிறப்பான தன்மையாம். அப்பதிகத்தை அன்பர்கள் விண்ணப்பம் செய்வோமாக. இத்திருப்பதிகத்திற்குரிய பண்ணாக ரேவதி ராகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் அதை அறிந்து இன்பத்தோடு ஓதுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.

பிடித்தது சலியா தழலது கண்ட மெழுகது போல தொழுதுலம் உருகி அழு

கசிவது பெருகி கடல நமருகி அகம் குழைந்த அனுகூலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை.

என்னையும் ஒருவன் அக்கியிரும் கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில ஆனந்த வாரி போற்றி.

குருளை கருளினை போற்றி மான கையிலை மலையாய் போற்றி அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கட அருளும் இறைவா போற்றி.

துரியமும் இறந்த சுடரே போற்றி, தெரிவறிவாகிய தெளிவே போற்றி, தோளாமுத்த சுடரே போற்றி, ஆளானவர்கட்கு அன்பா போற்றி, ஆராமுதே அருளே போற்றி, பேராயுரமுடை பெம்மான் போற்றி, தாளி அருகின் தாராய் போற்றி.

போற்றி சய சய போற்றி போற்றி போற்றி சய சய போற்றி போற்றி போற்றி சய சய

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அநேக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீர்த்தல் விண்ணப்பம் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இனி நீர்த்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் இது. உத்தரகோசம் அங்கில அருளியது என்று சொல்லுகிறார்கள். இருக்கணும். ஏனென்றால் 1 முதல் 20 பாட்டு வரையிலும் தொடர்ந்து உத்தரகோசம் அங்கி வருது. 50 பாட்டு மொத்தம். அதுல முதல் 20 பாட்டு தொடர்ந்து வருது. பிறகு 48 பாட்டுல வருது. ஆகவே 50 பாட்டுல 21 பாடல் உத்தரகோசம் அங்கியை பற்றி வருது. அதனால் இது உத்தரகோசம் அங்கில் அருளியது என்று சொல்வதில் இழுக்கில்லை. அதன் பிறகு இது என்ன கூறுகிறது என்று சொன்னார். பிரபஞ்ச வைராக்கியம். என்ன பிரபஞ்ச வைராக்கியம்? இந்த தலைப்பு எதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது. பிரபஞ்ச வைராக்கியம் என்ன? பிரபஞ்சத்துல என்ன வைராக்கியம் இருக்குது அவருக்கு என்று கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல மீண்டும் வரக்கூடாதுங்கிற வைராக்கியம். பெருமானால் எப்ப ஆட்கொள்ளப்பட்டு விட்டோமோ, ஆட்கொண்ட பிறகு பெருமானோடு செல்லுமே தவிர மீண்டும் இந்த உலக வாழ்க்கையா தேவையில்லை. பிரபஞ்ச வைராக்கியம் என்ன எப்படி உரைக்கணும்னா, மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வாராமல் இருக்க வேண்டும் என்ப உறுதிப்பாடு. இதெல்லாம் இப்படித்தான் உரை செய்யணுமே தவிர, இல்லைன்னா வெறும் பிரபஞ்ச வைராக்கியம்னு வேற என்ன விளங்குது? விளங்கலவா? அதான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். என்ன பண்றது, திருவாசக தலைப்புகள் என்று எடுத்து ஒருத்தர் எடுத்து தனியா 51 தலைப்புகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு தர விளக்கத்தை வைத்துக் கொண்டு ஓரளவு எண்ணி ஆராய்ஞ்சு எழுதினு. இல்லைன்னா ஒரு காலையில என்ன பிரபஞ்ச வைகிறாய்க்கு நீத்தல் என்ன பண்றது என்றெல்லாம் குழம்பும். அப்படி குழம்ப கூடாமல் செஞ்சோம். தலைப்புகளை வைத்து நம்ம யாரும் எண்ணல. பண்டிதமணி கைரேன் செட்டியார் கொஞ்சம் கொஞ்சம் போனார். இருந்தாலும் முழுமையா அவர் செய்ய முடியல. ஏன்னா அவர் வயசான காலத்துல இருந்தது திருவாசகத்துக்கு குறை, அதனால போகல. அது கூட அவர் என்ன திருவம்பாவை வரைக்கும் போயிருக்காரு, திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் போறாரு, பின்னால போகவே இல்லையே, போகல. காசு பிள்ளை போனார், அவர் வெறும் பொழிப்புரை எழுதிட்டார், அவ்வளவுதான். பொழிப்புரை எழுதிட்டார் கடைசி வரைக்கும், பொழிப்புரை தான். அவரும் பாவம் கடைசி காலத்தை தொட்டது எல்லாம் நல்ல முதிர்ந்த காலத்துல கடைசியா இருந்த காலத்துல செய்தது. இல்லைன்னா அவங்க நல்ல பெரிய நல்ல அறிஞர்கள், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. என்னமோ முடியல அப்படி விட்டது. இப்போதைக்கு பண்ணணும் அருணவடியாரு தான். அருணவடியில் மலையாளம் தான் ஓரளவு பிடிச்சடிச்சு எழுதியிருக்காரு இதுல திருவாசகத்துல. பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம். மீண்டும் ஒரு பிறவிக்கு, இந்த உலகிற்கு, உலகியலுக்கு எனக்கு வரக்கூடாது பெருமானி என்ற விண்ணப்பம் தான் அவர்களுக்கு. பாருங்க, முதல் பாட்டு ரொம்ப அருமை. கடையவனேனை

கடையவனேனே அப்படின்னு கடையவனேனே அப்படின்னார். பல இடத்துல சொல்லிருக்காரு, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு சிறந்த தயாவான தத்துவனீ என்று சொல்றாரு. நாயிற்கடையாய் கடையவன்னா எதனினும் கடையவன்னா மனித எல்லையில் கடையவன் அல்ல, நாயிலும் கடையவன். சிவசிவ இல்ல. இப்ப நீங்க ஒரே இதுக்கெல்லாம் நான் பெரிய நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள். இப்ப கடையவன் ஏனி என்று எழுதும் போது பொதுவா எல்லாருக்கும் என்னப்படும் கேட்டா மக்கள் இனத்தில் கடையவன் ஏனி என்று எழுதுவாங்க. நல்ல சிறந்த பேராசிரியர்கள் நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள் கடையவன் ஏனி அல்ல, நாயினும் கடையவன் ஏனி என்று எழுதியிருப்பாங்க. என்னை நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற்று தயவானித்துவனே என்றார் முன்னும் என்று மேற்கொள் போட்டுருவாங்க. அப்போ கடையவன் மனித இனத்தில் இல்ல, நாயினத்திலேயே கடையவன். நாயின்னு ரொம்ப கடைசி, அதுலயும் ரொம்ப கடையவன் இல்ல, கடையவனேனே. இவ்வளவு கடைசியா இருக்கிறாளே பெருமான் ஆட்கொண்டாரேப்பா எப்படின்னாரு. அதுபடி ஆட்கொண்டதா என்னுடைய தகுதி வச்சா இல்லையா, தகுதி இல்லைன்னாரு. கருணையினால் இந்த ஆன்மா மீது வைத்த கருணை தான் அதுக்கு காரணமே தவிர அடியனுடைய தகுதி இல்ல சுவாமி, ஒரு தகுதியும் இல்ல. கருணையினால் எப்படி ஆட்கொண்டான், கலந்து ஆட்கொண்ட எல்லாம் தமிழ் தமிழ் அல்லவா அல்லவா, கலந்து ஆட்கொண்ட கலந்துன்னா எந்த உயிரோடு கலந்து, உயிரோடு கலந்து என்னை ஆட்கொண்ட போது என் உயிர்க்குயிராயிருந்து ஆட்கொண்ட. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானீ. சிவபுராணம். பெருமானே எப்படி இந்த உயிரை செய்தாய், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உண்மையிலேயே சொல்லிய பாட்டு பொருள்னு இந்த சிவபுராணத்தை படிச்சோம்னா பத்து நாளைக்கு ஒரு நாளாவது நிச்சயமா கண்ணில் தண்ணி வரும், சத்தியம் சந்தேகம் இல்லை. ஆனா உணர்ந்து மெதுவா படிக்கணும்.

இல்லானி, உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இல்ல, உள்ளான்னார் உள்ளானி. அது என்னது இல்லானே உள்ளானே? அவன் தன்னளவில் இன்ப துன்பம் இல்ல, இந்த ஆன்மாக்களோடு சேர்ந்து இருக்கிற உயிரோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த உயிர் இன்பப்படுகின்ற பொழுது அப்படியா ராஜா நலமா இருப்பா அப்படிம்பாரு. மோசமா அழும் போது ஏண்டா அழுவிறப்பா, ஏண்டா நான் சொன்ன கேட்டியாரா, அவனும் அழுவான். அதனால ஆன்மாக்களோடு கலந்த நிலையில் இன்ப துன்பங்கள் உள்ளவன், ஆன்மாக்களின் நீங்கிய நிலையில் இல்ல நீ, உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம், இன்பமும் துன்பமும் இல்லானி. இந்த பாழா போன ஆன்மாக்களை கட்டி நீ மாரடிக்கிறதுனால அந்த படுகிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு ஏண்டா சொன்ன கேட்டியா, செய்தி பத்தியா அப்படி செஞ்சிட்டு இல்ல, அதனாலதான்ப்பா அப்படி இருக்கிறே என்று கருதி உள்ளானி. நல்ல அன்பர்களுக்கு அன்பருக்கு அன்பனி, யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி. பா சிவபுராணத்தில் அப்படியே வச்சிருக்க. அதனால்தான் இல்ல நல்ல தினமும் சிவபுராணம் படிக்கணும். தினமும் மாலையில ஒரு 6:30 கொஞ்சம் சிவபுராணத்தை படிச்சோம்னு சொன்னா அது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படித்தால் நிச்சயம் அந்த ஆன்மா கரையேறும், கரையேறும். இல்ல இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்காக படிக்கிறான் சிவஜீவ, இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்மா கரையேற வேணாமா? கடையவனியனை கருணையினால் கலந்து, இந்த உயிரோடு கலந்து ஆட்கொண்ட விடையவனி. அப்படி ஆட்கொண்டியப்பா திருப்பெருந்துறையில, அப்படி ஆட்கொண்ட விடையவன் அல்லவா, விடை உறுதிய உடையவனாக இருக்கின்றாயே. விட்டெழுதி கண்டாய், எப்போ நீ ஆட்கொண்டாயோ ஆட்கொண்ட பிறகு அந்த அடியனை விட்டுவிடப்பா, விட்டுவிடாதப்பா. அங்கதான் பிரபஞ்ச வைராக்கியம். விட்டு விட்டால் என்ன கிடைக்கும்? பிரபஞ்சம்தான் கிடைக்கும். விட்டு விடாதே என்று விண்ணப்பதினால் பிரபஞ்ச வைராக்கியம் ஆயிற்று என்று அங்க பிடிக்கணும். எங்கே பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறதுன்னா இந்த விட்டெழுதி கண்டாய், இந்த இடத்துலதான் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு. விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து விடுவனே, வந்தா மீண்டும் எப்படிப்பா நான் வருவேன்.

0: மீட்டு இங்கு வந்து வினைப்பிரிவு, மீட்டு இங்க வந்தா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தா வினைப்பிரிவு எல்லாம் வந்துடும். அதனால மீட்டு இங்கு வரப்படாதுப்பா. தோல் உடையவனே, அருமையான புலித்தோல் உடையவன், புலித்தோலை எடுப்பில் அறிஞ்சிருக்கிறேன். வேங்க இல்தோல் உடையவனே, நீ எங்க பாருகிற, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி. இங்க மண்ணுங்கிறது எத்தனை சுழிய, ரெண்டு சுழி. ரெண்டு சுழின்னா என்ன அர்த்தம், நிலை பெற்றிருக்க முடியாத அர்த்தம், நிலை பெற்றிருக்க முடியாது. மண்ணும்னா என்னைக்கு நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசமங்கையில் இருக்கின்ற பெருமான் அல்லவா அப்படின்னு மண்ணு புகழ் மாதிரி. இதே மூணு சுழி ஆயிட்டதுன்னா இந்த மண்ணு போச்சு அல்லவா, அப்படி வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஒழிக்கும் போது கூட மண்ணுன்னு ரெண்டு சுழி போடும்போது மெதுவா உச்சிக்கணும். இது என்ன, மண்ணும் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, அங்க பிடிச்சி அழிச்சு போட முடியாது. ஏன், மண்ணு இந்த மண்ணு தான், மூணு சுழி. அதுல ஒழிக்கும் போதெல்லாம் கூட கவனம் இருக்கணும், மந்திரம் அல்லவா இதெல்லாம், மந்திரங்கள் அல்லவா. அதனால எனவே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசி, நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசமங்கியின் தலைவனாக இருக்கிற பெருமானி, சடையவனி, சடையவனே தளந்தேன்கிறாரு. ஏன் சடையவனேன்னு கூப்பிடுறாரு, ஏன் சடையவனே கூப்பிடுறாரு, ஏன் நல்ல உடம்புடையவனே, செம்மேனி அம்மானி, சிவபெருமானி என்றெல்லாம் சொல்லாமல்ல, சடையவனி. என்னது, எந்தெந்த பொருள் எல்லாம் தளர்ந்திருக்குதோ அப்போ நீ சடைய தூக்கி வச்சுக்குவேன். ஏன், மாமனுக்கு மறுப்பவனுக்கும் தகராறு, நிலா சந்திரன் பிடிச்ச புடியில அங்கிருந்து பிடிச்சா ஒரு ஓட்டம், வேற யாரும் வச்சுக்கல. என்னடா ராஜா, எங்க மாமா என்ன அடிக்க வர்றாங்க, இன்னுமே தொலைச்சு விடுவாங்களாட்டிருக்கிறார், வாடா ராஜா வச்சுக்கிட்டாரு. அது போல கங்கை விட்ட வேகத்துல வந்திருந்ததுன்னா அந்த உலகமெல்லாம் போயே போயிருக்கும் அல்லவா, இரு சடையில விட்டாங்க. இப்படி இந்த உலகிற்கு வருகிற கேடுகளை எல்லாம் தாங்குகின்ற சடையுடையவன் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு, தாங்கக்கூடாதாப்பா. அதனால் சடையவனீ, திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பேர் செஞ்சடையப்பர்னு பேர், மறந்துருவோமா, படிச்சேடா அல்லவா, செஞ்சடையப்பர் என்று பேர். அதனால இங்க சடையவனீ, திருச்சடையில என்ன தாங்கி இருக்கிற, கங்கையை தாங்கி இருக்கிற, பிறைய தாங்கி இருக்கிற. அது மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன அன்பர்கள் தமக்கு கையில கிடைக்கிறதோ, கையில கிடைக்கிற பூவெல்லாம் போட்டா கூட, ஏ இது ரோஜா பூவா வச்சாதான் வச்சுக்குவேன், அல்லது வந்து எனக்கு தாமரை பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் கிடையாது, எருக்கும்பூ போட்டா கூட அது அப்படியே தலையில கிடக்கும் பாவம். இப்படிப்பா அன்பினார் இடுகின்ற எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றுக்கொள்ளுகிற சடையவனி, இந்த என்னை என்ன ஏற்றுக்கொள்ள கூடாதா, தளர்ந்தேன் உன்னை நான் பிரிந்ததிலிருந்து ரொம்ப தலைச்சியா இருக்கிறேன்ப்பா, எம்பியான் என்னை தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளு. இந்த ஓட்ட பந்தயம் விடும்போது வேகமா ஓடி வர்றான் பாருங்க, அந்த பாயிண்ட் தாண்டிட்டான்னா அப்படியே பிடிச்சுக்குவோம், ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் இன்னும் போவான். அதான் தாங்கிக் கொள்ளு பாவம். இந்த பிறவி அவன் வந்து ஓட்ட பந்தயத்துல ஓடியாரான், நான் இந்த பிறவி ஓட்டத்துல ஓடியாரேன். அவன் ஓட்டமாவது நின்னு போடும், இந்த ஓட்டம் நிக்காத சுவாமி. அந்த ஓட்டத்தை யாரும் தடுக்கலாம், ஓட்டக்காரன் ஓட்டத்தை அங்க இருக்கிற நம்ம மற்ற விளையாட்டுக்காரன் தடுத்துடலாம். இத நீ தானப்பா தடுக்கலாம், வேற யாரும் தடுக்க முடியாதேப்பா. ஏன், மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, பிறப்பருக்குன்னா நீ மன்னன்பா, நீ எல்லப்பா இருப்ப. அதனாலப்பா தளந்தேன், சரிடா நீ தளந்தா என்ன, ஏன் என்னதான் பிடிக்கிறியன்னாரு, ஏன் என்னதான் பிடிக்கணுமோ, உலகத்துல வேற யாரும் இல்லையானாரு. உடையாய், என்னை அடிமையாக உடையவன் நீதான், சொந்தக்காரன் தான் நான் பிடிக்க முடியும், ஊரான பிடிக்க முடியுமாப்பா, நீ என்னை அடிமையாக உடையவன் நீ தானப்பா, அப்ப தளந்தா யாரு காக்கணும்ப்பா, ஊரான காப்பான். உடையாய் என்னை தாங்கிக் கொள்ளே,
1: இதெல்லாம் படிக்கும் பொழுது அவருடைய நெஞ்சத்துல அப்படியே கொட்டி வச்சிருக்க அந்த குருநாதனை பிரிஞ்சிட்டமேங்கிறது ஆர்வத்துல அவர் அப்படியே உள்ளத்தை வருத்திட்டு இருக்கு. அந்த வருத்தத்தை அவரால் தாயம் கொள்ள முடியாமல் பார்க்க என்ன பண்றது.

0: மண்ணுத்தர கோசம் அங்கிக்கு அரசி சடையவனி தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி. அருமையான பாட்டு.
1: தாங்கிக் கொள்ளே அப்படின்னா அந்த கொள்ளேங்கிறது மீண்டும் அடுத்ததா வந்து இங்கே இங்க வேற வேற பாட்டுல வாமா. கொள்ளேர் பிளவகலா, ஆமாமா, கொள்ளேர் பிளகவளா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும். இதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் மணிவாசகரும் கல்யாணமானவர் என்று. அப்படியா, கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் அப்படின்னு. இந்த கொள்ளு கூட நடுப்பர் இருக்க முடியாது, அந்த அளவுல மார்பகம் விரிந்து இருக்குமா, விரிந்து இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மார்பகத்தை உடைய பெண்பாளார் கொவ்வை செவ்வாய், கொவைப்படம் கூட தோத்து போடும் அவங்க வாய் சிவப்பு அப்படி இருக்குமா. அப்படிப்பட்டவருடைய அந்த செவ்வாய் வில்லேனினும் அந்த பெண்ணாசையை நான் விட்டுவிடாமல் இருந்தாலும் விடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதப்பா, விட்டுவிடாத. இது உலகியல் வழிபட்ட நம் போன்றவர்களுக்காக சொன்னது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அது மாதிரி எதுவும் பெண்பால் இன்பமே விருப்பமா இருந்து கொண்டு இந்த உலகமே விருப்பமா இருப்பதனால நம்ம நோக்கி சொன்னாரு தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை இல்லவா, இல்லை. நம்மை நோக்கி அப்படி சொன்னது அவ்வளவுதான். இப்ப இதுல கூட சொல்றார், பல இதெல்லாம் நெஞ்சுக்கு சொல்றார் பின்னாலோட, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் கேட்பான் பின்னால பாட போறார். ஏ வாழாத நெஞ்சமே நீ வாழ்றியே அப்படிங்கிறாரு, அவர் நெஞ்சமா வாழாமல் வாழுது, அதான் வாழ்ந்த வாழ்வார் கேப்பா. நம்ம நெஞ்சம் வாழாத நெஞ்சம். ஆகவே நம்முடைய அனுபவத்தை தான் ஏற்றி கொண்டு இங்க எல்லாம் சொன்னது போலதான் இங்கேயும் சொன்னதை தவிர அதுக்காக அவர் பெரிய திருமணமானவர் என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எனவே

ஏன் அப்படின்னாரு, உன்னுடைய அடிமையாக இருப்பதுதான் எனக்கு எப்பொழுது விருப்பம். தொழும்புன்னு அடிமை, அந்த தொழும்பிலேயே நான் இருக்கணுமே தவிர உள்ளேன் புறம் அல்லேன். நீ என்ன விட்டு புறப்பட்டு போயிட்ட, ஆனா நான் வேற எங்கேயும் போயில்லையே, மீண்டும் போய் நேரா மதுரைக்கு போய் மாண்புமிகு அமைச்சரா உட்கார்ந்தில்லையே என்று வந்து உன்னுடைய அருள் பெற்றவன் அன்னைக்கே மாண்புமிகு அமைச்சர் இல்லை. எல்லாரும் ராஜினாமா பண்ணுவாங்க, நான் ராஜினாமா பண்ணாமையே ராஜினாமா பண்ணாள். அதுக்கப்புறம் நான் அமைச்சனா இல்லை இல்லவா, அந்த சீட்ல கூட உட்காரல. உட்கார வர்றார் ஒரு நாள், அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்ப தெரியுமா, இங்க இருந்து குதிரை எல்லாம் வருது வருதுன்னு சொல்லிட்டு வரல, வரவே இல்லை. திரும்ப வந்து என்னைக்கு தான் வரும்னு கேட்ட உடனே ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டார். சரி ஆவணி மலை வரும்னு சொல்லிட்டு அப்பதான் போறார் இல்லைங்களா. போறவர் எப்ப எப்ப வரும்னு சொன்னா, ஆவணி மலை வரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் அரசனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி எண்ணம் போயிட்டுது. என்ன இந்த நல்ல மனுஷனா இருந்தா இருந்தாலு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாருன்னு கொஞ்சம் அருவறுப்பு. இருந்தாலும் நல்ல மனுஷனாச்சு, ஒன்னு கையெல்லாம் சுத்தமாச்சு, இந்த பணத்தை வேற எது எடுக்க மாட்டார, என்னடாது அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் இவர் மேல நம்பிக்கை, இன்னொரு பக்கம் காலம் நீட்டிக்குதேங்கிற ஒரு கவலை, இன்னும் குதிரை வல்லியேங்கிற கவலை. இந்த ரெண்டு சங்கடத்திலையும் சரி இருக்கட்டும். அந்த அப்பதான் வீட்டுக்கு போறார், திருவாதூர் போறார். போன ஒண்ணுதான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும் போது, ஐயா ஏண்டா அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன், நீ யார், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், போ ஐயா அப்படின்ட்டு வந்துட்டு மீண்டும் வர்றாரு. வந்த உடனே அதுக்குள்ள ஆவணி மூலம் வந்துட்டுது, குதிரை வந்துட்டுது. குதிரை வந்த உடனே என்ன செய்யணும் கேட்டா, குதிரை வந்து பகல்ல அநேகமா ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு ஓட்டியாந்துருக்கணும். இதெல்லாம் சரியா மணி எல்லாம் நம்ம சொல்லலாம், ஏறத்தாழ சொல்லலாம் இருக்கிற வரலாறு. ஒரு 10 மணி அளவுல குதிரை காலையில வந்திருக்கணும். வந்தவன அரசங்கிட்ட சொல்லிட்டார், ஐயா குதிரை வந்துட்டுது, அந்த குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கார், தலப்பா கலப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரியே படலையா, எங்க நம்ம நம்ம பக்கத்து ஆள் மாதிரியே படல, ஆனா ஒரு ஆள் வந்திருக்காருனார். அப்படியா அப்படின்னு உடனே இவனுக்கு மகிழ்ச்சி, பத்தியா நம்ம நம்ம மாண்புமிகு அமைச்சர் அதெல்லாம் ஏமாத்த மாட்டார்ப்பா, அதெல்லாம் போனவர் குதிரை தான் வாங்கிட்டு பத்தியா, குதிரை எல்லாம் வந்திருக்கு என்று அவருக்கு மீன் நம்பிக்கை வந்துட்டுது. வந்ததுல எல்லாம் வந்து வெளியெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் ஐயா அந்த குதிரை இன்னைக்கு விட்டு பார்க்கலாம், நீங்க ஏறல இது வண்டியில கட்டி பாருங்க, அல்லது மற்ற வந்து போருக்கு விட்டு பாருங்க, அல்லது ஒரு பெரிய தாண்டத்துக்கு விட்டு பாருங்க, எது வேணாலும் பாக்கலாம், கயிறு மாத்தி கொடுத்துட்டேன், மீண்டும் நம்ம கிட்ட தரப்படாது குதிரை கண்டிச்சு விட்டுது. நம்ம ஐயா வந்தது யாரு, நம்ம ஐயா தானே, அதனால கண்டிச்சு விட்டுது. அவன் பாத்துக்கிறது எல்லாம் விட்டாங்கன்னு ஏறத்தாலும் 10 மணிக்கு வந்த குதிரை 11 மணிக்கு பார்வைக்கு வந்திருப்பான். 11 இருந்து 2:30 வரைக்கும் அநியமா இந்த குதிரை எல்லாம் இருக்கும். 3 மணி போல குதிரை வேலை கயிறு மாத்தி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு, நம்ம அரசனுக்கு மகிழ்ச்சி, மாண்புமிகு அமைச்சருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குண்டேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ எங்கிட்ட என்ன பாருக்குது, ஒரு கால் இந்தையா குதிரை இல்லைன்னா எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கட்டியானா கூட கட்டத்துக்கு யோகியது இல்லை. ஏன், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அதனால ஒரு தம்படி இல்லை இந்த மனுஷன்கிட்ட, எல்லாம் பெருமான் கையில தான் இருக்குது. அந்த மனுஷன் எந்த பேங்கில் போட போகுது, எந்த பேங்கில் போட போகுது, கிடையாது. அது பேதத்தை அப்படியே திரும்ப எந்த அடியாட்ட கொடுத்தோ என்ன பண்ணிச்சோ விட்டு போச்சு. ஆகவே கணக்கே கிடையாது, இப்ப இவர் பணத்துக்கு கணக்கு தெரியல போச்சு. அதெல்லாம் இவருக்கு பிறகு மகிழ்ச்சி, நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ராத்திரியெல்லாம் இவருக்கு என்ன பெருமகிழ்ச்சினா, அப்பா நல்ல வேலை குதிரை, நல்ல பெருமான் ஆட்கொண்ட பெருமான் குதிரையை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கணக்கு தீர்த்துட்டார். இனிமேதான் நமக்கு வந்து அரசன் மேல நமக்கு ஒன்றும் கால்ப்பு இல்லை, அவனும் நாளைக்கு கோவிச்சுக்க மாட்டான்னு இருந்தா. ராத்திரி 12 மணி ஆச்சு இல்ல, 12 மணி ஆன உடனே இந்த நமக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது, இது வந்து உண்மையான ஒரிஜினல் குதிரை இல்ல, எல்லாம் டூப்ளிகேட், இது நரி, கொஞ்சம் இந்த பழைய புத்தி வந்துட்டுது. 12 மணி ஆனவனே ஒவ்வொன்னுக்கு ஒன்னு பேசுது, என்ன இங்க கொண்டாந்து கொள்ளும் கொள்ளும் வைக்கிறானுவா, சீ என்னது எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, என்னது கொண்டாந்து புல்ல போடுறான், சீ என்ன அங்க இருந்தோம்னா நம்ம சுடுகாட்டுல சில பணம் வரும், பாதி வேகம்
வேகும் போது போயிட்டான்னு வச்சுங்க, ஒன்னு இழுப்போம் இழுத்து திம்போம், அது எப்படி இருக்கும், பாதி வந்து பாதி வேகாம அடாடாடா, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சது ராத்திரி 12 மணிக்கு. சிவ சிவ, இதெல்லாம் ஒளியும் ஒளியும். ஒரு மணி 1.5 மணி ஆச்சு, ஒரே ஒரு நரி வந்து எப்படின்னு கேட்டா காலில் இருக்கிற அந்த விலங்கு அப்படி பிடிச்சி இழுத்தது, பட்டினம் வந்து போச்சு. இந்த அந்த உடனே நரி ஆகி போட்டுது, அவ்வளவுதான் ஆடி கால் கூண்டு சத்தம் போட்டுது. இந்த சத்தம் போட்டதுல ஊரே தெரிஞ்சு போய் அரசனுக்கு கடும் கோபம், இது மணிவாசருக்கே தெரியாம போச்சு, இந்த ராத்திரி நடந்த விஷயம் அவருக்கு தெரியல, தெரியாது என்னமோ தெரியல, அப்படி இருக்குது. தில்லையார் பாடத்தில் அப்படிதான் பாடுறார் பரஞ்சோதி முனிவர், தெரியாது தெரியாது. அவன் எல்லாரும் தெரியுமா, என்னடா மாண்பு ஆகுது அமைச்சராவதுல, என்ன இவ்வளவு ஊரை கெடுத்துட்டா அந்த மனுஷன், நிறைய பிடிச்ச அளவு குதிரை ஆக்கி சிச்சிச்சி. இந்த நம்ம நாட்டிலேயே பாண்டி நாட்டிலேயே, பாண்டி நாடு என்ன அகில உலகத்துல இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருந்ததே இல்லையா, அப்படி வந்துட்டு இது ராத்திரி போட முழங்குது. மறுநாள் அப்படியே கடுப்பா இருக்கிறான் அல்லவா, இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசனை போட்டு நடிக்க சொல்லணும் அல்லவா, கடுப்பா இருக்குது. அப்ப இருக்கும்போது இது பாவம் காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, யாரு மணிவாசக ராத்திரி நடந்தது போல தெரியாத, சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா வர அன்னைக்குதான் மாண்புமிகு அமைச்சரா மீண்டும் அந்த அரண்மனைக்கு வருது. மீண்டும் என்ன பண்ணுதுன்னா அங்க இருந்து வருது, வந்த உடனே அங்க இருக்க மேல என்ன ஏற இறங்க பாக்குறான், என்னது நல்ல பணத்தை வேட்டு விட்டுட்டு வருது பாரு, அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படியே 4 பேர் சொல்லியிருப்பான் பாவம் சிவ. அதையும் தலை காதல் வாங்கி வந்துட்டு வந்த உடனே அமைச்சர் அரசன் பார்த்தா, என்ன அமைச்சரே வருக வருக அப்படின்னா, என்ன அர்த்தம் வருக வருகங்கிறது இல்ல, சும்மா அப்படி உனக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புல. அப்புறம்தான் என்ன குதிரையெல்லாம் ராத்திரி வாங்கிட்டு வந்தீர, ரொம்ப அருமையான குதிரையாச்ச, நல்ல குதிரை தானே அப்படின்னாரு. இவருக்கு ஒண்ணும் விளங்கல, ஆகவே ராத்திரி முழுது நல்லா படுத்துங்கி இருக்குது. ஏன்னா நம்ம கடமை ஒப்பிச்சிட்டோம், இனி நமக்கு ஒன்னும் கவலை இல்ல என்று ஒப்பிச்சிருக்கு. இது மறுநாள் காலையில இந்த மாதிரி அரசன் கேட்டுக்கோன்னு 2 வாரத்தை படி சொல்லிட்டு பாத்தேன், என்ன முழிக்கிற டாய் அண்ணா அழைச்சிருப்பவன. அப்புறம் தான் இவருக்கு விளங்குது, என்ன அது ராத்திரி குதிரை எல்லாம் சரி வந்துட்டு இருந்தது, ஏன் நீ ஒண்ணு அதெல்லாம் நிறையா கிரியா போய் விளைஞ்சுன்னு, நீ மனுஷன்தானா, நீ நல்ல அமைச்சரா இருந்தியா ஐயா என்ற காவல்காரன் கேக்குறான். என்ன பண்றது, எஞ்சிய வெள்ளித்திரையில் கண்க ரொம்ப அருமையாக அப்படிலாம் ரொம்ப பாடுகிறார். அது மாதிரி என்ன பண்றது, பெரியவங்க எல்லாம் அப்படிலாம் இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க. அதனால் உள்ளேன் கொவ்வை செவ்வாய் வில்லேனும் விடுதி கண்டாய், நின் விழுத்தொழும்பில் உள்ளேன் உன்னுடைய விழுமி விழுமிய, அது அடிமையில உலகத்துல யாத்தை யாராருக்கெல்லாம் அடிமை செஞ்சோ அது வந்து விழுத்தொழும்பல்ல, வயிற்று பழப்புக்குன்னு அர்த்தம். ஆனா உன்னிடத்தில் அடிமை செய்த அது விழுமியா விழுமிய தொழும்பு, அது மிகச்சிறந்த அடிமையின் பேர். இதெல்லாம் வச்சுதான் பாரதி பாண்டார், ஏன்னா அது பக்குவமான ஆன்மா இல்ல, அதை கொஞ்சம் நடுப்புற தண்ணி இன்னி போட்ட வரத்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கம் இருந்ததாக சொல்றாங்க. அது இது அவருடைய பாவம், சில இது வறுமை கோலம் இதெல்லாம் இருந்தது. ஆனா தெய்வ பக்தி உடையவர்கள் அவர் சொல்லும் போது கூட மற்ற தொழு விழுத்தொழும்புங்கிறாரே, அப்ப பெருமாண்டத்துல அடிமை செய்தாதான் அந்த அடிமை சிறந்த அடிமை, ஏனையோரிடத்துல செய்வதெல்லாம் அந்த அடிமை சிறந்த அடிமை இல்லை. பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோ, போதுண்டா சாமி, இனி ஒரு தடவை அடிமையா சே. ஆனால் ஐயா ஆண்டவனுக்கு சிவ சிவ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், அதான் விழுத்தொடும்பு, விழுத்தொழும்பினுள்ளேன். இறைவனுக்கு அடிமை செய்வது விழுமிய அடிமையின் அர்த்தம், ஏனைய உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை செய்வது மட்டமன் அர்த்தம். ஆகவே மனிதன் மனிதனுக்கு அடிமை ஆகுவதில்லை, ஆகக்கூடாது. ஆனால் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான், ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான். தானா சொல்றது, எந்த பாரதியார் விழாவாவது விழாவிலாவது எவனாவது இந்த கருத்து சொல்லியிருக்கானோ, விழுத்தொழும்பு. அப்போ ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பது சிறந்த அடிமையின் அர்த்தம், மனிதன் மனிதனுக்கு அடிமையாயிருப்பதுதான் மட்டமானதன் அர்த்தம் அல்லவா. விழுத்தொழும்பு விழுமிய தொழும்பு அடிமை.
விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன். அந்த அடிமையை விட்டு நான் வெளியே புறம்பே போனதில்லை, போகவும் மாட்டேன். புறம் அல்லேன் உத்தர கோசம் அங்கைக்கு அரசி கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கல்லேன் அல்லவா. நான் மறைந்திருந்து மெதுவா அவனை விட்டு வந்துட்டேன். அப்படின்னா இவர் வரல, அவன் விட்டுதான் போனார். எப்பா நீ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போனார். இருந்தா

ஆய், இந்த பெண் ஆசையினாலும் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளாமையினாலும் நான் எப்படி இருக்கேன்னு, ஆத்தங்கர மரமா இருக்கேன். ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் என்ன ஆகும், என்னைக்கு இருந்தனாலும் போடும், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். ஆமா, ஒரு பாட்டு கூட உண்டு, ஆத்தங்கரை மரத்தில் இருக்கிற மரமும் ரெண்டும் நீ சீக்கிரம் போடும். ஏன்னு கேட்டா, நீங்க அந்த காலத்து அரசனிடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன, என்னைக்கு இருந்தாலும் நெருப்பு தான், நெருப்பு. ஏன் இன்னைக்கோ நாளைக்கோன்னு, அதான் திருவள்ளுவர் சொன்னார். அரசங்கிட்ட எப்படி பழகணும்னாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்கப்பா. ரொம்ப நீங்க நாலு நாளைக்கு அவங்ககிட்ட போகலனாலும் ஏது, இந்த பக்கமே திருமாறான் இருக்க, அப்படியே கொடுத்து அவனுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாசோட கணக்கு தித்துரு என்று சொல்லிடுவான். சரி, நீங்க போய் வந்து அடிக்கடி உள்ள போனீங்கன்னாரு, ஏது கொளுத்து போட்டுது, நம்ம அரசாணியோட இருக்கிறோம், இங்க கூட வரான், பின்ன வர சொல்லல நாளை சொல்லுவான். அதனால அகலவும் கூடாது அணுகவும் கூடாது. பின்ன எது போல, நெருப்பு கிட்ட குளிர் காயும் போது எப்படி இருப்ப, ரொம்ப எட்ட போனாலும் குளிரும், ரொம்ப பக்கத்துல போனாலும் சுடும். பின்ன எப்படி, அது ஒரு நிதானமா இருந்த குளிர் காயணும். அது போல அரசங்கிட்ட நிதானமா இருக்கணும் ராஜா போடான்னு. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க, இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இருந்தது, அது அரசங்கிட்டையாவது இப்படி எல்லாம் பழகிக்கலாம். நீங்க ஆற்றங்கரை மரமா இருக்கும்போது ஒண்ணுமா அதெல்லாம் முடியாது. ஏன், எங்கேயாவது வெள்ளம் பிச்சு ராத்திட்டு மழை பெஞ்சுன்னு சொன்ன, ஒரே வெள்ளம் வரும்போது பெரிய மரம் பாருங்க சார், புளிய மரம் அப்படியே ஆழமா அப்படியே பேர் தள்ளிவிட்டு பாருங்களேன், தண்ணி எவ்வளவு வேகத்துல வந்திருக்குது என்று போடும். அதனால் நான் ஆற்றங்கர மரமாயி, எந்த ஆற்றங்கரை என்ன, இந்த பெண்ணிச்சை என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றங்கரை, அந்த ஆத்துல நான் போனதுனால இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறேன், எந்த நேரத்திலும் மரம் கீழே விழுந்துடும். அப்படி விட இருந்த என்னை நீ என்ன செய்தாய், அப்படி விழுந்து விடாதவாறு வேறொரு வேனை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதப்பா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய வாழா பத்து.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஆறாம் திருமுறை 54வது பதிகம் 4வது பாடல் இருளாய உள்ளத்தின். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திரு புள்ளிருக்கு வேளூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: கணிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பூவனம், பண் தக்கேசி.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்பெருவேளூர். பண் பஞ்சமம். திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவலஞ்சுழி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திரு எறும்பியூர். திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: நம சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருக்காலத்தியில் இருந்தவாறு வடநாட்டின் கண் உள்ள திரு பருப்பதத்தை நினைவு கூர்ந்து அருளியது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை. பண் நட்டபாடை இராகம் கம்பீர நாட்டை திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருச்சதகம். பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு காயசித்தி உபாயம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 3 தந்திரம் காயசித்தி உபாயம்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: காரைக்கால் அம்மையார் அருளிச் செய்த அற்புத திரு அந்தாதி. திருச்சிற்றம்பலம்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சேக்குள்ளார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
2: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
1: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிக ஏடு வைகையாற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி நான்காவது கட்டளை, வம்பார் குன்றம் என துவங்கும் திருப்பாடல்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி நாயனார் புராணம் பகுதி 3. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: வந்தாங்க. கல்யாணம் நடக்கிற போற வேளையில ஒரு கிழ வடிவத்துல வந்தான். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வரலாறுல 5 இடத்திலயோ 6 இடத்திலயோ வருகிறான் சிவன். கிழ வேதியர் வடிவத்துல எல்லாரும் சிவனை தேடி ஓடினான். சிவன் சுந்தரரை தேடி ஓடுகிறான். ஆமா, அவர் பாட்டை கேட்கறதுக்காக வேண்டி ஓடுறான். இங்க வந்தது ஒரு காரணமும் தான். கல்யாணம் நடக்க போகுது. இந்த நம்பியார் ஊரன் எனக்கு அடிமையிட்ட சொல்லாம கல்யாணம் செய்தான். செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்த காலம் உண்டு. ஆமா, ஆண்டானிட்ட சொல்லி அவன் பணம் கொடுப்பான், அப்புறம்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருந்த நாடுதான் இது. இன்னைக்கு ஆண்டானும் கிடையாது, அடிமையும் கிடையாது. ஆக இவர் சொன்னார், என்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்றான், இவன் கல்யாணம் பண்ணக்கூடாது. யோ, நீ பித்தனை வைத்தியமா நீ அப்படின்னு கேட்டுவிட்டார் இவர். மாப்பிள்ள வடிவத்துல இருந்த சுந்தரர் கேட்கிற, நீ பித்தனை நீ அப்படின்னாரு. ஏய், நான் பித்தனா இருந்தான் சரிதான், பேயனா சரிதான், அத பத்தி எனக்கு கேள்வி கிடையாது. நீ எனக்கு பணி செய்யணும், நீ எனக்கு ஆள் தெரியுமா, உங்க தாத்தா எழுதி கொடுத்த ஓல என்கிட்ட இருக்கு அப்படின்னு காட்டினார். அவர் கொடுக்கல, குடுங்கி வாங்கி கீழ்த்து போட்டார். வாங்கி படிச்சிருக்கலாம், அதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். அத கிழிச்சது தப்பு, கிழிச்சு விட்டாயும தப்பு அப்படின்னு சத்தம் போட்டான் வந்த கிழவன். பஞ்சாயத்துல உண்டு தீர்ப்பு விடப்பட்டது. தீர்ப்புல இந்த சுந்தரன் இந்த கிழவேதி எனக்கு அடிமை அப்படி தீர்ப்பாயிடுச்சு. சிவாச்சாரியார் குலத்துல பிறந்த ஒரு பையன், அரசனால் வளர்க்கப்பட்டவன், எங்கேயோ கிடந்து ஒரு கிழிச்சல் வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கிறான். அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, அவனுக்கு சொத்து இருக்கா இல்லையா, இவனை பார்த்தா இவனே பிச்சைக்காரன் மாதிரி இருக்கான், அவனுக்கு இவர் அடிமைன்னு சொன்னா அவனுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்தாவனும், வேட்டியை துவைச்சு கொடுத்தாவனும், தலைவிதியா இது? இந்த கிழவனுக்கு நீ அடிமை என்று தீர்ப்பாயிடு. அப்படி ஊர்கள் தோறும் பஞ்சாயத்து என்று ஒன்று இருந்தது, இப்பவும் இருக்கு. சில ஊர்கள பாத்தீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டான்னா அதை மாற மாட்டார்கள். இப்பவும் இருக்கு, ஓட்டெல்லாம் இருக்கும் போது கூட இருக்கிறது. ஆமா, தீர்ப்பு ஆயிட்டது. சுந்தரமூர்த்தி சுவாமி அதை ஏத்துக்கார். அதான் அதுல ஆச்சரியம், ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லல பாருங்க. இத நினைக்கிறார் சுந்தரர். மற்றொரு இடத்துல இத சொல்லும் போது என்ன சொல்றார், ஒரு ஆவணத்தை காட்டித்தானே இவர் எனக்கு அடியன்னு சொல்லிவிட்டார். ஆவணம் இல்லாமல் சொல்லலையே. ஏன் ஊடுன்னு சொன்னா என் வீட்டுக்குண்டான பத்திரம் என் கையில இருக்கணும். இருக்கும் போதே வாதாட முடியல. இன்னைக்கு கையில பத்திரம் இருக்கிறது, அடிமைன்னு தீர்ப்பாயிட்டது. ஒத்துக்கிட்டார் சுந்தரர். எப்பவோ ஒரு இடத்துல திருநள்ளாத்துக்கு போகும்போது சொல்றார், இந்த கொடுமைக்கார பரமசிவன் இப்படி ஒரு ஆவணத்தை காட்டி அரச பரம்பரையில வளர்ந்த என்னை ஆண்டியாக்கி விட்டான் அப்படின்னு வையல. அற்புதமான பழ ஆவணத்தை காட்டி எனக்கு சிவனுக்கு அடிமை செய்ய வைத்தானே அப்படின்னு சந்தோஷப்படுறார். இது பாட்டு சொல்லுகிறது. அற்புதப்பட ஆவணம் காட்டி அடியனாய் என்னை ஆளது கொண்ட நற்பதத்தை நல்லாரனை அமுதை நாயினேன் மறந்து எண்ணினைக்கேனே பாட்டா.

அழகா சொல்றாரு பாருங்க, கற்பகத்தை கனகமால்வரையை ராமகோபனை முதலானே ஓர்மா எத்தனை சொல்றது திருட்டு பய ஒரு ஓலைய காட்டி என்ன கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்ல கிடையாது. வாழ்த்துல வாய்ப்பத்தல அப்படி வாழ்த்துக்கிறார் அவர்.

பஞ்சாயத்து செய்யப்பட்ட இடம் வெண்ணெய் நல்லூர், பிறந்தது திருநாவலூர். இந்த தீர்ப்பு சொன்னது திருவெண்ணெய் நல்லூர்ல, அதை நினைப்பூட்டுறார் இவர். எப்போதுமே இந்த கல்யாணத்துல நடந்தது மாத்திரம் ஒருத்தர் மறக்கவே மாட்டான். ஆமா, நிச்சயம் இவருக்கு அந்த நினைப்பு இருக்கு இல்லையா?

அற்புதமான பழ ஆவணத்தை பழ ஆவணம்னு ஏன் சொன்னார்? அவங்க தாத்தா எழுதி கொடுத்தது போல அவங்க அப்பா கூட எழுதி கொடுக்கல. ஆமா,

நான் சின்ன பிள்ளையில வேலாயுத ஓதுவார் சொல்லி கொடுக்கும் போது படித்தேன். பின்னால அதை நான் திருப்பி பார்க்கும் போது இசை என்ன மாதிரி பொதிந்து கிடக்கு தெரியுமா? அதுல கடவுளே கடவுளே, இருக்கிறதுலயே இப்படி இருக்க, தொலைஞ்சு போனதெல்லாம் இருந்ததுன்னா என்ன மாதிரி இருந்திருக்கும்?

மூலமாக அந்த கிழவேதியர் காட்டிய அந்த பழைய ஆவணத்தை மிகவும் பெருசாக சொல்லுகிறார். என்னை அடியனாக ஆக்கி கொண்டது அந்த ஆவணம் என்று எப்பவோ திருநள்ளாத்துக்கு போனவர் பாடி வைக்கிறார் இப்படி அல்லவா? ஆமா. ஆக இவர் வந்து இந்த கிழவனாருக்கு அடிமை என்று தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஐயா உனக்கு திருவெண்ணை நல்லூர் தானே ஊர் என்று இந்த பத்திரத்துல இருக்கிறது. வெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நம்பியாரூரன் அடிமை அப்படின்னு தானே எழுதியிருக்கிறது. இந்த திருவெண்ணை நல்லூர்ல உனக்கு எங்கய்யா வீடு இருக்கு அப்படின்னு இந்த பஞ்சாயத்துல கேக்குறான். அவனுக்கே தெரியல இந்த வீடு எங்க இருக்குன்னு. இப்ப பஞ்சாயத்து போர்டில் இருக்கிறவங்க தெரியும் அல்லவா எந்தெந்த வீடு எங்க இருக்குன்னு, கணக்கில் இருக்கும் அல்லவா. இன்ன தெருவில் இன்ன நம்பர், இத்தனை அடி நீட்டு, இத்தனை அடி அகலம் அப்படின்னு அவன்கிட்ட கணக்கு இருக்கும் அல்லவா. அவன் கேட்கிறான், ஐயா வேதியரே உனக்கு இந்த ஊர்னு சொன்னா உனக்கு வீடு எங்கயா இருக்கு அப்படின்னு கேட்டான். ஏன் வீடு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு போனார். பஞ்சாயத்து போர்டு எல்லாம் ஒருத்தரும் கூட வரல. அவரை யார் தொடர்ந்து போக முடியும்? யார் தொடர்ந்து போக முடியும்? சுந்தர ஒருத்தர் தான் பின்னாலே போனார். ஆமா, அதையும் செட்டியார் தான் சொல்ற. யார் பின்னாலே போக முடியும் சுந்தரன் ஒருவனை தவிர அப்படிங்கிறார். போனார், கோயில்ல போனார், காட்சி கொடுத்தார். அதுதான் வீடுன்னு தெரிஞ்சது இவருக்கு. என்னை பாடு அப்படின்னு சொன்னான் சிவன். பாடவா? பாட்டு தெரியாதே அப்படின்னாரு. என்னடா தெரியாதுன்னு சொல்ற, பித்தா என்று சொன்னாய் அல்லவா, பாடு அப்படின்னு. பித்தா அந்த ஒரு வரி எடுத்து கொடுத்தான், அவ்வளவுதான். 16,000 பதியம் வந்தது. 160,000 பாடல் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு இருக்கிறது 1,000 பாடல் தான் இருக்கு. இருக்கிறதையே நமக்கு பார்க்க முடியல. போனதை பத்தி நம்ம கவலைப்பட்டு என்ன, நாம கவலைப்படல. நம்ம கவலைப்பட்டோமா என்ன? கிடையாது. ராஜராஜ சோழன் ஒருத்தன் தான் கவலைப்பட்டான். ஐயோ கடவுளே, இவ்வளவு எங்க போச்சு நடராஜா கத்தனா. நடராஜ பெருமான் சொன்னார், டேய் வருத்தப்படாது, உனக்கு வேண்டியதை மாத்திரம் நான் வைத்திருக்கிறேன் அப்படி சொல்லிட்டான். கடவுளே அந்த தீர்ப்பை சொல்லிட்டான், உனக்கு வேண்டியதை மாத்திரம் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு. ஓஹோ, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு சேகரித்து கொடுத்தான். யாரு? ராஜராஜ சோழன், மகா வல்லமை படைத்தவன், சண்டையில கட்டிக்காரன், எத்தனையோ நாட்டை தனக்கு அடிமையாக கொண்டவன் அவன். ராஜராஜ சோழன் என்ற பட்டம் பெற்றவன் சிவனடியானாகவும் இருந்தான் அல்லவா? ஆமா, வானோங்கிய கோயிலை கட்டினான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கோயில் கிடையாது.

வெண்ணை சென்றால் வெண்ணையாற்றங்கரையில இருக்கிறது அந்த வெண்ணை நல்லூர். ஏன் இத சொல்லணும்? வெண்ணை நல்லூர் எங்க இருந்தா என்ன அப்படின்னு வருமல்லவா? சமீப காலத்துல ஒரு தகராறு ஒண்ணு வந்தது தெரியுமா உங்களுக்கு? சுவாமி மலை என்பது இன்னைக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை அல்ல. கேரளாவில ஒரு கஷேத்திரம் இருக்கிறது, அதுதான் சுவாமி மலை என்று தமிழ் புலவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். திருப்பூரை எடுத்து போட்டாங்க, போட்ட போது காவிரியின் வடகரையில் இருக்கிற சுவாமி மலை என்று வந்துவிட்டது. அடிபட்டு போச்சு. அப்ப நமது பெரியவர்கள் பாடி வைத்தது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்லாட்டி போனா இந்த சுவாமி மலை தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்காது, கேரளாவுக்கு போயிருக்கும். அந்த தகராறு வந்தது உங்களுக்கு எல்லாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அல்லவா? தெரியாதா? தெரியாட்டா விட்டுருங்க. அதத்தான் சொல்றார், வெண்ணெய் நல்ல அருட்புரை வெண்ணெய் செம்பால் அருட்புரை தத்தா உனக்காடாயினி அல்லேன் எனலாமே. அப்ப சொன்னார்ல வித்தம், என்னடா வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா? வேதியன் ஒரு வேதியனுக்கு அடிமையா என்று சொன்னது என்னுடைய கருத்து, ஒரு என்ட்ரன்ஸ் கருத்து சொல்றேன். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் பிராமணன் இருந்தால் அவன்கிட்ட அடிமையாக சில பிராமணர்கள் இருப்பார்கள் அல்லவா? இல்லேன்னு சொல்ல முடியாதே. அந்த வேதியனிட்ட 100 வேதியன் இருக்க முடியும் அல்லவா? ஆனால் இந்த சிவவேதியன் அடிமையாக இருக்க மாட்டான். சிவனுக்கு தவிர வேற ஒருத்தனுக்கு அவன் அடிமையாக இருக்க மாட்டான். அதுதான் குருக்கள் சிவாச்சாரியார், சாம்ப சிவா சிவாச்சாரியார். அன்னூர்ல ஒரு பெரிய படித்த சிவாச்சாரியார் ஒருத்தர் இருக்கிறார். திருவாவூரில் ஒருத்தர் இருந்தார். சிவபுரத்தில் சுவாமிநாத சிவாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவர்கள் இவருக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்றுதான் அங்கே பொருள் என்று நான் நினைக்கிறேன் அல்லவா? அத்தா உனக்காளில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? எத்தனை தடவை சொன்னார் தெரியுமா? ஒரு தடவை இல்லை என்று சொன்னதற்காக அந்த பாபம் கழிய வேண்டி 10 தடவை சொன்னார். நான் ஏன் பல நாளும் நினைப்பின் மனத்துன்னை வேயாய் பிறராக

துறையில் நடிகை உனக்கு பாதம் பணிவார்கள் ஆதம் பொருளாளி அறிவிலே அருளாளா காதார் வெண்ணை தன்பால் வெண்ணை அன்னூர் அருத்துறையுள்ளாதி உனக்காளாயின் பத்து இடத்துல சொல்லுகிறார் நான் உனக்கு அடிமைதான் உனக்கு அடிமைதான் உனக்கு அடிமைதான் அடிமை இல்லை என்று ஒரு தடவை சொன்னது போக பத்து தடவை சொல்கிறார் உனக்கு அடிமை உனக்கு அடிமை உனக்கு அடிமை உனக்கு அடிமை என்று இந்த பித்தாப்பரை சூடி பதிகத்திலே அப்படி வருகிறது. இவர் திருவாரூருக்கு போனார், அங்கேதான் திருத்தொண்ட தொகை பாடுகிறார். அதை நான் இப்பத்தான் சொல்லியிருக்கணும், என்னுடைய அவசர புத்தி அதை சொல்லாமல் விடுபட்டு விடுமோ அப்படிங்கிற பயத்துலதான் அதை நான் முதல்லயே சொல்லிவிட்டேன். ஏன் ஆமா, ஆக திருவாரூருக்கு போகிறார். அங்கதான் இந்த இரண்டு பெண்ல ஒருத்தி அங்கே பிறந்திருந்தாள் என்று சொன்னேன் அல்லவா, அவளை திருமணம் செய்து கொண்டார் என்று நான் விட்டுவிடுகிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய முக்கியமான பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தேன். இப்ப இதுவரையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இப்ப முக்கியமான பகுதி என்று நான் நினைப்பது திருவொத்தியூர்லேருந்து மறுபடியும் அவர் திருவாரூருக்கு போகிறார். இந்த பகுதியைத்தான் நான் சொல்ல நினைத்தது. திருவொத்தியூருக்கு வருகிறார். மற்றொரு பெண் இந்த ஞாயிறு என்ற ஊர்ல பிறந்திருந்தாள். அவளுக்கு பேர் சங்கிலி நாச்சியார் என்று பெயர். வேளாளர் குல பெண் அவள். அவள் என்று நான் சொல்லுவது தவறு. ஆனால் சேக்கிழார் பெருமான் அவள் இவள் என்று சொல்லவே மாட்டார். மங்கையர்க்கு அரசி வந்தாள் என்று சொல்ல மாட்டார். மங்கையர்க்கு அரசி யார் என்று தான் சொல்வார். இருவகுதி போட்டு தான் சொல்லுவார். நான் தவறா சொல்றேன், அவ்வளவுதான். ஆக இந்த பெண்ணு ஞாயிறு என்ற ஊர்ல இருந்தாள். அவளுக்கு அவள் சித்தத்தை சிவன்பாலே வைத்தவள் அவள். சேக்கிழார் பெருமான் அந்த பெண்ணை சொல்லும் போது காரும் தவத்து சங்கிலி கேள் அப்படின்பார். தவசிரேஷ்டனாக இருந்திருக்கிறாள் அந்த பெண். ஆனால்தான் சேக்கிழார் பெருமான் சொல்லுவார் தாரும் தவத்து சங்கிலி கேள் என்று சொல்லுகிறார். தவம் சார்ந்து இருக்கிறதும் அந்த பெண்ணுகிட்ட எப்படி. ஆமா, அவளுக்காக ஒரு மணாளன் பார்த்தார்கள். இந்த மணாளன் இவட பெண் பார்த்துட்டு வீட்டுக்கு போனா போன உடனே இறந்து போயிட்டான். நல்லா இருக்கிற பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலுமே ஆயிரம் ஆயிரம் பொய் சொல்லி திருமணம் செய்ய அப்படின்னு நாட்டு வழக்கில் இருக்கு. ஆயிரம் பொய் சொல்றதெல்லாம் நிஜத்தை சொன்னாலே நடக்கல, பொய்யை சொல்லி என்ன நடக்க போகுது இல்லையா. ஆமா, இந்த பெண்ணை பார்த்துட்டு வீட்டுக்கு போனா அவன் இறந்து போயிட்டான். மறுபடியும் அந்த பெண்ணு இருக்கிற பக்கம் யாராவது திரும்பி பார்ப்பானா, அப்படி நல்லா இருக்கு திரும்பி பாக்கற. ஆனா இந்த பெண் என்ன சொல்லிவிட்டா, நான் சிவனடியார் ஒருவனுக்குத்தான் உரியவள், அவனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன், நான் வீட்டில இருக்க மாட்டேன், என்னை திருவத்தியூர்ல ஒரு கன்னி மாடம் அமைத்து என்னை அங்கே வைத்து விடுங்கள், அந்த சிவனடியாக வரும்போது நான் அவனை திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தாள். சுந்தரர் அந்த ஊருக்கு வருகிறார். இந்த சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார். இந்த முன்னைய வினை கூட்டுவிக்கிறது. முன்னைய வினைப்படிதான் பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் கல்யாணத்தை தடுத்தான் சிவன். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா இரண்டாவது ஒரு பெண்ணையும் இப்ப கல்யாணம் பண்ண வைக்க இருக்கிறான் அவன். அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புதியாக ஒரு பாட்டு இருக்கிறது. அதுல என்ன சொல்லுகிறார், ஒரு மனத்தை சிதைவு செய்து இருமனத்தை கொண்டருடைய வல்லாளன் என்று சொல்லுவார் அவரை. ஆக அந்த சங்கிலி நாச்சியாரை இவர் சிவனுடைய திருவருளினால் மனம் செய்து கொள்ள இருக்கிறார். அந்த பெண்ணை பார்த்தார். அந்த பெண்ணுகிட்ட நேர போய் கேட்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல,
அந்த பொண்ணு இவரை பார்த்து நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லல. சிவன் கிட்ட போய் கேட்டார், இந்த பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். சிவன் அந்த பெண்ணை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அந்த திருமணம் எப்படி நடைபெற்றது, அதனால இவருக்கு வந்த இடர்பாடுகள் என்ன, நன்மைகள் என்ன என்பதெல்லாம் பார்ப்போம் என்று நான் எண்ணுகிறேன். இதுவரையிலும் நேரம் சொன்னதெல்லாம் இந்திய புராணத்தின் அடிப்படையிலே தான் சொல்லியிருப்பேன். சொன்னதுல கொஞ்சம் முன்ன பின்ன தவறாக சொல்லியிருக்கவும் கூடும். உங்களுக்கு சரியான விளக்கம் இதற்கு தேவை என்றால் பெரிய புராணம் தான் கதி. அதனை படித்து பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னது ஒரு என்ட்ரன்ஸ் கிளாஸ் மாதிரி தான் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த திருமணம் எப்படி நடக்கப்பட்டது, அதனால் சுந்தரர் என்னென்ன அனுபவித்தார் என்பதை பார்த்துக் கொள்ளுவோம். இவ்வளவும் தேவாரத்துக்கு வருகிற கருத்துக்களைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். பெரும்பகுதி நான் அதை விட்டு அந்தாண்ட போக மாட்டேன், போயிருந்தால் அதனை வேண்டப்படாது என்று விட்டுவிடுங்கள் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திரு பிரமபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை திரு ஏகபாதம் என்னும் திருப்பதிகம், பண் வியாழக் குறிஞ்சி, ராகம் சௌராஷ்டிரம், திருச்சிற்று.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நீங்க ஆடுதுறையில இருந்து திருப்பனந்தாள் போறதுல சூரியனார் கோயில் இப்படி போகணும் கிடக்க, இது திருமங்கலக்குடி போற ரோட்லயே இருக்குது, இருக்குது திருமங்கலக்குடி. அந்த திருமங்கலக்குடியை நாம் அடைகிறோம். முருகாயினார் மணியும் மயில் சந்தும் செறிவரை வாரி நீர்வரு பொன்னி வட மங்கலக்குடி. நீரில் மாமூனிவன் நெடுங்கையோடு நீர்தானை பூரி தாட்டிய சிக்கை இருந்த புராணனி. திருமங்கலக்குடியில ஒரு கால எல்லையில் முனிவர்கள் எல்லாம் கையில தண்ணீர் கொண்டு பெருமானை வழிபாடு செய்தாரலாம். அப்படிப்பட்ட வழிபாடு செய்த இடம் திருமங்கலக்குடி என்று சொல்கிறார். பனங்கொளாடர வல்குல் நல்லால் நல்லார் பயின்றெத்தவே மனங்கொள் மாமையிலாலும் பொழில் மங்களக்கொடி. இணங்கிலாமரை ஓரிமை ஓர்தோடு தெத்திட அணங்கினோடு இருந்த அகநடியே சரண் ஆகமீ. அதனால அப்படி இருக்கின்ற அந்த முனிவர்வெல்லாம் அணங்கிய அந்த திருமங்கலக்குடி இருக்கின்ற பெருமானுடைய திருவடியே சரண், நமக்கு புகலிடமாக அடைவோம். கருங்கையானையின் ஈரூரி போர்த்தீடு கல்வனார் மருங்கலாமனமார் போடில் சூழ்மங்கலக்குடி. இரும்பு சேர்மலர் கொண்டையினான் அடி என்போடு அரும்பி விரும்பியத்தவல் ஆர்வினை ஆயின விடமே. அன்போடு கூட திருமங்கலக்குடி பெருமானை வணங்கினால் வினையெல்லாம் முழுமையாக நீங்கும். பறையினோடொலி பாடலும் ஆடலும் பாரிடம் மறையினோடியல் மல்கீடு வார்மங்கலக்குடி. குறைவிலானிறை வேகுணம் இல்குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னேறி காண்பரே. முன்னேறி அது பிழைக்கின்ற வழியை காணலாம். என்ன வணங்கணுமா? குறைவிலா நீரைவே குணமில் குணமே என்று இப்படி வளர்த்தணுமா? குறைவிலா நிறைவே என்று வாழ்த்தணுமா? அது எந்த வாக்கு? குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா பரஞ்சுடற்குண்டே திருவாசகர் வரி அல்லவா? அப்படிலாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். குறைவிலா நிறைவே குணமில் குணமே. குணமில்லாத குணம்னர் அது என்னப்பா? குணமில்லாத குணம் போற போகல ஒரு அப்படி ஒரு தத்து

0: அல்லவா, குணமில்லாத குணம். அருமை அருமை அடாரா. நமக்கெல்லாம் இருக்கிற குணம் முக்குணம் என்னது என்னது? சாத்விகம், ராட்சசம், தாமதம். தாமதம்ங்கிறது எது எடுத்தாலும் சாப்பிட வரீங்களா? கிடக்கு போ, அப்புறம் பாத்துக்கலாம். இந்த பேப்பர் தான் கிடக்குது பாருங்களேன், அது பாத்துக்கலாம், கிடக்குது போ. இது வந்து தாமதம், சோம்பல். ராட்சசம் விழுந்து புடுங்குறது. அங்க என்ன பண்ற, இங்க என்ன பண்ற? அது என்ன இப்பதான் தமிழா இருக்கு வைங்கள, என்ன இங்க வந்து இங்க இங்க நின்றுட்டு வாழ்றீங்க அப்படின்னு அங்க வைக்கணும் அப்படின்னு. சரி வச்சிடுங்க. இந்த தர்பாரெல்லாம் ராட்சத குணம், சாத்விகம் அதான் நல்ல குணம். அது எப்பாவதுதான் வரும், ரேர். ஏன்னா அது வந்தா உருப்பிட்டுருமே, அந்த குணம் வந்ததுதான் உருப்பிட்டுருவோம், அது வராது சமயத்துல. அதுக்காக தான் நமக்கு என்ன பண்ணானா, பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் கொஞ்சம் மென்மையான உணவாக, பழகுகின்றவர்களெல்லாம் கொஞ்சம் மென்மையானவர்களாக, கொஞ்சம் பக்தி பயபக்தி உடையவர்களாக, அப்படி இருக்கிற அந்த இனத்தோடு அப்படி இருக்கிற உணவு முறைகள்லாம் செய்தால் நிச்சயம் பயன்படும். அதுதான் சாத்விக குணம் வேணும். ஆகவே இது குணங்கட்ட குணம். ஆனா இறைவனுக்கு இருக்கிற குணம் என் குணத்தான், என் குணத்தான். நமக்கு இருக்கிற மூன்று குணம் இல்லாத அவனுக்கு இருக்கிற என் குணமுடையவன், அதான் குணமில் குணம். அப்ப குணமில்ங்கிறது நமக்கு இருக்கிற மூன்று குணம் இல்லாத, ஆனா அவனுக்கென்றே உரியதாக இருக்கிற எட்டு குணம், அது உயர்ந்த குணம். அப்படிப்பட்ட குறைவீலா நிறைவே குணமில் குணமே என்று முறையினால் வணங்கும் அவர் முன்னறி காண்பரே. இப்படியெல்லாம் பெருமானை வணங்கினால் நாம் பிழைக்கும்படி அடையலாம். ஆநிலங்கள் ஐந்தும் அவிர்முடி அவிர்முடியாம் அடி அடி அவிர்முடியா அடியோர் மாநிலங்கையினான் மனமார் மங்களக்குடி ஊனில் வெண்தலை கையுடையான் உயர் பாதமே ஞானமாக நின்று ஏத்தவல்லார் வினிநாசமே. ஆகவே பெருமானுடைய திருவடிதான் ஞானத்தை வழங்குவது என்ற ஒரே உறுதிப்பாட்டோடு வணங்கினால் நமக்கு அந்த ஞானம் கிட்டும் என்று சொல்றார். தேனுமாய் அமுதாகி நின்றான் தெளி சிந்தையுள் வானுமாமதி சூட வல்லான் மங்களக்குடி கோணை நாடொரும் ஏத்தி குணங்கொடு கூறுவார் ஊனமானவை போயரும் உய்யும் வகையதே. இது மாதிரி திருமங்கலக்குடி பெருமானை வாங்கினா வணங்கினால் ஊனம் நமக்கு இந்த தீமைகள் எல்லாம் குறைபாடுகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும். என்ன குறைபாடு? இந்த தீய குணங்கள் இருப்பது, தீய செயல்கள் செய்வது, தீயவற்றை எண்ணுவது, தீயாரோடு பழகுவது, தீமையே பேசுவது, இதெல்லாம் மாறுக்கிற தீமை சிறு சிறிதாக நீங்கி நல்ல குணங்கள் வரும் என்று சொல்கிறார். வேள் படுத்திடு கண்ணினன் மேருவில் ஆகவே வாடரக்கான். இப்ப ஆயில்யம் முப்பூரம் கேட்ட பரணி கார்த்திகை இதெல்லாம் வந்து அவ்வளவு சரியான நாள் அல்லன்னு சொல்லுவாங்க அல்லவா. ஆனால் இந்த இப்படி கிரகத்தினாலேயோ அல்லது நாள்களினாலேயோ நட்சத்திரத்தினாலேயோ வருகிற குற்றம் எல்லாம் நீங்கிவிடும் இந்த திருமங்கலக்குடி வணங்கினால். ஒளியுமால் வரை புக்கெடுத்தான் புகழ்ந்து. அதனாலதான் சொல்லுவாங்க, பக்கத்துல சூரியனார் கோயில் இருக்கு. இந்த திருமங்கலக்குடிக்கும் சூரியனார் கோயிலுக்கும் இடையில ஒரு ஒன்னு ஒரு மைல் தான் இருக்குது. சூரியனார் கோயில்ல தான் நவகிரகங்களுக்கு தனித்தனி கோயில் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் சூட சூட வச்சிருக்குது. அங்க ஒவ்வொன்றுக்கும் சூரியனுக்கு தனி கோயில், கேதுக்கு தனி கோயில், அப்படி வச்சிருக்காங்க. அந்த சூரியனார் கோயில் வணங்குவதற்கு முன்னோ அல்லது பின்னையோ இந்த திருமங்கலக்குடியை வணங்கணுங்கிறாங்க. யாருமே கேட்கறது இல்ல. திருமங்கலக்குடி பக்கா சிவன் கோயில், அது வந்து சூரியனார் கோயில் அந்த நவகிரகங்களுக்கு மட்டுமே இருக்கிற கோயில். அதை வணங்குவதற்கு முன்னோ அல்லது பின்னோ சொல்லுவாங்க, நிச்சயம் அந்த திருமங்கலக்குடியை வணங்கினால்தான் நமக்கு அது நன்மைன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதுல மாதிரி கோளும் நாளவை போய் அரும் என்றெல்லாம் ஞானசம்பந்தரும் நமக்கு பாடுகிறார். சூரியனார் கோயில் ஆள் நம்ம நாயன்மார்களால் பாடல் பெற்றதல்ல, ஏன்னா நவகிரகங்களை தனியா வச்சு பாட மாட்டாங்க. நம்முடைய தேவார திருமறைகள் பாடல் இல்லை, ஆனா திருமங்கல குடிக்கு இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்றோம், நமக்கு பயத்தினால சூரியனார் கோயில வணங்கிக்கிறோம், வணங்கினா திருமங்கல குடியும் வணங்கிட்டு வரும். ஒலியும் ஆழ்வரை புக்கெடுத்தான் புகழ் தேத்திர வலியும் வாளுடன் நாள் கொடுத்தான் மங்களக்குடி புலியில் ஆடையினான் அடியத்திரும் புண்ணியர் மலியும் வானுலகம் புக வல்லவர் காண்மினியே. திருமங்கலக்குடியை வாழ்த்துகின்ற புண்ணியமுடையவர்கள் நிச்சயம் ஒரு கால எல்லையில் அந்த வானுலகம் பெறுவார்கள் அப்படின்னார். ஞாலமுன் படைத்தான் அலிர்மாமலர் மேலையன் மாறும் காணோனா எரியான் மங்களக்குடி ஏலவார் குடலால் ஒரு பாகம் இடம் கொண்டு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணமதே. பெருமானுடைய திருப்புகளை கூறுவதுதான் நமக்கு நல்ல குணம் இருக்குன்னு அர்த்தம். இங்க ஒரு அருமையான சொல், ஏலவார் குடலால். ஏலவார் குடலிங்கிறது எங்க இருக்குது? அருமை அருமை அதனால எல்லா வினாக்களுக்குமே நல்ல வாய்மொழி விடை அம்மா அருமையா சொல்றாங்க இல்லவா. ஏக்கா மற்றவங்க சொல்லேன்னு அர்த்தம் இல்ல, நினைக்கிறார்கள் அவர்கள் வாயிலாக சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால ஏலவார் குழலிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்மை, அது சிலருக்கு தான் தெரியும், மற்றவங்கலாம் காஞ்சிபுரம்னா காஞ்சி இது காமாட்சி அம்மை தான் தெரியும். ஆனால் நம்முடைய திருமுறையில ஏலவார் குழலி தான் குறிக்கப்படுகிறது. சரி, எனவே அந்த அருமையான பெயர் ஏலவார் குழலி என்ன அர்த்தம், ஏலம்ங்கிறது நறுமண பொருள், வாசனையுடைய பொருள். அந்த வாசனையுடைய பொருள் எல்லாம் சேர்த்து தேய்ச்சி அந்த அம்மா முழுகி இருக்கிறாங்க, யாரு நம்ம அம்மா. அதனால கூந்தல் கமகமகன்னு இருக்குமா, ஏலவாறு குழலி. அதனால அம்மாவுடைய கூந்தல் இயற்கை மனமா செயற்கை மனமா எல்லாம் பிராணம் எடுக்கிறானுல்ல, பிராணம் தான் எடுக்கிறானு அது. ஆனா நம்முடைய நாட்டில் அது ரொம்ப வன்மையின் வன்மை, நேற்று கூட தூத்துக்குடியில் சொன்னேன். ஆமாம், இந்த பட்டிமன்றங்கள் அது இறைவனை பற்றியது, அடியாரை பற்றி போடவே கூடாது, அது அவ்வளவும் கெடுது. ஏனென்றால் கருத்தரங்கு தான் எடுத்துக்கொண்ட கருத்தை மட்டுமே பேசலாம், பட்டிமன்றம் அல்லது வழக்காறு மன்றம் எதிரியை தாக்கணும் அப்பதான் நீங்க போகலாம், அது அதனுடைய அறம், அது அதனுடைய அறம் இது. அப்படி தாக்கலாமா, தாக்கலாமா, இறைவனையோ அடியாரையோ தாக்கலாமா? நான் என்னையே தூக்கி போட்டா கூட அப்படிதான் சொல்லுவேன், ஆனா போகப்படாது, போனா அப்படிதான் சொல்லணும், அதான் அறம். அப்புறம் அப்படிலாம் செய்யலாமா, இளையான் தொண்டில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கலாமா? தொண்டேனி உனக்கு என்னன்னு தெரியாது, உனக்கு துண்டு தான் தெரியும், துண்டு தெரிஞ்சப்ப தொண்டை பத்தி பேசிட்டிய, யோகியதை இருக்க அவனுக்கு, முதல்ல யோகியதை இருக்க. இளையான் குடிமாறர் செய்யற தொண்டையோ அல்லது இயற்பயனானார் செய்ய தொண்டையோ கண்ணப்பர் செய்ய தொண்டையோ செய்யறது இந்த பெயில் உனக்கு யோகியதை இருக்குத கிடையாது, நீ போய் அது 6000 என்ன, அதெல்லாம் எவ்வளவு தவறு. அப்ப இயற்பையார பேசுறவன் இயற்பையார மட்டும் பேசல, இளையான் குடிமாற தாக்கணும், அது என்ன ராத்திரில வந்தாரு சோறு போட்டார் எவனும் போடுவான், இப்படி எல்லாம் பேசலாமா, பேசி ஆகணும் பட்டிமன்றம். அதனால்தான் கூடாது, கூடாது, சமய நெறியில பட்டிமன்றம் வைக்கக்கூடாது, இலக்கிய நெறியில கூட வைக்கக்கூடாது. கண்ணகி சிறந்தவளா மாதவி சிறந்தவளானா, மாதவி சிறந்தவன் சொன்னவன கண்ணகியை தாத்தி தானே ஆகணும், ஒரு பெரிய கற்பு கரிசியை தாழ்த்தலாமா. மாதவி கூட சொல்றேன், அவள் அந்த குலத்தில் பிறந்தாளை தவிர மாதவியும் மிகச்சிறந்த கற்புடையவளை, அவளை தாழ்த்தலாமா, கற்பு அவங்க நல்ல பெரிய சிறந்த பங்கீரல்லவா. நீங்க தாழ்த்தும் போது யாருன்னா படிச்சவன் கட்ட மாட்டான், படிச்சவங்க மண்டத்துக்கு வரவே மாட்டான், படிச்சவங்க இந்த பட்டிமன்ற விடியறானா படா என்று போடுவான். இந்த படிக்காத பாவம் என்னன்னு, அப்போ மாதவியும் கெட்டவ கனியும் கெட்டவ தான், ரெண்டு ரெண்டாப்ப ரெண்டும் கழுண்டாப்ப அப்படின்ட்டு போனானே, அது இலக்கியம் வளருமா, இலக்கியத்தின் நோக்கம் சிறக்குமா? குட்டிச்சோரா போன நாடா இருக்குதே, குட்டிச்சோரா போன நாடா இருக்கு, செய்யலாமா? ரெண்டு பெரியவர்களை குற்றம் சொல்கிற பெருமையில் முருகா முருகா, ஆண்டவன் தான் இதெல்லாம் காக்கணும் இல்லைங்களா. ஏலவார் குடலால் அதுக்காக சொல்றேன், இயற்கை மனம் உண்டா செயற்கை மனம் உண்டான்னு சொல்லும் போது அல்லவா, நக்கீரர் செய்ததே கூட தவறுதான் அல்லவா. என்ன செய்திருக்க வேண்டும் ஐயா, இந்த இந்த உலகத்து பெண் மக்களுக்கு இருக்கான்னு சொன்னா அதுவே கூட கீழே இறங்கி இருக்கணும். ஏன் சொல்றேன், இப்ப எனக்கு நான் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்ப எனக்கு ஏதோ திருப்பணந்தால் தெரியுது, சிவகாசி சிவகாசி தெரியுதுன்னு என்ன தெரியுது, வந்து நீங்க உங்களை ரெண்டு மணி நேரம் பழகிறேன், அதெல்லாம் சிவகாசியனுடைய இன்னும் டவுட் தெரியுமா எனக்கு, எனக்கு என்ன தெரியும், வந்துட்டு தான் போறாள், எனக்கு தமிழகமே தெரியும் அப்படிங்களாமா. அது போல நீங்க ஒரு பெண்ணுக்கு கூந்தல்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பெண் கூந்தல்ல நறுமணம் இருக்கா தெரியலன்னு சொல்ல, உலகத்தில் இல்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னா, நீ யார், எல்லா உலகமும் ஆணாய் நீயேன்னு யார் பாடுறோம், ஆண்டவனு பாடுறோம், நீய நானும் எல்லா உலகமும் ஆணாய், நீ போனாயாச்ச, நீ என்ன தெரிஞ்ச சாதாரண கிராம எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ. ஆமா, ஏன் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம் ஆற்றல் இருக்கலாம், நான் தான் சொல்றேன், சாதாரண சர்க்கஸ் போய்க்கிறவங்க ஒரு சின்ன வளையத்தை வச்சு உள்ள நுழையறான் அல்லவா, நாம ரெண்டு கதவும் திறந்துருக்கும் போது உள்ள போகும்போது இடிச்சுக்கிறோம், மக்குப்பை இடிச்சுக்கிறோம் அல்லவா. ஆனா அவன் ஒரு வளையத்துக்குள்ள நுழையறான், நீங்க வந்து ரெண்டு கதவும் திறந்து வச்சு நினைக்கிறேன், ஒரு வளையத்துக்குள்ள நுழைய முடியுமோ, மக்கு பயில நுழையறான்டா, நீ சைக்கிள் எல்லாம் இவ்வளவு அகலமா இருக்கும் போதே அவன் மேல விட்டுற பொசுக்குன்னு விழுந்துடுற, அவன் ஒரு கயிற்ற கட்டி விடுறான், நம்மில் ஒரு ஆள் தான் விடுறான்ல, உனக்கு விட முடியுதா? அதனால விட முடியாது நடத்துமா? என்னமோ ஆற்றல் தான் ஆற்றல், மற்றவனுக்கு எல்லாம் இல்லைன்னு விடுறானே, அவன் சைக்கிள் வச்சு கட்டுறானே, நம்ம போல இருக்கிற மனிதன். அப்ப நம்போல் இருக்கிற மனிதனுக்கே சில பயிற்சியினால் சில தகுதி கிடைக்கும் போது பெரிய பக்திமான்களுக்கு எவ்வளவோ பெரிய தகுதி கிடைக்கும். நீ யார் உண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு? குட்டிச்சுவரா போன நாடு அல்லவா, பேசலாம் அந்த மாதிரிலாம். என்ன பாவம் செஞ்சமோ இருக்கிறோம், இன்னும் பாவம் செய்யுதான், இன்னும் பாவம் செய்யுதான். ஏ இவ்வளவு சங்கிலிக்குள்ள நுழையிறானே ஒருத்தன், நீ நுழைய முடியலையே, அதனால யாரும் நுழைய முடியாது அப்படிங்கிறப்ப உனக்கு முடியாது மக்கு, உனக்கு முடியாது மக்கு. அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான், செய்யறான். அப்ப உனக்கும் சர்க்கஸ் காரனுக்குமே இருக்கிற இடைவெளி இருக்குமானால் உனக்கு எங்க ஞான சம்பந்தம் இருக்கும், உனக்கு எங்கள் திரு ஏற்பய நாயனாருக்கும் மலையறைய வேற்றுமையில இருந்து நீ என்ன எடை போடுறது? போடலாமா? முருகா முருகா. ஆதலால் அதனால நக்கீர் என்ன பண்ணிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் முனைப்பு வந்துட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணா, ஆம் இந்த உலகத்தில் இருக்கப்படுறோம். அறம்பெயர் கூந்தலோ நீ எங்க தேவலோகத்துக்கு போனியா? அடியனுக்கு தெரியாதுன்னு வேண்டிதான் அல்லவா? ஓம் அது நீ வணங்குகின்ற அம்மையாருடைய கூந்தலோ ஓம்னு அரைஞ்சு உட்கார வைக்க வேண்டியதான். அது எவனா இருந்தான் அல்லவா? ஆமா ஆமா. நமக்கு என்ன புலமை இருக்குது, நமக்கு என்ன தெரியும், நம்முடைய அனுபவம் எங்கேயோ சின்ன அனுபவம், உலகம் எங்கேயோ விரிந்து இருக்கு. அந்த விரிந்து நின்ற உலகத்தின் அனுபவத்தை நம்ம சுருங்கிய அறிவில் அறிய முடியுமா? இது தெரியலையே, இது தெரியலையே, இதல்லவா அறிவு. முருகா முருகா. அதனால ஏலவார் குடலால் என்று சொல்வது அம்மாவுக்கு இருக்கிற அந்த அருமையான கூந்தல். ஒரு பாகம் இடம் கொண்டு கோலமாகி நின்றான் குணம் கூறும் குணம் அதி மெய்யல் மாசினர் மேனி மேனி வீரி தூபர் அடையர் பொய்யை விட்டிடும் புண்ணியர் சேர்மங்கல குடி செய்ய மேனி செழும் பூனல் கங்கை சேரி சடை ஐயன் சேவடி ஏத்த வல்லார் கடகாகுமே. பெருமானை தெருவடியை வழங்குவதுதான் அழகு. அழகுன்னா இந்த உயிர் பெற வேண்டிய அழகு. இந்த உயிர் எப்போ அழகா இருக்கும், வீடு பேற்றில் தான் அருமையா இருக்கும். இருமாந்திருப்பன் கோலோ எப்போ ஈசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்று அங்கு இருமான் திருப்பன் குரு. அதெல்லாம் அழகு. இங்க எவன் தொட்டதெல்லாம் அச்சமா இருக்குதே. இப்படி சொன்னா அவன் கோச்சுக்காங்களோ, அப்படி சொன்னா இவன் கோச்சுக்காங்களோ, இப்படி சொன்னா இவன் கோச்சுக்காங்களோன்னு இருக்கிறியே, அங்க அப்படி இல்லையே. இருமான் திருப்பன் குரு நாம் யாருக்கும் குடியல்லோம் பாய நமனை அஞ்சோ. அப்படி இருக்கிறது உயிருக்கு அழகா. அஞ்சு அஞ்சு சாவார் அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லைன்னு பாரு மாதிரி தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு விடுமே. அப்ப உயிருக்கு அழகையது பெருமான் சேவடி சேர்வதுதான் அழகு என்றெல்லாம் ரொம்ப அருமையா நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் இந்த திருப்பதியத்தில் அறிமுகப்படுத்தி நிறைவாக மந்த மாம்பொழில் சூழ் மங்கள கொடி மன்னிய எந்த எய்யடிலார் பொழில் காடியர் காவலன் சிந்தை செய்து அடி சேர்த்திடு ஞான சம்பந்தன் சொல் முந்தி ஏத்தவல்லார் இமையோர் முதலாவதே. முந்தி ஏத்தவல்லார்னார், அது என்ன முந்தி ஏத்தவல்லார்னு கேட்டா அப்படி முன்னே போய் நின்று நான் தான் முன்னே நின்று செய்யணுமா? இல்ல, முந்து தமிழ் மாலை கோடி கோடி எல்லாமும் பெருமானை வந்து வணங்க முற்பட்டுதான் தமிழ் முன்ன போச்சான். சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே. இதெல்லாம் நம்ம மதுரை சோம பாண்டம், சோம பாண்டம் அவர் இந்த எடுப்பு எடுப்பு போகும்போதே கொஞ்சம் நல்ல பக்திமான். ரெண்டாவது அந்த காலத்தில் எல்லா பாடகர்களும் பக்திமான்கள் இல்லைங்களா. திருமறை முற்றுவதில் இருந்து வருகிறது. இதனை இந்த திங்களிலே ஏற்று போற்றுகின்ற நம்முடைய அன்பிற்கும் பாராட்டுக்கும் உடைய ஐயா அவர்கள், அவருடைய அருமை குடும்பம், அவர்களைச் சேர்ந்த பெருமக்கள் அத்தனை பேரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நீர்வழி வாழ எல்லாம் அந்த இறைவனை நெருங்கி இந்த அறநெறி கழகத்தை தோற்றுவித்தும் இதனை மிகச் சிறப்பாக எல்லா அன்பருடைய துணையோடு கூட இயக்கி வருகின்ற டாக்டர் ஐயா உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஓதாமூர்த்திகள் உடல்நலப் பிரிவினால் வர இயலவில்லை.
1: அவருடைய திருமகனார் தான் இவர்கள். அதனால் மிக நன்றாக பாடுவார்கள் இருவருமே. தமிழகம் எல்லாம் இரண்டு பேருமே சேர்ந்து செல்வார்கள், அல்லது இரண்டு பேரில் ஒருவர் போக ஒருவர் அப்படி செல்வதும் உண்டு. வயல்வெளி இருக்கிறார்கள். தம்பியனுடைய பெயர் பாலச்சந்திரன் அல்லவா. நல்ல அருமையாக பாடுகின்றவர்கள், நெறியாக பயின்றவர்கள். ஆதலால் தந்தையாரும் சரி தனையரும் சரி ரெண்டு பேரும் அதே மாதிரி அமைந்தவர்கள். ஆதலால் அவர்கள் வரையலாமையினாலே இவர் நேற்று வருவதற்கு இவர்களுக்கு முடியாமையினாலே இன்று வருகிறார்கள். நேற்று நாம் இந்த பதிகத்தை என்னுடைய பொன் சொற்களால் கேட்டிருக்கோம் அல்லவா. அந்த இசை இசை அல்ல. ஆனால் இப்பொழுது இன்று அந்த பதிகத்தையும் ஒவ்வொரு இரண்டு இரண்டு பதிகங்களை முன்னே பாடி இன்றைக்கு பதிகத்தை பாடுவார்கள். அப்படி பாடிட்டா நேற்று பாடிய பதிகத்தை நீங்க பண்ணோடு கேட்ட நம்ம பயனை பண் சுமந்த பாடலை கேட்ட பயன் பெறுவோம். ஏன்னா ஒரே ஏடிய 15 பதியம் படிப்பதை விட நேற்று பதித்த படித்த பதியம் 2, இன்றைக்கு சொல்ல போற பதியம் 1. அப்படி படிச்சிட்டோம்னா அந்த பதியத்தை நான் விளக்கம் சொன்ன பிறகு அடுத்தாற் போல் நேற்று படித்த 2 பதியம் இன்றைக்கு படிக்க போற பதியம், அப்படியாக 3 பதியம் சொல்லி எல்லா பதியங்களும் இந்த இந்த இந்த முறை வைத்திருக்கிற நாம் 25 பதியங்களையும் பண்ணோடு கேட்கும்படியான புண்ணியத்தையும் நாம் பெற வேண்டும். அது நம்முடைய டாக்டர்யா அவருடைய திருவுள்ளம். அதனால் அது மாதிரி இப்பொழுது நாம் எடுத்தோம். நேற்று படித்த 2 பதியங்கள், அதன் பிறகு இன்று படிக்க போற ஒரு பதியம், அப்படியாச்சு.
2: திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த வடிமொழி திருவிராகம் பண் சாதாரி 3 திருமுறை. சுரருலகு நரர்கள் பயில் தரணி தலமுற நழிய அரணமதில் முப்புறமெறிய விரவும் வகை சரபிசை கொள்கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன் முறையின் நிறை நிறை கொள்வர் சுருதி சிற உரையினார் பிரமனுயர் அறநெழில்கொள் சரணவினை பரவ வளர் பிரமபுரமே தானு மிகு வாணி செய்கொள் காணுவியர் பேணும் அது காணும் அளவு கோணு நுதல் நீழ்நயனி கோணில் விடிமாணி மது நாணும் வகையே ஏணு சரி பூணழிய வாணியல்கொள் மாணி பதி சேண மரர்கோன் வேணுவின ஏணி நகர் காணிரவி காண நடு வேணுபுரமே. பகலொடிசை நகமணியை முகை மலரை நிகழ் சரண அகவ முனிவர்க்கு அகலமலி சகலகலை மிக உரை செய் முகமுடைய பகவனிடமாம் பகை களையும் வகையில் அருமுக இறையை மிக அருள நிகரிலிமையோர் புக உலகு புகழ எழில் நிகழ நிகழர் பெருகு புகழி நகரே அங்கண் மதி கங்கை நதி வெங்கண் அறவங்களில் தங்கும் இதழி துங்கமலர் தங்கு சடையங்கி நிகர் எங்களிரை தங்கும் இடமாம் வெங்கதிர் விளங்குலகம் எங்கும் எதிர் பொங்கெறி புறன்கள் களைவோர் வெங் குறுகி குரு விளங்கி உமை பங்கர் சரணங்கள் பணி வெங்குறுவதே ஆணியல் புகாணவன வானவியல் வேணி எதிர் பாண மழை சேர் தூணியர நாணியர வேணு சிலை பேணியர நாணி விசயன் பாணியமர் பூண அருள் மானும் பிரமான் பிற மாணியிட மேணி முறையில் பாணி உலக மிக வாணிம் மலி தோணி நிகர் தோணி புறமே நிராமய பராபர புராதன பராவு சிவராகவனருள் திராவும் எதிராயது பராணினை புராணனம புராணனமராதிபதியாம் அராமிசெய்ராதொழில் தராயர பராயன வராக வராக உருவ தராயனை விராயரி பராய்மிகு தராய்மொழி விராயபதியே அரணை உரு முரணவர் பலர் பரணம் வர விரணமதிலரண அலர மலிபடை கரும் விசிறி விசிறு விரகனமர் கரணமுயர் பரநெறிகொள் கரணதிடமாம் பரவமுது விரவ உடல் உரளமுரு மரபையறி சிரமறியவு சிரமரண சரணமவை பரவவிரு கிரகமர் சிரபுரமதே அறமழிவு பெற உலகு திருபுயவன் விரலழிய நிறுவீவிரம் மா மறையினொலி முறை முரல் செய் பிறையுற அருளும் இறைவனிடமாம் குறைவின் மிக நிறைதையுடி மறையாமர் நிறையருள முறையோடு வரும் புறவனதிர் நிறை நிலவு உறையனுடல் பெற அருளும் உறவமதுவே விண்பயில மண்பகிரி மண்பகிரி வண்பிரமன் எண்பெரிய பண்படை கொன்மால் கண்பறியும் ஒன்பொழிய நுண்பொருள்கள் தன் புகழ்கொள் கண்டனிடமாம் மண்பறியும் ஒன்பொழிய நுண்புசகர் பண் புண்பயில விண்பற விண்படர அச்சண்பை மொழி பண்பமுனி கண்பழிசை பண்புகளை சண்பை நகரே பாழி உரை வேழ நிகர் பாழமனர் சூழுமுடலாளருணர ஏழினிசை யாழின் மொழி ஏழையவன் வாழும் இறை தாழும் இடமாம் கீழிசைகள் மேலுலகில் வாழரசு சூழரசு வாழருணர் காழியசில் காழிசைய வேழுலகில் ஊழி வளர் காழிநகரே நச்சரவ கச்சனவ நச்சு சுமதி உச்சியின் நிலை சொருகையான் எச்சிரமனை சுலகி நிச்சமிடு பிச்சையமர் பிச்சனிடமாம் மச்சமத நச்சிமத மச்சிறுமியை செய்த அவச்ச விரத கொச்சை முறவச்சர் பணியச்சுரர்கள் பணிய சுரர்கள் நச்சிமிடையே கொச்சை நகரே ஒழுகலறி தழிகளின் உழியுலகு பழிபெருகு வழியை நினைய முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினொடு கெழுவு சிவனையே தொழுதுடைய தொழுதுலகில் இழுகுமலம் அழியும் வகை கழுவுமுறை கழுமல நகர் பழுதிலீரை எழுது மொழி தமிழ் விரகம் வழிமொழிகள் மொழி தகையவே.
3: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பருப்ப

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை திருப்பதிகம், இடரினும் தளரினும் வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் ஒன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம சம்பந்தர் தேவாரத்தில் 3வது திருமுறை 4வது பதிகம். இன்றைக்கி அந்த பதிகத்துக்குள்ளே போவோம். இந்த பதிகத்தை பற்றி நம்ம போன தரம் பேசியிருக்கோம். அவர் சம்பந்தருக்கு தந்தையார் வேள்வி செய்கிறதுக்காக பொருள் கேட்டு சம்பந்தர்கிட்ட பேசுகிறப்போ, சம்பந்தர் திருவாவடுதுறை கோவிலுக்குள்ளே போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். இந்த பதிகம் பாடி, இந்த பதிகம் பாடி முடித்ததும் சிவனருளால் ஒரு புதம் ஒரு உலவாக்கிழியை கொண்டு வந்து அந்த பலிபீடத்து மேலே வச்சு, இது சிவனருளால் அவங்க கொடுக்கப்பட்டது, இது எடுக்கெடுக்க குறையாத பொற்கிழி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகும். இந்த பதிகத்தை அவர் தந்தையாருக்கு பொருள் வேண்டி வேள்வி செய்கிறதுக்கு பொருள் வேண்டி பாடுறார். ஆனால் பாடி முடிச்சுட்டு கடைசியில் திருக்கடைக்காப்பில் அவர் வந்து இது பாடுறவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறார். அது உங்களுக்கு செல்வம் கிடைக்கும்னு மட்டும் சொல்லலை, அது சொல்கிறது இது மாதிரி நீங்கள் சிவலோகத்துக்கு போய் சேர்வல்னு திருக்கடைக்காப்பில் பலனாக சொல்கிறது. அந்த கடைசி பாட்டு வர்றப்ப அதை பற்றி பார்ப்போம். இந்த பதிகத்தில் அவர் பொதுவாக சொல்கிறது என்னன்னாக்க, தன்னுடைய ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்துகிறார். அதாவது எனக்கு என்னவா எப்படி நான் என்னுடைய பக்தி எந்த அளவு உறுதியானது அப்படின்னு ஒவ்வொரு பாட்டிலையும் அதை ஸ்டேட் பண்ணுறார். இது மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட பக்தி உண்டு, அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் நான் ஒன்று தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட பக்தி உடைய எனக்கு நீ அருள் செய்கிறது இதுதானா அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கல் கேள்வி கேட்குறார். அப்புறம் முதல் பாட்டிலேருந்து பார்ப்போம். இடரினும் தளரினும் எனது உரு நோய், தொடரினும் உன கழல் தொழுது எழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையேல், அதுவோ உனது இன்னொருள் ஆவடுத்துறை அரணே அப்படிங்கிறார். இடரினும் தளரினும் அப்படின்னாக்க, இடர் அப்படின்னா கஷ்டம், தளர் அப்படின்னா தளர்ச்சி, அவன் தளர்ந்து போயிட்டான் அப்படிங்கிறோமே, அதனால் எனக்கு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் என்ன தளர்ச்சி சோர்வு ஏற்பட்டாலும் எனது உரு நோய் தொடரினும், என்னுடைய இந்த வினைப்பயன்கள்லாம் வருது, அந்த வினைப்பயனால் அவர் இந்த நோய்கள்லாம் இருக்கு, அந்த நோய்கள் என்னை தொடர்ந்து வந்தாலும் நான் உன கழல் தொழுது எழுவேன். உன அப்படின்னா உன்னுடையன்னு அர்த்தம், கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம். நான் உன்னோட திருவடியை இடைவிடாமல் வழிபடுவேன், தொழுது எழுவேன்னா எப்பவும் வழிபடுவேன். கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இந்த பார்க்கடல் கடைஞ்ச விஷயத்த சொல்கிறாருங்க. பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த கடல்லேருந்து அமிர்தம் வந்தது, ஆனால் அந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி அந்த கடல்லேருந்து விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் தேவர்களை காப்பதற்காக எடுத்து உண்டு கண்டத்தில் வச்சிருக்கார். அதான் இங்கே சொல்கிறார், இந்த பார்க்கடலில் அமிர்தத்தோடு கலந்து வெளிப்பட்ட விஷத்தை உன்னுடைய கண்டத்தில் கழுத்தில் வச்சு அடக்கி வச்சிருக்கிற, அடக்கி இந்த உலகங்களெல்லாம் காப்பாற்றிய பெருமானே வேதியனே. வேதியனுங்கிற வார்த்தை பல பாடல்களில் வரும். இது வேதத்தினால் பாடப்படுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லத்தை வேதத்தை பாடுபவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல வேதத்தின் பொருளாக இருப்பவன் எடுத்துக்கலாம், இல்லனா வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேதித்தல்னாக்க பிரித்தல், அப்படி வேதித்தலை செய்பவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால பொதுவா இது வேதத்தின் பொருளாக இருக்கிறவனே, வேதத்தால் பாடப்படுபவனே, வேதங்களை பாடுபவனே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துட்டா சுலபமா புரியும். மிடரு அப்படிங்கிறது கண்டம், நம்ம த்ரோட் இருக்கே அதுக்கு மிடருன்னு தமிழ் பெயர், கண்டம்ங்கிறது சம்ஸ்கிருத பெயர். அதனால பார்க்கடல்ல அமுதத்தோட கலந்து வந்த விஷத்தை கண்டத்துல வச்சு அடக்கி எங்களை எல்லாம் காப்பாத்தின பெருமானே, அப்பேற்பட்ட பேரருளாளன்னி இல்லையா, இந்த ஆழகால விஷத்தை எடுத்து உண்டு உலகங்களை காப்பாத்தின பேரருளாளன்னி, அப்படிப்பட்ட பேரருளாளனான நீ எனக்கு அருள் புரிவது இப்படியா, இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ எனக்கு அருள், இப்படியா நீ எனக்கு அருள் புரியற, இதுவா நீ உன்னுடைய அருள், ஏன்னா எங்க அப்பாவுக்கு வேலி செய்யறதுக்கு காசு வேணும், பொற்காசு பொன் வேணும், எங்கிட்ட பொண்ணு இல்லை, இப்படி என்ன வைக்கலாமா நீ அப்படின்னு, இதுவோ எம்மை ஆளுமாறு, இதுவா நீ என்னை ஆட்கொண்ட விதம், உனக்கு நான் அடியவன், நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், அப்ப என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யறது உன்னுடைய கடமை, அதனால இதுவா உன்னுடைய இதுவா என்னை ஆட்கொண்ட அழகு, எங்க அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணு இல்லை, ஈவது ஒன்று எமக்கு இல்லையல், கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, அப்படி ஒரு நிலை எனக்கு இருக்கலாமா, அதுவோ உனது இன்னொருள், இதுவா அவனுடைய அருள், ஆவடுதுறை அரணை திருவாவடுதுறையில வீட்டிற்கும் சிவருமானே, இதுவா அவனுடைய அருள், என்னை ஆட்கொண்ட விதம் இதுவா, எங்க அப்பாவுக்கு வெள்ளி சேர்த்து பொருள் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கலாமா, இதுவா உன்னுடைய அருள் அப்படின்னு முதல் 4 அடியில் முதல் 2 அடியில் தன்னுடைய பக்தியுடைய உறுதியை சொல்றார். தான் எந்த அளவில் இறைவன் மேல சிவபெருமான பக்தி உடையவன், தன்னுடைய செயல்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்றார். அடுத்த 2 அடியில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்றார். அவன் எப்பேற்பட்ட சிவபெருமான், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுடைய பெருமைகளை சொல்றார். அப்புறமா 2 அடியில் அப்படிப்பட்ட சிவபெருமானே, நீ எனக்கு இப்படி அருள் புரியாமல் இருக்கலாமா, இதுவா அவனுடைய அருள் நிலை அப்படின்னு ஒரு ரெட்டாரிக்கலாக கேட்கிறார். அது மாதிரி நீ எனக்கு அருள் புரியணும், அப்படி பண்ணலன்னா அது உனக்கு அழகு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இதுதான் இந்த பாடலோட அமைப்பு. இந்த பாட்டு வந்து 4 அடி மேல் வைப்பு அப்படின்னு குறிப்பு கொடுத்துருப்ப. 4 அடி மேல் வைப்பு அப்படின்னாக்க இந்த பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலையும் 4 அடிகள், தேவார பாட்டு எல்லாமே அது நமக்கு தெரியும் பொதுவாக. அந்த 4 அடிகள் ஒரு மீட்டரில் இருக்கும்,

நடுவேன் அல்லேன். தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இளமதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரனே. இதிலே முதல் ரெண்டடி தன்னுடைய பக்தி நிலையை சொல்றார். அவர் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் அல்லேன். தன்னுடைய எப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறார். வாழினும்னா வாழ்ந்தாலும், சௌக்கியமா இருந்தாலும், நன்னா வாழ்ந்தாலும், சாவினும் கஷ்டப்பட்டு செத்தாலும், வருந்தினும் துன்பப்பட்டாலும், போய் வீழினும், இந்த மாதிரி வீழுதல்னாக்க நம்ம நிலை குன்றி போகிறது இல்லையா, அதனால நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த இதை அப்படி எலாபரேட்டாக அவர் சொல்கிறாருங்க. நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் கஷ்டப்பட்டாலும் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் நான் இது எந்த நிலையிலையும் உனகழல் விடுவே நல்லேன், உன்னுடைய திருவடியை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உன் திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், இருக பற்றி கொண்டு வைக்கிறேன், அதனால் எனக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் என்ன நான் அனுபவித்தாலும், நான் சௌக்கியமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, இல்லை செத்தே போனாலும் சரி, எந்த நிலையிலையும் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சுட்டுருக்கேன், அதை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறார். அதுதான் உனக்கழல் விடுவேன் அல்லேன். இந்த அல்லேங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், விடவே நல்லேன்னா விடமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நான் உன்னுடைய திருவடியை இருக பிடிச்சிட்டுருக்கேன், அது என்ன கஷ்டம் வந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் அதை விடமாட்டேன், அப்படிப்பட்ட பக்தி உடையவன் நான், நீ எப்படிப்பட்டவன்? தாழ் இளம் தடம் புனல் தயங்கு சென்னி போல் இள மதி வைத்த புண்ணியனே அப்படிங்கிறார். சிவபெருமானுடைய மூணு ஆட்ரிபியூட்ஸ் இதில் சொல்கிறார். அவன் தலையில் கங்கையை தாங்கியிருக்கான், சந்திரனை அணிந்திருக்கிறான், அவன் புண்ணிய சொரூபி அப்படின்னு இந்த மூணு அட்ரிபியூட் இதில் சொல்கிறார். தாழ் இளம் தடம் புனல் அப்படின்னாக்க இது கங்கையை குறிக்கிற ஃப்ரேஸ். இது புனல் அப்படின்னா ஜலம், நீர். தடம் புனல்னாக்க பெரிய நீர், அக விசாலமான நீர், பெரிய நீர். இது கங்கையோடைய பெரிய அளவை குறிக்கிறது. அது எப்படிப்பட்ட கங்கை? தாழ் தடம் புனல். அங்கே மேலேருந்து தாழ்தல்னாக்க கீழே விழுறதுன்னு அர்த்தம். மேலேருந்து கீழே விழுறது, கீழே பாயிறது, அதெல்லாம் தாழ்தல்னு பேர். நமக்கு தெரியும் தாழ்தெல்லாம் மேலேருந்து கீழே வர்றது தாழ்தல். அதனால் அந்த கங்கையானது ஆகாச கங்கை, அங்கேருந்து பூமிக்கு பாய்ந்தது. அந்த வரலாறு நமக்கு தெரியும். பகீரதனுடைய மூதாதையர்கள் ஒரு சாபத்தால் எரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு நற்கதி கிடைக்கிறதுக்காக பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார். அப்படி பகீரதன் தவம் செய்து கங்கை சொன்னால் இது மாதிரி நான் வந்தால் பூமியால் தாங்க முடியாதுன்னு உடனே சிவருமான்ட்ட தவம் பண்ணி சிவருமான அதை தாங்கிக்க சொன்னார். அப்படியாக சிவருமான் சடையை விரித்து அதில் கங்கையை தாங்கி அப்புறம் பகீரதனுக்காக கொஞ்சமாக கிழ விட்டார். அந்த பேரொருளாளன் அவர் கங்கையை சடையில் வச்சுருக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். அது கங்கையை தாங்கின வரலாறு பகீரதனுக்கு அருள் புரியறதுக்காக. ஆனால் அப்படிப்பட்ட தாழ் தடம் புனல்னா கீழே விழுந்த கங்கை, அது தயங்கு சென்னி, அது அவருடைய தலையில் விளங்குகின்றது, சடையில் தங்கியிருக்கு. அந்த இளம் தடம் புனல் அப்படிங்கிறார். அந்த இளம் அப்படின்னாக்க சிவருமானோட சேர்ற எல்லாத்துக்கும் இளமே இருக்கும். ஏன் அப்படின்னாக்க சிவருமானுக்கு மூப்பு கிடையாது, அவர் என்றுமே இளமையோடு இருக்கிறவர். அதனால் அவர் உடலில் தாங்கியிருக்கிற, திருமேனியில் தாங்கியிருக்கிற எல்லாமே இளமையோடு இருக்கக்கூடியவை. அதனால் பாம்பை பற்றி வர்றப்ப இளம் நாகம், இளநாகம், இளம் பாம்பு அப்படின்லாம் வரும் பாட்டில். அதேமாரி அவர் தலையில் இருக்கிற சந்திரன் இருக்கேன், அது இன்றைக்கும் அப்படியே பிறையாகவே இருக்கும் இளமையோட. அதனால் அது இளம் பெறை. அதனால் இந்த கங்கையும் இளமையோடு இருக்கிறதுனால அது இளம் தடம் புனல் அப்படின்னு அந்த இளம்ங்கிற வார்த்தைக்கு என்ன காரணம்னு யோசிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் மேலேருந்து பாய்ந்த தடம் புனலான கங்கையை தாங்கிய சென்னியது அந்த தலை. அந்த தலையின் மீது என்ன வச்சுருக்கான் சிவருமான்? போல் இளமதி வைத்த புண்ணியனவர். போல் அப்படின்னாக்க துண்டம், பிளத்தல்னு அர்த்தம். இந்த சந்திரன் இருக்கே அது வந்து ஒரு நிலா துண்டம் அப்படிம்ப பாட்டிலெல்லாம். ஏன் நிலா துண்டம்? அது வந்து ஒரு சந்திரனை உடச்சி ஒரு சின்ன பீஸ் மாதிரி இருக்கும் அங்கே சந்திரன். அந்த பிறை சந்திரன் இருக்கே அது முழு சந்திரன்னா வட்டமாக இருக்கும், இது ஒரு சின்ன பீஸ் தான் இருக்கு சந்திரனோடது. அதனால் அது வந்து நிலா துண்டம் அப்படிம்ப. அது மாதிரி இந்த போழுதல் அப்படின்னு ஒரு வெர்பு இருக்குது தமிழில். அப்படின்னா
அப்படி உடைக்கிறது, பிளவு பிளக்கிறது.

0: அதனால போல் மதி அப்படின்னாக்க ஒரு நிலாவுடைய சின்ன துண்டுன்னு அர்த்தம். அது இளமதி, அது விளம்பரை சந்திரன். அதனால போல் இளமதி வைத்தார். எங்க வச்சிருக்கார்? அந்த சென்னி மேல வச்சிருக்கார், தலை மேல அந்த சந்திரனை வச்சிருக்கார். ரெண்டு சொன்னாச்சு. மூணாவது புண்ணியனே, அதெல்லாம் தாங்கி இருக்கிற புண்ணிய சுரூபியே, எல்லா புண்ணியங்களின் உருவமாக இருக்கிறவன் சிவருமன். ரொம்ப புண்ணியம் பாவம் நமக்கு தெரியும், புண்ணியங்களின் உருவன்னு அர்த்தம். அவன் ரொம்ப நன்மையே செய்யக்கூடியவன், நன்மையின் உருவாக இருக்கான் அவன், அப்படிப்பட்ட சிவருமானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் பாட்டில் அவர் சொல்ற அதே ரெண்டு அடியே எல்லா பாட்டிலையும் சொல்லப்படுற. இதுவோ எம்மை ஆளுமாறு, எங்க அப்பாவுக்கு நான் பணம் கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும், ஆனால் எங்கிட்ட ஒன்றும் இல்லை, இதுவா நீ எனக்கு அருள் பெரிய நிலை அப்படின்னு வேண்டுற. இப்போ மூணாம் பாட்டு, நனவினும் கனவினும் நம்பா உன்னை, மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான், புனல்விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே, இதுவோ இமை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. அதே அமைப்பு, முதல் ரெண்டு அடி தன்னோட சம்பந்தர் தம் அவருடைய பக்தியை சொல்றார், அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்றார், அடுத்த ரெண்டு அடியில் நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். நனவினும் கனவினும் நம்பா உன்னை, மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். நம்பா அப்படின்னா நம்பனேன்னு அர்த்தம். நம்பன் அப்படிங்கிறது சிவருமானுக்கு உரிய ஒரு திருப்பெயர். இது பல பாடல்கள் அங்கங்கே வரும், நம்பன், நம்பான், நம்பனே அப்படின்லாம் வரும். இந்த இடத்துல நம்பா அப்படின்னு வந்திருக்கு. நம்பன் அப்படின்னாக்க நம்புதல் அப்படின்னாக்க இன்னைக்கு நமக்கு பிரயோகத்தில் இருக்கிற ஒரே அர்த்தம் நம்பிக்கை வைக்கிறது, டு ஹாவ் ஃபெய்த் அப்படின்னு இல்லையா, டு ட்ரஸ்ட், டு ஹாவ் ஃபெய்த் அப்படிங்கிறது தான் நம்புதல். நம்புதல்னா இருக்கு, உன்னை நம்பினேன் அப்படின்னா ஐ ட்ரஸ்டட் யூ, ஐ ஹேட் ஃபெய்த் இன் யூ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்புதல் அப்படின்னு தேவாரத்தில் வர்றப்போ பொதுவாக அது விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அப்போது இந்த நம்பன் அப்படிங்கிற வார்த்தை சிவருமானுக்குரிய பெயர், அது விரும்பத்தக்கவன், விரும்பப்படுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அதனால் விரும்பத்தக்கவன், எல்லாராலையும் விரும்பப்படுபவனாக இருப்பவன் சிவருமான். அப்படி விரும்பத்தக்கவன் அவன், அவனை பார்த்து சொல்கிற, நம்பா உன்னை நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நனவினும் கனவினும் அப்படின்னா நனவு அப்படின்னா கனவுனா நமக்கு தெரியும், தூங்குறப்ப ஒரு ஒரு ட்ரீம், அது கனவு. நனவு அப்படின்னாக்க நினைவுங்கிறது வேற, நனவுங்கிறது வேற. நினைவுனா மெமரி, நனவு அப்படின்னாக்க வேக்ஃபுல் ஸ்டேட் இல்லையா, நம்ம தூங்க உறக்கம் அப்படிங்கிற மாதிரி விழித்திருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் நனவு. இது கனவா நனவா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கனவு கண்டுட்டு இருக்கேனா இல்லை முழிச்சுட்டு இருக்கேனா, இஸ் இட் ஃபார் இஸ் இட் அ ட்ரீம் ஆர் இஸ் இட் ரியல் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நனவுனாக்க நம்ம விழித்து கொண்டிருக்கிற நிலை, ஜாகிரத்தை அப்படின்பா சம்ஸ்கிருதத்தில், ஜாகிரதம் அப்படின்பா. அந்த விழிச்சுட்டு இருக்கிற நிலைக்கு நனவுன்னு பேர். கனவுனா நமக்கு தெரியும் தூக்கத்தில் வர்றது. அப்பெல்லாம் கூட நான் விழித்து கொண்டிருக்கும் போதும், உறங்கி கனவு காணும் போதும் உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மா, உன்னா மனசால வழிபடுவதற்கு மறக்க மாட்டேன், மறந்தது இல்லை அப்படின்னு சிவருமானை பார்த்து சம்பந்தர் சொல்றார். சிவருமானே, நான் முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, கனவு கண்டு இருந்தாலும் சரி, எந்த நிலையிலையும் என் மனசுல உன்னை வழிபடுவதை மறந்த மறக்காமல் வழிபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். வழிபடல் மறவேன் அம்மான், வழிபடல் மறவேன்னா வழிபடுவதற்கு மறந்ததில்லை, மறக்க மாட்டேன் அம்மான். அம்மான்னா அம்மானே, சுவாமி மான்னா சுவாமின்னு அர்த்தம், அம்மான் எம்மான் அப்படின்லாம் வரும், பெம்மான் அப்படின்லாம், அதெல்லாம் சுவாமின்னு அர்த்தம், அம்மான்னா சுவாமின்னு அர்த்தம். அதனால் நம்பனே, நம்பன் என்ற பெயருடைய சிவருமானே, அம்மான், சுவாமி, ஒன்ன நனவினும் கனவினும் மனவினும் வழிபடல் மறவேன் அப்படின்னு தன்னுடைய பக்தி நிலையை சொல்கிறார். அங்கே அப்படி சொல்லிட்டு அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமையை சொல்கிறார், அவனுடைய வர்ணனையை சொல்கிறார். இந்த இடத்துல புனல் விரி நறுங்கொன்றை போது அணிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே. இதில் மூணு விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று, அவனுடைய சடையில் கங்கை இருக்கு, அவன் சடைக்கு மேலே கொன்றைப்பூ அணிந்திருக்கிறான், அவன் கையில் நெருப்பை தாங்கின்னு இருக்கான். இது மூணையும் சொல்றாரு இதுல, இந்த ரெண்டு அடியில். புனல், இந்த முன்னாடி பாட்டிலே பார்த்தோம், புனல்னாக்க நீர், ஜலம்னு அர்த்தம். இந்த இடத்துல கங்கை, சிவருமானவர் இருக்கிறப்ப புனல்னு சிவருமானுடைய வர்ணனையில வந்தா அது கங்கையை குறிக்கும். கங்கையையும் விரி நறும் கொன்றை போது. கொன்றைனா கொன்றை மலர், போதுனா பூன்னு அர்த்தம். கொன்றை போதுனா கொன்றை மலர். அது எப்படிப்பட்ட கொன்றை மலர்? நறும் கொன்றை மலர். நறும் அப்படின்னா வாசனை கமழ்கின்ற, வாசனை மிகுந்த கொன்றை மலர். அது எப்படிப்பட்ட கொன்றை மலர்? விரி கொன்றை மலர். அது விரிதல்னாக்க மலர்றது. நம்ம பூவை எப்போ பறிக்கணும்னு நம்ம முன்னாடி வேற பாட்டில் பார்த்துருக்கோம். அது மலர்ந்து மலராத பருவத்தில் போய் பறிச்சுன்னு வந்தோம் காலங்கத்தால். அது மாதிரி அப்படி மலர்கின்ற கொன்றை மலருது. அப்படி விரிதல் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். அப்படி விரிகின்ற வாசனை உடைய கொன்றை பூவை அணிந்த அப்படின்னா அவன் தலையில் அணிந்திருக்கான் சிவருமா. எது புனல் அது ஒன்று, ரெண்டாவது விரி நறும் கொன்றை போது. இது ரெண்டையும் அவன் அணிஞ்சிருக்கிறான் தலையில். அப்புறம் அவன் கையில் என்ன இருக்கு? கனல் எரி அனல் அப்படின்னா கனன்று எரிகின்ற அனல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தம் உள்ள வார்த்தைகள். கனல், அனல், எரி எல்லாமே நெருப்பு, தீ அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் அதில் நவுனாவும் இருக்கும் விருப்பாவும் இருக்கும். கனல் தல் அப்படின்னா கனன்று எரிகின்றது அப்படிங்கிறோம். அது மாதிரி ஜுவாலை ஓட்டம் எரிக்கிறது, அது மாதிரி கனல்னா ஜுவாலை இருக்கு. எரிதல், எரினா நெருப்பு, ஆனால் எரிதல்னா டு பர்ன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. அதனால அப்படி கனன்று எரிகின்ற தீயை புல்கு கையவனே, கையில் உடையவனே. புல்குதல்னா பொருந்துதல். அப்படி கையில் கனன்று எரிகின்ற நெருப்பை வச்சுட்டுருக்கிற சிவருமானே. அதனால இந்த ரெண்டு அடியில் அவன் கங்கையை தாங்கி இருக்கிறதையும் கொன்றை மலரை அணிந்திருக்கிறதையும் கையில் நெருப்பு ஏந்திருக்கிறதையும் சொல்லி அப்படிப்பட்ட சிவருமானே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே அப்படின்னு அந்த பாட்டு முடிக்கிறார். நாலாம் பாட்டுக்கு போவோம். தும்மலோடு அருந்துய தோன்றிடனும் அம் மலரடியலால் அறற்றாது என்னா, கை மல்கு வரிசலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமை கிள்ளையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. இதுலையும் அவர் முதல் ரெண்டு அடியில் தன்னுடைய பக்தி நிலையை சொல்றார். அடுத்த ரெண்டு அடியில் சிவருமானுடைய பெருமைகளையும் வர்ணனையும் சொல்றார். அடுத்த ரெண்டு அடியில் எனக்கு அருள் புரிய வேண்டாமான்னு கேட்கிறார். தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும் அம் மலரடி அல்லால் அறற்றாது என்னா. தன்னுடைய பக்தி எப்படிப்பட்டது? தும்மலோடு அரும் துயர் தோன்றிடனும். தும்மல்னா அது ஒரு வியாதியில் ஒரு வகை இல்லையா? சில பேருக்கு நமக்கு தும்மல் வரும். ஒரு தும்மல் ரெண்டு தும்மல் வந்துடுத்துனாக்க அது நம்ம பொருட்படுத்த மாட்டோம் இல்லையா? ஆனால் சில பேருக்கு இந்த தும்மலே ஒரு வியாதி ஆகிடும். ஓயாமல் தும்மிண்டே இருக்கிற ஒரு வியாதி வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி அது. தும்மலோடு அரும் துயர், தும்மல் முதலான பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், பெரிய வியாதிகள் இல்லையா? அது மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ வித கஷ்டங்கள் வர்றது. அப்படி இதில் தும்மல்ங்கிறது அதில் ஒரு வியாதியோடைய ஒரு வகை வியாதி. அப்படி தும்மல் மாதிரி இடைவிடாமல் தும்மிண்டே இருக்கிற தும்மல் மாதிரி மற்ற பெரிய கஷ்டங்கள்லாம் வந்தாலும், உபாதைகள்லாம் வந்தாலும் என்னுடைய நாக்கு என்ன பண்ணும்? அம் மலரடியலால் அறற்றாது. என்னுடைய நாக்கானது அந்த மலர் திருவடியா, உன்னுடைய மலர் திருவடியை தவிர வேற ஒன்றையும் சொல்லாது இல்லையா? நம்ம உதாரணத்துக்கு பலரும் பேச கேட்கலாம், நிச்சயமாக இந்த சினிமாலையும் டிவி சீரியல்லையும் கேட்கலாம், கடவுளுக்கு கண் இல்லை, இப்படி என்னை கஷ்டப்படுத்தலாமா கடவுள் அப்படிலாம் கேட்பாள் சில பேர். ரொம்ப கஷ்டம் வந்துடுதுன்னா இந்த மாதிரிலாம் கேட்பேன், நான் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன், மாதம் மாதம் நான் சதுர தேங்காய் போடுறேன் அப்படிலாம், அதாவது இந்த சிதர் தேங்காய் போடுறேன் அப்படிலாம் ஒவ்வொரு தங்களுடைய இதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாம் இறைவன் அப்படின்னு கேட்பேன். நான் அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னுடைய திருவடியே புகழ் பாடுறது தான் என்னுடைய நாக்கோட வேலை அப்படிங்கிறார். அறற்றுதல்னாக்க ஓயாமல் சொல்கிறது இல்லையா? அந்த உன்னுடைய திருவடி புகழை ஓயாமல் பாடின்றிருக்கேன் என்னோட நாக்கு அப்படிங்கிறார். அப்படிப்பட்டது என்னுடைய பக்தி. நீ எப்படிப்பட்டவன்? கை மல்கு வரிசிலை கணை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே. கை மல்கு வரிசிலை, சிலைனாக்க வில்லு. இதை நம்ம பல பாடல்களில் பார்த்துருக்கோம். சிலைனா வில்லுன்னு ஒரு அர்த்தம் பல பாடல்களில் வரும். சிலைனா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அது வேற பாடல்களில் வரும். கைமல்கு வரி சிலை, வரி சிலைனாக்க வரிதல் அப்படின்னா கட்டுறது இல்லையா. இது கூட சொல்லுவோமே, இந்த சண்டைக்கு அதாவது ரெண்டு பேரும் சண்டைக்கு கிளம்பிட்டான்னாக்க அவன் வரிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வந்துட்டான் அப்படின்பா. அப்படி அந்த காலத்தில் சண்டைக்கு போனோம்னாக்கா நம்மளுடைய வேஷ்டி கிஷ்டியெல்லாம் எடுத்து இறுக்கி கட்டிக்குவா சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதான் வரிஞ்சு கட்டுறது அப்படின்பா. இறுக்கி கட்டுறது வரிதல்னா கட்டுதல். அதனால் சிலை வரி சிலைனாக்க கட்டப்பட்ட வில். அது என்ன கட்டப்பட்ட வில்? வில் இருக்கும், வில்லில் அந்த நாணம் கட்டுவா, அதான் வரி சிலை. கட்டப்பட்ட நான் கட்டப்பட்ட வில் அது. கை மல்கு வரி சிலை, அதான் கையில் ஏஞ்சிருக்கிற மல்குதல்னா நிறைஞ்சு இருக்கிறது, கை நிறைய ஒரு வில்லை ஏஞ்சினார் சிவருமான். அது மேருமலையாகிய வில் அது, மேருமலையை வில்லா வளைச்சி அதை கையில் ஏஞ்சினார் சிவருமான். அதுதான் கை மல்கு வரி சிலை. அதில் கனை ஒன்றினால், அதில் ஒரே ஒரு அஸ்திரம், அதை தொடுத்தர் எடுத்து மும்மதில் எரியழ முனிந்தவனே. அந்த மூன்று கோட்டைகளும் முப்புறங்களும், அவற்றில் முப்புறங்களிலும் தீ எழும்படியாக, முப்புறங்களும் தீப்பத்தி அழியும்படியாக முனிந்தவனே. முனிதெல்லாம் கோபிச்சுக்கிறது. அதனால் கையில் மேருமலையா ஒரு வில்லாக ஏந்தி ஒரு அஸ்தரத்தினால ஒரே ஒரு அம்பினால அந்த முப்புறங்களும் எரிஞ்சு போகும்படியாக கோபித்தவனே அப்படின்னு அந்த கடைசி அந்த மூணாவது நாலாவது அடிக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, அது எப்பேற்பட்ட ஆற்றல் நமக்கு தெரியும். அந்த மூன்று புறங்களும் திரிஞ்சுட்டு இருக்கும், அது இப்போ ஒரு தரம் தான் ஒன்னா சேரும். அப்படி மூணு ஒன்னா சேர்றப்போ ஒரே ஒரு கணையினால அவை அழியலாம். தனித்தனியாக மூணு கணை போட்டு மூணு அழியக்கூடாது, ஒரே கணையில் மூணு அழியணுங்கிறது அவளுடைய வரத்து வரம் பெற்ற அவள் பெற்ற வரம் அது. அப்படிப்பட்ட மூன்று கோட்டைகளை அழிக்கிறதுக்கு மேருமலைங்கிற ஒரு பெரிய மலையே வில்லா வளைச்சு அதில் வாசுகிய நானா பூட்டி திருமால் அக்னி வாயுவா மூணு பேரும் சேர்ந்து ஒரு பானமாக வருவா. அந்த பானத்தோட முனையில் அக்னி இருப்பார், பானத்தோட தண்டு இருக்கு இல்லையா இந்த ஸ்டெம் அதுவா விஷ்ணு இருப்பார். பின்னாடி ஈர்க்கு அப்படிம்பா அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும் டெயிலில், அந்த ஈர்க்குகளாக வாயு. இப்படி இந்த மூணு தேவர்களும் சேர்ந்த ஒரு கணையை வெடித்து முப்பரங்களை எரிக்கிறதுக்கு சிவருமான் தயாரானார். ஆனால் கால் வச்சதும் அந்த தேர் அச்சு எரிஞ்சு உழிஞ்சுடுறது. அப்போ ஒரு சிரிப்பு சிரித்தார், அந்த முப்பரங்களும் எரிஞ்சு போச்சு. அவர் கையில் வில்லு எடுத்தார், கணையை எடுத்தார், ஆனால் அதை விடலை, அந்த கணையை தொடுக்கலை அந்த கணையை. சிரிப்பிலேயே அந்த முப்புறங்களும் எரிஞ்சு போச்சு. அந்த கதை நமக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட ஆற்றலுடைய சிவருமானே, நீ எனக்கு இப்படி உன்னுடைய எனக்கு நீ பண்ணுற அருள் இவ்வளோதானா, இதுதானா உன் அருள் அப்படின்னு கேட்குறார். அடுத்த அஞ்சாம் பாட்டில் கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று அமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறை அரணே. முதல் ரெண்டடியில் தன்னுடைய பக்தியை சொல்கிறார். கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல் அடி அல்லால் சிந்தை செய்யேன். கையது வீழினும்னா கை விழுந்து விட்டாலும், கை விழறது அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு வந்து அவன் கை ஓங்கி இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு பேசுகிற பேச்சில் இருக்கு இல்லையா, அவன் கை ஓங்கி இருக்கு அப்படின்னா அவனுக்கு செல்வாக்குறதுக்கு இஸ் இன் பவர், இ ஹஸ் காட் ஆல் த இது. கை எது வீழினும்னாக்க என் கை விழுந்துட்டாலும் அப்படின்னாக்க என்னுடைய வளம் குன்றி விட்டாலும் இல்லை என்னுடைய செல்வாக்கெல்லாம் போய் எனக்கு இல்லை அப்படியெல்லாம் இது இல்லாவிட்டாலும் கழிவுறினும் அழிந்து விட்டாலும் செய்கழல் அடி அல்லால் சிந்தை செய்யேன். செய்கழல் இந்த செய் அப்படிங்கிற வார்த்தை சேப்புன்னு அர்த்தம். செய் அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக இன்னைக்கு பேச்சில் அதை செய் இதை செய் அப்படின்னு அந்த டு டூ அப்படிங்கிற அர்த்தம் தான் நமக்கு செய் அப்படின்னா தெரியும் இன்னைக்கு பிரயோகத்தில் பேச்சில். ஆனால் தேவாரத்தில் வர்றப்போ செய் அப்படிங்கிறதுக்கு கூட ரெண்டு அர்த்தங்கள் உண்டு, பல பாடல்களில் வரும். செய் அப்படின்னாக்க சேப்பு சிவப்பு செம்மைன்னு ஒரு அர்த்தம், செய் அப்படின்னா வயல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. நன்செய் புன்செய்ன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, நஞ்சை புஞ்செய்போ நன்செய் புன்செய், செய்னா வயல், அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல செய் கழல் அப்படின்னு வர்றதுனால இது சிவந்த திருவடி. இறைவனுடைய திருவடி தாமரை பூ போல செக்கச்செவல் இருக்கும், செம்மையா இருக்கும். அதனால சேவடி அப்படின்னாலும் சிவந்த அடின்னு தான் அர்த்தம். சே செய் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அதனால சேவடின்னு சொல்றது தான் இங்க செய் கழல் அப்படின்னு சொல்றாரு. சிவந்த திருவடி, அந்த சிவந்த திருவடி கழல் அடிங்கிறதுனால கழலை அணிந்த அடி. கழல் அப்படின்னாக்க காலில் அணிகிற ஒரு, ஆண்கள் அணிகிற ஒரு ஆபரணம், அது வீரத்தின் அடையாளம் அணிகிற சின்னம் அது கழல். அதனால கழல்ங்கிறது பல பாடல்களில் சிவனுடைய திருவடிக்கே ஆகி வரும். கழல் அப்படின்னா திருவடின்னு அர்த்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல கழல் அடி அப்படின்னு வர்றதுனால கழலை அணிந்த திருவடி அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய கழல் அணிந்த சிவந்த திருவடியை தவிர வேற எதுவும் சிந்தை செய்யேன். என்னோட கையில் கையது வீழணுங்கிறதுக்கு வேற பொருள்னு சொல்கிறேன். கையில் இருக்கிற பொருள் கழிந்து போயிட்டாலும் அப்படிங்கிற எல்லா கை என்னோட கையில் இருக்கிற பொருள்லாம் போனாலும் அப்படின்னு அர்த்தங்கிற. அதனால் எனக்கு நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தாழ்ச்சி அடைந்தாலும் உன்னுடைய கழலணிந்த சிவந்த திருவடி அல்லால் சிந்தை செய்ய, அதை தவிர வேற எதையும் நான் என் மனசில் எண்ண மாட்டேன். சிந்தைனா மனம், சிந்தை செய்தல்னா எண்றது. அதனால உன்னுடைய சிவந்த திருவடியை தவிர வேற எதையும் நான் எண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய பக்தியை சொல்றார். அப்புறம் இறைவன் எப்படிப்பட்டவன், கொய் அணி நறு மலர் குலாய சென்னி மை அணி மிடறு உடை மறையவனே. இதில் ரெண்டு விஷயம் சொல்றார். இறைவன் தன்னுடைய தலைமையில பூக்கள்லாம் அணிஞ்சிருக்கிறார், அவருடைய கண்டம் நீளமாக இருக்கு, அதான் சொல்றார். கொய் அணி நறு மலர் அப்படின்னா, நறு மலர்னா வாசனை உள்ள பூக்கள், அணி அப்படின்னா அழகுன்னு அர்த்தம், கொய் அப்படின்னா கொய்தல் பறிக்கிறது. அப்படின்னா கொய் அணி நறுமலர்னா புதிதாக பறித்த அழகிய வாசனை மிக்க பூக்கள், அவை குலாய சென்னி, அவையெல்லாம் விளங்குகின்ற தலையை உடையவன். மை அணி மிடறு உடை, மையை அணிகிற மிடறு, கருமையை அணிகின்ற கண்டத்தை உடையவன், கரிய கண்டன் நீலகண்டன். அதனால சிவருமான் தலையில் அழகிய வாச மலர்கள் அணிந்திருக்கிறான், அவனுடைய கண்டத்தில் கருமையை திகழ்கிறது விஷம் குடித்ததுனால. மறையவனே, இந்த முன்னாடி பாட்டில் வேதியனேன்னு வந்து ஞாபகம் இருக்கா, மிடரில் அடக்கிய வேதியனேன்னு முதல் பாட்டில், கடல் தனியில் அமுதோடு கலந்தணைஞ்சு மிடரில் அடக்கிய வேதியனே, அதே சம்மரி தான் இங்கே வருது. மையணி மிடருடை மறையவனே, கண்டத்தில் கருமையை உடைய மறையவனே. மறையவன்னா மறைனா தமிழ் வார்த்தை, வேதியன்கிறது வேதம்ங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, மறைங்கிறது தமிழ் வார்த்தை. அங்கே வேதியன்னார், இங்கே மறையவன் அப்படிங்கிறார், அதே அர்த்தம் தான். அதனால் நீ அப்பேற்பட்ட அருளாளன், நீ விஷத்தை உண்டவன், நீ தலையில் பல வாசமலர்கள் அணிந்திருக்கிறவன், அப்படிப்பட்ட சிவருமானே மறையின் பொருளாக இருக்கிறவன், மறையை ஓதியவன், அப்படிப்பட்ட சிவருமானே இதுவோ எம்மை ஆளுமாறு, ஈவதொன்று அமைக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் திரு அண்ட

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திருச்சதகம் ஆனந்தத்து அழுந்தல். வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: ஓ

பெரும் உயரே உள்ளிருக்கும்.

ஆட்கொண்ட நாயகனை.

76வது பாடல். நினைப்பதாக சிந்து செல்லும் எல்லையேய பாக்கினார், தினைத்தனையும் ஆவதில்லை சொல்லல்லாவ கேட்பவே. அனைத்துலகாய நின்னை ஐம்புலங்கள் காண்கிலா, எனத்தனைத்து அது புறத்தது என் தெய்வாதம் இதவே என்பது இந்த திருப்பாட்டு. இதுல என்ன மாணிக்க வாசகர் காட்டுகிறார் என்றால், திருவடியை காண்பதுதான் ஞானிகளுக்கு மிக முக்கியமான கருத்து. உலகப் பொருளை அனுபவிப்பவர்கள் ஞானம் மெஞ்ஞானம் இல்லாதவர்கள், கடவுளை அனுபவிப்பது கடவுளோடு அடைவதற்காக எண்ணுகின்றவர்கள் மெஞ்ஞானிகள். அப்படி அந்த கடவுளாகிய பொருளை அடைவது என்பது சாதாரணமானதாக இல்லை. அது உலகம் கடந்தது, புலன்களை கடந்தது, காரணகாரியம் இல்லாதது. அப்படிப்பட்ட அந்த கடவுளை அடைவது என்பது சாமானியர்களால இயலாத காரியம். அது வந்து ஒவ்வொரு பொருளையும் அடைவதற்கு மனம் வாக்கு காயம் துணையாக இருப்பது, மனசு வாக்கு உடம்பு இவைகளாலதான் உலக பொருளை நம்ம காணுகிறோம், அனுபவிக்கிறோம், அடைகிறோம். ஆனா இந்த மனம் வாக்கு காயங்கள் கடவுளை அடைவதற்கு இவைகளால இயலாது. மனசு நினைக்கும், ஒரு எட்டிய வரையிலிருந்தான் நினைக்கும், தெரிஞ்ச வரையிலிருந்தான் நினைக்கும், தெரியாததை அது நினைக்க முடியாது. மிக தூரத்தில் இருப்பதை, தெரியாததை, பார்க்காததை நினைக்க முடியாது. பார்க்கிறதையே மறந்து விடுகிறது, பார்த்ததையே மறந்து விடுகிறது. தூரத்தில் இருக்கிற பொருளையோ பார்க்காத பொருளையோ நினைக்க முடியாது. ஐயர் மலையை நினைக்கணும்னா நினைக்கலாம், பல தடவை பார்க்கறோம். அதனால பார்க்க முடியாத பொருளை மனசுக்கு வராது. அப்படி பார்க்க முடியாத பொருள் உலக பொருளையே முடியவில்லை என்றால் கடவுளை பார்த்ததில்லை. இதுவரையிலும் கடவுளை பார்த்ததில்லை. பார்க்கலாம் என்று எண்ணுகிறோம், எண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த எண்ணம் என்பது அதான் முதலிலே குறிப்பிட்டது போல ஒரு எல்லைக்கு தாம்பு. கடவுள் எல்லையை கடந்திருப்போம், கடவுள் எல்லையே கடந்திருப்போம். எண்ணிறந்து எல்லை இல்லாதானே என்பது சிவபுராணம். எல்லை இல்லாத பொருளை ஒரு எல்லைக்கு உட்பட்ட மனத்தாலே அதை அடைய முடியாது. கைக்கு எட்டுறதுதான் எட்டுமே தவிர எட்டாததை கையினாலே பிடிக்க முடியாது. மனசுக்கு எட்டுவதுதான் அது மனசு பிடிக்குமே தவிர எட்ட முடியாத மனம் பிடிக்கும். மிக உயரமாக இருக்கிற ஒரு பொருள் எதுவும்னா கடவுள் தான். மிக உயரம், மிக உயரம். ஓங்கி இருப்பது அதுதான், விரிந்து இருப்பதும் அதுதான், ஆழ்ந்து இருப்பதும் அதுதான். ஓங்கி இருப்பதும் கடவுள், மிக அகன்று இருப்பது கடவுள், மிக ஆழ்ந்து இருப்பது கடவுள், மிக நுட்பமாக இருப்பது கடவுள். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியது. அதனாலே அந்த பொருளை மனத்துக்கு எட்டாததாக, சிந்தைக்கு எட்டாது. அதனால அப்பர் சுவாமிகள் சிந்திப்பரியன அப்படின்னார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் தனைத்தனையும் ஆவதில்லை. அப்படி மனத்தாலே எட்ட முடியாது, மனத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பது என்று சொன்னால் வாக்கினாலே அதை பற்றி பேசலாமோ என்றால் வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை. வாக்கினாலே அந்த கடவுளை கண்டுவிடலாம், பேசிவிடலாம் என்றால் அதுவும் அந்த வாக்கினாலே இயலாத காரியம். வாக்கு மனாதீத கோஷரமாய் நின்ற பொருள் என்று சிவஞான புதத்திலே சிவஞான முனிவர் எழுதுவார். வாக்கு மனாதீத கோசரம்னா வாக்கை கடந்தது, மனத்தை கடந்தது. மாற்றம் மனங்களிலே நின்ற மறையோனை என்பது

எல்லையேய வாய்க்கிறால் திணைத்தனையும் ஆவதில்லை. சொல்லலாவ கேட்பவே அந்த மனம் வாக்கினாலே ஒரு திணையளவு கூட அவனை பற்றி சிந்திக்கவோ சொல்லவோ முடியாது. திணைத்தனையும் ஆவதில்லை. சொல்லலாவ கேட்பவே, சொல்லல் ஆவ கேட்பவே. அதனால மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் முன்னே கேட்ட வாக்கியங்களை, புலகத்துல கேட்ட வாக்கியங்களைத்தான் அவர்கள் மற்றவர்களும் சொல்லுகிறார் கேட்பவே. இப்படி மனம், வாக்கு, காயம் ஆகியவற்றினாலே அதை அறிய முடியாததாக இருப்பது உன்னுடைய திருவடி. அப்படி அறிய முடியாமல் இருக்கின்ற உன்னுடைய திருவடியே ஐம்புலன்கள் காண்கலாம். ஐம்புலங்களாய் மெய்வாய்கள் மூக்குச்சுவியாகிய இந்த புலன்களாலே கடவுளை அறிய இயலாது, காண இயலாது, அறிய இயலாது, பேச இயலாது. அதனாலே நீயே எனக்கு அதை சொல்லி அருள வேணும் என்று கேட்கிறார். எனத்தனைத்தது எப்புறத்தது எந்த வாதம், எனத்து எனத்தது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது எந்த இடத்துல இருப்பது, அதை நான் எப்படி அடைவது. கடவுளை அடைவதற்கு மனிதன் கண்டுபிடிக்க முடியாது. கடவுளே நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னாக்க சாதாரண திருடனையே பிடிக்க முடியல. திருடனுக்கெல்லாம் பெரிய திருடனாக இருக்கிற கடவுளை அவனே சொன்னாலே உடைய யாராலும் காண முடியாது. அதனாலே பக்குவம் உள்ள ஞானிகளுக்கு கடவுள் வந்து காட்டி விடுகிறான். ஞானிகள் வந்து காட்டி விடுகிறான். நிலந்தன் மேல் வந்தருளி நீடுகளில் காட்டின்னு சொல்றார் அல்லவா மாணிக்க வாசகருக்கு. அவர் வந்துதானே காட்டினார், வந்து காட்டினார். அதனாலே ஞானம் இல்லாதவர்களாலே அடைய முடியாது. அந்த ஞானமும் அவனாலேதான் அந்த ஞானம் வர வேணும், அவனே சொல்லி இருள வேணும் என்று இந்த பாட்டில் சொல்றார். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் ஆவதில்லை. சொல்லலாவ கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என தினைத்தது எப்புறத்தது எந்தை வாதம் இல்லை. எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டது அந்த திருவடியை எங்க காணலாம், அதுக்கு நீயே சொல்லி விடணும் என்று இந்த பாட்டில மாணிக்கவாசகர் எய்தாலாவது என்று நின்னை எய்தாலாவது என்று உன்னை அடைவது எப்போ, எய்தல் எய்தல் என்றால் உன்னை வந்து சேருவது எப்போ. ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா கடவுளை எப்பொழுது அடையலாம், எப்பொழுது அடையலாம், எப்பொழுது அடையலாம் என்றுதான் என்ன. உலக பொருளிலே விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த பொருளை எப்பொழுது அடையலாம், எப்பொழுது அடையலாம் என்று உலக பொருளிலே விருப்பம் உள்ளவர்களுக்கு அதிலேயே என்ன இருக்கு இறங்குபவர். எந்த பொருளிலே விருப்பம் இருக்கிறதோ அந்த பொருளை அடையலாம் என்று மனிதர்களுக்கு என்ன இருக்கு, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. எந்த பொருளிலே அதிக விருப்பமாக இருக்கிறதோ அந்த பொருளை எப்பொழுது அடைவது, எப்பொழுது அடைவது என்று எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த எண்ணமானது விரும்போகாத இந்த பிறப்புல அடைந்து விடுவார்கள், அப்படி அடையலன்னா அடுத்த பிறப்புலையாவது அடைஞ்சிடும். அதனால அது வந்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்பது திருக்குறள். அதனால அதுல சிந்தையை வச்சுக்கிட்டே இருக்கிறது. கடவுளை அடையவோணும், அடையவோணும், அடையவோணும் என்று சிந்தையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இந்த பிறப்புல அடைஞ்சிடலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த பிறப்புல அடைஞ்சிடலாம். இந்த எண்ணத்தை அவர் பதிவு பண்ணிக்குவார். இவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, நினைச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டுல எழுதிக்குவார். டைரியில, அவரு டைரியில எழுதி அப்படி எழுதி கொண்டா என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு தக்க பக்குவப்பு இருந்தா காட்டி விடுவாரு, இல்லைன்னா அடுத்தவர்களை காட்டி. மாணிக்க வாசகருக்கு தாங்க முடியல, இருக்க முடியல. எய்தாராவது என்று நின்னை உன்னை அடைவது எப்போ. எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு எமக்கு தலைவனாகிய இருக்கின்ற நீர், வஞ்சனேற்கு வஞ்சனாகிய எனக்கு உய்தாலாவது நந்தி மற்றோர் உண்மை இல்லை. வஞ்சகனாகிய எனக்கு உய்தல் ஆகிய பிழைத்துக் கொள்ளுவது, பிழைத்துக் கொள்ளுவது என்று சொன்னா மறுபடியும் யமன் கயிறு சிக்காமல் மறுபடியும் யமன் கைக்கு போக. இப்ப நம்ம போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம், போக வர பரமாவுக்கு கிட்ட போறது அப்புறம் யமனு கிட்ட போறது இப்படியே நம்ம கதை நடந்துகிட்டு பரமா கிட்ட போறது, அவன் படைச்சு விட்டுறான்னு அப்புறம் யமனு கிட்ட போறது, ஏமா வந்து பிடிச்சிட்டு போறது, அப்புறம் பரமா கிட்ட போறது. பரமாவுக்கும் யமனுக்கும் நமக்குமா வேலை. இந்த சிவனுக்கும் நமக்கும் தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா பரமாவுக்கும் யமனுக்கும் வேலை இல்லாம போயிடும். அதை கற்றுக்கொள்வன வாயுளனாவுல, விட்டுக்கொள்வன பூவுள நீருல, கற்றை செஞ்சடையானுடும் நாமுடும் என்று போ நமனா.

0: உள்கொள்வதே என்பது அப்பர் தேவர். அதனாலே தொடர்பு எங்கே வைத்திருக்கிறாரோ அந்த தொடர்பு வலுத்துச்சுன்னா அங்கே போய் சென்று விடுவார். தொடர்பு எங்கே வைத்திருக்கிறோமோ அந்த தொடர்பு ஆக நன்றாக உறுதியாக அந்த தொடர்பு வலுத்து விட்டா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். அதனாலே இப்பொழுது இப்படிப்பட்ட வஞ்சகனாயி எனக்கு உய்தல் ஆவது, உய்தல் என்று சொன்னால் இனிமேல் பரவாமல் இறப்பா இறவாமல் இருக்கின்ற ஒரு பெருநிலையை உன்னை தவிர வேறு எங்கும் இல்லாமையினாலே உய்தல் ஆவது உங்கள் நன்றி, உய்தலாவது உங்கள் நன்றி என்றால் உன்னை தவிர வேறு யாராலையும் உய்ய வைக்க முடியாது. உயிர்களை உயிர்களை பறக்காமலும் இறக்காமலும் தடுத்து காப்பாற்றுகின்ற திறமை உனக்குத்தான் இருக்கிறது, தவிர வேற யாருக்கும் இல்லை. உயிர்களை பிறக்காமலும் இறக்காமலும் பேரின்பத்திலே திளைக்க வைக்கின்ற அந்த மாதிரியான திறமை ஆற்றல் உனக்குத்தான் இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? சிவனுக்கு, வேற எவனுக்கு இல்லை. அதை எப்படி சொல்றாருன்னா, உய்தாலாவது உங்க நன்றி மற்றொரு உண்மை இனி வேறு எங்கையும் இந்த மாதிரியான திறமை வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது என்பதே உய்தாலாவது உங்க நன்றி மற்றொரு உண்மை இனி. பைதலாவது என்று பாதுகாத்து, பைதல் என்று சொன்னால் பாவம் என்று இறங்கி, பைதலாவது என்று பாதுகாத்து பாவம் இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி நீ இறங்கி என்னை காப்பாற்ற, பைதல் என்று சொன்னால் பாவம் என்று இறங்கி இவனை பாதுகாத்து என்னை பாதுகாத்து ஏனென்று கேட்டால் நமக்கு இருக்கின்ற சத்துருக்கள் ஏராளம். அது என்ன சத்துருக்கள் என்று கேட்டால் தத்துவங்களாகிய சத்துருக்கள். அதற்கு மேலே வந்து யமபயம் பிறப்பு, அதற்கு மேலே மற்ற உடம்பால இருக்கின்ற தொந்தரவுகள், இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ வகையான துன்பங்கள் எல்லாம் இந்த ஜென்மத்துக்கு இருக்கின்றபடியினாலே நீ பாதுகாத்து, என்னை நீ பாதுகாத்து கொண்டாயானால் அந்த துன்பங்கள் எல்லாம் வராமல் போயிடும். அதனால நீ இறங்கி என்னை பாதுகாக்க பைதாலாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவிய, இறங்கி பாதுகாத்து பாவிய. அது நான் வந்து ரொம்ப நல்லவன்னு நான் சொல்லிக்கல, நான் வந்து உண்மையிலேயே பாவி வஞ்சகன், ஆயினும் என்னை நீ காப்பாற்ற பாவியேற்கு இறங்கி பாதுகாத்தவர்கள். புண்ணியவானுக்கு அருள் செய்வது ஒரு அளவான கருணை என்று சொல்லப்படும், பாவிக்கு செய்வது அளவில்லாத கருணை. புண்ணியவானுக்கு செய்வது அவன் புண்ணியத்தை வச்சு செய்கிற, அதுல ஒண்ணும் அது பெருசு அல்ல. புண்ணியம் இல்லாதவனுக்கு செய்கிறவாறு அது அவன் பெருசு, அளவில்லாத கருணையை குறிப்பது. மாபாதகம் தீர்த்தப்படலம்னு ஒரு திருவிளையாடல் புராணத்தில் மாபாதகம் தீர்த்தப்படலம் துரும்பாவத்தை செய்தவன் அவனுக்கு இறங்கி அருள் பண்ணினான் என்று வரும் திருவிளையாடல் புராணத்தில். அதனால தகுதியுள்ளவனுக்கு ஒரு நன்மையை செய்வது பெருசல்ல, தகுதி இல்லாதவனுக்கு நன்மை செய்யறதா பெரிய. ஆதாளியை ஒன்று அரியனை அறத்தீதாளியை ஆண்டது செப்புமதோ என்பது கந்தரகம். ஆதாளியை ஒன்று அரியனை அறத்தீதாளியை ஆண்டது செப்பு கொள்ளாதவனுக்கு நன்மை செய்வது, வைதாரையும் அங்கு வாழ வைப்பு, வைதாரையும் அங்கு வாழ வைப்பு என்றார் போல பாவியர்க்கு இறங்கி பாதுகாத்து அருள் செய்வார். வைதாலாவது என்று பாதுகாத்து இறங்கி பாதுகாத்து இறங்கு பாவியர்க்கு. ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசன், இது அல்லாமல் வேறு ஒன்றும் கிடையாது. ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே, இது அல்லாமல் எந்த விதமான மற்ற செயல்களில் எதுவும் இல்லை ஈசன். ஈசன் என்று சொன்னால் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆண்டுவான். ஈசன் என்றால் எல்லாரையும் எல்லாவற்றையும், உலகம் எல்லாவற்றையும், ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ஆடுபவன் அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் என்றால் ஐஸ்வர்யமுடையவன் ஒரு பொருள். ஈஸ்வரன் என்றால் ஆள்பவன், ஆள்பவன். ஆள்பவன் என்றால் உலகத்தை அடிமையாக, உயிர்களை அடிமையாக, உலகத்தை உடைமையாக, உயிர்களை அடிமையாக, உலகத்தை உடைமையாக வைத்து ஆள்பவன் ஈஸ்வரன். ஈது அலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசன், ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும். ஈசனே எல்லாவற்றையும் ஆள்பவனே, நீ அல்லாமல் இங்கும் அங்கும் எதுவும் கிடையாது. இங்கும் என்று இவ்வுலகமும் சரி மற்றைய உலகமும் சரி, இம்மை மறுமை, இம்மையிலும் மறுமையிலும் இந்த லோகத்திலையும் மற்றைய உலகங்களிலும் உன்னை அல்லாமல் வேறு எந்த செயலும் கிடையாது. ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்று, இப்பிறவியிலையும் சரி மறுபிறவியிலையும் சரி, அதன் மேல இவ்வுலகமும் சரி மற்றைய உலகங்களிலும் சரி, உன்னை அல்லாமல் ஒரு செயலும் கிடையாது, உன்னை இல்லாமல் ஒரு செயலும் நிகழ்வதில்லை. ஈசனேனி அல்லதில்லை இங்கு அங்கும் என்பதும் பேசினேன் இன்மை. அதனால இப்பொழுது நான் உன்னை வாக்கினாலே பேசினேன், ஓர் பேதம் இன்மை பேதையே. அதனாலே எந்த விதமான பேதம் மாறுபாடு வேறுபாடு இல்லாமல் இருக்கின்ற உன்னை பேசினேன். பேதம் என்றால் மாறுபடுதல், பேதம் என்றால் மாறுபடுதல். ஓர் பேதம் இன்மை பேசினேன், ஓர் வேதம் இன்மை, பேதம் இன்மை என்றால் எப்பொழுதும் ஒரே தன்மையாக இருக்கின்ற அந்த பொருளுக்கு அயால மாறுபாடு கிடையாது. மாறுபாடு என்று சொன்னால் கையாலே அதனுடைய பவர் குறைவதோ அல்லது கெடுதல் வருவதோ அல்லது வேறு எந்த வகையான ஒரு குற்றம் குறைபாடுகள் உண்டாவதோ இல்லாமல் இருப்பதற்கு பேதம் இல்லாதது, உயிர்களோடு கலந்து அதான் பேதம் இல்லாதது. பேசினேன் ஓர் பேதம் இன்மை பேதையேன் என் என்கிற அறிவில்லாதவனாகிய நான் பேசினேன். பேதம் என்ன, பேதையேன் என்றால் அறிவில்லாதவன், அறிவில்லாதவனாகிய உன்னை நான் பேசினேன். பேதம் பேதையேன் என் என்கிறார். நீசனேனை ஆண்டு கொண்ட நின்மாலா, நீசன் என்று சொன்னால் தகுதியிலே குறைவானவன், தீய தொழிலை செய்வன், தீய தொழிலை செய்வனாகிய அடியேன் நின்மாலா ஆண்டு கொண்ட, இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்ட நின்மாலா, இப்படிப்பட்ட என்னை ஆண்டு கொண்டவனாகிய குற்றமில்லாதவனே, நின்மலன் என்றால் குற்றமில்லாதவன் என்பது போல் நின்மாலா. ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவன் சிந்தியாது சிந்தையே, நின்னாலால் நின்மாலா ஓர் நின்னாலால் உன்னை தவிர தேசனை ஒளிப்பொருளே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையினாலே, உன்னை தவிர வேறு தெய்வங்களை மனம் சிந்தியாது, மனசு சிந்தியாது. அதனால பல தெய்வங்களை நினைக்கும் போது என்ன ஆகும்னா அங்கங்க அங்கங்க இந்த அன்பு செதறி போயிடும். நம்ம இடத்துல இருக்கிற அன்பு 100 பங்குன்னா ஒரு 10 சாமி கிட்ட அந்த அன்பை பங்கு போட்டோம்னா ஆளுக்கு 10 போயிடும். இப்ப 10 இட்லி ஒருத்தன் சாப்பிடுறான்னு வச்சுக்க, அதை 4 பேத்துக்கு பங்கு போட்டா, 5 பேத்துக்கு போட்டா ஆளுக்கு 2 போயிடும். ஒருத்தனு கூட வயிறு நிரம்பாது. 10 இட்லி ஒருத்தன் சாப்பிட்றமா, அந்த இட்லிய 5 பேத்துக்கு பங்கு போட்டா என்ன வயிறு நிரம்பாது. அது போல பல தெய்வங்களத்துல பத்தி பண்ணா அமகிட்ட இருக்கிறது கொஞ்சம் அன்பு, இந்த அன்பு அந்த சாமி கிட்ட கொஞ்சம், அந்த சாமி கிட்ட கொஞ்சம், அந்த சாமி கிட்ட, அந்த சாமி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வச்சோம்னு வச்சுக்கோ, அன்பு செதறி ஒண்ணுல கூட உருப்படியா. தண்ணீர் வந்து எடுத்துக்கொள்ள வேணும்னா ஒரே இடத்துல ஊத்துக்கூடாது, இங்கே ஒரு கையை தோன்றது அங்க ஒரு கை தோன்றது அங்க ஒரு கை தோன்றதுட்டே போனா தண்ணி கிடைக்காது. ஒரே இடத்துல கொஞ்சம் கூடுதலா தோன்ற வேணும், இங்கே ஒரு கை தோன்றது காவேரி இல்ல தண்ணி வெள்ளைன்னு வச்சுக்க, சரி இதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் தோன்றது அதுல வெள்ளைன்னு வச்சு, இன்னும் அப்படி தோன்றினா என்ன ஆகும், தண்ணியே கிடைக்காது. ஒரே இடத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தோன்றும். அது போல ஒரே தெய்வத்தை நன்றாக சிந்தி அது வந்து ஒரு பொருளை பற்றி அந்த தெய்வத்திடத்திலேயே அன்பு செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல செல்ல அந்த தெய்வம் என்ன பண்ணும்னா ஓய்வே இல்லாம நம்மவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற நம்மவே நம்மளையே கூப்பிடுறான். இது என்ன ஒரு பெரிய ஒரு அரிப்பா இருக்குது, ஒரு நாளைக்கு போயிட்டான் அவனுக்கு அருள் பண்ணிடலாமான்னு ஒரு நாளைக்கு வந்துடுவான். ஓயா அத ஓயாதே உள்வார் உள்ளிருக்கும் உள்ளானேனாரு. அதற்கு மேலே பவனும் நாமம் பிடித்து திரிந்து பண்ணான் அழைத்தார் இவன் என அழைப்பு ஒளியான் என்று எதிர்ப்புடைய இவன் வந்து ஓய்யா ஓயாம கூப்பிட்டுட்டே இருக்கிறானேன்னு ஒரு நாளைக்கு வந்து. அதனால இந்த அன்பை வந்து செலவு பண்ணக்கூடாது, அன்பை செலவு பண்ணக்கூடாது. தண்ணி கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னா அதனால இந்த தண்ணி வந்து அதனால 1 ஏக்கர் தான் பாயும்னா அதற்கு தகுந்த அப்படி 1 ஏக்கர் தான் வெள்ளாம்படணும். ஒரு 10 ஏக்கர் வெள்ளாமல் இருக்குது, இந்த 1 ஏக்கர் தண்ணியை பாய்ச்சினீன்னா 10 ஏக்கரும் காய்ச்சி, 1 ஏக்கருக்கு மாத்திரம் ஒழுங்கா இறைச்சினா அது குழஞ்சு வளர்ந்துடும். 1 ஏக்கர் பாயிரு தண்ணிய 10 ஏக்கருக்கு விட்டான்னு வச்சுக்க, ஒண்ணுமில்லாம போயிரு, 10 ஏக்கரும் ஒண்ணுமில்லாம போயிரு. அது போல ஒரே தெய்வத்தை நன்றாக, இது தெய்வம் என்று சொன்னால், இது கடவுள் என்று சொன்னால் சிவம் தான். அதனாலே அப்படிப்பட்ட உன்னை தவிர வேறு தெய்வங்களை சிந்தியாது சிந்தை, வேறு உண்மை பொருள் இல்லாமையினாலே உன்னை தவிர வேறு தெய்வங்களை சிந்தை சிந்தியாது, சிந்தை சிந்தியாது என்று சொன்னால் வாக்கு பேசாது, வாக்கு பேசாது என்று சொன்னால் கை தோளாது. இதெல்லாம் வழங்குத, இப்படியே வேறு தெய்வங்களை மனசு நினைக்காது என்று சொன்னால், அதே போல மனம் வாக்கு வேற தெய்வங்களை பேசாது, தோத்திரம் பண்ணாது, கை கும்பிடாது. அதே தாயுமான சுவாமி, ஐயனே உனை அன்றி ஒரு தெய்வம் கையினால் தொழவும் கருதியும் கண்டாய், பொய்யானாயிலும் பொய்யுரையின் புத்த மெய்யானா உனக்கே வெளியாகுமே என்பது தாயுமான ஒரு பாடல். அதனாலே வேறு தெய்வங்களை என்னுடைய சிந்தை சிந்தியாது.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

இறைவனின் அருள் வேண்டுவோர் தர்க்கவாதத்தை விடுத்து ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதத்தின் சிறப்பினையும் நீதியையும் ஓதி உணர்வீராக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1052.

பிரம்ம பொருள் விளங்க சிவபெருமான் வேதத்தை உரைத்தார். அந்த உண்மை பொருளை உணராது வேதத்தை ஓதுகின்றோர் வேதியர் அல்லர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 55.

தெய்வீக நெறியானது சைவ நெறி. அறிவும் அறியாமையற்ற வீடு பேருமாயுள்ள இறைவனை எண்ணி குருவால் உணர்த்தப்படும் நெறியாய் சிவத்தை பொறுத்தும் ஓர் ஒப்பற்ற நெறியாகும். இந்நெறியினையே சிறப்பாக வேத முடிவான உபநிடதங்கள் கூறுகின்றன. அதுவே சிவ நெறி, அதுவே தூய நெறி. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 55.

தம்முள் ஒரு இயல்பிறனாக உள்ள சிவனை உணராது வேறாக எண்ணி தம் இஷ்டம்போல் நடப்பவர் வினைகளை பெருக்கி வீணே மடிகின்றனர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1059.

அறிஞர் என்பவர் 18 மொழிகளும் தெரிந்தவராக இருத்தல் வேண்டும். அத்தகையவரே வேத ஆகமம் கூறும் உண்மையை நன்றாக அறிய முடியும். அந்த 18 மொழிகளும் அண்டங்களுக்கு முதல்வனாகிய சிவன் வெளிப்படுத்திய அறத்தை சொல்லும் நோக்கமுடையதே. எனவே மொழி வெறி கொள்ளாதே. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 65.

சிவபெருமான் சிருஷ்டி காலத்திற்கு முன்னே பூமியில் பனியே நிறைந்திருந்த அந்த காலத்திலே ஒரே சமயத்தில் பராசக்திக்கு வேத ஆகமத்தை தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் உபதேசித்து அருள் புரிந்தார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் 66

ஆன்மா தனது ஆணவ மலத்தால் அறியாமை உண்டாகி வினையால் வஞ்சிக்கப்படுகிறது. அதை மீட்டு சிவன் அருளால் மீண்டும் பிறவி பெறாத வகையை தமிழ், வடமொழி ஆகிய இரண்டினும் உள்ள ஆகமங்களால் அறிவாயாக. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் பாயிரம் மந்திரம் என்பது

இறைத்தூதர் திருமூலர் சுய பிரகாச வெளியில் எண்ணற்ற காலம் தனது குருநாதராகிய நந்தி தேவரின் திருவடியின் கீழ் இருந்து அனைத்து சாத்திரங்களையும் பெற்றதாக கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திராம் பாயிராம் மந்திரம் 81

தேவாதி தேவரின் இறைத்தூதர் திருமூலர் தான் செய்த பெருந்தவத்தால் ஈசன் தமிழில் திருமந்திரம் எனும் வேத ஆகம சாத்திர தோத்திர நூலை படைக்குமாறு தனக்கு அருளியதாக கூறுகின்றார் திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் 1084

0: மிகச்சிறந்த புனிதமான வேதத்தையும் அதன் உட்பொருளையும் இறைவன் கருணையினால் தனக்கு அருளியதாக இறைத்தூத திருமூலர் கூறுகின்றார். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமூலர் திருமந்திரம். வழங்குபவர் சென்னை சுப்பிரமணியன் சர்மா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். திருமந்திரமே சிதம்பரந்தானும் திருமந்திரமே சிறந்த உபாங்கம் திருமந்திரமே திருக்கூத்தின் செய்கை திருமந்திரமே திருமேனிதானே. ஆத்மபந்துக்களே, தொடர்ச்சியாக திருமந்திரத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இறைவணக்க பாடல்கள் அப்படிங்கிறதாக பார்க்க ஆரம்பித்தோம். இந்த இறைவணக்க பாடல்களே கிட்டத்தட்ட 47 பாடலுக்கு மேலே இருக்கிறது. அப்புறமா வரலாறு சொல்ல போறார், வரலாறுக்கு அப்புறம் அவையடக்கம். இப்படி மிகவும் விஸ்தாரமான கிரந்தம் இந்த கிரந்தம், பெருசா போயிண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அனுபவித்துக் கொண்டே வருகிறோம். முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று இறையருளையும் குருவருளையும் இறைஞ்சுகின்றோம். நேற்றைக்கு முக்கியமான ஒரு ரகசியம் சொன்னார். இன்று இந்த ஆன்மீக வழியிலே வருபவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடியது எது, எதெல்லாம் தடையாக இருக்க முடியும், அதெல்லாம் எப்படி இறைவனே நீக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைத்தவ நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கம் அது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. அதிபதி செய்து அழகை வேந்தனை அழகாபுரி குபேரப்பட்டினம், இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீலங்கான்னு சொல்றோம். இன்னைக்கு அவாதான் எக்கனாமிக் கிரைசிஸ்ல இருக்கா பாவம். சத்சங்கம் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் ஆஃப்டர் எஃபெக்ட் உண்டாகுங்கிறத இதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்துல குபேரனுக்கு சொந்தமாக இருந்த இடம் லங்காபுரி. ராமாயணத்திலையுமே ராமரே சொல்லுகிறார், அபிஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண ரோஜத்தே ஜனனி ஜென்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி அபிஸ்வர்ணமயி லங்கா. சொர்ணமயமா இருக்கான் ராமரே தன் வச்சனத்தால் சொல்கிறார். சொர்ணமயமாக இருக்கிறது, ஏன்னா அழகாபுரி குபேர பட்டணம், குபேரன் கிட்ட இருந்து ராவணன் வாங்கிண்டான் லங்கைய. அதி பதி செய்து அழகை வேந்தனை நிதி பதி செய்த நிறை தவ நோக்கி அது பதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின். அந்த அழகாபுரிக்கு குபேரன் அரசனானது எவ்வாறு அப்படின்னா, இவர் தான் நியமிக்கிறார். சர்வ நியாமகராக இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் அழகாபுரிக்கு வேந்தனாக குபேரனை நியமிக்கிறார். ஆன்மீகம், தியானம், யோகம் இப்படிலாம் வந்துட்டா எல்லாரும் கேட்கிற கேள்வி, சாப்பிட வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா, ஏதாவது சம்பாதிச்சாதானே வாழ்க்கையை நடத்த முடியும், இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன. லௌகீகத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆன்மீகத்திலேயே வந்துடணுமா, அப்படி வர முடியாது, என்னால வர வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்த இடத்துல இருந்து கொண்டே செய்வதுதான் ஆன்மீகம். உன்னை விட்டு இன்னொன்றை பிரிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்ல, நாமே அதுவாக இருக்கிறோம். அப்போ உன்னை விடுறதுக்கு உண்டான பேச்சே அங்க கிடையாது, செய்யக்கூடிய செயலிலேயே தெய்வத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பொதுவும் சொல்ல முடியும். அப்பதான் அது எல்லாருக்கும் பொது அப்படின்னு சொல்ல முடியும். எதற்காக இந்த பாடலை சொல்லுகிறார்னா, பெருசா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு வள்ளுவரின் கூற்றை ஒத்து, பொருள் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற கவலையை விட்டுத்தள்ளு. ஏன்னா அந்த பொருளுக்கே அது அதிபதியாக இருக்கக்கூடியது அந்த குபேரன், அந்த குபேரனை நியமித்தது சிவபெருமான். இவரை ஆசிரியத்தால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும், அதாவது ஐஸ்வர்யம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையே ஈஸ்வரஹா அப்படிங்கறதனுடைய அப்ஜெக்டிவ் தான் ஐஸ்வர்யம், ஈஸ்வரனுடையது என்று பொருள் ஐஸ்வர்யம். அப்ப இந்த ஈஸ்வரனுடையதாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உனக்கு வந்து சேரும், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனை, இவன் ஒருவனை நீ நாடினாலே போதுமானது, எல்லாமே உன் காலடி வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுபதியாத ரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே, இதுதான் இனிமே உனக்கு வேலை அப்படின்னு குபேரனை நியமிச்சாராம். இனிமே நீ நிதிக்கு அதிபதி, நிதிபதி செய்த நிறைதவ நோக்கி. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் உனக்காக எதையும் செய்வார், எதையும் சாதிப்பார், நீ கவலை கொள்ளாதே அப்படின்னு மனசுக்கு ஒரு திடம் சொல்லுகிறார். நீ தைரியமா 3000 கேளு, மற்ற எதையும் பற்றி யோசிக்காதே. அப்படிப்பட்ட சிவபெருமானை பற்றி நாம் பார்க்க போகிறோம், அவருடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் இன்னார் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா, இன்னார்ங்கிறதுக்காக இந்த பாடலை இங்கே சொல்கிறார். இது பதியேலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமர்கின்றானே. இப்பேற்பட்ட பலம் கொண்டவர், இப்பேற்பட்ட பராக்கிரமம் கொண்டவர், இப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களை உடையவர் எங்க கடைசியில உட்கார்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தா பக்தனுடைய ஹிருதயத்தில்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். இதுபதி ஏலம் கமல் பொழில் ஏழும், ஏலம்ங்கிறது வாசனை. நேற்றுக்கே வாசனைகளை பற்றி பேசினோம். இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த தேகம் வாசனாமயமான சரீரம், வாசனாமயம் இதம் சரீரம். இந்த வாசனாமயமான சரீரத்திலே ஏழு உலகங்கள் தனியாக நமக்கு தெரிகின்றது. பூஹு புவஹா சுவஹா அன்னைக்கே பார்த்துட்டோம், ஏழு உம்பர் சென்றனன்னு முதல் பாட்டிலேயே சொல்லிட்டார். அதை முதுபதி செய்தவன், முதுபதிங்கிறது இங்கே இடுகாடு சுடுகாடு எப்படி வேணா வச்சுக்கலாம். முதுபதி வயசானப்புறம் எல்லாரும் போகக்கூடிய பதி முதுபதி. முதுபதி செய்தவன் மூதறிவாளன், இந்த ஏழு உலகங்களும் சிருஷ்டியும் பார்த்திருக்கார், ஸ்திதியும் பார்த்திருக்கார், சம்ஹாரமும் பார்த்திருக்கார். அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட, ஒரு விஷயம் தெரிஞ்சிடுத்துன்னா அந்த விஷயத்தை பத்தி அப்புறம் கவலைப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். தெரியாத விஷயத்தை செய்யும் பொழுதுதான் ஒரு இன்செக்யூரிட்டி, இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத தன்மை இதெல்லாம் உண்டாகும். அப்போ இவர் எல்லாத்தையும் பார்த்திருக்கார், சிருஷ்டி பண்ணி, ஸ்திதி பண்ணி, சம்ஹாரம் பண்ணி, எல்லாத்துக்கும் இவர் சாட்சி பாவமா, சாட்சி மாத்திரமா இருக்கிறதுனால மூதறிவாளன், முதுபதி செய்தவன் மூதறிவாளன். இந்த ஏழு பதியையும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன், விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி. விதுபதினா சந்திரன், சந்திரன் சந்திரமா மனசோ ஜாதகா சக்ஷோ சூரியோ அஜாயத, புருஷ சூக்தத்துல வருது இல்லையா. சந்திரமா மனசோ ஜாதகா, மனசுங்கிறது சந்திரனிடமிருந்து வருகிறது, அதனால்தான் அலையும் தன்மையை, அலைபாயும் தன்மையை கொண்டதாக உள்ளது. விதுபதினா இங்க சந்திரனை கூறுகிறது. விது விடம்பன விஜயே வருது இல்லையா, தீட்சிதர் கிருத்தியில வருது இல்லையா. விது அப்படின்னா சந்திரன், விதுபதி சந்திரன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே. அந்த மனதிலே ஹிருதயம், அந்த பக்தனுடைய ஹிருதயத்திலே யார் இவனை வணங்குகின்றார்களோ அவருடைய ஹிருதயத்திலே என் மனத்துதித்தவனே பாட்டு இருக்கு இல்லையா நாமசிங்க கீர்த்தனத்துல. அந்த மனத்திலே உள்ளவராக, பக்தர்களுடைய மனசுல இருக்கிறவர்களாக இருக்கக்கூடியது. நிவசத்து ஹிருதி பாலா நித்திய கல்யாண ஷீலா, அந்த ஹிருதய தாமரையிலே இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதாக சொல்கிறார். அதுபதியாக அமருகின்றானே. எவ்வளோ பெரிய பராக்கிரமத்தை கொண்டவராகவும் இருந்தாலும் எங்கே அமருகிறார் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா, பக்தனுடைய ஹிருதயத்திலே அமருகிறார். பக்தனுடைய இதயத்திலே, அந்த இதய தாமரையிலே அமருகிறார். சத்குருனே மாஜே ஹிருதயம் பைசவிலான்னு ஒரு பாட்டு உண்டு, அபங்கம் உண்டு. அந்த ஹிருதயத்திலே அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இறைவன். தொடர்ந்து அனுபவிப்போம் இந்த ஹிருதயத்தில் அப்படிங்கிறதுனால. நேற்றைக்கு எப்படி சொன்னோமோ, சுவாதிஷ்டானத்தை நினைவு கூற வேண்டும் ஆக்ஞையில் வைத்து அப்படின்னு இன்று அநாகதத்தை பற்றி பேசுகிறார். இறைவன் அமருமிடம் இருதயமாக இருக்கிறது. ரமண பகவானும் ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் இதயம் வலது பக்கமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பொருளாக தியரிட்டிக்கலா புரிஞ்சுண்டாலும் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு அபியாசம் தேவையாக இருக்கிறது. அபியாசம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிறவாளுக்கு பக்தி எளிமையான மார்க்கமாக இருக்கிறது. இது என் கடவுள், இது என் வழி அப்படின்னு முடிவானப்புறம் அதை கண்ண மூடிட்டு அதுலயே குதிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனே நம்மை அங்கே இட்டு செல்வார். இதுவரை இம்மட்டிலும் உயர்த்திய தேவன் இதற்கு மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருவோம். இறைவனை அமரச் செய்து ஒரு இடத்திலே தங்களுக்கு பாவனை உண்டாக வேண்டுமென்றால் அநாகத சக்கரத்திலே, அந்த ஹிருதய சக்கரத்தும் அநாகத சக்கரம்னு சொல்றோம் இல்லையா, ஹார்ட் சக்கரா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான் இல்லையா, அந்த அநாகத சக்கரத்திலே இறைவனை அமர்வித்து அங்கே அவர்களுக்கு அவருக்கு உண்டான பூஜை முறைகளை செய்து வந்தால் மானசீகமா தான், மானசீகமா அவங்க பூஜைகளை செய்து வந்தால் அதனாலதான் பாலாவுடைய தியான ஸ்லோகத்தையும் வருது, நிவசத்து ஹிருதி பாலா நித்திய கல்யாண ஷீலா. இறைவனினுடைய தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு மேற்கொண்டு அனுபவிப்போம். என் தாயோடு என்னப்பன் ஏழேழு பிறவியும் அன்றே சிவனுக்கு எழுதிய ஆவணம் ஒன்றாய் உலகம் படைத்தான் எழுதினான் என்றான் முகில் வண்ணன் நேர் எழுத்தாமே. திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: பெருவரை சூழ் வையகத்தார் பேர் நந்தி சிவமூர்த்தி பேரானே பிறைசூடி பிணிதீர்க்கும் பெருமானே என்று பொன்னி புனித நீர்மூழ்கி புகழ்ந்து ஏத்தி நிற்கின்றார். அம்பவள ஐயாரா ஆளாயினான் உய்ந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலட்சேவடி காண என்ற கருத்து அமைந்த திருப்பதிகம் பாடி பரவியுள்ளார் அப்பர் பெருமான். சிவனடிக்கு ஆளாகி உயிர் பெற ஓதி மகிழ வேண்டிய திருப்பதிகம் விடகிலேன் அடிநாயேன் பண் பழந்தக்கராகும்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: 9 திருமுறையில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை. உரை வழங்குபவர் தூத்துக்குடி திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நிறைவாக 9 ஆசிரியர் வந்து சேதிராயர். சேதி நாட்டை ஆண்ட குறுநில மன்னர். சேதியர்னா அது ஒரு வகை மரபு. சேதியர் ஆண்ட நாடு சேதி நாடுன்னு சொல்லப்படுது. இது தென்னார்காடு மாவட்டத்தோட வடமேற்குல இருக்கக்கூடிய நடுநாட்டுல ஒரு சிறு பகுதியாக இருக்கு. தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல இருக்கு. நடுநாடுன்னு சொல்லப்படுது. சேதி நாடு மலையமன் நாடு அப்படின்னு வழங்கப்படுகிறது. அந்த சேதி நாட்டு குறுநில மன்னர் சேதிராயன் வந்து மலையகுலராசன்கிற பட்டங்களை உடையவர்கள். சேதி நாட்டோட தலைநகரம் வந்து திருக்கோவலூர், கிளியூர். அதெல்லாம் கிளியூரை தலைநகரா கொண்டு அரசாண்டவர் தான் இந்த சேதிராயர். இவர் தன்னை பத்தி சொல்லும் போது ஏயுமாறு எழில் சேதியர்கோன் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தந்தையாரிடமிருந்து கேட்டு பெற்று அபிமான புதல்வராக வளர்த்த நரசிங்க முனையரையர் வழியில வந்தவரு இந்த சேதிராயர். சடையநாட்டில இருந்து அவரை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வளர்த்தார் இல்லையா, நரசிங்க முனையரையர் அவருடைய வழியில வந்தவர். இவரும் எல்லாரையும் போல சிவபக்தி அடியார் பக்தியில சிறந்து விளங்கினார். பல சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்டார். இவர் ஒரே ஒரு பதிகம் தான் இவர் பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இவர் வந்து இவருடைய காலம் வந்து முதற் குலோத்துங்கன், அதாவது கிபி 1070-1120 காலத்தவராக அல்லது அதுக்கு பிற்பட்ட காலத்தவராக இருக்கலாம் அப்படின்னு வரலாறு சொல்லுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இவரும் என்ன சொல்றாரு? சேலுலாம் அப்படின்னு தோங்கக்கூடிய அதுல பதிகம், தில்லை உள்ளிர் தில்லையில இருக்கக்கூடியவரே உமை சாலனால் அயர் சார்வதினால் இவள் வேலையார் விடம் உண்டு உகந்தீர் என்று மாலதாகுமென் வானுதலே அப்படின்னு சொல்றாரு. இதுவும் பிரதோஷத்தை அன்னைக்கு படிக்க வேண்டிய பாடல் தான். கடல்ல தோன்றின நஞ்சை உண்டு தேவர்களை காத்து மகிழ்ச்சியை உடையவரேன்னு சொல்லி உங்க மேல அவ வந்து ஒரு விருப்பத்தோட இருக்கிறாள் அப்படின்னு அந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, வானுதல் கொடி மாலதுவாய் மிக நாணமற்றனல் நான் அறியேன் இனி சேர்ந்துதற் பொலி தில்லையுளீர் உமை காணில் எய்ப்பிழல் காரிகியன். கண்டிப்பா நீங்க அவளுக்கு காட்சி வழங்கணும்னா அந்த ஆன்மா இறைவனை அடைவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள். காரிகை கருளீர் கருமால் கரி ஈருரித்து எழு போர்வையினீர் மிகு சீரியல் தில்லையாய் சிவனே என்று வேறினர் குழலால் இவள் விம்மே அப்படின்னு சொல்ற. பெரிய யானையோட தோலை கிழிச்சு போத்தியிருக்கீரு, தில்லையில இருக்கிறீரு. இவ நா குளறி உங்களையே நினைத்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். இந்த பெண்ணுக்கு நீங்கள் அருள் செய்யணும்னு தன்னோட உயிருக்காகத்தான் வேண்டார். விம்மி விம்மியே வெய்துயர்த்தாள் ஏன்னா உண்மையே நினைந்து ஏத்தும் ஒன்றாகிழள். சுவாமிய நினைச்சு ஏத்து ஏத்துதெல்லாம் என்ன பாடுறதுதான். அதை தவிர நமக்கு இந்த பிறவியில வேற ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. செம்மலோர் பயில் தில்லையுளிர் எங்கள் அம்மல் ஓதி அயர் உருமே அப்படின்னு சொல்றார். இவ தேம்பி தேம்பி பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறா, உன்னையே நினைச்சு பொழுந்து பாடிக்கிட்டே இருக்கா, யாராலையும் இவளை ஆற்றுவிக்க முடியாத மாதிரி இவ இருக்கிறா, அவளை நீங்கள் காக்க வேண்டும் அப்படிங்கிற பாணியில இந்த பாடல் முடியுது. அயர்வுற்று அஞ்சலி கூப்பி அந்தோ என்னை உய உன் கொன்றையந்தார் அருளாய் அப்படின்னு சொல்லி கேக்குது. என் மகள் வந்து ரொம்ப சோர்ந்து கைகளை கூப்பி ஐயோ என்ன வாழ வைக்கணும்னா நீ உன்னோட கொன்றை பூமாலே தரணும்னு உன்ட வேண்டுதா, நல்ல மதில்கள்லாம் உள்ள தில்லையில இருக்கக்கூடிய எம்பெருமானே இந்த பெண்ணுக்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு செவிலித்தாய் சொல்வது போல. அடுத்து, மாதோர் கூரன் வண்டார் கொன்றை மார்பனன் தோல் என்று ஓதில் உய்வன் ஒன் பைங்கிளியே எனும் செய்தித்தீர் சிரம் நான் முகனை தில்லை வாதித்தீர் என் மட கொடியையே அப்படின்னு சொல்ற. என்ன சொல்லி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகான பைங்கிளி ஒளி பொறிந்த பச்சை கிளி, பார்வதி பாகன், கொன்றை பூவை அணிந்த மார்பினன் அப்படின்லாம் கூறுனா நான் பிழைப்பேன் என்னோட அப்படின்னு என் மகா சொல்றா. பிரம்மனோட தலைய போக்கினவரே, இப்ப இந்த பொண்ணை நீங்க வருந்த பண்ணலாமா, இது உங்களுக்கு தகுமா அப்படின்னு அந்த தாய் கேட்பது போல, கொடியை கோமள சாதியை கொம்பிளம் பிடியை என் செய்திட்டீர், பகைத்தார் புறம் இடிய செஞ்சிலை கால் வளைத்தீர் என்று முடியும், என்று முடியும் நீர் செய்த மூச்சரவே அப்படின். அதாவது பகைவர்களுடைய மும்மதிலும் அழியும்படி மேறு மலைய ரெண்டு கால்களாலையும் வளைத்து நின்று அப்படின்னு சொல்லி பூங்கொடியாக என் மகள் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறா, வருந்திக்கிட்டே இருக்கா. இவ இப்படியே இவ மூச்சே அருந்திரும் போலுக்கு உங்களை நினைச்சு நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க, இவளை எப்படி காக்க போறீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி. அரவனே அன்று பன்றி பின் ஏகிய மரவனே, என்னை வாது செய்யேல் எனும் சிறைவண்டார் பொழில் தில்லையுளிர் எனும் பெருகுலாம் முதற்பெய்வழையே அப்படின்னு சொல்ல, அற வடிவினன் இறைவன் வந்து தர்மத்தின் வடிவமாக இருப்பவர், பன்றியின் பின்னே வேட்டையாட சென்ற வேடன், என்ன துன்புறுத்தாதீங்க என் பொண்ணு சொல்லுதா, அதனால நீங்க அவளை துன்புறுத்தாமல் காக்க வேண்டும் என்று அதிலே அந்த விண்ணப்பமாக சொல்லி, அன்று அருக்கனை பல் இருத்தாய் இருத்தானாயை கொன்று காலனை கோல் இழைத்தீர் எனும் தென்றலார் பொல் தில்லையுளிர் இவள் ஒன்று மாகிழல் உம் பொருட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. அருக்கன்னா சூரியன், சூரியன் வந்து 12 பேரு, அதுல ஒரு சூரியனோட பல்லு போச்சு இந்த தக்க யாகத்துல கலந்துகிட்டதுனால, அதனால அதை சொல்லி பல்லை இருத்தா இல்லை அந்த பல்ல எடுத்து விட்டார் அப்படிங்கறத சொல்றார். இவ வந்து உங்களையே நினைத்து கொண்டு ஒன்றும் ஆகாமல் இருக்கின்றாள் உங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ சூரியனோட பல்ல இருத்தாச்சு, ஆணையை கொன்று காலனை கோல் இழைத்தீர், யானையோட தோல் உரிச்சதும் அப்புறம் காலன், அது நமக்கு தெரியும் மார்க்கண்டனுக்காக இந்த வரலாறுகள்லாம் அதுல பேசப்பட்டிருக்கு. ஏயுமாறு எழில் சேதிபர் கோன் தில்லை நாயனாரை நயந்து உரை செய்தன தூயவாறு உரைப்பார் துறக்கத்திடை ஆய இன்பம் எய்தி இருப்பாரு அப்படின்னு சொல்றார். பொருந்தும் வகையில தில்லை நாயகராகிய சிவபெருமான சேது நாட்டு மன்னன் விரும்பி உரைத்த அந்த பாடல எழுத்து பிழையும் சொற்பிழையும் இல்லாம யாரு தூய்மையாக பாடுகின்றார்களோ அவங்க சிவலோகத்தில் உள்ள இன்பத்தை அடைவார்கள் என்று மிக அழகாக இந்த பதிகம் சொல்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதுவரையிலும் கிட்டத்தட்ட நம்ம ஒரு எல்லா பதிகங்களையுமே சிந்தித்தாயிற்று. இதுல நம்ம வந்து இறைவன் நம் பொருட்டு செய்யக்கூடிய பல விஷயங்களை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டே வரலாம். அவர் பதியாக இருக்கின்றார், பதியோட சிறப்புகள் எல்லாம் பல பதிகத்துல பார்த்தாச்சு. அப்புறம் பசுக்களாகிய நம்மை காப்பதற்காக அவர் வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார், மூவகை திருமேனிகள், அருவத்திருமேனி, அருவுருவ திருமேனி, உருவத்திருமேனிட்டு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அருவத்திருமேனிக்கு நிஷ்கல திருமேனின்னு பேரு, லய திருமேனின்னு பேரு. அரு உருவம் அதான் அந்த சிவலிங்க திருமேனி, அதுக்கு சகல நிஷ்கல திருமேனி அல்லது போக திருமேனின்னு பேரு. உருவத்திருமேனிக்கு எப்படிலாம் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக வடிவத்திலையும் யோக வடிவத்திலையும் வேக வடிவத்திலையும் வரும், அதுக்கு சகல திருமேனி அதிகார திருமேனி அப்படிங்கிற பெயர்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாம் மிகுதியாக 9 திருமுறையில தில்லை பாடப்பட்டு இருக்கிறது பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நடனம் என்னது அப்படின்னு நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா 5 தான் அவர் நடனம் ஆடுகின்றது. நம்ம அதை உண்மை விளக்கம் பாடல்லாம் பார்த்தோம். இப்ப 5 என்னது? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இப்ப படைத்தல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உயிர்கள் என்றும் உள்ள பொருள் அழியாது. அப்ப இவர் எதை படைக்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்களுக்காக உடம்பும் கருவியும் உலகத்தையும் அனுபவத்தையும், அதான் தனு கரண புவன போகத்தை படைக்கின்றார். இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்கவே முடியாது. இப்ப களிமண்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அதுல இருந்து ஒரு பானையை செய்ய முடியும், ஒரு செங்கலை செய்ய முடியும். அது மாதிரி இது எல்லாமே காரண நிலையில இருந்ததை இவர் காரிய நிலைக்கு கொண்டு வர்றத தோற்றுவித்தல், படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அப்படி அவர் கொடுத்தத இந்த உடம்பெல்லாம் கொடுத்திருக்காரு இல்லையா, இது வந்து எவ்வளவு காலம் நிலைநிறுத்தணுமோ, அதாவது இந்த பிறவியில நம்ம எவ்வளவு வினைய நுகரணுமோ அது வரைக்கும் இந்த உடம்ப காக்குறதுக்கு பேரு காத்தல். இந்த இது அனுபவிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னா அழித்தல், அழித்தல்னா இல்லாம பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஆன்மா வந்து தூள நிலையில இருந்து சூட்சமமான நிலைக்கு போகுது, ஒடுக்குதல் அப்படின்னு சைவ சித்தாந்தம் இத சொல்லுது. அப்போ அவர் நமக்காக இந்த உடம்ப கொடுத்தாரு, ஆனா இந்த எதுக்காக கொடுத்தாரோ அதை மறந்து இந்த உயிரானது நம்ம அவரை அடையறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, பிறவி நீங்கிறதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த உயிர் இந்த உடம்பு மேலையும் உலக பொருட்கள் மேலையும் ரொம்ப ஆசை வைக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி ஆசை இருக்கிற வரைக்கும் நமக்கு பிறப்பு இறப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கா ஆசை அற வரைக்கும் நீங்க அதுலயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை காட்டாம மறைச்சிருந்தாரு. அந்த உலக பொருட்கள்லயே நம்மளை உளல வைக்கின்றார். அப்படியே உழன்று உழன்று கொஞ்சம் கொஞ்சம் காலம் ஆன உடனே மெது மெதுவா ஆணவ மலம் தேயும். அதனால அறிவு வளரும். இது அறிவு வளர வளர மறைத்தலும் விலகும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அறிவு முதிர்ந்து பக்குவமான உயிர்கள் ஆசை இல்லாம தன்முனைப்பை விட்டுட்டு இறைய பற்றி நிற்கும். அப்ப இறைவன் இதுகாரம் தன்னை மறைத்துக் கொண்டிருந்தார் அல்லவா, இப்போது தன்னை காட்டுவார். தன்னை அனுபவிக்கும்படியாக ஆணவ மலப்பிடியிலிருந்து அந்த ஆன்மாவை மீட்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். இதைத்தான் ஐந்தொழில் சொல்றோம். இதை நம்மை போல அவர் கஷ்டப்பட்டெல்லாம் செய்யறது கிடையாது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யறோம், அவர் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் விளையாட்டா தான் செய்யறாரு. திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. இத வந்து நம்ம சிவபிரகாசத்துல ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக இயம்புவார்கள். அணுக்கள் இடர்கடல் நின்றும் எடுத்தே ஊற்றமிகு அருள் புரிதல் ஏதுவாக உரை செய்வர். ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்ற தோற்றம் மலபரிபாகம் மலபாகம் வர காத்தல் போகம் துய்ப்பித்தல் திரோதாய நிறுத்தலாகும் போற்றல் அரும் அருள் அருளே அன்றி மற்ற புகன்றவையும் அருள் ஒளிய புகழ் உணாதேன்றார். இந்த தொழில்கள் எல்லாம் எதுக்காக சுவாமி பண்றாரு அப்படின்னா, இது ஏதோ விளையாட்டுன்னு சொல்றாங்க, ஆனா உண்மையில உயிர்களை துன்பக்கடல இருந்து மீட்கணும், பிறவிக்கடல இருந்து மீட்கணும், நிலைவேறு உடைய மாதிரி அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் இதெல்லாம் செய்யறார். இப்போ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிற நிலையில இருக்கும்போது அந்த களைப்பு நீங்கிறதுக்கு அழித்தல் தொழிலும், அப்புறம் அறிவையும் செயலையும் மறைத்து நிற்கக்கூடிய ஆணவ மலம் பரிபக்குவம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, மல நீக்கம் பெறணுங்கிறதுக்காக படைத்தல் தொழில் நடைபெறுகிறது. அந்த வினைகளை தொலைப்பதற்காக உயிருக்குள்ள வினையை தொலைக்கிறதுக்கு வினைப்பயனை ஊட்டுவதற்காக காத்தல் தொழிலும், அதை அனுபவிக்கும் போது அந்த போகங்கள்ல உயிருக்கு சுவை ஏற்படும்படி செய்வது மறைத்தல் தொழில். எல்லாராலையும் புரிந்து போற்றுவதற்கு அறிய திருவருள் தான் அருளல் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சுமே அருள் தான் அப்படிங்கிறத சொல்லி, இது ஏதோ விளையாட்டுன்னு சொன்ன சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்களா அந்த மாதிரி விளையாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. பயன் இல்லாத செயல சுவாமி செய்யவே மாட்டார். அதனால இது எல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால் நம் பொருட்டுத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த பிறவிக்கு நம்ம வந்துட்டோம். கடவுளை வழிபடணும்னு சொல்லி ஞான நூல்கள்லாம் சொல்லுது, நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். அது எதுக்காக கடவுளை வழிபடணும்னா, உண்மை பொருளாகிய கடவுளுடைய திருவடிய அடையறதுக்காக மட்டும்தான் வழிபாடே பண்ணணும். ஆனா மனசு கடவுளை பற்றாம உலக பொருட்களை தான் பற்றி கொண்டே இருக்குது. உணவு மேல, உடை மேல, புகழ் மேல, மற்ற பொருட்கள் இன்னும் சொல்லிக்கொண்டே பண்ணது எல்லாமே சிற்றின்பம். இதுலயே மயங்கி இதுக்காகவே தன்னுடைய காலத்தையும் கருத்தையும் உயிர்கள் வந்து கவனமே இல்லாம இந்த மனித பிறப்பை வீணடிக்குது. வைத்தது நம் தமக்கு இதோர் பிறவி மதித்திடுமின்னு சொல்றாரு இல்லையா, அப்புறம் சொல்லி இந்த பிறவியை மதிக்க கத்துக்கணும். இதெல்லாம் ஏன் நடக்குன்னு பார்த்தா, இது எல்லாமே ஆணவத்தோட முனைப்பாலதான், அஞ்ஞானம் அறியாமை. இப்ப நாம பார்த்த உணவு, உடை, புகழ், சொத்து, சுகம் எல்லாம் நிலையற்றது, பொய்யானது. கடவுள் ஒருத்தர் தான் நிலைத்த பொருள், மெய்ப்பொருள். அப்ப நிலையான அவருடைய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, நிலையான பொருளாகிய திருவருள் நமக்கு வேணும் அப்படின்னா, பொய்ப்பொருள் மேல பற்ற விட்டுட்டு மெய்ப்பொருள் மேல நம்ம பற்று வைக்கணும். அப்பந்தான் நமக்கு பேரின்பமாகிய வீடு பேறு கிடைக்கும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அறியாமையால உயிரானது உலகத்துல வந்து உலக இன்பங்களை வேண்டி வேண்டிய வழிபாடு பண்ணுது. இதுக்கு நம்ம பிறக்கலைங்கிறத நம்ம முதல்ல மனசுல இருத்தி கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய பற்ற போக்கணும், அதுக்காகத்தான் நாம பிறந்திருக்கோம். சாமி முன்னால கோயில போய் நின்றுக்கிட்டு, நான் நிறைய மார்க் வாங்கணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு நிறைய அந்த சம்பள உயர்வு கிடைக்கணும், எனக்கு பூமி வேணும், என்னை நீ பெரிய பணக்காரனா ஆக்கணும், இப்படி எல்லாம் வழிபட்டோம்னா இந்த பிறவி எடுத்ததுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த உலக இன்பங்களை தரக்கூடிய இந்த செல்வம் பூரம் இந்த ஆன்மாவுடைய வியாதியாகிய ஆணவம், அதுக்கு அதெல்லாம் ரொம்ப துணையா இருக்கும். வியாதி நீங்கணும்னா இதெல்லாம் நமக்கு பிடிப்பே இருக்கக்கூடாது. பத்தியம் மாதிரி இதெல்லாம் விட்டுறணும். பத்தியம் வந்து மாயையை விடுறதுன்னு பார்த்தோம். அந்த அப்ப இந்த பற்றை எல்லாம் நமக்கு எடுத்துக்கிட்டு கடவுள் மேல பற்று வச்சாதான் நம்ம உய்ய முடியும். அதுதான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்கணும். இப்ப நம்மளோட சரீரத்தை காப்பாத்துற அளவுக்கு நம்ம உண்டா போதும். அதுக்கு சுவாமியே நமக்கு இந்த பிறவிக்கு இந்த இங்க அனுப்பும் போதே எப்படி நமக்கு அவர் படி அளக்கணுமோ அளந்துருவார். அதனால போஜனத்துக்காக இறைவனை வேண்ட வேண்டியது அவசியமே கிடையாது. எந்த ஒரு தேவைக்கு

சொல்லிட்டு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும். அப்படி வரக்கூடாது. நாம வந்து என்ன நிலையில இருக்கோம்னு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும். ஆன்மாவாகிய நாம வந்து ஆணவம் அப்படிங்கிற ஒரு கொடிய வியாதியில பீடிக்கப்பட்டு அளவில்லாத துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எத்தனை பிறவிதான் அனுபவிச்சிருக்கோம். இந்த ஒரு பிறவில ஒரு நோய் வந்தோடனே நம்ம இவ்வளவு ஒத்தப்படுறோமே, பல பிறவிகள்ல இந்த ஆன்மா வந்து ஆணவத்தால எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கு. அந்த வியாதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு வியாதினே நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சரீரம் எப்படினாலும் ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் போகும். அழியக்கூடிய உடம்ப அழிக்கிறதுக்கு வரக்கூடிய வியாதி வந்து ஒரு பெரிய வியாதியா நம்ம நினைக்க வேண்டாம். அழியாத உயிர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு வியாதி, கொடிய வியாதி இருக்கு. அந்த வியாதி நம்மள காலகாலமா வருத்திக்கிட்டே வருது. அதை நீக்கணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். அதைத்தான் நம்ம ஞானிகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. இருள் நீங்கணும், அறியாம நீங்கணும், அஞ்ஞானம் நீங்கணும். அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. நம்ம வந்து இப்ப சுவாமிகிட்ட போய் ஒரு 1000 தடவை சுவாமி என் உயிருக்கு நோய் இருக்குல்ல, இந்த நோய் நீங்கணும்னு கேட்டா 1000 தடவை உயிருக்காக வேண்டணும்னா அதுக்கப்புறம் 1 தடவை உடம்புக்காக வேண்டணும். ஏன்னா அழியாத உயிரை விட்டு விட்டு அழியக்கூடிய உடம்புக்கு நம்ம மிகுதியாக இறைவனிடம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டிருக்கோம். அது மிக மிக அறியாமை. அதனால அதை விட்டுட்டு நாம அவரை வணங்க வேண்டும் என்பது, எப்படி வணங்கணும், எப்படி என்ன கேட்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த சரீர வியாதியை விட கோடி மடங்கு ஆன்ம வியாதிக்காக நம்ம கவலைப்பட்டு இறைவன்ட்ட வேண்டணும். அப்படி வேண்டிக் கொண்டே இருந்தால்தான் அதான் பால்த்த பிற பறுத்திடுவான் ஞானும் உன்னை பரவிடுவேன் வருக வரிசு என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றின்னு சொல்றாரு. கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனின் சொல்றாரு. நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமேன்னு சொல்றாரு. நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராக நின்ற பெருங்கருணை பேராறேன்னு சொல்றாரு. அப்ப ஆணவமாகிய வியாதியை மாற்றத தன்னோட தொழிலாக உடையவர் இறைவன். அந்த வியாதியை மாற்றும்படி அவரை வேண்டுதல் செய்தால் அது விரைவாக நம்மை விட்டு நீங்கிவிடும். அதாவது பிறவி நீங்கும். தீராத நோயை தீர்த்தளரும் வைத்தியரா இருக்கிறதுனால்தான் அவருக்கு வைத்தியநாதன் வைத்தீஸ்வரன்ங்கிற பேர் இருக்கு. அதனால அவற்றை ஒண்ணுமே கேட்காம வழிபடுறது நிஷ்காமிய பக்தி நல்லது. ஏதாவது கேட்கணும்னு நினைச்சாலும் இந்த வரத்தைய கேட்கலாம். என் உயிருக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கணும், அதை கேட்டோம்னா நமக்கு நிச்சயமா அது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த உலக விஷயத்த பற்றி கேட்க வேண்டாம். அதுக்கு கேட்கறதுக்கு தகுதியே முதல்ல நமக்கு கிடையாது. ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கலன்னு சில சமயம் சில பேருக்கு சாமி மேல காழ்ப்புணர்ச்சி வருது. வினைக்கீடா என்ன கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும். ஆக அந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த 9 திருமுறை நமக்கு பல வகையிலும் அந்த முதல் இதுலயே பணியுமா பணியே, விளம்புமா விளம்பே, உரைக்குமா உரையே, இயம்புமா இயம்பேன்னு எல்லாம் சொல்லிட்டே வந்தனா அதுல உயிரோட இயல்பு நமக்கு, அதாவது அறிவித்தால்தான் உயிர் அறியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு தெளிவாக அது எடுத்து சொல்லி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இதுல நேத்து நம்ம அச்சுமாறுதல் கதை சிலந்தி கதையை பார்த்தோம். எப்படி ஒரு சிவகணங்கள்ல ஒன்றாக இருந்து சாபத்தால பாருங்க அச்சு மாதிரி சிலந்தியா பிறந்தாச்சு. இப்ப நம்மளும் 6வது அறிவுக்கு வந்தாச்சு. வழிபாட ஒழுங்கா செய்யலன்னா இந்த பிறவி உண்டு உண்டு உறங்கிறதுக்கு எதுக்கு இந்த மனுஷ பிறவி வேண்டாம், வழிபாடு செய்யாததுக்கு இது விலங்காவோ பறவையாவோ இருக்கலாம்னு சொல்லிட்டு அச்சு மாதிரி சுவாமி பறக்க வச்சுவாரு. ஏன் ஒரு பூச்சியா கூட சிலந்தியா கூட பறக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. யார் வீட்லயோ ஒற்றை கம்பல அடி வாங்கி வெளியில போய் உழணும். அதனால நாம் கவனமாக இறைவனை சிக்கன பிடித்து உய்ய வேண்டும் என்பது நமக்கு இந்த 9 திருமுறை மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறது என்று நாம பாக்குறோம். எல்லா 9 அருளாளர்களுமே நமக்கு நிறைய விஷயங்களை வாரி வாரி வழங்கி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல உள்ளம் ஒன்றி உணர தலைப்பட்ட அடியார்களோட உள்ளத்துல நிறைந்திருக்கக்கூடிய ஆனந்த கனியாக, சித்தத்துள் தித்திக்க தேனாகவும் இறைவன் திகழ்கின்றார் என்று நமக்கு எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. கற்றவர்கள் விழுங்கும் கனியாகவும் மற்றவர்கள் அறியாத மாணிக்க மலையாகவும் இருக்கிறார் என்றும் உணர்த்தப்பட்டிருக்கிறது. அவர் யாரை கண்டு இறங்குவார் அப்படின்னு பார்த்தா பணி செய்வார்க்கு இறங்கும் பசுபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப இறை பணியை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டும். கருணை கடலாகிய பெருமான் வந்து என்ன செய்யறாரு, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதா பார் கடலையே கொடுத்தாரு. ஆகையால் அவர் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். பல்லாண்டுங்கிற பதம் கடந்தவர். அப்படிப்பட்டவரை நாம் வழிபட்டால்
நமக்கு நிச்சயம் நல்ல கதிதான் கிடைக்கும் என்பது

0: இந்த ஒன்பதாம் திருமுறை நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த ஒன்பதாம் திருமுறை மிகவும் சிந்திக்க இனியது, வந்திக்க நல்ல வழிகாட்டுவது. எனவே இதை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை இதை சொல்றேன், ஒன்பதாம் திருமுறை சிந்திக்க இனியது, வந்திக்க நல்வழி காட்டுவது. எனவே இதனை புந்திக்குள் வைத்து போற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதை மனசுல வச்சுக்கிடணும். இப்போ ஒரு விஷயத்த மனசுல வைக்கிறதுக்கும் சுவாமியோட அனுகிரகம் வேணும். இவர் எல்லாம் நீதாம்பா செய்யணும் நீதாம்பா செய்யணும்னு விண்ணப்பம் வச்சுட்டு கடைசியில என்ன சொல்றாரு, உன்னோட திருவடிகளை என் மனசுக்குள்ள நீதாம்பா வைக்கணும் அப்படின்னு. திருவடி பேரையும் அவர் தானே நமக்கு தரணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த பாதாதி கேசமாக வர்ணனைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மூலம் நம்ம அவரை மனதுல தியானமாக பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது நமக்கு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரை அந்த என் செய்வார் ஏழை அந்த பேய்கள், நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன்னு இளங்கிலா ஈசங்கிற பதிகத்துல திருமாளிகை தேவர் நமக்கு சுட்டி காட்டியிருந்தாரு. சிவபெருமான் ஒப்பில்லாதவர், அவருடைய அடியார்களும் ஒப்பில்லாதவர்கள். இவங்க இந்த மாதிரி இந்த ஈசன் மேலையும் ஈசன் அடியார் மேலையும் யாரு அன்பில்லாம இருக்காங்களோ அந்த நடைபிணங்களை அது அவங்களதான் பேயின்னு சொல்லி அவங்கள என்னுடைய கண் காணாது, என்னோட வாய் அவர்களோடு பேசாது அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர்களோடு இணக்கம் இருந்தால் பதிஞானம் கிட்டாது, பதிஞானம் வேணும்னா இவங்களை போன்ற ஆட்களோட சகவாசம் தேவையில்லை என்பதை நமக்கு அழுத்தம் திருத்தமா நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரியாக, சிவஞானத்தால் சிவத்தை தரிசித்தோர் சிவமே பார்த்திருப்பர், பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பர், பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இந்த ஒன்பதாம் திருமுறையில நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். கங்காளன் பூசக்கூடிய கவச திருநீர மங்காமல் பூசி மகிழ்வோமே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. நம்ம அப்பர் சுவாமி சொன்ன மாதிரி அந்த பெரும்பற்ற புலியூரானை நாம பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எட்டு நாட்களுமே நமக்கு பெரும்பற்ற புலியூர் எப்படியும் பேசப்பட்டிருக்கு, எல்லாருமே தில்லைக்கு பாடியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால அந்த குத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது நம்முடைய கூழமை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு பதி பதிதான் ஒன்றுன்னு சித்தியார்ல சொன்ன மாதிரி ஒன்றென்றது ஒன்றே காண்பதின்னு ஏகநாயகனைங்கிறதுல சேந்தனார் பெருமானும் நமக்கு மிக அழகாக வலியுறுத்தி இருந்தார் என்று நம்ம பாக்குறோம். அதுக்கு ஐந்தெழுத்து வந்து நமக்கு மருந்து மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொல்லி உலகியல் மருந்துக்கே பத்தியம்லாம் இருக்கு. ஆனா அதுல போலி மருந்து இருக்கும், பக்க விளைவு இருக்கும், காலாவதி ஆகும், டூப்ளிகேட் இருக்கு, சைட் எஃபெக்ட் இருக்கு, எக்ஸ்பைரி எல்லாம் இருக்கு. ஆனா இறைவன் அருமருந்து பெருமருந்து ஒரு மருந்து, அத அவருடைய நாமம் மருந்து, அவரே மருந்து, அவர் திருவடி மருந்து, அவருடைய கோலம் மருந்துன்னு எல்லா இடத்துலையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் அந்த மருந்து உண்றதுக்கு பத்தியம் வந்து உலக மாயையை விட்டு நம்ம நீங்கிறது தான் அப்படிங்கறத சொல்லி இப்ப நமக்கு வந்து ஒரு மாஸ்கும் சானிடைசரும் மாறி அஞ்செழுத்தும் விபூதியும் ருத்ராட்சமும் இருக்கு அப்படிங்கிறத நாம மனதில் எடுத்துக்கொண்டு அவரை சிக்கனை பிடித்தோம் என்றால் நமக்கு எந்தவித அல்லலும் இருக்காது. நம்முடைய இதய தானத்தை பூச தானமா வச்சு, உருவ நடுவ தியானத்தானமா வச்சு, தொப்புல வந்து ஓமத்தானமா வச்சு அவருடைய திருவடிகளுக்கு நாம தொண்டு செய்தால் நிச்சயமாக அந்த அக வழிபாடும் புற வழிபாடும் நாம செய்தால் அவரை அடைவதில் நமக்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது என்று சொல்லி அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகள் இந்த சிந்தனைகள் நிகழ்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்து பாடலை பாடலாம். ஓதும் ஐந்தெழுத்தும் வாழி, உலகம் வாழி, உலகெல்லாம் பூதியுற்ற சைவம் வாழி, போதம் வாழி, பொழியும் வான் சோதியுற்று அருக்கர் வாழி, சுரபம் வாழி, சுரபியான் பாத பங்கயங்கள் வாழி, பக்தர் உள்ளம் வாழியே என்ற வாழ்த்து பாடலை பாடி மீண்டும் திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்காக நன்றியை சொல்லிக் கொண்டு அயராது அரும்பாடுபட்டு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் இன்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் திறம்பட ஒளிபரப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொண்டு அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை பார்க்கின்றீர்கள், அதிலேயும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்கின்றீர்கள், சிலர் தொலைபேசியிலும் தெரிவிக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நினைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சி திரம்பலம். நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா, சிசபேசா சிவ சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருஞான சம்பந்தர் தேவாரம், பண் அந்தாளி குறிஞ்சி,

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
2: திரு ஆபு பறவையுடன் அண்டாட்டி பதிவு 96 பண் பஞ்சம்.

I'm going to go to the hospital.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், கண்ணப்ப நாயனார் புராணம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம். தலைப்பு மெய் உணர்தல். வழங்குபவர் சிவ கோமதி நாயகம் ஐயா அவர்கள்.

0: தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். ஏன் இறைஞ்ச மாட்டேங்கிறேன்? அந்த மாதிரி சிவபூஜை செய்வதற்கு தவம் செய்திருக்கிறது. தவம் செய்தாதான் இந்த பெயர் கிட்டும். திருப்பூரத்துறையிலே தீட்சை பெற வேண்டும் என்றால் அதற்கு தவம் செய்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த பெயர் கிட்டும். தவமே புரிந்திறன். பெரியபுராணத்துக்கு ஒரு வாக்கு உண்டு. அப்பரபெருமான் பிள்ளை வரும்பொழுது தவமும் புரிதலில் ஒரு தொண்டனும் ஒரு தவமும் புரிதலில் ஒரு தொண்டனும் நிலை தலை நின்று உயர். தமிழ் இறையோராவன் அப்பசாமி சொல்வார். திருத்துட்டு செய்யறோம். நம்மளா செய்யறது திருப்பணி இல்லையா? பெரிய புராண சிந்தித்தல், திருவாசன சிந்தனை செய்தல், சித்தாந்த ஞான கல்வி பயில்தல், திருக்கோயிலுக்கு செல்லுதல், திருவிளக்கிடுதல், திருவழங்குதல், திருவழங்குதல், பூமாலை புடைந்து, இந்த மாதிரி திருப்பணி, இந்த திருப்பணிக்கெல்லாம் நாம வந்து தவம் செய்திருக்க வேண்டும். தவம் முதல்ல செய்யணும். செய்தாதான் அடுத்து தொண்டு சாமி கொடுப்பான், தொண்டு செய்யறது கொடுப்பான். அப்ப சாமி புராணத்து மூலம் உணரும். அப்ப தவமே புரிந்திடும். பெரியவங்க என்ன செய்வாங்க? ஒரு சிறு பிள்ளை தவறு செய்யும் பொழுது அந்த சிறு பிள்ளையை திருத்தும் வண்ணம் அந்த குழந்தையை நேரடியாக சுட்டி காட்டாம அந்த தவறனை தன்மேல் வைத்து சொல்லுவாங்க. இது பாருமா, ஒரே மாதிரிதான் நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, நீ இப்படி தப்பு பண்ணாதம்மா, கவனமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். கேட்டிருக்கீங்கல்ல, அதுதான் சுவாமி மனித சுவாமி சொல்றாரு. அவர் தவம் புரியாமல் ஆத்மநாதர் வந்தார். தவமே புரிந்தலன்னா சுவாமிகளுக்கு இல்லது, நமக்கு தவமே புரிந்திலன் செய்ததே கிடையாது. அடியாரில் வணங்கது கிடையாது. திருக்கோயில் திருவழுகிட்டதில்லை, திரு அழகிட்டதில்லை, உழவாரப்பணி செய்ததில்லை, திருவிளக்கிட்டதில்லை, பதியங்கள் பாடியது இல்லை, கஷ்டப்பட்ட ஓதுவார்களுக்கு சிவாச்சாரியாருக்கு மனமோந்து பணம் கொடுத்ததில்லை, சிவனடியாருடைய திருக்குறிப்பினை அறிந்து அவருக்கு ஏதாவது உதவி செய்ததில்லை, தவமே செய்யல. இதெல்லாம் தான் தவம் சொல்றாங்க சார். இப்படி செய்யாதனால எனக்கு சிவபூஜை செய்ய முடியவில்லை. தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். குளிர்ந்த மலர் கொண்டு முட்டாது இடையராது இறைஞ்சேன். மாணிக்க சுவாமிகள் செய்யறது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஞானத்தின் ஞானத்துல இருக்கிறாங்க. சரியை தாண்டி, கிரியை தாண்டி, யோகத்துக்கும் அப்பால் சென்று ஞான நெறியில் இருக்கிறாங்க. ஆனா நாம இந்த தவம் செய்து சரியாகிய தவத்தை செய்து அடுத்து கிரியாகிய சுபூஜையை செய்து யோக நெறியை பயின்று ஞானத்தை அடையணும். தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணும். இப்படி எல்லாம் செய்யலன்னா அப்புறம் எதுக்கு நான் பிறந்தேன்? அவமே பிறந்த அறிவினையே. அவன்தான் பால் மீன், ஒரு காசுக்கும் புரோஜங்காரம் தெரியும். அவமே பிறந்த அறிவினையே. என் வினை யாருக்கும் கிடையாதுப்பான். அருமறை சொல்லுவோம்ல, அரிய மறை, பிறக்கரிய பெருமறை. அது மாதிரி அறிவினையே, என்ன மாதிரி வினை யாருக்குமே கிடையாது. வினை என் போல் உடையார் பிறரா அப்படின்னு இந்த மாதிரி வேணா இந்த உலகத்துல யாருக்கே உண்டு? காப்போம். நான் உன்னை விட பெரிய வினை வந்துருக்கேன் அப்படின்னு சாப்பிட்டு சொல்றான். அறிவினையே, அவமே பிறந்த நீனா பிறந்தான். தவம் செய்யல, சிவபூஜை பண்ணாப்பதற்கு பிறந்தேன். மானிடப்பிரவிதானம் வகுத்தது மனம் வாக்கு காயம் மானிடத்து ஐந்தும் வாடும் அரண்பணிக்கு ஆகின்றோம். சிவபூஜை செய்வதற்குத்தான் அந்த பிறவியை கொடுக்கப்பட்டது இல்லையா? சங்கரசி நாயனார் சிவபூஜை செய்தார். அம்மை கரம் தரு பயன் இது என என்று சொன்னார். இல்ல திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்தில் வரும். காமாட்சி அம்மை அருமையான ஒரு பிரிவான வாசகம் உண்டு. கரம் தரு பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்பால் நிரந்த காதல் செய் உள்ளத்தளாகி நீடு நன்மைகள் யாவும் பெருக வரந்தரும் பொருளாம் மலைவல்லி மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தழு பூசை நாள்வரும் திருவுளம்புல பெருகிய நன்றே. சிவபெருமானுடைய திருவுள்ளம் பற்று மலர் அம்மையோட விஜயிக்குவான். அந்த கரம் கொடுத்தது மலரை எடுத்து சுவாமி திருவடியில போடுறதுக்காகத்தான் இந்த கரத்தை கொடுத்துருக்க சுவாமி. கரம் தரும் பயன், இந்த கரத்தால் செய்யத்தக்க பயன் சிவபூஜை செய்வது, அடியவர்களுக்கு தொண்டு செய்வது. சிவபூஜை, அந்த பூஜை, குரு பூஜை, பூஜை செஞ்சு அடுத்து அந்த காலம் கொடுக்கப்பட்டு இது கரெக்டா, நம்ம வேற என்னெல்லாம் செய்யணும்? இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருத்தை கண்டிலேன். யானைக்கு உருகை, எனக்கு ரெண்டு கை. ரெண்டு கையை வச்சுக்கிட்டு இருந்த யானை என்ன செய்ய? தன் ஒரு துதிக்கையால தனக்கு தேவையானதெல்லாம் அந்த யானை எடுத்துக்கு. இந்த யானைக்கு ரெண்டு கையை கொடுத்தோம், எது தேவையோ அதை கண்டுக்கல, மற்ற எல்லாத்தையும் ரெண்டு கையால செஞ்சுக்கிட்டு. திருமாளிகை தேவர் இன்னும் கொஞ்சம் அப்படி மேலே போவார். 27 ஆசிரியர்கள சுவாமிகளுக்கு மட்டும்தான் 4 கரங்கள். யார் திருமாளிகை தேவர் சுவாமி? திருவசிப்பா பாடியிருக்காங்க இல்லையா, அங்கதான் திரு ஆவடுதுறையில பெருமான் கொமுத்தி சிறுபெருமானை முப்பது திருமணம் தேண்டி பூஜை செய்த ஆட்சி செய்த பரம்பரையில வந்தவர். சுவாமி, எனக்கு கொடுத்த ரெண்டு கரங்களால நான் எனக்கும் பயன்படுத்திக்கிறேன். சாமிக்கு நாம பயன்படுத்தின பொருளை எவருக்கும் பயன்படுத்தக்கூடாது. நாம கட்டின வஸ்திரத்தை சாமி கட்டலாம், நாம சாப்பிட்ற தட்டில் சாமி எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது சொல்றாரு. இந்த கையை நான் எனக்கு பயன்படுத்துறேன், இந்த கையால அபிசாமி, இந்த கையை என்னுடைய பாதலங்களுக்கு இதால எப்படி வந்தா பூஜை பண்ண? உன்னை பூஜை செய்வதற்குன்னே எனக்கு தனியா ரெண்டு கரம், அதை நான் பூஜை போட்டு பயன்படுத்துவேன். உடனே ரெண்டு கரம் விட்டுறேன். ஆனா திருமாளிகை தேவர் வருவான், அந்த கரத்தால பூஜை செய்வான். சிவாலயத்துக்கு வந்துகிட்டு இருப்பா, அந்த பெண தூக்கிட்டு வருவாங்க பாப்பா, அது பெண அப்படியே ஓடி சுபாஷி படுத்துது. கோயிலுக்கு பூஜை பண்ண அது ஆசோசமாயிட்டோம், தூரத்துலயே பார்ப்பாரு, பணத்தை தூக்கி ஆகாயத்தை நிறுத்திவார். சாமி போய் கோயில் போறவழி வரக்கூடாது, சுத்தமாயிரும் ஆசோசம் தீட்டாயிரம். பார்வையில ஆகாயத்துல பணத்தை நிறுத்துவார், உள்ள போய் பெருமான வழிபடுவார், பணம் தானே போய் போறது இடையா கட்டில போட்டு அவங்களும் ஆற்றல் உடைய திருமாளிகள் இருப்பான். அவன் சிவபூஜைக்காக ரெண்டு கரங்களை கேட்டான். யாத்திரை பாரத புலிக்கால் முனிவர் ஒவ்வொமணி முனிவருடைய தந்தையார் அவருன்னு கேட்ட சாமி, என்னக்கு உனக்கு என்ன பண்ண? எனக்கு புலிதான் நம்ம சாமி கேட்கறதெல்லாம் எப்படி கேட்கறாங்க எதுக்கு? அப்பதான் நான் மரத்துல ஏறி நிறைய மலர் பிரிக்கிட்டு புலிக்கால் புலிக்கால் வச்சு மரத்துல ஏறி மலர் பிரிக்கணும்னா எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு எவ்வளவு முக்கியமான விஷயத்த அவங்க நினைக்காங்க. அதிகாலையில நம்ம கீழே இருந்தே பறிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, முடியல இல்லை நம்மால வெளியே எங்க போனாலும் எல்லா மலரும் நம்ம பறிச்சிருக்கோம். கேட்டு வர வந்திருக்கேன், ஏன் சிவபூஜை செய்வதற்காக? சிவபூஜை செய்யற ஒரே காரணம், கண்மலரிட்டு முட்டாதி நஞ்சே சண்டேசனாயினார் தினந்தோறும் சிவபூஜை கிடையாது செய்யலாம். இந்த சிவபூஜை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு உயர்வான பிறந்ததே இந்த பூஜை செய்வதற்காக தான். இதையெல்லாம் செய்யாதப்போ வீணா பிறந்தேன் அறிவினையே. இப்ப இப்படியெல்லாம் இருந்தா என்ன, உனக்கு அன்பர் உள்ளான் சிவமே பெருந்திரி, நான் தவம் செய்யணும், தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சிடும். அப்படியெல்லாம் இறைஞ்சினால்தான் உன் அடியார்கள் பெற்ற அந்த சிவமான் தன்மைய, அந்த மங்கள பொருளை நானும் தர முடியும், வேறு வேறு அடைய முடியும், ஞானத்தை பெற முடியும். ஆனா அதெல்லாம் செய்யாததுனால உன் அடியவர்கள் பெற்ற அந்த சிவத்தை என்னால் தர முடியவில்லை. எய்த பெற்றிலே என்னுடைய இயலாமை நினைத்தாலும் எழுத முடியாது, அதை எழுதுவதற்கான கருவிகள் என்னிடத்தில் இல்லை. உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெரு, உனக்கு அடியார்களா இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்கள் ஒவ்வொரு மனதிலும் இருக்கு இல்லையா, சிவம் ஞானம் அந்த இன்பம் இந்த மாதிரி இன்பம் தோனியை பெறும் பெரிய பெருமாட்டி வந்து என்னைய சிவஞான இன்னமுதல் குழைத்தருளி கொடுத்தாங்க இல்லையா, அந்த இன்பம் திருநாவுக பெருமானுக்கு இடகமும் சுரமும் சுடக்குழந்தீசர் திரு விநாயகத்தை அருள் செய்தாரே அந்த இன்பம், திரு நல்லூர்ல நனைந்தனைய திருவுடி வைத்தாரே அந்த இன்பம், ஆறுடைய நம்பிகளுக்கு திரு தோழமை கொடுத்தாரே அது போன்ற இன்பம், இதெல்லாம் அடியார்கள் பெற்ற பேருந்த திருவாழ்வு, திரு இந்த சிவபோக வாழ்வு, அந்த சிவபோக வாழ்வினை பெறக்கூடிய ஞானம் திருல ஞானம், இந்த ஞானம் என்கிட்ட இல்லை, அதை எழுதவும் முடியாது. அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த பிறவியை ஒழுங்க பயன்படுத்த சுபத்திக்காகவே இந்த பிறவியை நான் அர்ப்பணிக்கணும். நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய். சாமி என்ன பெருமானே இந்த திறவியை கொடுத்தீங்க, அது உன் திருவடிக்காகவே நான் செலவழிக்கிறேன். பவம் தான் உலக வாழ்க்கை, பந்தம் இந்த வாழ்க்கையை வந்து உனக்காகவே செய்யணும். நின் திருவடிக்காம் பவமே அருள்கின்றார். மணிக்க பிறவியும் வேண்டுவதே என் மாநிலத்தே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் ஆர் அபிஷேகம் பார்க்கலாம். திருத்துறைக்கு நெத்த நேரமெல்லாம் செல்லலாம், அது போலாம், எல்லா தலங்களுக்கும் செல்லலாம், திரீபுராணம் கேட்கலாம், திருவாசகம் பாடலாம், சித்தாந்தம் பெறலாம். அப்படின்னா இந்த பிறவி கொடுக்கலாம். பவமே அருள்கின்றாய் அடியேற்கு பரம்பரனே. சுந்தர பெருமான கைலாயத்திலேருந்து அனுப்பும்போது சாமி சொல்றார் நம்பிகள், மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தருத்தாண்டு. அவட திரட்சி மயக்க மயக்கத்தை தரக்கூடிய சுவாமி நீதான் திருத்தாசி. செய்ய செய்யபடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனை தருத்தாண்டு. தில்லையில சுவாமி தரிசனம் பண்றார். தென்னிலா வந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிட பெற்றால் மண்ணிலே வந்த பிறவிதான் எனக்கு வாழிதான் இன்பமா. இவருடைய திருக்கூத்து தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்கினா இந்த பிறவி எனக்கு இன்பமானது தெரியல. அவ்வளவு சிறப்பு. பிறவி கிடைத்தாலும் சாமி வழிபடுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தா தெரிந்து இறைவருக்கு தொண்டு செய்யணும். அதான் நின் திருவடிக்கா பவமே அருள் கண்டாய். அருள் கண்டாய் இந்த கண்டாய்னா ரொம்ப கெஞ்சி கெஞ்சி கேட்கும் சொல்ல மாட்டியா? பா சின்ன பிள்ளை சொல்லுவோம்லாம், கண்ணா கா என்னப்பா நான் சொல்ற கேள் அப்படின்னு அருள் கண்டாய் அடியேற்கு என்று அடியனுக்கு எம் பரம்பரனே என்பதுமானே இதான் எல்லாத்துக்கும் மேலான. அவ இந்த பாடல்ல சுவாமி என்ன உணர்த்துறார், தவம் செய்ய வேண்டும். இந்த பிறவி கொடுத்தது சிவபக்தி செய்ததற்காக. இப்பூமி சிவனிய கொள்கின்றவாறு வாய்த்து அந்த மத்திய தோர்களை மதித்திருவின் தவம் செய்ய வேண்டும், சிவபூஜை செய்ய வேண்டும். உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பிறந்திரு எய்த வேண்டும். அதற்கான பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். இந்த பாடலுடைய
1: தவம் செய்தேன் அருள் செய்தாய். தவம் செய்தேன் திருவாசகத்துல தவம் செய்தேன் அருள் செய்தாய். அருள் செய்தாய் தவம்
0: செய்தேன். இந்த மாதிரி இடையில பேசணும்னா என்ன சொல்ல வந்தது போயிடும்.
1: பறந்து பள்ளாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின் தன்வார்களுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே.
0: இந்த மாதிரி ஞான வேள்வி நடக்கும்போது மரியாதை வந்து கேட்டல் அப்படிங்கிற அந்த வேள்வி மட்டுமே நம்ம செய்துட்டு இருக்கோம். நம்ம இடையில பேசிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கிறவருடைய அந்த நிலை அந்த கவனம் வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கிக்கலாம். சுவாமி அப்படியே அருள் செய்து அப்படியே இருந்துட்டு மேலே போயிட்டே இருக்கிறார். நம்ம கவனம் சிதறிச்சு அப்படின்னா அப்படியே நிச்சயம் இறங்கிக்கணும். அதான் அந்த அந்த கவனம் அது ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கம் எல்லாருக்கையும் உள்ள நம்ம எந்த ஒரு ஒழுக்கா இருந்தாலுமே பெறக்கூடிய இன்பத்தை அப்படியே அனுபவித்துக் கொண்டே தான் கேட்டல் அப்படிங்கிறது மட்டும்தான். அடுத்து வந்து சிந்தித்தல் அதுதெல்லாம் சிந்தனைக்கு உள்ள நிலம். அதுக்கப்புறம் அடியோட சேர்ந்து சிந்தனை செய்யணும். அதுக்கப்புறம் தெளிதல் அப்படின்ட்டே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் இன்னும் அந்த உள்ளம் கறந்ததெல்லாம் கழுதனை. சென்ற பாடல்ல சிவபூஜை பற்றி சொன்னார். இந்த பாடல் சிவபூஜை எப்படி செய்யணும் சொல்றோம். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி. எங்க ஊர்ல ஒரு அடியார் சுவாமி திருப்பி எப்படி இறைச்சிட்டாங்க, அவர் புஷ்பம் போடும்போது சாமி எடுக்கும்போது எடுத்தாருன்னா நாலு புஷ்பம் வேணும் எடுத்தாருன்னு அதெல்லாம் ஒரு புஷ்பத்தை பிறவி அந்த அளவுக்கு கிடைக்கும். இதே விலைக்கு வாங்கணும் பூ இவ்வளவு வேணா சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய குடையில புஷ்பம் எடுத்தார்னா அஞ்சு புஷ்பம் ஒன்னாகணும். அள்ளி அள்ளி போடுவார் சாமி. அட்ட புஷ்பம் போட்டா அட்ட புஷ்பத்திலையும் எட்டு எட்டு போதும், ஏழு எட்டு மலர் இருக்கும். புரியுதா? எட்டு முறை போட்டா அட்ட புஷ்பம் சாமிக்கு. அந்த எட்டு புஷ்பம் ஒவ்வொரு புஷ்பம் போடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு முறையை போடும்போது அஞ்சஞ்சு பூ போடுவார். புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அது புண்ணியம் செய்யறவங்களுக்கா அது கிடைக்கலன்னா அந்த புண்ணியத்தை பெறல அப்படின்னு அர்த்தம். அண்ணல் அது கண்டு அருள் புரியாது திருமூல தேவனாயினார். புண்ணியம் செய்தோம்னா நம்ம செய்யற சிவபூஜையை கண்டு பெருமான் அருள் செய்து கொண்டே இருப்பான். சிவபூஜை செய்யவே அருள் எண்ணிலே பாவிகள் எம்பிரை இசை நன்னறியாது அழுகின்றார் சாமிய. எண்ணற்ற பாவிகள் அவங்களுக்கான இறக்கப்பட்டு இருக்க முடியாது. ஒரு பாவியா ரெண்டு பாவியா திருமூலையே சொல்லிட்டாரு. எண்ண முடியாத கோடான கூடிய ஆன்மாக்கள் சிவபூஜை செய்யாது இந்த துறவியை வீணாக்கி நரகத்தில் சென்று கொள்கின்றார். நன்னறியாது சுவருமான எண்ணக்கூடிய வழியினை அறியாது நரகத்தில் சென்று கொள்கின்றார் அழுகின்றார்கள். சிவபூஜை செய்ய முடியும், நிரம்ப செய்யணும், பறந்து பல்லாய் மலர்ட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறைகனாது மலருக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது. தினந்தோறும் சாமி சிரத்துல கொன்றை வைக்கணும். கொன்றை இல்லாமல் சிவபூஜை செய்கிறார், வில்வம் இல்லாமல் சிவபூஜை செய்கிறார். அப்படி ஒரு பேர் அமைதிய அடியங்களுக்கெல்லாம் எவ்வளவு சிறப்பு. அதுக்கு தவம் செய்யணும், அதுக்கு தவம் தான் செய்யணும். அப்போ தவம் இல்லைன்னா பறந்து பல்லாய் உள்ளபடிய கூட நிறைய வில்வம், இன்னொரு கூட நிறைய கொன்றை மயில் குன்றை, இன்னொரு கூட நிறைய சரக்குன்றை, இன்னொரு கூட நிறைய புலிக்குன்றை, இன்னொரு கூட நிறைய நந்தியாக, இன்னொரு கூட நிறைய தங்கர்கள், இன்னொரு கூட நிறைய நாகலிங்கப்பு, நிறைய வச்சுக்கிட்டு இன்னொரு கூட நிறைய மகாவிஷம், ஐநூறு ஆயிரம் தாமரப்பு அள்ளி அள்ளி போடலாம் சாமி. ஓம் சிவாய நம ஒரு தாமரை, ஓம் மகேஸ்வராய நம ஒரு குன்றை, ஓம் சம்பவேனம் ஒரு வில்வம், ஓம் விநாயகனம் அடுத்த மகாவிஷம். அப்படி விதவிதமா பறந்து பறந்து பல்லாய் மலரிட்டு பலவிதமான மலர் இட்டு முட்டாது இறையறா. ஒரு நாள் தெரியாச்சுப்பா, அடுத்த நாள் நந்தியாவட்டம் மட்டும் போதுங்கடா. நமக்கு மனசு ரொம்ப திருப்தி அடைஞ்சு, ஒரு இலையை வச்சே திருப்தி அடைஞ்சு மனசு, அவ்வளவு சின்ன மனசு அது திருப்திப்படுத்துறது ரொம்ப இல்லை. ஒரு இலை ஒரு பூ திருப்திப்படுத்திடு, அஞ்சில இருக்கா பூஜை முடிச்சிடலாம் கூட. அந்த அன்பு எப்படி விரும்புவோம் அப்படி சொல்ற, அப்படிதான் சிவபூஜை நம்ம செய்யணும்னு சாமிச்சுட்டோம். பறந்து பல்லாய் முட்டாவது அடியே இருந்துச்சு. சேரமானார் புராணத்துல வரும், அவர் சிவபூஜை செய்வார் அரசர் பெருமான் மனம் தங்கிட வைத்தார்னு சொல்லுவார். அந்த சண்டே சேர புராணம் சேரத்தை வந்து நிலவத்தில் நந்தவனத்தின் நீடும் பணிகள் பல செய்து மலர் முகையும் கொணர்ந்து திருமாலை சத்தம் மகிழ்ந்த வைத்து சண்டேஸ்வர புராணத்தை தான் அந்த நறுமணம் போயிடாம சாமிக்கு சுட்டணுமா. அந்த வாசம் இருந்தார், ஏன் முருகனாயனார் மூக்க குத்திட்டு புஷ்பத்தை பறித்தார் சாமிக்க. நம்ம நவந்த கூட சாமிப்போம். மலர் தேனுடைய மலரா இருக்கும், வண்டுலா மலர் கொண்டு வண்டுலா மலர் கொண்டு வளர் சடைக்கு இன்றை வாழை குணைந்து இருக்கிறார் தொண்டராகி பிறந்து விடாதவருக்கு அண்டமாலம் இருப்பது ஆகுகிறே. வண்டுலாத வண்டு போறதுக்கு முன்னாடி வண்டு போய் எச்சி கொள்ளதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன், நான் எடுத்துட்டு வாய் வச்சுட்டு போய் போடலாம். அது மாதிரி இன்னொரு உயிர் வாய் வச்சுட்டு என்ன நம்ம வாயை விட அது கொஞ்சம் நல்ல வாய், அதனால அது பெரிய நம்ம வாயை வச்சா பூ கரியது. வண்டு வாய் வச்சாருன்னா கருகாம இன்னும் அது வைக்கக்கூடிய நிலையில சிரு. ஆனா அந்த வண்டுலாத மலைதான் சாப்பிட்டாம வச்சிருக்கு தேனோட அவர் திருப்பி ஒப்படைக்கணும். அப்ப நம்ம அதிகாலையில இருந்தா பார்த்து கம்பரிச்சா இங்கெல்லாம் ஒசூர்ல பூ கொடுத்துட்டு போனா பூ மேலேயே மெத்த மாதிரி வந்துட்டான். என்ன வேணும் அறலையா இருந்தாங்க அப்படின்னு காலத்துலேயும் தூக்கி கொடுத்து கையை பார்த்தா அவள் அதுக்கா சம்மங்கியா அப்படின்னு பூ காலையே தூக்கி குழஞ்சி அது வேணாயா இங்கிருக்கு மிளிச்சுல என் கண்ணால நான் பார்க்கலாது, கண்ணால பார்த்து நான் எடுத்துக்கிட்டே. நம்ம திருநெல்வேலி பக்கம் அல்ல திருநெல்வேலி திருச்சாப்பள்ளி பக்கம்லாம் பூவே சாமி மாதிரி வச்சுப்பான், துணிஞ்சு நீங்க கடை கூட போகலாம் அவ்வளவு பக்குவமா வச்சுருப்பான். நின்றுகிட்டே ஒரு இடத்துல வச்சு கால் படாத இடத்துல எல்லா பூவையும் வச்சுப்பான். நம்ம இந்த பக்கத்தில் உள்ள பூக்கூட மாதிரி உலகத்துல எங்கேயும் பார்க்க அவ்வளோ மோசமா இருக்கு. பூவோட பெருமையை தெரியும், பூவெல்லாம் சாமிக்காக போகுதுன்னு என்ன உங்களுக்கு இல்லை. அவ்வளவு சிறப்பாக முடிச்சிருக்கும். ஒரு பறந்து விரிந்து நிறைய மலர்ந்து பெருமானுக்கு பூஜை பண்ணா அது எவ்வளவு ஒரு சிறப்பா அற்புதமா இருக்கும். அவருக்கு அப்படித்தான் நம்ம செஞ்சாகும். சண்டை சொல்றோம், ஆத்தி வளரும் சிழுந்தளிரும் முதலா அருகு வளர் பிறவி பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனித சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளித்தாமம் பலவும் தான் பொய்து. புனித சடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளித்தான், சிவபெருமானோட திருமுடியுமே இதெல்லாம் சாத்தலான இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த அந்த மலர்களை எல்லாம் பலவும் தான் கொய்து, பல மலர்கள் பறந்து பல்லாய் மலர்ட்டு அந்த வாசி தண்டின்னு நினைச்சுவாங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன், பலவும் தான் கொய்து கோத்த இலை பூங்குடை நீர் இலை கூடை விஷயம் நம்ம பால்த்தின் கன்று அதுன்னு ஒரு பால்த்தின் கன்று அது பலகை உள்ளபி அழுக்கா அப்படிலாம் போட்டுச்சிருக்கோம். குடைநீர் கொணர்ந்து மனம் தங்கிட வைத்தார் அப்படின்னு சொல்லுவான். அந்த மனம் அதை விட்டு போயிடாம வச்சிருப்பான் சண்டேஸ்வரன். சிவபூஜை முன்னாடி திறந்தோம்னா அந்த மனம் அப்படியே சமைப்போம். நறுமணம் தான் சிவாஸ்தம். நம்ம பூவை பார்த்தாலே அப்படியே கண்ணு உறுத்தும். சிலருக்கு சிலருக்கு எடுத்து கையில் தலையில வச்சுப்பான். பூவை பார்த்தா எடுத்து தலையில சுடிக்கணும்னு தான் ஆசை இருப்பாங்க. எடுத்து நம்ம தலையில வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே சாமிக்கு கொடுக்கணும். எதை பார்த்தாலும் பீமன் அப்படிதான் செய்வான். அர்ஜுனனுக்கு பாசுதாஸ்திரம் கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் அழைச்சிட்டு போவார். அர்ஜுனன் தவசேகரனுடைய காணகத்தை காட்டணும் கொடுக்கும்போது கைலாயத்தை நோக்கி அப்படியே புஷ்பமா போயிட்டு என்னன்னு பார்த்தா எல்லாம் அண்ணன் பண்றதுன்னா எங்கெல்லாம் புஷ்பம் இருக்கோ அங்கெல்லாம் அமர்ந்து இந்த புஷ்பங்கள் எல்லாம் கைலை திருமானத்தை அப்படிதான் அவன் தவன் செய்ய ஆரம்பிச்சு. உங்க அண்ணன் நீ சாப்பிடுறான்னு மட்டும்தான் நீ வச்சுட்டு இருக்கிற அவன் உள்ள அவன் அகபூஜையில் ரொம்ப வரல. பீமனுக்கு வந்து மகாபாரத்துல எல்லாம் ஆண்டு பிரச்சனைகளுக்கு தெரியும். அவருக்கு வந்து அகபூஜையில ரொம்ப உயர்வானவர், நிறைய அகபூஜை செய்வார். அதனால அவன் அகத்தில் நினைச்சு சிவாஸ்திரம் சாமி போயிருமா கையிலாயத்தை நோக்கி பூவா எல்லாம் நிர்மாலயமா வந்துட்டு இருப்பான். அவ்வளவு சிறப்பு பெருமானுக்கு வந்து அப்படி பறந்து பல்லாயிரம் கட்டு முட்டாது அடியே இறைஞ்சி. சரி நம்ம அப்படித்தான் செய்ய வேண்டாம், கிடைச்சத வச்சா எங்க செய்யாம இருக்கலாமா, எங்களுக்கு நந்தவனம் இல்லைங்க அதனால நாங்க சிவபூஜை எடுத்துக்கிட்டே சொல்லாமா, இருக்கிறத வச்சாவது செய்தாங்க. இப்ப இந்த மாதிரி பறந்து பல்லாயம் வளர்த்து பூஜை பண்ண முடியாட்டாலும் திருமண சொல்லிருக்காருங்க, புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. எப்ப அவனுக்கு ஏதாவது உறுப்பு கிடைக்க முடியாது, நீர் இருக்குல்ல எங்க பார்த்தா அதை வச்சு செய்யலாங்க இல்லையா, அதான் பிரச்சனை இல்லை. பூவும் கிடையாது நீங்கள் அப்படின்னு யாராச்சும் சொல்லலாம் பட்டினு தெரியல சார் பதினாறு ஆசிரியர் வந்துட்டார் அவருக்கு போதும் பெறா அப்படின்னு. ஆமா மலர் இல்ல பச்சிலை உண்டு எங்கும் இலை இருக்கா இல்லையா, புனல் உண்டு எங்கும் முனலையும் பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. பச்சிலையும் இருக்கு அதுவும் இல்லைங்கிற இடத்துல அப்படின்னா நெஞ்சு உண்டு ஏதும் பெறாவிடி ஒண்ணுமே இல்லையா நெஞ்சு இருக்க போடலாம். நெஞ்சு 500 ஏக்கர்ல நந்தாவனத்தை 500 ஏக்கர் நந்தாவனம் செஞ்சு பறந்து பல்லாயிரம் மலருக்கு நேரில் தான் தூளமா செய்ய முடியலையா, அறத்துல செஞ்சு போடு சாமிக்கு அதுக்கு என்ன குறை. நான் ஒரு முக்கியமான பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி முட்டாது அடியே முட்டாதுங்க வார்த்தை ரெண்டு இடத்துல சொல்றாரு. அப்ப அந்த வழிபாடு வந்து முட்டாம செய்யும். நம்ம சமயத்துல வந்து ரொம்ப ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்படுவது இந்த நியமம், கடைசி நாள் வர இதை செய்தே ஆக வேண்டும், விட்டு கொடுக்கவே முடியாது. தீட்சை பெற்று 108 முறை அனுஷ்டான மந்திரம் சொல்லணும்னா சொல்லி ஆகணும். எந்த ஒரு காலத்திலையும் நாம அது விட்டு கொடுக்க முடியாது. முட்டாம செஞ்சு அது முட்டிருச்சுன்னா நமக்கு மீறி போயிட்டு தாங்காது மனசு. சிவபூஜையும் அப்படித்தான். இந்த இது போன்ற வழிபாடு முட்டாம ஞான கல்வி பயில்றோம்னா முட்டாம முட்டுதெல்லாம் வெப்பப்ப விட்டு ஊர்ல இருந்து எங்க மாமா வந்தாரு அவருக்காக ஞான கல்வி தியானம் பண்ணுறேன். எங்க தாத்தா வந்தார், தாத்தா பெருசா இது பெருசா நம்ம இனிமே சொல்ல தராசை வச்சு பார்ப்போம். திருவாசகத்துக்கு இணைய இந்த உலகத்தில் எது வரும், பெரிய புராணத்துக்கு இணைய இந்த உலகத்துல யார் வருவா, அதுக்கு இணைய வரணும்னா சாமி தான் இருந்தாங்க. இன்னொரு காரியம் சிவகாரியம் அப்படின்னா அது ஏற்றுக்கணும். இதற்கு இணையான இன்னொரு காரியம் எதா இருக்க முடியும், சாமியோட பெருமையை திருத்துண்டா தான் இருக்கும். இன்னொரு திருத்தொண்டு தான் ஏற்றுக்கலாம். உலகியல்ல மூழ்கி திளைக்கிற இன்னொரு காரியம்னா நம்ம சாமியை விட்டுட்டோம். இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கழுவன் வேண்டக்கூடிய எல்லாத்தையும் இப்படி பூஜை செய்து என்ன கேட்டாலும் சாமி கொடுத்தார். இறந்த எல்லாம் எனக்கே பெறலாம், கண்டிப்பா இறைவர் கொடுப்பார். என்னும் என்ற எண்ணத்தோடு உள்ள அன்பர் உள்ளம் என்ன கேட்பாங்க அடியார்கள்? மீண்டும் மீண்டும் அன்பர் உள்ளம் கறந்து நில்லா கல்வனே, கறந்து நில்லா மறைஞ்சு, மறைந்து நிற்காத கல்வனே. கல்வனுடைய செயல் மறைந்திருப்பது, ஆனா இந்த கல்வன், இந்த உள்ளம் கவர் கல்வன் அடியார்களுக்கு வெளிப்பட்டு நிற்கின்றான். கறந்து நில்லா கல்வனே. அப்ப என்ன கேட்கணும்னு சொல்றார் அடியார்கள் சூபூஜை பண்றாங்க. நிந்தன் வார்களுக்கு அன்பு, நீண்டவருடைய அந்த திருடிகளுக்கு அன்பு எனக்கு நிரந்தரமாயருளாய், பர்மனண்டா அன்பு நிரந்தரமா. அப்பப்ப பிச்சு பிச்சு சரி அன்பு எனக்கு வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா வகுப்பு வரப்ப மட்டும் அன்பு வருது, திருக்கூர் தலையாத்திரை போனா மட்டும் அன்பு வருது, மற்ற நேரமெல்லாம் அன்பே இல்லை. அப்படி இல்லாம நிரந்தரமாய் எனக்கு அன்புடையவர்கள் எனக்கு நிரந்தரமாய் அருளாய் இருக்கு. அன்புமே சுவாமி ராஜன் கொடுக்கிறார். யாரு கொடுக்கல அன்பு? அன்பு யாருக்கு கொடுக்காம இருந்ததே இல்லை. நின்னை ஏத்த முழுவதுமே முழுமையா உன்னை அனுபவிப்பது, உன்னை ஏற்றிக்கொண்டே இருக்கு. அன்பு எனக்கு கொடு, முழுமையா உன்னே ஏற்றுக்கு. இங்க வந்து சாமி சிறப்ப சொல்றான், உனக்கும் அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நீ யாரை ஏற்றி எதை ஏற்றி கொண்டு இருக்கின்றாய்? மற்ற பொருட்களை தான் அந்த அன்பு நம்ம நம்ம அப்படி பிச்சு பிச்சு வச்சிருக்கோம். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். முழுவதுமாக உன்னையே ஏற்ற வேண்டும். அவரது திருவாசகம் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை உள்ளடக்கியதா அவ. இது நம்ம படிக்கும்போதே நமக்கு அச்சமா பயமா இல்லை. இந்த பாடலாம் பாட என்னையா தெரியுது, இது உபதேசவாறு என்னையா தெரியுது, இந்த பாடலை தொடவே நமக்கு தெரிஞ்சு இல்லையே. பார்க்கும்போதே உள்ளங்கை நெல்லிக்கணியாக நம்முடைய குற்றங்களை ஒவ்வொரு பாடல வார்த்தையும் அப்படியே உருவிட்டு இருக்குது, உள்ளே எடுத்து அப்படியே வெளியில போட்டுட்டு நமக்கு தான் தகுதி இருக்கு இந்த பாடல சின்ன செய்யறதுக்கு. அச்சமா அவ்வளவு உயர்ந்த செடிகளையுடையதான் திருவாசன் இருக்கு. நிரந்தரமாய் இருளால் நின்னை ஏத்த முழுவதுமே, அந்த நிரந்தரம் ரொம்ப முக்கியம். பல அடியாரில் தான் பார்த்துருக்கிறேன், ரொம்ப வேகமா வழிபாட்டு வருவோம், வந்த வேகத்துல எகூட்டடாயி எழுதிதான் முழுக்க முழுக்க உலகில கோயிலுக்கு பேன்சேட் போட்டு வர்றான்னு வழிபாட்டையும் விட்டுருவோம். சிவபூஜையை விட்டவங்களையும் பார்த்துருக்கோம், அனுஷ்டானத்தை விட்டவங்களையும் பார்த்துருக்கோம், எல்லா வகையிலையும் வழிபாட்டை விட்டவங்க பழகவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முறையான வழிகாட்டுதல் இல்லாதது, முறையான சமய பயிற்சி இல்லாதது, செவ்வொருமாருடைய பெருமையை முழுமையா உணராதது. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு போறான்னு என்ன அவர்த்த சரிப்பு வந்து விட்டு போறான். திருமணமானதுல மனைவி மேல அதிக அன்பு, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னா சரிப்பு வந்து. ஒரு பொருள் மேல சரிப்பு வரும்போது அவங்களும் கண்டிப்பாக வெறுத்து ஒதுக்குது. சாமி விட்டு போறாங்கன்னா வழி ஒரு தேவை ஏதோ அடியாரோட வழிபாடு பண்ண நேரத்தில் அதிக ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம், ஒரு வேகம், அந்த வேகம் ரொம்ப நாள் நிற்கிறேன் வீட்டு போயிட்டான். வழிபாட்டில் சலிப்பு வருது அப்படின்னா குற்ற யாட்டை இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. என்ன திரையின்பாகவும் பிரிவது திருக்குறிப்பன் ஒரு நொடிப்பொழுது கூட நம்மளை விட்டு தெரியும் சாமி நினைப்பதெல்லாம் நம்ம நிரந்தரமா அவரை வழிபாடு செய்யறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். சிரமம் செய்து சிவனுக்கு பக்தரா ஆகணும்னார் அப்பசாமி. சாதாரண சிவபக்தி செய்வது வந்து சாதாரண விஷயம். இத்தனை பேர் இருக்கிற மருத்துவத்தை நிறைய சொல்லு, நீங்க தான் இந்த ஊருக்கு கட்டிட்டு இருக்கீங்க. பெண்ணீர் பூசியை கொண்டு வந்திருக்கு நெறிமுறையோடு கூடியிருந்தவன் அடியன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு சொற்பொழிவு அழைச்சிருந்தார். அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு ஆசிரியர் சொற்பொழிவு செய்து கொண்டிருந்தார். ஒரே கேள்வியும் கிண்டலுமா இருக்கு, மாணவர்களும் ஆசிரியருக்கும் கிடையாது. நான் போய் அப்படியே இந்த ஓரமாக உட்காந்துருக்கேன். அவர் என்னையும் மாணவர்கள் நிறுத்தி கொடுத்தார். ஆனால் அடுத்து என்ன என்ன பேச வச்சுக்கலாம், இவர் இவர் மாணவர் கிண்டல் பண்ணுவோம், மாணவர் இவங்களை கிண்டல் பண்ணுவோம். இது ஆசிரியர் சீடர் உறவு மாதிரி இது இல்லை. காலேஜில் பசங்க ஜாலியாக உட்காந்து இந்த வெளியில மரத்தில் வந்து கடை பேசுறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. திரியார் சம்பந்த தேவாஸ் அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடியார்களுக்கு இடையில சிந்திச்சாலும் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. சிவத்தை வேடத்தை வணங்குவோம், தன்னை விட வயதுல குறைந்த அடியாரா இருந்தாலும் அவளை எளிதில நம்ம எடுத்து பேசணும், சிவமா நினைச்சு நம்ம சொல்லலாம். அதற்கப்புறம் அடியன் போனதுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை பெருமை சிந்திக்க ஆரம்பிச்ச உடனே அந்த கூட்டம் அப்படியே அமைதியா அடங்க ஆரம்பித்தது. அமைதியா அந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்புறம் அவங்க கூப்பிட்டு தடிப்பட்ட பேசும்போது அடியார்கள் இப்படி இருக்கு வீரம் இருக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். இந்த இந்த மாதிரி ஒரு நெறி இல்லாம இருக்கிறதா இருக்க காரணம் தான் அந்த நிரந்தரமா இல்லாம போகுது. உண்மையை உணரணும். ஒரு விஷயம் சொல்லாம அன்னைக்கு செய்த விஷயம் என்ன, இன்னைக்கு சிந்தித்தது என்ன, ஒரு ஒரு வழியில் சொற்பொழிவுடைய வெற்றியே என்ன என்றால், ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு போறது போல அந்த மாதிரி கத்துக்கிட்டு கை தட்டி சிரிக்கிறது, உடனே கலகல கலகம் சிரிச்சுட்டு அப்படியே சினிமா பார்த்து வெளியே வந்தா ஞாபகத்துக்கிட்டா இருப்பான். ஜாலியாக அந்த நேரம் ஒரு டைம் பாஸ், ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறான், ஒரு சினிமா பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சுட்டு வெளியே வந்து மறந்துட்டு போயிட்டே இருப்பான், அந்த சினிமா நினச்சிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி ஞான கல்வி இந்த மாதிரி சமய பேச்சு வகுப்பு கேட்கும்பொழுது கைத்தட்டி சிரிக்கிறது அதெல்லாம் வேற பட்சம், சிந்தனைக்குரியதாக இருக்கும். சொல்லப்பட்ட கருத்து ஆழ ஊடுருவி சென்று அப்படியே தைக்கும், மனதை ஆழமா உள்ள சென்று தைக்கும், அதை அப்படியே சிந்தனைக்கு அப்புறம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கொஞ்சமா அது பக்குவப்படும், இந்த தயிர்ல பால்ல தயிர் விட்ட மாதிரி அப்படியே அது உரைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது உரைய ஆரம்பிக்கும், சிந்தனை இருக்கும். அதான் சொல்லுது, இதுதான் நிரந்தரமான அன்பை அனுபவிச்சிக்கும். எந்த வகுப்பு கேட்டாலும் அப்படிதான் கிடைக்கும். எந்த விஷயம் கேட்டாலும் கார்ல போகும்போது எதையா போட்டுக்கிட்டு கெட்டு போனாலும் கவனம் அது ஆழ்ந்து இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தோமே ஆனால் நிரந்தரமான அருள், நிரந்தரமான அன்பு நமக்கு கிடைக்கும். அது சுவாமி நமக்கு அருள் செய்வார். அந்த அன்பினை சாமிக்கு மட்டுமே தான் நம்ம ஏற்ற பயன்படுத்தணும். சாமி கொடுத்த அன்பை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட முடியாது. நம்ம போய் சாமிட்டு சொல்றோம், மணிப்பா சாமிட்டு போய் நம்ம கேட்டோம்னா பெருமானே அவர் சொல்வாரி எல்லாமே மாணிக்காத பெருமான் தான் பெருந்துறையினர், குருநாதரை மீறி யாரும் ஆத்மநாதர் தரிசனம் பண்ண முடியாது. உரிமையா சொன்னார் சிவாச்சாரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குருநாதர் எவரையும் உள்ள விட மாட்டார், புயல்களெல்லாம் உள்ள விடவே மாட்டார் அப்படின்னு. குருநாதரை மீறி யாரும் உள்ள போக முடியாது, எல்லாமே இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவார் பெருமான் அப்படின்னா. 60% உண்மையான அனுபவிச்சு அவர் சொல்றார், உண்மையா இருந்தாதான் பெருமான் திருவடி நாம அடையணும். நாம போய் சாமி கிட்டேன், சாமி எனக்கு நீ அன்பே தரல உண்மையில அப்படின்னு சொல்ல முடியுமா? சில சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்குள்ள வந்து அப்பப்போ சமயாச்சாரியர்களுக்குலாம் அருள் பண்ணனால அவங்களுக்கு அன்பு இருக்குது. நமக்கு அப்பப்போ அப்படி காட்டாதானே நமக்கு அறிவு வரும். காட்டினாதான் காட்டிட்டாரு, புராணங்கள்ல காட்டிட்டாரு, அதை உன்னால உணர முடியாத. நீ உலகத்தான மாதிரி காண்டல் அளவை மட்டும் கருத்துல வச்சிருந்தானா உனக்கு எப்படி அறிவு? காண்டல் அளவை மட்டுமே கண்ணால பாக்கிறதுனா நம்புறோம், கடவுளை கண்ணால காட்டு தான் நம்புறோம், காட்ட முடியுமா? அந்த மாதிரி அவர் காட்ட தயாரா இருக்கா, நமக்கு தவறு இருக்கா? இப்ப அதே மாதிரி நான் போய் சாமிட்டு அன்பிருக்கேன்னு கேட்டா சாமி வந்து தான் சொல்லுவார். ஒவ்வொரு முதலிகளுக்கு மணிக்குவர சுவாமிகளுக்கு நாயன்மார்களுக்கு கொடுத்த அதே ஐம்புரி அதே பத்தார் தத்துவத்தை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ப்பா. ஏதாவது உனக்கு நான் குறைச்சி கொடுத்தேன்னு நீ கிட்ட சொல்லி, ஏதாவது உனக்கு நான் குறைச்சிருக்கேன், தத்துவத்தை ஒரு தத்துவத்தை எடுத்திருக்கேன் உன்ட்ட, எல்லாம் அவங்களுக்கு அவங்க கொடுத்தாரு உனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க எனக்கு கொடுத்த நீ எனக்கு கொடுக்கியா? நம்ம எங்க போய் கோயிலுவோம்? மாணிக்கா சுவாமிகள் கொடுத்த நீ எனக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா? அதே உடல் அதே தனித்தன்மை போன போக அதே உலகம் தானே உனக்கு நான் கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா மாணிக்கவாச சுவாமிகள் கூட திருவாசகம் அவர் பாடினார், அவர் பாடின திருவாசகத்தை உனக்கு நான் முன்னாடி எடுத்து கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் படிச்சு நான் அப்படியே மாணிக்கவாசகர் வளர்த்தேன், அவர் பாடின நூலையும் கொடுத்து, இன்னும் 27 ஆசிரியர்கள் பாடின நூலையும் கொடுத்து, என்னுடைய 18 புராணங்களையும் உனக்கு எடுத்துக்காட்டி, நான் சொன்ன வேத சிவாதமத்தையும் 4 வேத 28 ஆகமும் இன்னும் பலதரப்பட்ட இந்த பிறவியிலையும் பல ஞானிகளும் உனக்கு அங்கிருந்து காட்டி இவ்வளவு விஷயங்கள்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் இன்னும் உனக்கு என்பால் அன்பு செய்ய மனம் வரலன்னா என்ன செய்வோம்? இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? சாமி அப்படியே கேட்பார், நான் கொடுத்த அன்பு எல்லாமே நீ வேற பக்கம் வச்சிருக்க, நீ உன்னை சார்ந்தவன் மேலையும் அறிவற்ற பொருளுக்கு சடப்பொருள் மேலையும் நிலை இல்லாத இந்த செல்வம் பொருள் போகம் மேல வச்சிருக்கேன். அந்த பொய் தவிர்ந்து, அப்ப அந்த பொய் தவிர்ந்தவங்களுக்கு எல்லாம் புரியும். மதனை சொல்லிட்டார், பொய் தான் தவிர்ந்து உரை போற்றி நிரந்தரமாய் இருந்தாய் நின்னை எட்ட முழுவதுமே. அந்த முழுவதுமே இந்த வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றம், அவ்வளவு பொருள், முழுவதும் சொல்ல நமக்கு தகுதியே இல்லையே. வெக்கமா இருக்குல்ல, தன்பை நான் முழுமையா சாமிக்கு பயன்படுத்துறா பயன்படுத்தலையே, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறேன்.
2: ஓம் நம சிவாயா. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருநாவுக்கரசு பெருமான் அருளிச் செய்த நான்காம் திருமுறை திருவிருத்தம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணி தமிழிசை. பாடல்: அன்னவாய் விசும்பு. பாடியவர்: யாழ்ப்பாணம் அளவையூர் சதாசிவம் நித்யானந்தம் போதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நன்னர் அருளி செய்த தக்கேசி பண்ணிலே அமைந்த 11வது திருப்பதியும் திருத்தினகர் திருத்தலத்திற்குரியது. பண்வரிசைப்படி 64வது திருப்பதியும் திருச்சிற்றம்பலம்.

0: ചിത്രം.
1: ഓം നമ ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ആർട്ട് റേഡിയോ, ദി 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽ ഫ്രം ശൈവം ഡോട്ട് ആർട്ട്.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசகப் பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

பிள்ளை சிதம்பரத்தில் அருளிய போற்றி திராகவல் சகத்தின் உற்பத்தியை சொல்லுகிற திருப்பதிகம். இப்பதிகம் உயிர்கள் உறும் அல்லல்கள் அனைத்தையும் நீக்குபவன் சிவபெருமானே என அவனை போற்றுதல் இப்பதிகத்திற்கு உரிய சிறப்பான தன்மையாம். அப்பதிகத்தை அன்பர்கள் விண்ணப்பம் செய்வோமாக. இத்திருப்பதிகத்திற்குரிய பண்ணாக ரேவதி ராகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் அதை அறிந்து இன்பத்தோடு ஓதுவார்களாக. திருச்சிற்றம்பலம்.

அன்னையும் ஒருவன் அக்கீரும் கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவில ஆனந்த வாரி போற்றி அழிவதும் அவதும்

நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி பலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அறியாய் போற்றி நனவிலும் நாயே கருளினை போற்றி.

துரியமும் இறந்த சுடரே போற்றி தெரிவறிவாகிய தெளிவே போற்றி தோளாமுத்த சுடரே போற்றி ஆளானவர்கட்கு அன்பா போற்றி ஆறாமுதே அருளே போற்றி பேராயுரமுடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவந்தா தார்வின் அன்னீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம் விளக்க உரை. வழங்குபவர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நீர்த்தல் விண்ணப்பம் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. இனி நீர்த்து விடாதே என்று சொல்லுகின்ற விண்ணப்பம் இது. உத்தரகோசமங்கில் அருளியது என்று சொல்லுகிறார்கள். இருக்கணும். ஏனென்றால் 1 முதல் 20 பாட்டு வரையிலும் தொடர்ந்து உத்தரகோசமங்கி வருது. 50 பாட்டு மொத்தம். அதுல முதல் 20 பாட்டு தொடர்ந்து வருது. பிறகு 48 பாட்டுல வருது. ஆகவே 50 பாட்டுல 21 பாடல் உத்தரகோசமங்கை பற்றி வருது. அதனால் இது உத்தரகோசமங்கில் அருளியது என்று சொல்வதில் இழுக்கில்லை. அதன் பிறகு இது என்ன கூறுகிறது என்று சொன்னார். பிரபஞ்ச வைராகியம். என்ன பிரபஞ்ச வைராகியம்? இந்த தலைப்புங்க எதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்குது. பிரபஞ்ச வைராகியம் என்ன? பிரபஞ்சத்துல என்ன வைராகியம் இருக்குது அவருக்கு கேட்டா, இந்த பிரபஞ்சத்துல மீண்டும் வரக்கூடாதுங்கிற வைராகியம். பெருமானால் எப்ப ஆட்கொள்ளப்பட்டு விட்டோமோ, ஆட்கொண்ட பிறகு பெருமானோடு செல்லுமே தவிர மீண்டும் இந்த உலக வாழ்க்கையா தேவையில்லை. பிரபஞ்ச வைராகியம் என்று இருக்கு. என்ன எப்படி உரைக்கணும்னா, மீண்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு வாராமல் இருக்க வேண்டும் என்ப உறுதிப்பாடு. இதெல்லாம் இப்படித்தான் உரை செய்யணுமே தவிர, இல்லைன்னா வெறும் பிரபஞ்ச வைராகியம்னு வேற என்ன விளங்குது? விளங்கல அல்லவா? அதான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். என்ன பண்றது, திருவாசக தலைப்புகள் என்று எடுத்து ஒருத்தர் எடுத்து தனியே 51 தலைப்புகளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு தர விளக்கத்தை வைத்துக் கொண்டு ஓரளவு எண்ணி ஆராய்ஞ்சு எழுதினு. இல்லைன்னா ஒரு காலையில பிரபஞ்ச வைகிறாய்க்கு நீத்தல் என்ன பண்றதுக்கு என்றெல்லாம் குழம்பும். அப்படி குழம்ப கூடாமல் செஞ்சோம். என்ன பண்ண, தலைப்புகளை வைத்து நம்ம யாரும் எண்ணல. பண்டிதமணி கைரஞ்செட்டியார் கொஞ்சம் கொஞ்சம் போனார். இருந்தாலும் முழுமையா அவர் செய்ய முடியல. ஏன்னா அவர் வயசான காலத்துல இருந்தது திருவாசகத்துக்கு குறை, அதனால போகல. அது கூட அவர் என்ன, திருவம்பாவை வரைக்கும் போயிருக்காரு, திருப்பள்ளி எழுச்சி வரைக்கும் போறாரு, பின்னால போகவே இல்லையே, போகல. காசு பிள்ளை போனார், அவர் வெறும் பொழிப்புரை எழுதிட்டார், அவ்வளவுதான், பொழிப்புரை எழுதிட்டார். கடைசி வரைக்கும் பொழிப்புரை தான். அவரும் பாவெல்லாம் கடைசி காலத்தை தொட்டது எல்லாம் நல்ல முதிர்ந்த காலத்துல, கடைசியா இருந்த காலத்துல செய்தது. இல்லைன்னா அவங்க எல்லாம் நல்ல பெரிய நல்ல அறிஞர்கள், அதுல ஒன்னும் மாற்றம் இல்லை. என்னமோ முடியல அப்படி விட்டது. இப்போதைக்கு பண்ணணும்னா அருணவுடைய முதலியார் தான். அருணோடி முதலியார்தான் ஓரளவு பிடிச்சி அடிச்சு எழுதியிருக்காரு இதுல திருவாசகத்துல. பிரபஞ்ச வைராக்கியம் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு வரக்கூடாது என்ற வைராக்கியம். மீண்டும் ஒரு பிறவிக்கு இந்த உலகிற்கு உலகியலுக்கு எனக்கு வரக்கூடாது பெருமானி என்ற விண்ணப்பம் தான் அவர்களுக்கு. பாருங்க, முதல் பாட்டு ரொம்ப அருமை. கடையவனேனை

நீ அப்படின்னு கடையவனேனே அப்படின்னாரு. பல இடத்துல சொல்லிருக்காரு, நாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு சிறந்த தயாவான தத்துவனி என்று சொல்றாரு. நாயிற்கடையாய் கடையவன்னா எதனினும் கடையவன்னா மனித எல்லையில் கடையவன் அல்ல, நாயிலும் கடையவன். சிவசிவ இல்ல. இப்ப நீங்க ஒரே இதுக்கெல்லாம் நான் பெரிய நச்சினார்க்கு நீர் போன்றவர்கள். இப்ப கடையவன் ஏனி என்று எழுதும் போது பொதுவா எல்லாருக்கும் என்னப்படும் கேட்டா மக்கள் இனத்தில் கடையவன் ஏனி என்று எழுதுவாங்க. நல்ல சிறந்த பேராசிரியர்கள் நச்சினாளுக்கு நிபுணர்களான கடையவனேனை அல்ல, நாயினும் கடையவனேனை என்று எழுதியிருப்பாங்க. என்னை நாயிற்கடையாய் கடந்தடியேற்கு தாயிற்று தயவானித்துவனே என்றார் முன்னும் என்று மேற்கொள் போட்டுருவாங்க. அப்போ கடையவன்னா மனித இனத்தில் இல்ல, நாயினத்திலேயே கடையவன். நாயின்னு ரொம்ப கடைசி, அதுலயும் ரொம்ப கடையவன் அல்ல கடையவனேனை. இவ்வளவு கடைசியா இருக்கிறாளே பெருமான் ஆட்கொண்டாரேப்பா எப்படின்னாரு. அப்படி ஆட்கொண்டது என்னுடைய தகுதி வச்சா இல்லையா, தகுதி இல்லைன்னாரு. கருணையினால் இந்த ஆன்மா மீது வைத்த கருணை தான் அதுக்கு காரணமே தவிர அடியனுடைய தகுதி இல்ல சுவாமி, ஒரு தகுதியும் இல்ல. கருணையினால் எப்படி ஆட்கொண்டான், கலந்து ஆட்கொண்டெல்லாம் தமிழ் தமிழ் அல்லவா அல்லவா, கலந்து ஆட்கொண்ட கலந்துன்னா எந்த உயிரோடு கலந்து, உயிரோடு கலந்து என்னை ஆட்கொண்ட போது என் உயிர்க்குயிராயிருந்து ஆட்கொண்ட. நீராய் உரிக்கு என் ஆறுயிராய் நின்றானீ. சிவபுராணம். பெருமானே எப்படி இந்த உயிரை செய்தாய், நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்ற. இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உண்மையிலேயே சொல்லிய பாட்டு பொருள்னு சிவபுராணத்தை படிச்சோம்னா பத்து நாளைக்கு ஒரு நாளாவது நிச்சயமா கண்ணில் தண்ணி வரும், சத்தியம் சந்தேகம் இல்லை. ஆனா உணர்ந்து மெதுவா படிக்கணும்.

இல்ல நீ உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம் இல்ல உள்ளான்னார். உள்ளானி அது என்னது? இல்லானே உள்ளானே. அவன் தன்னளவில் இன்ப துன்பம் இல்லை, இந்த ஆன்மாக்களோடு சேர்ந்து இருக்கிற உயிரோடு சேர்ந்து இருக்கும் போது அந்த உயிர் இன்பப்படுகின்ற பொழுது அப்படியா ராஜா நலமா இருப்பா அப்படிம்பாரு. மோசமா அழும் போது ஏண்டா அழுவிறப்பா, ஏண்டா நான் சொன்ன கேட்டியாட அவனும் அழுவான். அதனால ஆன்மாக்களோடு கலந்த நிலையில் இன்ப துன்பங்கள் உள்ளவன், ஆன்மாக்களின் நீங்கிய நிலையில் இல்லானி உனக்கு ஏதப்பா இன்ப துன்பம். இன்பமும் துன்பமும் இல்லானி. இந்த பாழா போன ஆன்மாக்களை கட்டி நீ மாரடிக்கிறதுனால அந்த படுகிற உயிர் படுகிற துன்பத்தை கண்டு ஏண்டா சொன்ன கேட்டியா செய்தி பத்தியா இப்படி செஞ்சிட்டு இல்ல அதனாலதான்ப்பா அப்படி இருக்கிறே என்று கருதி உள்ளானி. நல்ல அன்பர்களுக்கு அன்பருக்கு அன்பனி. யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனி. பா சிவபுராணத்தில் அப்படியே வச்சிருக்க. அதனால்தான் இல்ல நல்ல தினமும் சிவபுராணம் படிக்கணும். தினமும் மாலையில ஒரு 6:30 கொஞ்சம் சிவபுராணத்தை படிச்சோம்னு சொன்ன அது சொல்லிய பாட்டின் பொருணந்து படித்தால் நிச்சயம் அந்த ஆன்மா கரையேறும் கரையேறும். இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்காக படிக்கிறான் சிவஜீவ. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஆன்மா கரையற வேணாமா? கடையவனியனை கருணையினால் கலந்து இந்த உயிரோடு கலந்து ஆட்கொண்ட விடையவனி. அப்படி ஆட்கொண்டியப்பா திருப்பெருந்துறையில அப்படி ஆட்கொண்ட விடையவன் அல்லவா? விடை உறுதிய உடையவனாக இருக்கின்றாயே. விட்டெழுதி கண்டாய் எப்போ நீ ஆட்கொண்டாயோ ஆட்கொண்ட பிறகு அந்த அடியனை விட்டுவிடப்பா விட்டுவிடாதப்பா. அங்கதான் பிரபஞ்ச வைராக்கியம். விட்டு விட்டால் என்ன கிடைக்கும்? பிரபஞ்சம்தான் கிடைக்கும். விட்டு விடாதே என்று விண்ணப்பதினால் பிரபஞ்ச வைராக்கியம் ஆயிற்று என்று அங்க பிடிக்கணும் இல்லவா? எங்கே பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறதுன்னா இந்த விட்டெழுதி கண்டாய் இந்த இடத்துலதான் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கு. விட்டு விட்டால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்து விடுவனே, வந்தா மீண்டும் எப்படிப்பா நான் வருவேன்?

0: மீட்டு இங்கு வந்து வினைப்பிரிவு, மீட்டு இங்க வந்தா இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தா வினைப்பிரிவு எல்லாம் வந்துடும். அதனால மீட்டு இங்கு வரப்படாதுப்பா. தோல் உடையவனே, அருமையான புலித்தோல் உடையவன், புலித்தோலை எடுப்பில் அறிஞ்சிருக்கிறேன். வேங்க இல் தோல் உடையவனே, நீ எங்க பாருகிற, மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசி. இங்க மண்ணுங்கிறது எத்தனை சுழிய, ரெண்டு சுழி, ரெண்டு சுழின்னா என்ன அர்த்தம், நிலை பெற்றிருக்க முடியாது அர்த்தம், நிலை பெற்றிருக்க முடியாது. மண்ணும்னா என்னைக்கு நிலை பெற்றிருக்க முடியாது, உத்தர கோசம் அங்கில் இருக்கின்ற பெருமான் அல்லவா அப்படின்னு மண்ணு புகழ் மாதிரி. இதே மூணு சுழி ஆயிட்டதுன்னா இந்த மண்ணு போச்சு அல்லவா, அப்படி வந்துடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஒழிக்கும் போது கூட மண்ணுன்னு ரெண்டு சுழி போடும்போது மெதுவா உச்சிக்கணும். இது என்ன மண்ணும் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி, அங்க பிடிச்சி அழிச்சு போட வேண்டியது. ஏன் மண்ணு, இந்த மண்ணு தான் மூணு சுழி. அதில் ஒழிக்கும் போதெல்லாம் கூட கவனம் இருக்கணும், மந்திரம் அல்லவா இதெல்லாம், மந்திரங்கள் அல்லவா. அதனால எனவே மண்ணும் உத்தர கோசம் அங்கைக்கு அரசி, நிலை பெற்றிருக்க முடியாத உத்தர கோசம் அங்கியின் தலைவனாக இருக்கிற பெருமானி, சடையவனி, சடையவனே தளர்ந்தேன்கிறாரு. ஏன் சடையவனேன்னு கூப்பிடுறாரு, ஏன் சடையவனே கூப்பிடுறாரு, ஏன் நல்ல உடம்புடையவனே, செம்மேனி அம்மானி, சிவபெருமானி என்றெல்லாம் சொல்லாமல்ல, சடையவனி என்னது, எந்தெந்த பொருள் எல்லாம் தளர்ந்திருக்குதோ அப்போ நீ சடையை தூக்கி வச்சுக்குவேன். ஏன் மாமனுக்கு மறுப்பவனுக்கு தகராறு, நிலா சந்திரன் பிடிச்ச புடியில அங்க இருந்து பிடிச்சா ஒரு ஓட்டம், வேற யாரும் வச்சுக்கல, என்னடா ராஜா, எங்க மாமா என்ன அடிக்க வர்றாங்க, இனிமே தொலைச்சு விடுவாங்களாட்டிருக்கு, வாடா ராஜா வச்சுக்கிட்டாரு. அது போல கங்கை விட்ட வேகத்துல வந்திருந்ததுன்னா அந்த உலகமெல்லாம் போயே போயிருக்கும் இல்லவா, இரு சடையில விட்டாங்க. இப்படி இந்த உலகிற்கு வருகிற கேடுகளை எல்லாம் தாங்குகின்ற சடையுடையவன் அல்லவா இந்த ஆன்மாவுக்கு இருக்கு, தாங்கக்கூடாதாப்பா. அதனால் சடையவனி, திருப்பனந்தாள் இருக்கிற பெருமானுக்கு பேர் செஞ்சடையப்பர்னு பேர், மறந்துருவோமா, படிச்சேடா அல்லவா, செஞ்சடையப்பர் என்று பேர். அதனால இங்க சடையவனி திருச்சடையில என்ன தாங்கி இருக்கிற, கங்கையை தாங்கி இருக்கிற, பிறைய தாங்கி இருக்கிற. அது மட்டுமல்ல, யார் யார் என்னென்ன அன்பர்கள் தமக்கு கையில கிடைக்கிறதோ, கையில கிடைக்கிற பூவெல்லாம் போட்டா கூட, ஏ இது ரோஜா பூவா வச்சாதான் வச்சுக்குவேன், அல்லது வந்து எனக்கு தாமரை பூவா வச்சாதான் வச்சுக்குவேன் கிடையாது, எருக்கும்பூ போட்டா கூட அது அப்படியே தலையில கிடக்கும் பாவம். இப்படிப்பா அன்பினார் இடுகின்ற எல்லாவற்றையும் உன் தலையில் ஏற்றுக்கொள்ளுகிற சடையவனி, இந்த என்னை என்ன ஏற்றுக்கொள்ள கூடாதா, தளர்ந்தேன் நான் பிரிந்ததிலிருந்து ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறேன்பா, எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளு. இந்த ஓட்ட பந்தயம் விடும்போது வேகமா ஓடி வர்றான் பாருங்க, அந்த பாயிண்ட் தாண்டிட்டான்னா அப்படியே பிடிச்சுக்குவோம், ஏன்னா அவனுக்கு அந்த வேகம் இன்னும் போவான், அதான் தாங்கிக் கொள்ளு. பாவம் இந்த பிறவி, அவன் வந்து ஓட்டப்பந்தயத்தில் ஓடியாரான், நான் இந்த பிறவி ஓட்டத்தில் ஓடியாரேன், அவன் ஓட்டமாவது நின்று போடும், இந்த ஓட்டம் நிக்காது சுவாமி. அந்த ஓட்டத்தை யாரும் தடுக்கலாம், ஓட்டக்காரன் ஓட்டத்தை அங்க இருக்கிற நம்ம மற்ற விளையாட்டுக்காரன் தடுத்துடலாம், இத நீ தானப்பா தடுக்கலாம், வேற யாரும் தடுக்க முடியாதேப்பா. ஏன் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, பிறப்பருக்குனா நீ மன்னன்பா, நீ எல்லப்பா இருப்ப, அதனாலப்பா தளந்தேன். சரிடா நீ தளந்தா என்ன, ஏன் என்னதான் பிடிக்கிறியன்னாரு, ஏன் என்னதான் பிடிக்கணுமோ உலகத்துல வேற யாரும் இல்லையானாரு, உடையாய் என்னை அடிமையாக உடையவன் நீதான், சொந்தக்காரன் தான் நான் பிடிக்க முடியும், ஊரான பிடிக்க முடியுமாப்பா, நீ என்ன அடிமையா உடைய நீ தானப்பா, அப்ப தளந்தா யாரு காக்கணும்ப்பா, ஊரான காப்பான், உடையாயி என்னை தாங்கிக் கொள்ளே.
1: அதெல்லாம் படிக்கும் பொழுது அவருடைய நெஞ்சத்துல அப்படியே கொட்டி வச்சிருக்க அந்த குருநாதனை பிரிஞ்சிட்டமேங்கிறது ஆர்வத்துல அவர் அப்படியே உள்ளத்தை வருத்திட்டு இருக்கு. அந்த வருத்தத்தை அவரால் தாயம் கொள்ள முடியாமல் பாரு. என்ன பண்றது?
0: கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டு

0: மண்ணுத்தர கோசம் அங்கிக்கு அரசி சடையவனி தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி. அருமையான பாட்டு.
1: தாங்கிக் கொள்ளே அப்படின்னா அந்த கொள்ளேங்கிறது மீண்டும் அடுத்ததா வந்து இங்கே இங்க வேற வேற பாட்டுல வாமா. கொள்ளேர் பிளவகலா, ஆமாமா, கொள்ளேர் பிளகவளா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேனினும். இதை வச்சுக்கிட்டுதான் எல்லாரும் சொல்றாங்க அவர் மணிவாசகரும் கல்யாணமானவர் என்று. அப்படியா, கொள்ளேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் அப்படின்னு. இந்த கொள்ளு கூட நடுப்புற இருக்க முடியாது, அந்த அளவுல மார்பகம் விரிந்து இருக்குமா, விரிந்து இருக்குமா. அப்படிப்பட்ட அந்த மார்பகத்தை உடைய பெண்பாளார் கொவ்வை செவ்வாய், கொவை படம் கூட தோத்து போடும் அவங்க வாய் சிவப்பு அப்படி இருக்குமா. அப்படிப்பட்டவருடைய அந்த செவ்வாய் வில்லேனினும் அந்த பெண்ணாசையை நான் விட்டுவிடாமல் இருந்தாலும் விடுதி கண்டாய் என்னை விட்டுவிடாதப்பா, விட்டுவிடாத. இது உலகியல் வழிபட்ட நம் போன்றவர்களுக்காக சொன்னது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அது மாதிரி எதுவும் பெண்பால் இன்பமே விருப்பமா இருந்து கொண்டு இந்த உலகமே விருப்பமா இருப்பதனால நம்மை நோக்கி சொன்னாரு தவிர அவருக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்றும் இல்லை இல்லவா, இல்லை. நம்மை நோக்கி அப்படி சொன்னது அவ்வளவுதான். இப்ப இதுல கூட சொல்றார் பல இதெல்லாம் நெஞ்சுக்கு சொல்றார் பின்னால் கூட, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வலுவினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் கேட்பான். பின்னால பாட போறார், ஏ வாழாத நெஞ்சமே நீ வாழ்றியே அப்படிங்கிறாரு. அவர் நெஞ்சமா வாழாமல் வாழுது, அதான் வாழ்ந்த வாழ்வார் கேப்பா. நம்ம நெஞ்சம் வாழாத நெஞ்சம். ஆகவே நம்முடைய அனுபவத்தை தான் ஏற்றிக்கொண்டு இங்க எல்லாம் சொன்னது போலதான் இங்கேயும் சொன்னதை தவிர அதுக்காக அவர் பெரிய திருமணமானவர் என்றெல்லாம் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. எனவே

ஏன் அப்படின்னாரு, உன்னுடைய அடிமையாக இருப்பதுதான் எனக்கு எப்பொழுது விருப்பம். தொழும்புன்னு அடிமை, அந்த தொழும்பிலேயே நான் இருக்கணுமே தவிர உள்ளேன் புறம் அல்லேன். நீ என்னை விட்டு புறப்பட்டு போயிட்ட, ஆனா நான் வேற எங்கேயும் போயிடலையே, மீண்டும் போய் நேரா மதுரைக்கு போய் மாண்புமிகு அமைச்சரா உட்கார்ந்துள்ளே என்று வந்து உன்னுடைய அருள் பெற்றவனும் அன்னைக்கே மாண்புமிகு அமைச்சர் இல்லை. எல்லாரும் ராஜினாமா பண்ணுவாங்க, நான் ராஜினாமா பண்ணாமையே ராஜினாமா பண்ணாள். அதுக்கப்புறம் நான் அமைச்சனா இல்லை, அந்த சீட்ல கூட உட்காரல. உட்கார வர்றார் ஒரு நாள், அன்னைக்குதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது எப்ப தெரியுமா, இங்க இருந்து குதிரை எல்லாம் வருது வருதுன்னு சொல்லிட்டு வரல, வரவே இல்லை. திரும்ப வந்து என்னைக்குதான் வரும்னு கேட்ட உடனே ஆவணி மலை வரும்னு சொல்லிவிட்டார். சரி ஆவணி மலை வரும்னு சொல்லிட்டு அப்பதான் போறார். இல்லைங்களா, போறவர் எப்ப எப்ப வரும்னு ஆவணி மலை வரும்னு சொன்ன உடனே கொஞ்சம் அரசனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி எண்ணம் போயிட்டுது. என்ன இந்த நல்ல மனுஷனா இருந்தா இருந்தாலும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாளைக்கு வருங்கிறாருன்னு கொஞ்சம் அருவறுப்பு இருந்தாலும், நல்ல மனுஷனாச்சு ஒன்னு கையெல்லாம் சுத்தமாச்சு, இந்த பணத்தை வேற எது எடுக்க மாட்டார என்னடாது அப்படின்னு அவருக்கு ஒரு பக்கம் இவர் மேல நம்பிக்கை, இன்னொரு பக்கம் காலம் நீட்டிக்குதேங்கிற ஒரு கவலை, இன்னும் குதிரை வல்லியேங்கிற கவலை. இந்த ரெண்டு சங்கடத்திலையும் சரி இருக்கட்டும். அப்பதான் வீட்டுக்கு போறார், திருவாதூர் போறார். போன ஒண்ணுதான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்லும் போது, ஐயா ஏண்டா அப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன், நீ யார், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், போ ஐயா அப்படின்ட்டு வந்துட்டு மீண்டும் வர்றார். வந்த உடனே அதுக்குள்ள ஆவணி மலை வந்துட்டுது, குதிரை வந்துட்டுது. குதிரை வந்த உடனே என்ன செய்யணும் கேட்டா, குதிரை வந்து பகல்ல அநேகமா ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு ஓட்டியாந்துருக்கணும். இதெல்லாம் சரியா மணி எல்லாம் நம்ம சொல்லலாம், ஏறத்தால சொல்லலாம் இருக்கிற வரலாறு. ஒரு 10 மணி அளவுல குதிரை காலையில வந்திருக்கணும். வந்தவன அரசங்கிட்ட சொல்லிட்டார், ஐயா குதிரை வந்துட்டுது, அந்த குதிரை வீரர் ஒருத்தர் இருக்கார், தலப்பா கலப்பாலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆள் மாதிரியே படலையா, எங்க நம்ம நம்ம பக்கத்து ஆள் மாதிரியே படல, ஆனா ஒரு ஆள் வந்திருக்காருனார். அப்படியா அப்படின்னு உடனே இவனுக்கு மகிழ்ச்சி, பத்தியா நம்ம நம்ம மாண்புமிகு அமைச்சர் அதெல்லாம் ஏமாத்த மாட்டார்ப்பா, அதெல்லாம் போனவர் குதிரை தான் வாங்கிட்டு பத்தியா, குதிரை எல்லாம் வந்திருக்கு என்று அவருக்கு மீன் நம்பிக்கை வந்துட்டுது. வந்ததுல எல்லாம் வந்து வெளியெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லாம் பேசினாரு, ஐயா அந்த குதிரை இன்னைக்கு விட்டு பாக்கலாம், நீங்க ஏறல இது வண்டியில கட்டி பாருங்க, அல்லது மற்ற வந்து போருக்கு விட்டு பாருங்க, அல்லது ஒரு பெரிய தாண்டத்துக்கு விட்டு பாருங்க, எது வேணாலும் பாக்கலாம், கயிறு மாத்தி கொடுத்துட்டேன், மீண்டும் நம்ம கிட்ட தரப்படாது குதிரை கண்டிச்சு விட்டுது. நம்ம ஐயா வந்தது யாரு, நம்ம ஐயா தானே, அதனால கண்டிச்சு விட்டுது. அவன் பாத்துக்கிறது எல்லாம் விட்டாங்கன்னு ஏறத்தாலும் 10 மணிக்கு வந்த குதிரை 11 மணிக்கு பார்வைக்கு வந்திருப்பான். 11 2-2.5 மணி வரைக்கும் அநியமா இந்த குதிரை எல்லாம் இருக்கும். 3 மணி போல குதிரை வேலை கயிறு மாத்தி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு, நம்ம அரசனுக்கு மகிழ்ச்சி, மாண்புமிகு அமைச்சருக்கு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குண்டேனையாய் என்னை ஆட்கொண்ட போதே குண்டிலையோ எங்கிட்ட என்ன பாருக்குது, ஒரு கால் இந்தையா குதிரை இல்லைன்னா எடுத்துட்டு போன பணத்தை திரும்ப கட்டியானா கூட கட்டத்துக்கு யோகியது இல்லை. ஏன், அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அன்னைக்கே கொடுத்துட்டாரு. அதனால ஒரு தம்படி இல்லை இந்த மனுஷன்ட்ட, எல்லாம் பெருமான் கையில தான் இருக்குது. அந்த மனுஷன் எந்த பேங்கில் போட போகுது, எந்த பேங்கில் போட போகுது, கிடையாது. அது பேதத்தை அப்படியே திரும்ப எந்த அடியாட்ட கொடுத்தோ என்ன பண்ணிச்சோ கூட்டு போச்சு. ஆகவே கணக்கே கிடையாது, இப்ப இவ பணத்துக்கு கணக்கு தெரியல போச்சு. அதெல்லாம் இவருக்கு பிறகு மகிழ்ச்சி. நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி எல்லாம் இவருக்கு என்ன பெருமகிழ்ச்சினா, அப்பா நல்ல வேலை குதிரை, நல்ல பெருமான் ஆட்கொண்ட பெருமான் குதிரையை கொண்டு வந்து கொடுத்து இங்கே கணக்கு தீர்த்துட்டார். இனிமேதான் நமக்கு வந்து அரசன் மேல நமக்கு ஒன்றும் கால்ப்பு இல்லை, அவனும் நாளைக்கு கோச்சுக்க மாட்டான்னு இருந்தா. ராத்திரி 12 மணி ஆச்சு. இல்ல 12 மணி ஆன உடனே இந்த நமக்கெல்லாம் தூக்கம் வந்துடுது, இது வந்து உண்மையான ஒரிஜினல் குதிரை இல்ல, எல்லாம் டூப்ளிகேட்டு, இது நரி, கொஞ்சம் இந்த பழைய புத்தி வந்துட்டுது. 12 மணி ஆனவுடனே ஒவ்வொன்னுக்கு ஒன்னு பேசுது, என்ன இங்க கொண்டாந்து கொள்ளும் கொள்ளும் வைக்கிறானுவா, சீ என்னது எனக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, என்னது கொண்டாந்து புல்ல போடுறான், சி அங்க இருந்தோம்னா நம்ம சுடுகாட்டுல சில பணம் வரும், பாதி வேகம்
பேகும் போது போயிட்டான்னு வச்சுங்க, ஒண்ணு இழுப்போம் இழுத்து திம்போம், அது எப்படி இருக்கும்? பாதி வந்து பாதி வேகாம அடாடாடா அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டியிருக்கு. ஆரம்பிச்சது ராத்திரி 12 மணிக்கு. சிவ சிவ, இதெல்லாம் ஒளியும் ஒளியும். ஒரு மணி 1.5 மணி ஆச்சு, ஒரே ஒரு நரி வந்து எப்படின்னு கேட்டா காலில் இருக்கிற அந்த விலங்கு அப்படி பிடிச்சி இழுத்தது, பட்டினம் வந்து போச்சு. இந்த அந்த உடனே நரி ஆகி போட்டுது, அவ்வளவுதான் ஆடி கால் கூட சத்தம் போட்டுது. இந்த சத்தம் போட்டதுல ஊரே தெரிஞ்சு போய் இப்ப அரசனுக்கு கடும் கோபம். இது மணிவாசருக்கு தெரியாம போச்சு, இந்த ராத்திரி நடந்த விஷயம் அவருக்கு தெரியல, தெரியாது, என்னமோ தெரியல, அப்படி இருக்குது. தில்லையார் பாடத்தில் அப்படிதான் பாடுறார் பரஞ்சோதி முனிவர், தெரியாது தெரியாது. அவன் எல்லாரும் தெரியுமா, என்னடா மாண்பு அமைச்சராவதுற, என்ன இவ்வளவு ஊரை கெடுத்துட்டா அந்த மனுஷன், நிறைய பிடிச்ச அளவு குதிரை ஆக்கி சிச்சிச்சி. இந்த நம்ம நாட்டிலேயே பாண்டி நாட்டிலேயே, பாண்டி நாடு என்ன, அகில உலகத்திலே இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருந்ததே இல்லையா என்ன, அப்படி வந்துட்டு இது ராத்திரி போட முழங்குது. மறுநாள் அப்படியே கடுப்பா இருக்கிறான் அல்லவா, இதெல்லாம் பழைய சிவாஜி கணேசனை போட்டு நடிக்க சொல்லணும் அல்லவா, கடுப்பா இருக்குது. அப்ப இருக்கும்போது இது பாவம் காலையில சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு, யாரு மணிவாசக ராத்திரி நடந்தது போல தெரியாத, சிவ பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வழக்கமா வர அன்னைக்குதான் மாண்புமிகு அமைச்சரா மீண்டும் அந்த அரண்மனைக்கு வருது. மீண்டும் என்ன பண்ணுதுன்னா அங்க இருந்து வருது, வந்த உடனே அங்க இருக்க மேல என்ன என்ன ஏற இறங்க பாக்குறான், என்னது நல்ல பணத்தை வேட்டு விட்டுட்டு வருது பாரு, அப்படியே பழுத்த பழம் மாதிரி அப்படின்னு 4 பேர் சொல்லியிருப்பான் பாவம் சிவ. அதையும் தலை காதல் வாங்கி வந்துட்டு அந்த உடனே அமைச்சர் அரசன் பார்த்தார், என்ன அமைச்சரே வருக வருக அப்படின்னா, என்ன அர்த்தம் வருக வருகங்கிறது இல்ல, சும்மா அப்படி உனக்கு கொலை பண்ணணும் அப்படிங்கிற நினைப்புல. அப்புறம்தான் என்ன குதிரையெல்லாம் ராத்திரி வாங்கிட்டு வந்தீர, ரொம்ப அருமையான குதிரையாச்ச, நல்ல குதிரை தானே அப்படின்னாரு. இவருக்கு ஒன்னும் விளங்கல, ஆகவே ராத்திரி முழுது நல்லா படுத்துங்கி இருக்குது. ஏன்னா நம்ம கடமை ஒப்பிச்சிட்டோம், இனி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று ஒப்பிச்சிருக்கு. இது மறுநாள் காலில் இந்த மாதிரி அரசன் கேட்டுக்கோன்னு 2 வாரத்தை இப்படி சொல்லிட்டு பார்த்தேன், என்ன முழிக்கிற டாய் அப்படின்னாரு, அழைச்சிட்டு போன. அப்புறம் தான் இவருக்கு விளங்குது, என்ன அது ராத்திரி குதிரை எல்லாம் சரி வந்துட்டு இருந்தது, ஏன் நீ ஒண்ணு அதெல்லாம் நரியா கிரியா போய் விளைஞ்சுன்னு, நீ மனுஷன்தானா, நீ நல்ல அமைச்சரா இருந்தீ ஐயா என்ற காவல்காரன் கேக்குறான். என்ன பண்றது, எஞ்சிய வெள்ளித்திரையில் கண்க ரொம்ப அருமையாக அப்படிலாம் ரொம்ப பாடுகிறார். அது மாதிரி என்ன பண்றது, பெரியவங்க எல்லாம் இப்படிலாம் இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க. அதனால்

உன்னுடைய விழுமி அதாவது அடிமையில உலகத்துல யார் யாருக்கெல்லாம் அடிமை செஞ்சோ அது வந்து விழுத்தொடும்பல்ல வயிற்று பழப்புக்குன்னு அர்த்தம். ஆனா உன்னிடத்தில் அடிமை செய்த அது விழுமிய தொழும்பு, அது மிகச்சிறந்த அடிமையின் பேரு. இதெல்லாம் வச்சுதான் பாரதி பாண்டார். ஏன்னா பக்குவமான ஆன்மா இல்ல, கொஞ்சம் நடுப்புல தண்ணி இன்னி போட்ட வரத்து இதெல்லாம் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்ததாக சொல்றாங்க. அது ஏதோ அவருடைய பாவம் சில இது வறுமை கோலம் இதெல்லாம் இருந்தது. ஆனா தெய்வ பக்தி உடைய ஆள் அது சொல்லும் போது கூட மற்ற தொழும்பு விழுத்தொழும்புங்கிறாரே. அப்ப பெருமாண்டத்துல அடிமை செய்தாதான் அந்த அடிமை சிறந்த அடிமை. ஏனையோரிடத்துல செய்வதெல்லாம் அந்த அடிமை சிறந்த அடிமை இல்லை. பூமியில் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் ஓதுண்டா சாமி. இனி ஒரு தரம் அடிமையா சே. ஆனால் ஐயா ஆண்டவனுக்கு சிவசிவ பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். அதான் விழுத்தொடும்பு, விழுத்தொடும்பினுள்ளேன். இப்ப இறைவனுக்கு அடிமை செய்வது விழுமிய அடிமையின் அர்த்தம். ஏனைய உலகத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிமை செய்வது மட்டமன் அர்த்தம். ஆகவே மனிதன் மனிதனுக்கு அடிமை ஆகுவதில்லை, ஆகக்கூடாது. ஆனால் ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான், ஆண்டவனுக்கு என்றும் அடிமைதான். தானா சொல்றது எந்த பாரதியார் விழாவது விழாவிலாவது எவனாவது இந்த கருத்து சொல்லியிருக்கானோ, விழுத்தொடும்பு. அப்போ ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பது சிறந்த அடிமையின் அர்த்தம், மனிதன் மனிதனுக்கு அடிமையாயிருப்பதுதான் மட்டமானதன் அர்த்தம் அல்லவா. விழுத்தொழும்பு விழுமிய தொழும்பு அடிமை. விழுத்தொழும்பின் உள்ளேன் புறம் அல்லேன். அந்த அடிமையை விட்டு நான் வெளியே புறம்பே போனதில்லை, போகவும் மாட்டேன். புறம் அல்லேன் உத்தர கோசம் அங்கிக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே கல்லேன் அல்லவா. நான் மறைந்திருந்து மெதுவா நான் உன்னை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா இவர் வரல, அவன் விட்டுதான் போனார். எப்பா நீ கொஞ்ச நாள் இருன்னு சொல்லிட்டு போனார். இருந்தாலும் கூட அப்படி தான் ஏன் விடணும், நம்ம இடத்துல ஏதோ தவறு இருக்காட்டிருக்கு. அதனால் நான் என்னுடைய தவற்றினாலே நான் அப்படி உன்னை விட்டு நான் நீங்கி வந்தும் கூட, ஆனா நீ என்னை ஆட்கொண்டது நீ மறக்கலப்பா. நல்ல உன் கருணை பெரிது, என்னுடைய நினைவு சிறிது என்று சொல்ற. கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டாண்டது எக்காரணமே. நான் உன்னை நினைக்காதிருந்த போது கூட நீ என்னை நினைத்து. இந்த 50 பாட்டுக்குள்ளே கார் ஒரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய் வேறொரு வேணி விடுதி கண்டாய். இந்த பெண் ஆசையினாலும் இந்த ஐம்புலன்களை அடக்கி ஆளாமையினாலும் நான் எப்படி இருக்கேன்னு, ஆத்தங்கர மரமா இருக்கேன். ஆத்தங்கரையில் இருக்கிற மரம் என்ன ஆகும், என்னைக்கு இருந்தனாலும் போடும், இன்னைக்கு நாளைக்கு தான். ஆமா ஒரு பாட்டு கூட உண்டு, ஆத்தங்கரை மரத்தில் இருக்கிற மரமும் ரெண்டும் நீ சீக்கிரம் போடும். ஏன்னு கேட்டா நீங்க அந்த காலத்து அரசனிடத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்ன என்னைக்கு இருந்தாலும் நெருப்பு தான், நெருப்பு. ஏன் இன்னைக்கோ நாளைக்கோ ஒன்னு, அதான் திருவள்ளுவர் சொன்னார். அரசங்கிட்ட எப்படி பழகணும்னாரு, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. ரொம்ப நீங்க 4 நாளைக்கு அவங்ககிட்ட போகலனாலும் ஏது இந்த பக்கமே திரும்பமாட்டான் இருக்க, அப்படியே கொடுத்து அவனுக்கு போய் சொல்லிட்டு இந்த மாசோட கணக்கு தீர்த்துரு என்று சொல்லிடுவான். சரி நீங்க போய் வந்து அடிக்கடி உள்ள போனீங்கன்னா ஏது கொளுத்து போட்டுது, நம்ம அரசாணியோட இருக்கிறோம் இங்க கூட வரான் பின்ன வர சொல்ல நாளே சொல்லுவான். அதனால அகலவும் கூடாது அணுகவும் கூடாது. பின்ன எது போல நெருப்பு கிட்ட குளிர் காயும் போது எப்படி இருப்ப, ரொம்ப எட்ட போனாலும் குளிரும், பக்கத்துல போனாலும் சுடும், பின்ன எப்படி அது ஒரு நிதானமா இருந்து குளிர் காயணும். அது போல அரசங்கிட்ட நிதானமா இருக்கணும் ராஜா போடான்னு. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் திருவள்ளுவர். அது மாதிரி இருந்தது. அது அரசங்கிட்டையாவது இப்படி எல்லாம் பழகிக்கலாம். நீங்க ஆற்றங்கரை மரமா இருக்கும்போது ஒண்ணுமா அதெல்லாம் முடியாது. ஏன் எங்கேயாவது வெள்ளம் பிச்சு ராத்திட்டு மழை பெஞ்சுன்னு சொன்னா ஒரே வெள்ளம் வரும்போது பெரிய மரம் பாருங்க சார், புளிய மரம் அப்படியே ஆழமா அப்படியே பேர் தள்ளி விட்டு பாருங்களேன், தண்ணி எவ்வளவு வேகத்துல வந்து இருக்குது என்று போடும். அதனால்
நான் ஆற்றங்கரமரமாயி. எந்த ஆற்றங்கர? என்னரு இந்த பெண்ணிச்சை என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றங்கரை. அந்த ஆற்றல நான் போனதுனால இன்னைக்கோ நாளைக்கு ஒன்றுகிறேன், எந்த நேரத்திலும் மரம் கீழே விழுந்துடும் இல்ல. அப்படி விட இருந்த என்னை நீ என்ன செய்தாய்? அப்படி விழுந்து விடாதவாறு வேறொரு வேணி விடுதி கண்டாய். என்னை விட்டு விடாதப்பா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.